0: சிங்பாஸ் கணக்கை இன்னும் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பயன்படுத்தலாம். இன்று முதல் புதிய பாஸ்கி முறை நடப்புக்கு வருகிறது. கடவுச்சொல்லுக்கு பதிலாக கைரேகை அல்லது முக அடையாளத்தை பயன்படுத்த அது வழியமைக்கும். சம்பந்தப்பட்டவரின் விவரத்தை உறுதிப்படுத்த அந்த புதிய முறை உதவும். திருட்டு அல்லது போலி இணையதளங்கள் மூலம் கடவு சொற்கள் மோசடிக்குள்ளாவதை புதிய முறை குறைக்கும். புதிய பாஸ்கி முறை இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களிலிருந்து பயனர்களை பாதுகாக்கும். சிங்பாஸை பயன்படுத்த தற்போதுள்ள நடைமுறைகளைப் போலவே புதிய முறையும் எளிதாக இருக்கும் என்று கவ்டெக் எனும் அரசாங்க தொழில்நுட்ப அமைப்பு கூறியது. இவ்வாண்டின் தேசிய தின அன்பளிப்பு பைகளை 36 உடற்குறையுள்ள சிறப்பு தேவையுள்ள கலைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். அவர்களில் முதன்முறையாக 2 ஆரம்ப தலையீட்டு நிலையங்களைச் சேர்ந்த பாலர்களும் அடங்குவர். மாஜுலா சிங்கப்பூரா கோ பியான் எனும் இவ்வாண்டின் தேசிய தின கருப்பொருளை மையமாக கொண்டு பைகள் வடிவமைக்கப்பட்டன. 6 வெவ்வேறு வித்தியாசமான வடிவங்களில் வரும் பைகள் சிங்கப்பூர் மீதான கலைஞர்களின் நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கின்றன. வடிவமைப்பை வரைய கலைஞர்களுக்கு உதவும் வகையில் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தங்கள் பிள்ளைகளுக்கு தேசிய தின அன்பளிப்பு பையை உருவாக்க வாய்ப்பு கிட்டியதில் பெருமிதம் என்கிறார் பெற்றோர் மாலதி மாலிங்கம்.
1: அவங்க பிக்சர் கொடுத்தாங்க, அது பார்த்து வரையணும். ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப ஈஸியானது தான் கொடுத்தாங்க. அவர் வரைஞ்சார், முடிஞ்ச வரைக்கும் அவர் வரைஞ்சார். அவங்க குரூப்பில் 7 பேர், அந்த 7 பேர் சேர்ந்து இதெல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அது நினைக்கும் போத பெருமையாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் அந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்லா ஒரு முன்னேற்றமாக வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
0: சுமார் 240,000 அன்பளிப்பு பைகள் விநியோகிக்கப்படும் என்று தேசிய தின அணிவகுப்பின் ஏற்பாட்டாளர்கள் கூறினர். லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. குழுவை அமைக்க ஈரான், அமெரிக்கா, லெபனான் ஆகிய நாடுகள் இணக்கம் கண்டதாக தெஹ்ரான் சொன்னது. இந்நிலையில் இணக்க குறிப்பின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை அமெரிக்காவுடன் இனி எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் இருக்காது என்று ஈரான் கூறியது. இணக்க குறிப்பு கையெழுத்தானதை தொடர்ந்து கத்தாரின் சமரச பேச்சாளர்களுடன் அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் தனித்தனி சந்திப்புகளை நடத்துகின்றனர். வெனசுவேலாவை உலுக்கிய 2 நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 1900 தாண்டியது. 10,000 அதிகமானோர் காயமுற்றனர். இதுவரை 6,400 பேர் காப்பாற்றப்பட்டனர். இடிபாடுகளுக்கிடையே உயிர் பிழைத்தோரை கண்டுபிடிக்க அவசர குழுக்கள் தொடர்ந்து முற்படுகின்றன. ஆனால் நம்பிக்கை குறைகிறது. உணவுக்கும் தங்குமிடங்களுக்கும் உள்ள தேவை அதிகரிப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறியது. நிவாரண முயற்சிகளை அதே நிலையில் தொடரச் செய்ய சுமார் $50 மில்லியன் தேவைப்படுவதாக உலக உணவு திட்டம் கூறியது. தற்போதுள்ள நிதி ஒதுக்கீடு போதவில்லை என்று அது சொன்னது. பாகிஸ்தானில் துணைப்பாட நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் மாண்டனர். அனைவரும் பிள்ளைகள். லாகூர் நகரில் நடந்த சம்பவத்தில் 5 காயமுற்றனர். ஊழியர்கள் ஓடுகளை பழுது பார்த்து கொண்டிருந்தபோது கூரை இடிந்து விழுந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் கூறினார். அசம்பாவிதத்தின் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
2: சொல்லும் பொருளும் டைம் கேப்சியூல் காலப்பெட்டகம். சிங்கப்பூரின் 100வது பிறந்த நாளில் திறக்கப்படவுள்ள காலப்பெட்டகத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நினைவு பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. டைம் கேப்சியூல் காலப்பெட்டகம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
4: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
5: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே உருகோலாம்.
6: மூக்குத்தி மட்டும் மினுமினுன்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமினுன்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
7: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட் பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

0: மயில்குமார் பட்டி சிங்கம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அந்த பாடல் உங்களுக்காக லியோன் ஜேம்ஸோட இசையில் இடம்பெற்றது. நரேஷ் ஐயர், சுனிதி சௌஹான் பாடல் வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பேஸ்புக் லைவ் பக்கமா வரப்போற காரணம் உங்களுக்கே தெரியும். புதன்கிழமைகள்ல எதிரொலி குழுவினர் நம்ம ஒலி அறிவிப்பு அறைக்கு வந்துருவாங்க. இங்க வந்து தகவல்களை நமக்காக வழங்குவாங்க. இன்று இரவு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போறாங்க. நீங்க வந்துருங்க, ஃபேஸ்புக் லைவ்ல உங்களை சந்திக்க நான் காத்துட்டு இருக்கேன். சரி, அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 49 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 72 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 40 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
0: ஆகிவிட்டது. ஒலி 9:06 இணைந்திருக்கீங்க. இப்ப நாங்க பேஸ்புக் லைவ்ல இருக்கோம். ஏன் கூட இருக்காங்க எதிரொலி குழுவினர். இந்த வாரம் நம்ம கூட இணைறாரு தயாரிப்பாளர் ஸ்ரீ. வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஸ்ரீ, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதோட துணை பேராசிரியர் நளினி அவங்களும் இணையிறாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
0: சரி, உங்க இருவரையும் சந்திப்பதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. பேராசிரியர் நளினி, இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க, ஒளி அறிவிப்பு அறைக்கு பல தகவல்களை வழங்கியிருந்தீங்க. இந்த முறை எதை பத்தி நீங்க பேச போறீங்க அப்படிங்கிற ஆர்வம் மக்கள் மனதில் இருக்கும். அந்த தலைப்பு என்னவென்றால், சிங்கப்பூர்ல 10 ஆண்டுகள் வந்துருச்சு, அதாவது ப்ரோஜெக்ட் வோல்பாக்கியா தொடங்கி. அது என்ன ப்ரோஜெக்ட் வோல்பாக்கியா அப்படின்னு உங்களை பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனை பத்தின தகவலும் 10 ஆண்டு நினைவை பத்தியும் ஸ்ரீ நீங்க சொல்லுங்களேன்.
5: ஓகே, இப்போ டெங்குன்றது நம்மளுடைய நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் வோல்பாக்கியா. ஸோ அது வந்து 2016 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு அண்ட் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கோம்.
0: சரி, 10 ஆண்டுகளில் நீங்கள் சொன்னது போல பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க, பல முன்னேற்றத்தை பார்த்துருக்காங்க. அதை பற்றி விரிவாக பேசுறது பேராசிரியர் துணை பேராசிரியர் நளினி நீங்களாக தான் இருக்கணும். சொல்லுங்களேன் அதை
6: பற்றி. ஸோ ப்ரோஜெக்ட் வேர்ல்ட் பாக்கியாங்கிறது ஒரு கொசுக்களோட பரிணாம வளர்ச்சியும் அவங்களோட இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு முயற்சி. அதாவது கொசுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க வியாதிகளும் பரவுது. ஸோ எப்படி அவங்க எண்ணிக்கையை குறைக்கலாம், அவங்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம், they are reproduction. ஸோ அந்த ஒரு முக்கியமாக கொண்டு தான் இந்த ப்ரோஜெக்ட் வோல்பாக்கியா நடத்துகிறாங்க. வோல்பாக்கியா கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: அது ரொம்ப வினோதமான ஒரு பேராக இருக்குது. அதான் நான் அடுத்து வரணும்னு நினைச்சேன். அதுக்கு கண்டிப்பாக பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குமே, அது சொல்லுங்களேன்.
6: ஸோ வோல்பாக்கியா என்றது ஒரு பாக்டீரியா. அது நம்ம உலகத்தில் உள்ள பூச்சிகள், நிறைய பூச்சிகளுக்கு இயற்கையாகவே இருக்கிற ஒரு பாக்டீரியா. ஆனால் ஏடிஸ் இஜிப்ட்ராய் என்ற ஒரு கொசுக்கு இந்த வோல்பாக்கியா பாக்டீரியா இல்லை. இந்த வோல்பாக்கியா பாக்டீரியாவை இந்த ஏடிஸ் இஜிப்டாயுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதோட ரீப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுது.
0: கட்டுப்படுத்த முடியாத.
6: ஆமா. சோ இந்த ப்ரொஜெக்ட் உல்பாக்கியால என்ன பண்றாங்கன்னா, ஆண் கொசுக்களுக்கு இந்த உல்பாக்கியாவை ஆர்டிபிஷியலா இன்ஃபெக்ட் பண்ணி இந்த இன்ஃபெக்டட் ஆண் கொசுக்களை வெளிய விடுறாங்க.
0: அது வந்து பெண்களுக்கு மத்தியில பரப்பி விட்டுறோம்.
6: அதேதான் அந்த இந்த உல்பாக்கிய இன்ஃபெக்ஷன் கொண்ட ஆண்களோட வைல்ட் ஃபீமேல்ஸ் மீட் பண்ணும்போது அவங்க ஓட முட்டையிலேருந்து எதுவும் நடக்க முடியாது. ஸோ தே ஆர் டோன்ட் ஹேட்ச்.
0: ஆமாம்.
6: ஸோ இட்ஸ் ஒன் வே டு சப்ரஸ் த பாப்புலேஷன் சொல்லலாம்.
0: கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட அணுகுமுறையை வந்து நம்ம அடிக்கடி பார்க்க மாட்டோம், அதான உண்மை. அதுவும் அறிவியல் சார்ந்த இந்த அணுகுமுறை எப்படி வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டது, நிச்சயமா மக்களுக்கு அந்த கேள்வி இருக்கும்ல.
6: ஸோ நம்ம கொசுக்களோட ஃபைட்னு சொல்லுவோம்ல, ஃபைட் அகேன்ஸ்ட் மொஸ்கிட்டோஸ், அது ரொம்ப நாளாக நடந்து.
0: ஆமாம்.
6: ஒரு 70s இன்செக்டிசைட்ஸ் நிறைய நம்ம பயன்படுத்துவோம். கண்ட்ரோல் ஆஃப் ப்ரீடிங் சைட்ஸ்னு கூட, அதாவது தேங்கி இருக்கிற
0: தண்ணீர் அகற்றுவது,
6: த பிளாக் ப்ரோட்டோகால், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க
0: நிச்சயமா.
6: ஆனால் அது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம இருக்கிற இடத்துல மழை நிறையவே வருது. எவ்வளவு நம்ம கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சாலும் கொசுக்களும் உயிரினங்கள் தானே. They will learn to evolve, they will learn to avoid.
0: அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க.
6: அதேதான். அதனால இந்த கொசு கிள்ளி மருந்துகள், அதாவது பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் நம்ம பரவும் பொழுது அதை they will learn to avoid. இந்த மாதிரி நினைக்கும்போது we can try to look at a nature based solution. அதாவது இயற்கையாகவே இருக்கிற ஒரு சொல்யூஷன், அதுதான் உல்பாக்கியா. So we are trying to use a biological control nu solvom. Adhu dhaan indha project goal bakiya.
0: Enik enmo vandha indha Hollywood la sci-fi padalam paapom. Andha padathula ukkandirukkira maadhiri irukku. Ena unmaiyile ungala maari oru peerasiriya thunai peerasiri vandu vilakkuvaanga indha maari nadakkum appdine. Namma aha padathula dhaan adha nadakkum appdine nichirukkom. Ana nija vaazhkila namma Singapore la adha seyalpaduthraanga. Adho 10 aandugal muyatchi eduthirukkaanga appdin sollumbodhu kekkuradhukku romba swarasiyama irukku thana. Appa indru iravu vara pora nigazhchiye kandippa neenga paakanum. நிகழ்ச்சி சார்ந்த இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இருவரும் நம்ம கூட பார்க்கறதுக்கு போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீங்க வானொலி பக்கமா இருந்தீங்கன்னா சிறப்பு, Facebook லைவ் பக்கமா வந்தீங்கன்னா அங்க இருவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். @ஒலி 96 FM எங்களுடைய Facebook பக்கம், அந்த பக்கமா வாங்க, அங்க உங்களை சந்திக்கவும். நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். நேரம் இப்பொழுது 8:19 ஆகிவிட்டது.
7: ஒலி 96 FM போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYEMCE செல்லும் அந்த வழியில் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகும், PIE நோக்கி செல்லும் BKE KJE அந்த பகுதிக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
8: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா? First Bench Productions பெருமையுடன் வழங்கும் பிரதீப் குமார் Unplugged in Singapore. ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை. பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை மழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டர். டிக்கெட்டுகளுக்கு சிஸ்டிக் பிரதீப் குமார் Unplugged in Singapore.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நாரும் செய்வேன். 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: நினைக்கலாம். அது காரணம் அறிவியல் சார்ந்த ஒரு முயற்சி. இது 10 ஆண்டுகள் சிங்கப்பூர்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரி, இப்போ இப்படி ஒரு பாகத்தை செய்யும் போது இதுல இருந்து பல சுவாரஸ்யமான அறிவியல் சார்ந்த நுட்பமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு இல்லையா ஸ்ரீ? அதை பத்தி சொல்லுங்களேன்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த தலைப்பை எடுத்து ஒரு நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டு எனக்கு லைட்டாக கொஞ்சம் செதறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, கொசு பிடிக்க வைக்க போகிறாங்கடா, என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு ஒரு தாட் தான் இருந்துச்சு. இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இது எவ்வளோ எவ்வளோ டீப்பான ஒரு விஷயம், இது எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு முயற்சின்றது புரிய வந்துச்சு. அண்ட் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் முதல் விஷயம், ஆண் கொசுக்கள் கடிக்காதுன்றதே நான் வந்து இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, இந்த ப்ராஜெக்ட் உல்பாக்கியாவை பற்றி லைக் பொதுமக்கள்கிட்ட பேச நிறையா ட்ரை பண்ணோம். லைக் அப்புறம் வரவங்கக்கிட்ட இதை பற்றி தெரியுமா அப்படின்னா, பாதி பேருக்கு வந்து எனக்கு பக்கத்து வீட்டு பாக்கியம் வேணால் தெரியுமே தவிர உல்பாக்கியெல்லாம் தெரியாதுன்னு சொன்ன நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒரு லைக் ஒரு என்ன சொல்றது, லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாதி பேருக்கு தெரியல. ஈவந்தோ நிறைய இடங்கள்ல வந்து இப்ப வந்து இதை பத்தி மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இது தெரியல. ஸோ திஸ் லைக் கேவ் அஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை எப்படியாவது எளிமையா பொதுமக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும், புரிய வைக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம், இப்ப திடீர்னு வந்து நீங்க உங்களுடைய சுத்து வட்டாரத்துல நிறைய கொசுக்கள் பாத்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்காக சண்டை போடுற கொசுக்கள், உங்களை கடிக்க போறது கிடையாது அப்படின்றத புரிய வைக்கணும். அண்ட் இது ஒரு ஒரு டெங்கி அப்படின்ற ஒரு நோய்க்கு எதிரான மிகப்பெரிய போர். இதுல நம்மளும் நம்மளுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோன்னா நம்ம டெங்கியிலேருந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த நிகழ்ச்சி மூலியமாக பொதுமக்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப எளிமையாக அழகாக சொல்லியிருக்கோம்.
4: ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான் ஸ்ரீ. அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வழிமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நாம தான் ஏற்கனவே இந்த பிளாக் வழிமுறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, தேங்கி கிடக்கிற தண்ணீரை பார்த்தா விடமாட்டோம், நல்லா சுத்தமாக வச்சிருக்கோம் வீடை. அதையும் தாண்டி இந்த வல்பாக்கியா தேவையா, அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனதில் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நளினி?
6: ஸோ டெங்கி போன்ற நோய்கள் எப்படி பரவுதுன்னு கூட சில பேருக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க அந்த கொசு தான் இந்த ஒரு கிருமியை தயாரிக்கிறதுன்னு. அப்படி இல்லை, அந்த கொசு வந்து இஸ் மியர்லி அ வெக்டர்.
4: ஓகே,
6: டெங்கி நோய் இன்ஃபெக்டட் பர்சன் ஓட பிளட வந்து முதல்ல அந்த கொசு கடிக்குது.
4: ஆமா,
6: அது அடுத்து யாரை கடிக்குதோ அவங்க கிட்ட இந்த கொசு பரவுது,
4: இந்த நோய் பரவுது.
6: அந்த இரண்டாவது நபரோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா டெங்கி வர்றதுக்கு வாய்ப்பாவல இல்ல. சோ இந்த டெங்கி பரவுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கொசு மட்டும் இல்ல, அந்த டெங்கி ஸ்ட்ரெயின்ஸ்லயே 4 விதமான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. சோ அந்த டெங்கி ஸ்ட்ரெயின்ஸ் எவ்வளவு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தாக்குறதுக்கு டெம்பரேச்சரும் ஒரு காரணம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பிளேஸ் அ ரோல். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம பாப்புலேஷன்ல நிறைய பேருக்கு டெங்கி வந்திருக்கோம் ஆனால் வந்தது கூட தெரியாது சில. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால போன வருஷம் நம்ம சிங்கப்பூர்ல ஒரு 4000 கேசஸ் டெங்கி இருந்துச்சு. அது நிறைய கேசஸ் மாதிரி தான் தோணும், ஆனா நம்ம கடந்த 7 வருஷங்களை பார்த்தோம்னா திஸ் 4000 ஒரு 70% ரிடக்ஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வோல்பாக்கியனால டெங்கி கேசஸ் ரிடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் வருது.
4: ஆனால்
6: அதை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
4: ஆமாம், ஆனால் அதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறதுனால இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். எனக்குமே டெங்கி வந்திருக்கு. ஆமாம், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால், கோவிடுக்கு முன்னாலேயே எனக்கு டெங்கி வந்திருக்கு. அது எப்படி ஒரு ஆளை வந்து பாதிக்கும், எந்த அளவுக்கு எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து காய்ச்சலை கொடுக்கும், சாப்பிட முடியாது, மயக்கம் வரும், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் நேர்களே. அதை நான் அனுபவிச்சு நினைக்கும் போது எனக்கு இப்போ கூட தோணுது, எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தோம். ஏன்னா அந்த உயிர் போகிற வழின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவர் அப்போ என்கிட்ட சொன்னார்ன்னா, டெங்கியால் மரணம் கூட ஏற்படலாம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. இப்போ தெரியுதா எதுக்காக இந்த வோல்பாக்கியா போன்ற முக்கியமான முயற்சிகள் எடுக்கப்படுது அப்படின்னு. இந்த மாதிரி சம்பவங்களை குறைக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம் தான் அது. அந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகிறேன். சரி ஸ்ரீ, நீங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. பல சுவாரஸ்யமான நபர்களையும் எதிரொலி சந்திப்பாங்களே, இந்த பாகத்தில் எப்படி?
5: இந்த பாகத்தில் நபர்கள்ன்றதை தாண்டி டிசைன் டிசைனாக கொசுக்களை சந்திச்சேன்னு சொல்லி
4: அதான் நான் கேட்க வந்தேன். கொசு எப்படி பேட்டி எடுத்தீங்க நீங்க?
5: கொசுவை பேட்டி எடுக்கல, ஆசைதான் ஆசைதான். கொசுவையும் வந்து சிஜில எந்திரன் படம் மாதிரி பேச
4: நான்
5: முடியல. பட் யா, இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக இப்போ கொசுக்கள் எப்படி தயாரிக்கிறாங்க, கொசுக்களை வந்து எப்படி லைக் அந்த இப்போ கொசுக்களை தயாரிக்கிறதுக்குன்னே சில லேப்ஸ் இருக்கு, அது மூலியமா தான் கொசுக்களை தயாரிக்கிறாங்க. அண்ட் அதை எப்படி எடுத்துட்டு போய் நம்மளுடைய சுத்து வட்டாரத்தில் ரிலீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லைக் கூடையே இருந்து இப்போ படப்பிடிக்கும் போது அது கூடையே இருந்து பார்ப்போம்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை கூடையே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம், ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு. அண்ட் பார்க்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு வந்து யூஸ்வலாகவே சயின்ஸ் கொஞ்சம் கம்மி தான் தெரிஞ்ச சயின்ஸ். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஓகே, வி ஆர் ஆல்சோ நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு நாளை பின்ன பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு.
4: தைரியம் தான் உங்களுக்கு நிலையில முன்னாடி இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் தான். ஆனா இருந்தாலும் இப்ப ஸ்ரீ, ஓரளவுக்கு அறிவியல் தெரிந்தவங்களுக்கு இப்ப நளினிமணி ஆட்களுக்குலாம் அதெல்லாம் அத்துப்படி, நம்ம சொல்ல போற இந்த தகவல்கள் அல்லது இந்த பயன்படுத்துற வார்த்தைகள். ஆனா எல்லாருக்கும், நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் புரியுமா அல்லது சொல்ல வர தகவல் புரியுமான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். எல்லாருக்கும் புரியற மாதிரி கொண்டு போய் படைக்கிறது ஒரு சவால் இல்லையா? அதை எப்படி நீங்க கையாண்டீங்க?
5: ஓகே, இதை வந்து ஒரு ஒரு நம்ம தமிழ்ல ஒரு சேயிங் இருக்கும்ல, முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்றது.
4: ஆமா,
5: அவ்வளவுதாங்க இந்த வோல்பாக்கியா, கொசுவை கொசுனால அழிக்கிறோம். இதை விட எளிமையா எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ இதைத்தான் வந்து நிகழ்ச்சி முழுதும் வேற வேற கோணங்கள்ல வேற வேற அம்சங்கள்ல இவ்வளவு எளிமையா தான் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தா புரியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது, அண்ட் அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் எங்க நோக்கமே.
4: ஆமா, ஏன்னா அதுதானே நிகழ்ச்சியுடைய அடிப்படை, எல்லாருக்கும் புரியணும்ல. சரி, இப்போ மீண்டும் நளினி உங்கள் பக்கம் வரேன். இப்போ அறிவியல் ஆய்வு கூடங்களில் இந்த வோல்பாக்கியா சார்ந்து பல வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலாமே விரிவாக, எப்படி நடந்துச்சு அப்படின்னு.
6: ஸோ இந்த வோல்பாக்கியா கிருமி, ஐ மீன் இந்த பாக்டீரியா வந்து ஏடிஸ் இஜிப்டாயில் இல்லைன்னு சொன்னேன்ல.
4: ஆமாம்,
6: ஆனால் நம்ம சிங்கப்பூர்லேயே கொசுக்கள் பல வகை இருக்கு, 100க்கு மேலான ஸ்பீசிஸ் இருக்கு. ஒல்பாக்கியா இருக்கு இல்ல, அந்த முதல் ஆராய்ச்சியை வந்து என்னோட அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா நாங்க செஞ்சோம். இது கோவிட்க்கு முன்னாடியே நாங்க செஞ்ச வேலை தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காடுகளுக்கும் போய் கலெக்ட் பண்ணுவாங்க, நம்ம இருக்கிற நகரப்புறங்கள்லயும் போய் மொசுக்களை பிடிப்பாங்க. அந்த மொசுக்களை நாங்க லேப்க்கு கொண்டு வந்து அவங்களோட டிஎன்ஏ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிசிஆர், அதாவது ஒரு சின்ன ஒரு டேக் வச்சு அந்த வோல்பாக்கியா இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்றது. அந்த மாதிரி நாங்க டிடெக்ட் பண்ணி நம்ம சிங்கப்பூர்ல 100க்கு மேலான மொஸ்கிட்டோஸ் இருக்குன்னு
4: சொன்னேன்ல,
6: அதுல பாதி மொஸ்கிட்டோஸ்க்கு வோல்பாக்கியா ஏற்கனவே இருக்கு.
4: மட்டும்
6: இல்லாம ஒரு 12 விதமான வோல்பாக்கியா இருக்கு. எந்தெந்த கொசுக்கள் நமக்கு அபாயம் கொடுக்கறாங்க, அபாயமா இருக்கிறாங்களோ, அதாவது ஏடிஸ் இஜிப்டாய் போன்ற கொசுக்களுக்கு வோல்பாக்கியா இருக்கா இல்லையான்னு நாங்க முதல்ல கண்டுபிடிச்சோம். அப்புறம் எந்த வோல்பாக்கியா ஸ்ட்ரெயினை வச்சு எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றது, அதை தான் நாங்க பண்ணிட்டு வரோம்.
4: இல்ல நீங்க சர்வசாதாரணமா சொல்றீங்க, ஆனா இது வந்து ஒரு நாள் பத்தாது நினைக்கிறேன், 24 மணி நேரம் பத்தாது இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இல்லையா, பல ஆண்டு கால உழைப்பு.
6: இது இங்க ஒரு ப்ரொஃபசர்ஸ் ரோல் என்னன்னா, இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் நல்லா கேள்விகளா கேக்குறது, அந்த கஷ்டமான வேலை பண்றது என் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட PhD ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் டாக்ஸ், அவங்க தான் கஷ்டப்பட்டு கடவுளுக்கு எல்லாம் போய் கொசு பிடிப்பாங்க. நான் லேப்ல உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது.
4: புரியுது, நீங்க அனுபவிச்சு சரிங்க உங்க வேலையை அப்படிங்கறது எனக்கு இதுல இருந்தே புரியுது. இப்போ ஸ்ரீ மறுபடியும் உங்க பக்கம் நான் வரேன். படப்பிடிப்பின் போது உங்களை கவர்ந்த ஒரு சில பகுதிகள் இருக்கும் நிச்சயமா. இப்ப நமக்கே வந்து ஒரு படம் பார்க்கும்போது குறிப்பிட்ட எனக்கு இந்த காட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களை ஆச்சரியப்பட வைத்த அல்லது கவர்ந்த ஒரு பகுதி ஏதேனும் இந்த பாகத்துல உண்டா?
5: இல்ல கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப எப்படி அந்த கொசுக்களை தயாரிக்கிறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்த படப்பிடிக்கும் போதே அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கேமரா வைக்கிறீங்கன்னா ஒரு கொசு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா தெரியுமான்றதே சந்தேகம்
4: தான்.
5: ஸோ இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணா இல்ல எப்படி வந்து ஒரு ஆங்கிள் வச்சா அது தெரியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து படப்பிடிப்பு போறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், சரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஒரு விதமா போற போக்குல நாங்க சில முடிவுகள் எடுத்தோம், சில மாதிரி ஷூட் பண்ணா இது தெரியும் அப்படின்றத வச்சு அந்த பேஸை வச்சுதான் எடுத்துட்டு போனோம். அண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ அந்த அந்த அந்த அந்த ஒரு சேலஞ்ச், அந்த எக்ஸ்பெரிமெண்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் நான் வாழ்க்கையில் இப்ப நம்ம நிறைய இப்ப கொசு கடிக்கும் போது அப்படியே கை அடிச்சு நம்ம அடிச்சிருக்கோம் அண்ட் ஆல் தட். பட் ஒரு கொசுவை க்ளோஸ் அப்ல ஒரு டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது தான் அது ஆக்சுவலி கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. ஸோ அதை முதல் வாட்டி பார்த்தேன்.
4: அதெல்லாம் பாத்தீங்க நீங்க?
5: எஸ்
4: சரி, இப்போ மறுபடியும் நளினி உங்க பக்கம் வந்துடுறேன். நன்றி ஸ்ரீ. இந்த வோல்பாக்கியா அப்படிங்கிற முயற்சி சிங்கப்பூர்ல 10 ஆண்டுகளா இருக்கு, உலக அளவுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல.
6: இந்த ப்ரொஜெக்ட் வோல்பாக்கியா சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, உலகத்துல நிறைய இடத்துல இருக்கு. ஆனா அது சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல டெங்கிக்கு முக்கிய காரணம் ஏடிஸ் இஜிப்டாய், ஏடிஸ் இஜிப்டாய்க்கு வோல்பாக்கியா இல்ல. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வோல்பாக்கியா பயன்படுத்தலாம். ஆனா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வோல்பாக்கியா ஏன் செய்ய முடியலன்னா, அது ஏடிஸ் இஜிப்டாய் மட்டும் காரணம் இல்லை, ஏடிஸ் அல்போபிக்டஸ் போன்ற மற்ற கொசுக்களும் பெரிய காரணமா இருக்கிறாங்க. அந்த மற்ற கொசுக்களுக்கு ஏற்கனவே வோல்பாக்கியா இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ரோஜெக்ட் வோல்பாக்கியா சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த ஒவ்வொரு நாடோட அந்த சிச்சுவேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், எதுதான் பெரிய வெக்டர்னு பார்க்கணும். ஸோ ஆஸ்திரேலியாலையும் ப்ரொஜெக்ட் வோல்பாக்கியா செஞ்சிருக்காங்க. பல நாடுகளில் வோல்பாக்கியா போன்ற முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு மொஸ்கிட்டோ தொகையை குறைக்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு வாட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் சிங்கப்பூர், ஏன்னா ஏடிஸ் இஜிப்டாய் அதுதான் மேஜர்
4: சாதகமா இருக்கு நமக்கு. ஏன்னா இப்ப இணையத்தில் கூட என்ன போட்டிருக்காங்கன்னா, பிரேசில், கொலம்பியா, லத்தீன் அமெரிக்கா, இந்தோனேசியா, நீங்க சொன்னது போல ஆஸ்திரேலியா, இந்தந்த நாடுகளிலும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சிங்கப்பூர்ல மட்டும்தான் 70 விழுக்காடு வரை டெங்கியை குறைச்சிருக்கோம் இதன் வாயில். அப்ப அது மிகப்பெரிய வெற்றி திட்டமா அமைஞ்சிருக்கு இல்லையா. ஆனா இந்த வோல்பாக்கியா வந்து டெங்கியும் தவிர்த்து ஜர்கா, சிக்கன் குனியா போன்ற நோய்களை குறைப்பதற்கும் உதவுது.
6: வோல்பாக்கியா வந்து அந்த கொசுவை தாக்குது, அந்த கொசு இஸ் எ வெக்டர் ஃபார் ஆல் தீஸ் அதர் டிசீசஸ்.
4: மற்ற கிருமிகளையும் அது வந்து கொண்டு போறதுனால ஒட்டுமொத்தமா அந்த இனத்தை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா
6: அழிக்கிறது கஷ்டம்.
4: ஆமா, குறைச்சிட்டோம் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா?
6: இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது ஒன்று. ஏன்னா பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா there will always be evolution, life finds a way.
4: ஆமா, ஜூராசிக் பார்க்ல சொல்லுவாங்க
6: அதே மாதிரிதான். நம்ம எவ்வளவு இந்த கிருமிகளை அழிக்க பார்த்தோம்னா கிருமிகளும் இவால்வ் பண்ணுவாங்க. நம்ம கோவிட்ல நடந்தப்போ பார்த்தோம்
4: தானே
6: எவ்வளவு சக்கு சக்குன்னு மாறுச்சு, அதே மாதிரிதான் இந்த கிருமிகளும் மாறுவாங்க. ஆனா நம்ம அந்த வெக்டர்ஸ் குறைச்சோன்னா, அதாவது கொசுக்களோட எண்ணிக்கையை குறைச்சோன்னா இந்த கிருமிகள் பரவுற அபாயத்தையும் குறைக்க முடியும்.
4: இப்ப கொசுக்களோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் இந்த வழிமுறை எல்லாம், அப்படி இருந்து செயல்படுத்துறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. நான் சொன்னா நீங்க கேப்பீங்களான்னு தெரியல நேர்களே. இங்க வந்து துணை பேராசிரியர் நளினி சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும் அதை குறைக்கிறதுக்கு அப்படின்னு, என்ன செய்யணும் சமூகமா?
6: சமூகமா நம்ம என்ன செய்யணும்? முக்கியமா அந்த தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யணும்.
4: இந்த இடத்துல ஒரு தெளிவு நளினி, இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி தேங்காம எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய அண்டா கணக்குல தண்ணி இருக்கணும்னு. ஒரு 50 காசு அளவு இருந்தாலே போதும் தானே,
6: கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம ஒரு இலையில இப்படி ஒரு கேர்ல் டாப் லீவ்னு சொல்லுவாங்களே, அது கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதுவே போதும்.
4: பாருங்க
6: சின்ன
4: துளிகள்,
6: கொஞ்சம் தண்ணி இருந்தாலே அந்த மொசு வந்து முட்டைகளை ஏற்றும்.
4: ஆக அதை குறைக்கணும். அதுக்கப்புறம் மற்ற வழிமுறைகள்,
6: மற்ற வழிமுறைகள் என்னன்னா, நம்ம வெப்பநிலை ஏறும்போது நம்ம இம்யூன் சிஸ்டமும் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அப்ப வி நீட் டு பி கான்சியஸ் ஆஃப் நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டம். ஸோ ரெகுலர் செக்ஸ், வேக்சினேஷன் போன்றதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க வந்து உங்க மருத்துவரிடம் பத்தி கேட்கலாம்.
4: இப்படி நம்ம தற்காத்துக் கொள்றது ரொம்ப முக்கியங்கிறது நல்லா புரியுது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது. லட்சுமி மாரிமுத்து அவர்கள் வந்து ஃபேஸ்புக்ல சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வீட்டு பகுதியில கூட இந்த ஓல்பாக்கியா திட்டம் இருக்கு அப்படின்னு. ஆக இது வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற வீடு பகுதிகளுக்கும் கொண்டு போகப்படுது.
6: ஆமா, இது மெயின்லி வீடு பகுதிகளை தான் இது ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெசிடென்சியல் ஏரியாஸ்ல தான் மக்கள் தொகை நிறைய இருக்கு. ஸோ மக்கள் தொகை நிறைய இருக்கும் போது தான் கொசுக்கள் நம்மளை கடிக்க வரும். ஏன்னா அந்த கொசுக்களுக்கு, அதுவும் பெண் கொசுக்கள், ஏன்னா பெண் கொசுக்களுக்கு நம்ம ரத்தம் ரொம்ப முக்கியம். அந்த ரத்தத்தை வச்சுதான் அவங்க முட்டைகளே வளர்க்குறாங்க. ஆண் கொசுக்களுக்கு நம்ம எல்லாம் தேவையில்ல, ஆண் கொசுக்கள் வருது பெண் கொசுக்களை பார்க்க.
4: அது வேற கதை, இன்னொரு பக்கம் அந்த பக்கமா போவோம். சரி ஸ்ரீ, நிறைவா இன்று இரவு வரப்போற நிகழ்ச்சிய ஏன் பார்க்கணும் அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க?
5: இது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி. அதை தாண்டி இப்போ நீங்களே சொன்ன மாதிரி தான், இப்போ டெங்கின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது உயிர் போகிற அளவுக்கான ஒரு வழியையும் ஒரு சித்திரவதையும் கொடுக்குது அப்படின்றது. ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு டெங்கியை நான் தவிர்க்கணுமோ அதுக்கான எல்லா வழிமுறைகளையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு தகவல் மட்டும் இல்லை, இது ஒரு வே ஆஃப் லைஃப சொல்ற ஒரு நிகழ்ச்சியா அமையும் நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப கஷ்டப்பட்டு கொசுவெல்லாம் ஃபில்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காகவாவது கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
4: நிச்சயமா நிச்சயமா. எனக்கு நளினி நீங்க விடுபடுறதுக்கு முதல்ல ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட நோயெல்லாம் வர்ற அந்த ஆய்வு கூடத்திற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே போவீங்க, உங்களுக்கு பயமா

0: இன்று இரவு 9:30 வசந்தத்தில்.
1: சரி, காண தவறாதீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி தயாரிப்பாளர் ஸ்ரீ மற்றும் துணை பேராசிரியர் நளினி இருவருமே வந்து ஒளியின் அறிவிப்பாறையில தகவல்களை வழங்கிட்டாங்க. இந்த பேட்டியையும் இந்த தகவல்களையும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா எங்களுடைய ஃபேஸ்புக் லைவ் பக்கமா நீங்க வரலாம். சிரமம் பார்க்காம அறிவிப்பாறைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி ரவி. நன்றி ரவி.
1: வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க இருவரையும் மறுபடியும் சந்திக்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். இணைந்திருக்க எங்களோட இது வணக்கம் சிங்கை.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக SLE BKE செல்லும் வழியில் Woodlands Avenue 12 அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
0: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமதி தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமதியின் சுவை சுண்டி இருக்கும்.
2: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமதி சைவ உணவகம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.

0: போராட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம். ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் World's favorite jeweler.
2: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
3: SPM Gold Sunflower Oil சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
4: SPM Gold Sunflower Oil?
3: ஆமா, SPM Gold Sunflower Oil சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM Gold Sunflower Oil கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM Gold மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: இனிமே SPM Gold Sunflower Oil-க்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
1: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா & Sons Private Limited.
5: சுகாதார விழா 2026
6: மீண்டும் வந்துவிட்டது.
7: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
8: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
9: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
10: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
11: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
12: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
13: சுகாதார விழா 2026 1968
14: சகியே சகியே சகித்தால் என்ன
15: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.

0: வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, Singapore.
2: வேட்டை மூன்றாவது பாகத்திலிருந்து அந்த பாடல் கேட்டீங்க. எஸ்பி ரிஷிகுமாரோட இசையில ரேஷ்மி சுரேஷ் கதிரவன் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடல. அடுத்தடுத்து உங்களுக்காக இதமான பாடல்களா வரப்போகுது.
3: ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு.
2: புதிய முகம்பரத்துல இருந்து பாடல கேட்க போறோம். ஏ ரஹ்மான் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுபமா பாடிய பாடல் இடம்பெற போகுது. அது மட்டும் கிடையாது, ஜூலை மாதம் இதன சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் சொல்ல போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவிஜி.

9:08 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. லானி வயடாக்ட் குயின்ஸ்வே நோக்கி செல்லும் வழியில் பிரடல் சாலைக்கு பிறகு முதல் தடத்தில் காரணம் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/readysetgo.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர். இப்பொழுது சிங்கப்பூரில்
3: ஏ ஆர் ரஹ்மானுடைய சேல இரண்டு விதமான பாடல கேட்டீங்க. ரோஜா படத்துல இந்த பாட்டு வந்துச்சு, மின்மினியுடைய குரல்ல. அதுக்கு முன்னால எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுபமா அவங்க கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது உங்களுக்காக புதிய முகம் படத்துல இருந்து. அடுத்து கண்ணெதிரே தோன்றினால் படத்துல இருந்து அந்த பாடல் வரப்போகுது. தேனி சித்தன்றல் தேவாவுடைய சில உன்னி கிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல நாம கேப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: ஒலி 9:08 நிலவரம்.
3: 9:30 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா ஜலான் புரோ நகரை நோக்கி செல்லும் அந்த வழியில் பெஞ்சூரு சாலைக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. துவாசி நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்திலும் விபத்து.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: ஜூலை முதல் தேதியில நாம இணைந்திருக்கிறோம். ஜூலை மாதம்னு சொல்லும் போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடித்த இரண்டு தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல ஜூலை மாதம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? உங்களில் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது ரொமானிய தளபதியான ஜூலியஸ் சீசர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரை அங்கீகரிக்கும் விதமா, அவரை குறிப்பா கொண்டாடுற விதமா இந்த மாதத்திற்கு ஜூலை அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்களாம். இப்போ ஜூலை அப்படின்னு சொன்னாலே ஆண்டுடைய நடுப்பகுதி அப்படின்னு பரவலாக சொல்லுவோம். ஏன்னா ஆண்டு முடிகிறதுக்கு இன்னொரு 180 சொச்ச நாட்கள் தானே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கணக்கு தான். ஆனால் குறிப்பிட்டு ஆண்டுடைய நடுப்பகுதி எது அப்படின்னு நம்ம புரட்டி பார்த்தோம்னா அது ஜூலை 2 நண்பகல் 1 மணி. அதுதான் ஆண்டுடைய சரியா நடுப்பகுதி. அதுவும் அந்த லீப் இயர் இருக்குல்லையே, லீப் இயர் இல்லாத ஆண்டுகளுக்கு இப்போ இந்த ஆண்டு அந்த மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஆண்டுகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா ஜூலை 2 தான் ஆண்டின் நடுப்பகுதி அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: போராட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜோயா லுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: குவாங்டோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சரவுண்டிங் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்த ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: காலை வேளையில இதமான பாடல்களை கேட்கறது மகிழ்ச்சியா இருக்குன்னு உங்களை பல பேர் வாட்ஸ்அப் ஆயிலா தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது அதுல ஒரு தனி சுகம் இருக்குங்க. அந்த வரிசையில காதல் கோட்டை படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க, கிருஷ்ணராஜ் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருந்தாங்க. தேனி சித்தன்ற தேவாவோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில வந்த இந்த பாடலை நம்ம கேட்க போறோம். உள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனையடுத்து சூரிய வம்சம் படத்திலிருந்தும் பாடல் இடம்பெறும். எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில வந்த இரு பாடல்கள் உங்களை கவர காத்துக்கிட்டே இருக்குது. வானொலி பக்கமா இருங்க. சரியா, இப்போ நாம தெரிஞ்சுக்க போறது தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 162 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமைதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி எடுக்கும்.
2: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமை சைவ உணவகம்.
3: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: விபத்தினைந்துள்ளது பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் புகெட் பாஞ்சாங் சாலைக்கு பிறகு. பிஇஇ துவா செல்லும் வழியில் கிளமண்டிக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: விக்ரம், ரீட்டு வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், பார்த்திபன், ராதிகா சரத்குமார்னு பல பேர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு ஹேர் ஜெராஜ் இசை வழங்கியிருந்தாரு. கௌதமீனன் இயக்கத்துல 2017 வெளிவர இருந்த இந்த திரைப்படம் இப்ப வரைக்கும் வெளிவராம காத்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த படத்தை சுத்தி இருக்கிற சில பொருளாதார பிரச்சனைகள். இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் ஜூலை 31 கௌதம் வாசுதேவ் மேனன் முற்றுப்புள்ளி வைத்திருவாரு அப்படின்னு. அதனை அடுத்து இந்த ஆண்டு துருவ நட்சத்திரம் ஒரு வழியா வெளிவரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணிமணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது. இசை ஞானி இளையராஜாவுடைய சில வந்த இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம்.
1: 9:06 நிலவரம்
0: 9:54 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் PIE சாங்கி அங்மோக்கி அவென்யூ 5 இவ்விடங்களுக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம்.

உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் விறுவிறுப்பா இப்ப நடந்துகிட்டே இருக்குது. அந்த வரிசையில அடுத்து 10 மணிக்கு உங்களுக்காக ஒரு ஆட்டம் காத்திருக்கு. அதுதான் மெக்சிகோ எக்வடோ பொருதும் ஆட்டம். இந்த ஆட்டத்தை நீங்க நேரடியா பார்க்கலாம் மீ வாட்ச் வாயிலா. நடந்து முடிந்த ஆட்டங்களின் நிலவரங்களை ஒரு 8 பார்த்துருவோம். பிரான்ஸ் 3-0 அப்படிங்கிற கோலின் கீழ ஸ்வீடனை வீழ்த்திருக்காங்க. அதோட ஐவரி கோஸ்ட் அந்த அணிய நோவே 2-1 அப்படிங்கிற கோலின் கீழ ஜெயிச்சிட்டாங்க. ஆக அடுத்த சுற்றுல பிரான்ஸ் பாராகுவே சந்திக்க போறாங்க, கனடா மொராக்கோ மோதுறாங்க, பிரேசில் நார்வே பொருதும் ஆட்டமும் இடம்பெறும். ஆக வரப்போற ஆட்டங்களை நான் சொன்னது போல மீ வாட்ச் வாயிலா நீங்க பார்க்கலாம். மேல் விவரங்களுக்கு meewatch.st. FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கார்ப்.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியா காபோலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தற்காப்பு அமைச்சர் சாஞ்சன் சிங், நாடுகள் தற்காப்பு ஆற்றல்களை வளர்க்கும் வேளையில் அவற்றின் நோக்கங்கள் என்ன என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அப்போதுதான் சந்தேகம் எழுவதை தடுக்க முடியும் என்று திரு சான் கூறினார். ஒரு நாட்டிடம் தற்காப்பு ஆற்றல்கள் இல்லை என்றால் மற்ற தரப்புகள் அதை பெரிதும் பொருட்படுத்தாது அல்லது நல்ல விதமாக நடத்தாது என்று அவர் சொன்னார். ஆனால் ஒரு நாட்டிடம் ஆற்றல் இருந்து அது தொடர்புகளை வளர்க்கவில்லை என்றால் அதிக சந்தேகங்கள் எழும் என்றார் திரு சான். அதனால்தான் ஷாங்கிரிலா கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகள் முக்கியம் என்றார் அவர். அதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தற்காப்பு ரீதியான அரசு தந்திரம் வளர்க்கப்படுவதாக திரு சான் சொன்னார். CNA-வின் டீப் டைவ் வலையொலி பதிவில் அமைச்சர் அவ்வாறு கூறினார். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறுவிற்பனை வீட்டு விலை 2ஆம் காலாண்டாக குறைந்திருக்கிறது. 2ஆம் காலாண்டில் விலை குறியீடு 0.3% குறைந்தது. 1ஆம் காலாண்டில் அது 0.1% குறைந்திருந்தது. மறுவிற்பனை வீடுகளின் பரிவர்த்தனையும் குறைந்துள்ளது. அது சுமார் 6200 பதிவானது. சென்ற ஆண்டு அதே காலகட்டத்தில் அது கிட்டத்தட்ட 6900 இருந்தது. இந்நிலையில் அக்டோபர் மாதத்தில் சுமார் 7900 கழக வீடுகள் விற்பனைக்கு வரவுள்ளன. படோக், கேலாங், சம்பவாங், தங்கா, தோப்பாயோ, ஈஷுன் ஆகிய வட்டாரங்களில் அவை அமைந்திருக்கும். தோப்பாயோவில் சமூக பராமரிப்பு வீடுகளும் கிடைக்கப்பெறவுள்ளன. தனியார் வீட்டு விலை அதிகரித்திருக்கிறது. காலாண்டு அடிப்படையில் அது 0.5% கூடியது. 1ஆம் காலாண்டில் அது 0.9% அதிகரித்திருந்தது. தனியார் வீடுகளின் பரிவர்த்தனை கிட்டத்தட்ட 1ஆம் காலாண்டை போல் இருந்தது. அது சுமார் 5400 பதிவானது. இணைய பாதுகாப்பு அமைப்பு சிங்கப்பூர் நிறுவனங்களின் ரவுட்டர் சாதனங்களை ஊடுருவிய தரப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த தரப்பு உலக அளவில் இணைய அச்சுறுத்தலை மேற்கொண்டு வருகிறது. மின்னிலக்க கட்டமைப்பு கருவிகள் அதிக அளவில் ஊடுருவப்படுவதை இணைய பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வேகமாகவும் பெரிய அளவிலும் இணைய தாக்குதல் நடத்தப்படுவது கவலை அளிப்பதாக அது சொன்னது. ரவுட்டர்ஸ், அறிவார்ந்த இல்லக்கருவிகள் போன்றவை அதிகம் பாதிக்கப்பட்டன. 2024 பாதிக்கப்பட்ட கருவிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 118,000. கடந்த ஆண்டு அது கிட்டத்தட்ட 300,000 உயர்ந்தது. தனிப்பட்டவர்களின் தகவல்களை திருடும் முயற்சி கடந்த ஆண்டு 20% குறைந்தது. நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இணைய பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. சிங்கப்பூர் ஒலிம்பிக் அறக்கட்டளை பீட்டர் லிம் கல்வி உபகாரச் சம்பளம் இந்த ஆண்டு 414 மாணவ விளையாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மொத்தம் 1.1 மில்லியன் வெள்ளிக்கும் மேல் பெறுவார்கள். 41 விளையாட்டுகளில் 119 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த கல்வி உபகாரச் சம்பளம் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு 3 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. மின் விளையாட்டுகள் கிரிக்கெட், நீர்சறுக்கு ஆகியவை அவை. 2010 தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் 13.7 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான சுமார் 5680 கல்வி உபகாரச் சம்பளங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டின் தேசிய தின அன்பளிப்பு பைகளை 36 உடற்குறையுள்ள சிறப்பு தேவையுள்ள கலைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். அவர்களில் முதன்முறையாக 2 ஆரம்ப தலையீட்டு நிலையங்களைச் சேர்ந்த பாலர்களும் அடங்குவர். மாஜுலா சிங்கப்பூரா கோபியான் எனும் இவ்வாண்டின் தேசிய தின கருப்பொருளை மையமாக கொண்டு பைகள் வடிவமைக்கப்பட்டன. 6 வெவ்வேறு வித்தியாசமான வடிவங்களில் வரும் பைகள் சிங்கப்பூர் மீதான கலைஞர்களின் நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கின்றன. வடிவமைப்பை வரைய கலைஞர்களுக்கு உதவும் வகையில் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தங்கள் பிள்ளைகளுக்கு தேசிய தின அன்பளிப்பு பையை உருவாக்க வாய்ப்பு கிட்டியதில் பெருமிதம் என்கிறார் பெற்றோர் சிவகுமார்.
1: நேஷனல் டேக்கு வந்து இந்த மாதிரி வரைகிறது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியும். நிறைய பேர் வந்து பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஆனால் என்னோட பையனும் வந்து வரைஞ்சதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவரும் ஒரு ஆட்டிசம் கிட்டு, இவரும் வரைஞ்சதுக்கு வந்து அதில் ஒரு பார்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னு சந்தோஷமாக இருக்குது.
0: சுமார் 240,000 அன்பளிப்பு பைகள் விநியோகிக்கப்படும் என்று தேசிய தின அணிவகுப்பின் ஏற்பாட்டாளர்கள் கூறினர். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பத்தால் மாண்டோர் எண்ணிக்கை மேலும் 1,000 அதிகரிக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. தலைநகர் பாரிஸிலும் சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் சவக்கிடங்குகள் நிரம்பிவிட்டன. அதிகாரிகள் தற்காலிக கிடங்குகளை நிறுவியுள்ளன. அடுத்த வாரமும் வெப்பம் நீடிக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஏற்கனவே எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிக ஆபத்துக்கு உள்ளாகலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்தனர். தாங்க முடியாத வெப்பத்தால் அரசியல் அளவிலும் பதற்ற நிலை. பிரான்சின் பசுமை கட்சி அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை தாக்கல் செய்ய திட்டமிடுகிறது. மிதமிஞ்ச வெப்பத்தை சமாளிக்க அரசாங்கம் நாட்டை போதிய அளவு தயார் செய்யவில்லை என்று கட்சி குற்றஞ்சாட்டியது. பிரான்சின் பல வட்டாரங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. மெக்சிகோ எக்வடோ ஆட்டம் 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு சற்று முன்னர் தொடங்கியது. இடியுடன் கூடிய கனமழையால் ஆட்டம் 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்படுவதாக ஃபீஃபா கார்பந்து அமைப்பு சொன்னது. இந்நிலையில் பிரான்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. ஸ்வீடனுடன் பொருந்திய ஆட்டத்தில் 3-0 என்று வெற்றி கண்டது பிரான்ஸ். அது அடுத்து பெரகுவேவுடன் மோதும். மற்றொரு ஆட்டத்தில் நார்வேயும் ஐவரி கோஸ்டும் சந்தித்தன. 2-1 நார்வே வெற்றி. நார்வே அடுத்த சுற்றில் பிரேசிலை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

திருடாத்திரையை படுத்திருந்த ஏ ரஹ்மான் எஸ் எல் மனோ பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். இந்த பரபரப்பான காலை பொழுதுல சுறுசுறுப்பா வந்து விறுவிறுப்பான நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கிறவங்களுடைய காதர் 2 நாட்கள் விடுப்புக்கு பிறகு நான் மீண்டும் தனியா நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கிறேன். ஏன்னா ஹலிமா இப்ப விடுப்புல போயிட்டாங்க. ஆமாங்க, இந்த வாரம் முழுவதும் நம்ம தனித்தனியா நிகழ்ச்சி படிப்போம். ஒன்னா சேர்ந்து திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை நிகழ்ச்சி படிப்போம். நம்ம தனித்தனியா நிகழ்ச்சி படித்தாலுமே எங்களுடைய நோக்கம் உங்களை சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் காத்திருக்கு, அதாவது பரிசுகள் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க. உங்களுக்கு முதல்ல நல்ல வேகமான விறுவிறுப்பான பாடங்களை ஒளிபரப்பிட்டு என்ன பரிசுகளை கொடுக்க போறேன்னு நான் பிறகு சொல்றேன். இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: மன்மதன் அம்பு மாயாவி திரைப்படத்துல இருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில பாடல் கிடந்தோம். இந்த விறுவிறுப்பான பாடலை கேட்கறது மட்டும் இல்லாம உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில ஒரு தன்முனிப்பு கூற்று. நீங்க ஒரு விதை நட்டு உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி ரொம்ப நாள் கழித்து மரம் வளராம இருந்தா என்ன செய்வீங்க? மரம் வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்களா? அல்லது எங்க நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களா? அல்லது மறுபடியும் ஒரு விதையை நட்டு உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி இந்த முறை மரம் வளருமா வளராதான்னு பொறுமையா காத்திருப்பீங்களா? இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுவோம், உழைப்பு போட்டிருப்போம், வேர்வை சிந்திருப்போம், ஆனா அதற்கான பலன்கள் வராம இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் வராம இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னடா நம்ம இவ்வளவு உழைப்பு போட்டோமே எதுவுமே சரியா நடக்கலைன்னு உட்காந்து அழுவுறதை விட, ஏன் இது சரியா போகல, நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்னு உட்காந்து அதிகமா யோசிக்கிறத விட, நம்ம எதிர்பார்க்கிற முடிவுகளை அடையறதுக்கு நம்ம எப்படி வித்தியாசமா இந்த விதையை நட்டு உரம் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் இந்த மரம் வளர்றதுக்கு அவளா காத்திருக்கலாம் என்பதை நம்ம மறுபடியும் முயற்சி செய்யலாம். அதனால ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கையில வெற்றி அடைய பல வழிகள் இருக்கு.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
1: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: ஸ்ட்ராங் டீ.

முதல்வன் அன்னியன் திரைப்படங்கள் வேகமான பாடல்கள் இடம்பெற்றன. நேர்களே, ஒவ்வொரு புதன்கிழமை வந்துட்டாலே குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்காக 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுப்போம். இது மட்டும் இல்லாம மற்றொரு பரிசும் காத்துட்டு இருக்கு.

பாடல்களை பாடிய பிரதீக் குமார் அவருடைய இசை நிகழ்ச்சி ஜூலை 11 இரவு 7 ஸ்டார் தியேட்டர்ல நடைபெறுது. பிரதீக் குமார் அன்பிளாக்ட் இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுங்கன்னா இன்றைக்கு ஆனந்தம் ஆர்வம் நிகழ்ச்சியில நம்ம 2 நுழைவுச் சீட்டுகளை பரிசா கொடுக்கிறோம். நீங்க லஞ்ச் டைம்ல மதிய உணவை சாப்பிட்டு இருப்பீங்களே அந்த நேரத்தில், அதாவது நண்பகல் 12 பிறகு போட்டி அங்கம் இடம்பெறும். அந்த போட்டியில பங்கெடுத்து நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு நுழைவுச் சீட்டுகள், 2 நுழைவுச் சீட்டுகளை பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன்.

0: மெஹண்டி சர்க்கஸ் திரையப்படுத்தது பாடல் இடம்பெற்றது. சில நேரத்தில் வாழ்க்கை சர்க்கஸ் மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. இந்த சர்க்கஸ் வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர நம்ம என்ன செய்வோம், நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வெளியூர் பயணம் போவோம், அல்லது இந்த மாதிரி 2 நாட்கள் ஜேபி போயிட்டு வருவோம். இல்லை சில பேருக்கு ஷாப்பிங் பிடிக்கும். இப்போ ஷாப்பிங் சொல்லும்போது நம்ம வெளியில் கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் செய்யலாம், அல்லது நம்ம கைபேசியிலையும் செய்யலாம். இந்த கைபேசியில் ஷாப்பிங் செய்கிறத பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது, அது இன்னும் சற்று நேரத்தில். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேத முறையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது
0: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
3: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்க அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு, பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
2: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
3: அதான் குமார் மேஸ்.
4: இப்போ மதுரை மண்வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
5: Guangzhou, Bangkok, Langkawi, மற்றும் Ho Chi Minh-க்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கு மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஒரு செயல நம்ம அதிகமா ஈடுபட்டு அதை விடாம செய்யும் போது அது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அம்சமாவே மாறிடும், ஒரு பழக்கமாவே மாறிடும். அதே மாதிரிதான் உடற்பயிற்சி. இந்த வாரம் நான் ரெண்டு முறை செய்யறேன், அடுத்த வாரம் நான் ஒரு முறை செய்யறேன் அப்படின்னு நீங்க உடற்பயிற்சி செய்துக்கிட்டு இருந்தா நீங்க நிச்சயமா அதை தொடர்ந்து கடைபிடிக்க கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தாதான் உங்க வாழ்க்கையில அது ஒரு அம்சமாவே மாறும், ஒரு பழக்கமாவே மாறும். இதே போலதான் அண்மையில ஒரு பேட்டியில பிரபல கார்பந்து விளையாட்டாளர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு தினமும் ஜிம்முக்கு போகணும்னு ஆசையா கிடையாதுங்க, ஆனா அப்பவும் நான் ஜிம்முக்கு போவேன், ஏன்னா அது ஒரு பழக்கமா மாத்திக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. புரியுதே புரியுதே. காலையில எந்திரிக்கும் போதே நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசைப்படுவோம், அப்ப அப்பதான் இடுப்பு வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே வலிக்கும். இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டனா தொடர்ந்து போது உடற்பயிற்சி நம்ம வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத செயலாவே மாறிடும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கு

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: சற்று முன்பு மைக்கேல் மந்தன காமராஜன் திரைப்படத்தில் பாடல கேட்டிருந்தோம். நேர்களே, சில நேரத்துல வாழ்க்கை சர்க்கஸ் மாதிரி போயிட்டு இருக்கும் போது நம்மளே சந்தோஷப்படுத்திக்க நம்ம பல விஷயங்கள் செய்வோம். அந்த பல விஷயங்கள்ல சில பேருக்கு இந்த ஷாப்பிங் செய்யறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பாத்திருக்கேன் சில பேர் அவங்களுக்கு மாத சம்பளம் கிடைச்ச பிறகு நேரம் ஷாப்பிங் போயிட்டு அவங்களுக்கு பிடித்த ஆடைகள், காலணிகள் அல்லது மற்ற பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுத்திப்பாங்க. இப்ப இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்த பிறகு பல செயலிகளை பயன்படுத்தி அதை கிளிக் செய்து பொருட்களை வாங்க வேண்டியது. அதன் பிறகு காசு முடிந்த பிறகு வருந்த வேண்டியது. இந்த மாதிரி நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து அதிகமா செலவு செய்திருக்கீங்களா? இல்ல நான் செலவுலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான் எப்போதுமே பட்ஜெட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு 10,000 வெள்ளி கொடுக்குறேன் வச்சுங்களேன். அந்த 10,000 வெள்ளியை எடுத்து நீங்க என்னெல்லாம் ஷாப்பிங் செய்வீங்க?
4: என்னப்பா அருணாச்சல திரைப்படத்துல அருணாச்சல அப்பா சொல்ற மாதிரியே சொல்ற?
3: இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சமீபத்துல ஒரு சுவாரஸ்யமான செயலி இருக்குன்னு படித்திருந்தேன், அதை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த கேள்வியை கூட கேட்கிறேன். முதல்ல உங்களுடைய கருத்துக்களை, உங்க பதில்களை அனுப்பி வைங்க. 9678889 68 என்ன அந்த சுவாரஸ்யமான விஷயம்னு ஒரு சில பாடல்களுக்கு பிறகு சொல்றேன். 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் இடம்பெறும். ஓல்ட் இஸ் கோல்ட். பழைய பாடல்கள் விசிறிகளே, நல்ல பழைய பாடல்களை மூழ்க சந்தோஷமா இருக்க தொடர்ந்து என்னுடைய இருந்துருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ் 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

0: சிறப்பு திரையப்படுத்து எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. சற்று முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு நான் 10,000 வெள்ளி கொடுத்தேன்னா அந்த காசை பயன்படுத்தி நீங்க ஷாப்பிங் செய்வீங்களா, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் செய்வீங்களா அல்லது செய்ய மாட்டீங்களான்னு கேட்டப்போ இங்க அனு எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: காலை வணக்கம் கதிர், காலை வணக்கம். ஓகே, 10,000 வெள்ளி நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த 10,000 வெள்ளி சேஃபா திருப்பி உங்களுக்கு கைக்கு திருப்பி வந்துடும். ஆனா அதே 10,000 வெள்ளி வந்து என் தங்கச்சிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரா வந்து துணி கடையில தான் போய் she will spend 10,000 ringgit. ஓகே, அவங்களுக்கு வந்து என்னன்னா துணி தச்சு போடுறதுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு லெக்சரராக இருக்கிறாங்க, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரில் இருக்காங்க. அப்படின்னா நான் அவங்கள நேராக துணி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். ஜெக்கல் குலத்தீஸ் ஜேபியில் இருக்கு, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஒரு நாக்காளில் போட்டு உட்காந்துருப்பேன். ஷி வில் என்ஜாய் ஷாப்பிங் ஒன் பை ஒன். அந்த மெட்டீரியலில் பார்க்குறப்ப எனக்கு தலையில் கை வச்சுட்டு நான் உட்காந்துருவேன். நான் சொல்லிட்டேன், இனிமேல் கொண்டு இந்த ஷாப்பிங்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிரு, வீட்டில் நிறைய துணி அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு.
0: இரண்டு விஷயங்கள் சொன்னீங்க, அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, மன உளைச்சலாக இருக்கும்போது அவங்க ஷாப்பிங் செய்வாங்கன்னு. அது உண்மைதாங்க. நமக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும்போது நம்ம மூளையில் நமக்கு டோப்பமின் ரசாயனம் தேவைப்படும். அந்த டோப்பமீன் தான் நம்மளை சந்தோஷப்படுத்தும். இந்த மாதிரி ஷாப்பிங் செய்கிறதா இருக்கட்டும், அல்லது நமக்கு பிடித்த உணவை சாப்பிட்றதா இருக்கட்டும், அல்லது எந்தெந்த நடவடிக்கைகள் செய்தால் இந்த டோப்பமீன் நமக்கு கிடைக்குமோ அந்தந்த நடவடிக்கைகளை செய்வோம். அதில் ஷாப்பிங்கும் ஒன்று. சில பேருக்கு இந்த ஷாப்பிங் ஒரு அடிக்ஷனாக மாறிடும், தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமாக மாறிடும். இந்த பழக்கத்தை தவிர்க்க அதிலிருந்து மீண்டு வர தென் கொரியாவில் ஒரு செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த தகவல் இன்னும் சற்று நேரத்தில். நீங்கள் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை அனுப்பிட்டே இருக்க 9 6 7 8 8 9 6 8

0: சென்னை.
1: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே லெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ லெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854-8989 நெட்லி வந்தாச்சு.
1: டென்ஷன் போயாச்சு.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
4: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
3: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
7: இந்த பயிலரங்கு உங்கள் வாய்மொழி தேர்வுக்கு நிச்சயமாக உதவி செய்யும்.
8: வணக்கம், என் பெயர் வேலர். எனக்கு மிகவும் பிடித்த அங்கம் ரேடியோ கான்டிடுவர் அங்கம் ஆகும். நான் இந்த பயிலரங்கு மறுபடியும் கண்டிப்பாக வருவேன்.
9: என் பெயர் ஹர்ஷித். நான் இந்த பயிலரங்கில் தைரியமாக பேச கற்றுக்கொண்டேன்.
10: வணக்கம், என் பெயர் கிருத்திகா. ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா வருவேன்.
11: வணக்கம், என் பெயர் நிஷிதா. இந்த பயிலரங்கில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதில் நடந்த விவாத போட்டியாகும். நான் அடுத்த வருடம் மீண்டும் கலந்து கொள்ள விரும்புகிறேன்.
6: இந்த வருடம் பயிலரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்த வருடம் இடம்பெறும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கில் நாங்க உங்களை சந்திக்கிறோம்.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 26.

0: தெய்வத்தாய் திரையப்படுத்தது பாடல் இடம்பெற்றது.
1: காலை வணக்கம் காதரையா, எனக்கு நீங்க 10,000 வெள்ளி கொடுத்தீங்கன்னா நாலு நாளைக்கு நல்லா இருப்பீங்க. அதை வச்சு நான் தங்க நகை வாங்கிடுவேன். நன்றி, வணக்கம் சந்திரன். இப்போ
2: ஹலோ, 10,000 வெள்ளி, அப்பா பெரிய கற்பனையா இருக்கு எனக்கு. தங்க நகை ஆன்லைன்ல வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு 10,000 வெள்ளி கொடுங்களே.
0: சுலோச்சனா, அதே 10,000 வெள்ளி உங்களுக்கு இருந்தா நீங்க எனக்கு கொடுங்களேன். கவலைப்படாதீங்க, பணமே இல்லாம நீங்க இப்ப ஷாப்பிங் செய்யலாம். தென்கொரியால ஒரு செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்க உங்களுக்கு பிடித்த பொருட்களையும் உணவு பொருட்களையும் நீங்க எவ்வளவு வாங்கணுமோ நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வாங்கிட்டே இருக்கலாம். வாங்கிட்டு அந்த பொருட்களை ஆர்டர் செய்த பிறகு நீங்க கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதே மாதிரி அந்த பொருட்களும் உங்க வீடு வந்து சேராது. ஏன்னா இதுக்கு பேர் தான் டோபமின் ஷாப்பிங்னு இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. சில பேருக்கு இந்த ஷாப்பிங் செய்யறது ரொம்ப பிடிக்கும், அதுவே ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமா மாறிடும், அடிக்ஷனா மாறிடும். இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வர தென்கொரியால இந்த செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு நாள் பொருட்கள் வாங்கலாம், அதை வாங்கிட்டு நீங்க கட்டணம் செலுத்தாமலே சந்தோஷமா இருக்கலாம். ஏதோ நம்ம நிறைய பொருட்களை வாங்கியிருக்கோமே அந்த உணர்வை கொடுக்கும் உங்களுக்கு, அந்த டோபமின் ரிலீஸ் ஆகும். என்ன பொருட்கள் எதுவுமே உங்களது சேராது.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
2: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரி பாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
0: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
2: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
0: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
0: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
7: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 30 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 40 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
8: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 to 20 வரை அனுமதி இலவசம்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? வாடிக்கையாளர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு

0: வாங்கள் எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி maee@mediacorp.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mediacorp.sg/ready-set-go. சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வேதா படத்துல வந்த இந்த காட்சியை மறக்க முடியுமா?
2: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ. எத்து பரோட்டால வை. இப்போ குழம்பு மூண்டு இப்படி எத்து பாயில் போட்டுக்கோ. கண்ணுமுடி இப்ப சொல்லு எப்படி இருந்தே.
0: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கோ இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்குங்க, அட்டகாசமான கோழி அரைச்சு ஆட்டை அரைச்சு சமைக்கணுமா, தயிர மறந்துடாதீங்க. ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.

புதிய முகம் திரைப்படுத்த ஏ ரஹ்மான் சீல் சுஜாதா பாடியிருந்த பாடல கேட்டிருந்தோம். நேர்களை, இந்த தொகுப்பின் நிறைவு பாடல் உங்களுக்காக லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற போகுது. பல பேர் எங்களை கேட்டிருக்கீங்க, எப்ப அந்த நுழைவு சீட்டுகளை பரிசா கொடுக்க போறீங்க? பிரதீப் குமாரோட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 இடம்பெற போகுது. நம்ம 2 நுழைவு சீட்டுகளை இலவசமா கொடுக்க போறோம். அதுவும் ஒரு கேள்வி கேட்டு கொடுக்க போற சொல்லியிருந்தேன். அந்த போட்டி அங்கம் நண்பகல் 12 செய்திகளுக்கு பிறகு இடம்பெறும். அதனால தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: கவிதா, எங்க கல்யாணப்படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்?
1: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் 12:00. மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சைனா டவுன் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் அதன் 200ஆம் ஆண்டு நிறைவை அடுத்த ஆண்டு அனுசரிக்கிறது. அதன் தொடர்பில் ஓராண்டு நெடுகிலும் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றன. கோயில் 1827ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கொண்டாட்டங்களில் சமய கலாச்சார மரபுடைமை தொடர்பான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று இந்து அறக்கட்டளை வாரியம் தெரிவித்தது. 200 ஆண்டு நிறைவை குறிக்க நினைவு சின்னம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு அம்சமாக ஆலயத்தின் வரலாற்றை எடுத்து கூறும் புத்தகமும் வெளியிடப்படும். அம்மன்ஸ் ஹோம் பீப்பிள்ஸ் டெம்பிள் என்ற அந்த நூல் அடுத்த ஆண்டின் இறுதியில் வெளியிடப்படும். கல்வியாளர்களும் வரலாற்று நிபுணர்களும் அதை தயாரிக்கின்றனர். கட்டடக்கலை, சமய மைல்கல்கள் ஆகியவற்றை தாண்டி ஆரம்ப கால குடியேறிகளின் பயணம், சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஆலயம் கண்ட மேம்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களும் அதில் இடம்பெறும். புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிடப்படும். சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை அவசரமில்லா மருத்துவ வாகனத்திற்கான தொலைபேசி எண்ணை நிறுத்தவிருக்கிறது. 1777 என்ற அந்த எண்ணின் சேவை அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதி நிறுத்தப்படும். உள்துறை அமைச்சும் சுகாதார அமைச்சும் அதனை தெரிவித்தன. அவசரமில்லா மருத்துவ பிரச்சினைகளுக்கு உதவி நாட இப்போது கூடுதல் வசதிகள் இருப்பதாக அவற்றின் அறிக்கை கூறியது. அவசரம் இல்லை என்றால் பொதுமக்கள் டாக்ஸி அல்லது வாடகை கார் எடுத்து மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று அறிக்கை குறிப்பிட்டது. ஒருவர் அவசரமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் குறிப்பிட்ட சில தனியார் மருத்துவ உதவி வாகன நிறுவனங்களுக்கு அழைப்பு போகும். அண்மை காலத்தில் அந்த எண் வழி 6 விழுக்காட்டு பதிவுகள் மட்டுமே வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதனால் தொலைபேசி எண்ணை கட்டங்கட்டமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கோல்டன் வில்லேஜ் நிறுவனம் பிளாசா சிங்கப்பூரா கடை தொகுதியில் உள்ள அதன் திரையரங்கை மூடவிருக்கிறது. அது August மூடப்படும். திரையரங்கு அங்கு 28 ஆண்டு செயல்பட்டது. பிளாசா சிங்கப்பூரா கடை தொகுதியில் பெரும் அளவில் புதுப்பிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதனை முன்னிட்டு செயல்பாடுகளை கட்டங்கட்டமாக நிறுத்தவிருப்பதாக திரையரங்கு சொன்னது. முதற்கட்டமாக August 2 தேதி 6 திரைகள் மூடப்படும். எஞ்சிய திரைகள் August 16 தேதி மூடப்படும். தற்காப்பு அமைச்சர் சஞ்சுன் சிங், நாடுகள் தற்காப்பு ஆற்றல்களை வளர்க்கும் வேளையில் அவற்றின் நோக்கங்கள் என்ன என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அப்போதுதான் சந்தேகம் எழுவதை தடுக்க முடியும் என்று திரு சான் கூறினார். ஒரு நாட்டிடம் தற்காப்பு ஆற்றல் இல்லை என்றால் மற்ற நாடுகள் அதை பெரிதும் பொருட்படுத்தாது, நல்ல விதமாகவும் நடத்தாது என்று அவர் சொன்னார். ஆனால் ஒரு நாட்டிடம் ஆற்றல் இருந்து அது நட்பை வளர்க்கவில்லை என்றால் அதிகம் சந்தேகங்கள் எழும் என்றார் திரு சான். அதனால்தான் ஷாங்கிரிலா கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகள் முக்கியம் என்றார் அவர். அதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தற்காப்பு ரீதியான அரசு தந்திரம் வளர்க்கப்படுவதாக திரு சான் சொன்னார். சிஎன்ஏ இன் டீப் டைவ் வலையொலி பதிவில் அமைச்சர் அவ்வாறு கூறினார். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறுவிற்பனை வீட்டு விலை இரண்டாம் காலாண்டாக தொடர்ந்து குறைந்திருக்கிறது. இரண்டாம் காலாண்டில் விலை குறியீடு 0.3 விழுக்காடு குறைந்தது. முதல் காலாண்டில் அது 0.1 விழுக்காடு குறைந்திருந்தது. மறுவிற்பனை வீடுகளின் பரிவர்த்தனையும் குறைந்துள்ளது. அது சுமார் 6,200 பதிவானது. சென்ற ஆண்டு அதே காலகட்டத்தில் அது கிட்டத்தட்ட 6,900 இருந்தது. இந்நிலையில் அக்டோபர் மாதத்தில் சுமார் 7,900 புதிய கழக வீடுகள் விற்பனைக்கு வரவுள்ளன. படோக், கேலாங், சம்பவாங், தங்கா, தோப்பாயோ, ஈஷுன் ஆகிய வட்டாரங்களில் அவை அமைந்திருக்கும். தோப்பாயோவில் சமூக பராமரிப்பு வீடுகளும் வருகின்றன. இதற்கிடையே சிங்கப்பூரில் தனியார் வீட்டு விலை அதிகரித்திருக்கிறது. காலாண்டு அடிப்படையில் அது 0.5 விழுக்காடு கூடியது. முதல் காலாண்டில் அது 0.9 விழுக்காடு அதிகரித்திருந்தது. தனியார் வீடுகளின் பரிவர்த்தனை கிட்டத்தட்ட முதல் காலாண்டை போல் இருந்தது. அது சுமார் 5,400 பதிவானது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பத்தால் மாண்டோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. மேலும் 1,000 மரணங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. தலைநகர் பாரிஸிலும் சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் சவக்கிடங்குகள் நிரம்பிவிட்டன. அதிகாரிகள் தற்காலிக கிடங்குகளை நிறுவியுள்ளனர். அடுத்த வாரமும் வெப்பம் நீடிக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஏற்கனவே எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிக ஆபத்துக்கு உள்ளாகலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்தனர். தாங்க முடியாத வெப்பத்தால் அரசியல் அளவிலும் பதற்ற நிலை. பிரான்சின் பசுமை கட்சி அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்ய திட்டமிடுகிறது. மிதமிஞ்சிய வெப்பத்தை சமாளிக்க அரசாங்கம் நாட்டை போதிய அளவு தயார் செய்யவில்லை என்று கட்சி குற்றஞ்சாட்டியது. பிரான்சின் பல வட்டாரங்களில் வெப்பம் 40°C தாண்டியது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. மெக்சிகோ அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகிறது. எக்வடோருடன் களமிறங்கிய மெக்சிகோ 2-0 என்று வெற்றி பெற்றது. அது அடுத்து இங்கிலாந்து அல்லது காங்கோ குடியரசை சந்திக்கும். இந்நிலையில் பிரான்சும் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு செல்கிறது. ஸ்வீடனுடன் பொருந்திய ஆட்டத்தில் 3-0 என்று வெற்றி கண்டது பிரான்ஸ். அது அடுத்து பெரகுவேவுடன் மோதும். மற்றொரு ஆட்டத்தில் நார்வேயும் ஐவரி கோஸ்டும் சந்தித்தன. 2-1 நார்வே வெற்றி. நார்வே அடுத்த சுற்றில் பிரேசிலை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

ஹேரிச்சிராஜ் இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல் சாமுராய் திரைப்படத்தில் இடம்பெற்றது. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக போட்டி அங்கம் காத்திருக்குன்னு சொல்லியிருந்தேன்.

0: பாடலை பாடிய பிரதீப் குமார் அவருடைய இசை நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு இரண்டு நுழைவுச் செடிகளை பரிசாக கொடுக்க போற சொல்லியிருந்தேன். அந்த போட்டி அங்கம் இன்னும் கொஞ்சத்தில் இடம்பெறும் போது நீங்க மிகப்பெரிய பிரதீப் குமார் ஃபேனா இருந்தீங்கன்னா, ரசிகரா இருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: பிஆர்இ எனக்கு செல்லும் பிகேஇ அங்கு பிஆர்இ துவாஸ் எக்ஸிட் கரையில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. துவாஸ் எனக்கு செல்லும் பிஆர்இ அங்கு சிடிஇஎஸ்எல்இ எக்ஸிட் கரையில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

2.0 பாபா இரண்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்கள். ஏ ரஹ்மான் இசையில இரண்டு பாடல்கள் இடம்பெற்றன. நேர்களே, பிரதீப் குமார் இசை நிகழ்ச்சிக்கு நீங்க செல்வதற்கு இரண்டு நுழைவுச் சீட்டுகளை பரிசாக கொடுக்க போறேன். கேள்வி ரொம்ப சுலபமா இருக்க போகுது. அவருடைய பாடல்களை நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு பாடகர் மட்டும் இல்லாம ஒரு இசையமைப்பாளர். நிறைய திரைப்படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்கிறாரு. தெலுங்கு, தமிழ், மலையாளம் திரைப்படங்களுக்கும் அவர் இசையமைச்சிருக்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, பிரதீப் குமார் இசையமைத்த ஒரு தெலுங்கு திரைப்படம், ஒரு தமிழ் திரைப்படம், ஒரு மலையாள திரைப்படத்தின் பெயர்களை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவா சொல்லணும். 9678889 அவர் இசையமைத்த ஒரு தெலுங்கு திரைப்படம், ஒரு தமிழ் திரைப்படம், ஒரு மலையாள திரைப்படங்களின் பெயர்களை எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவா சொல்லி அனுப்புங்க. 9678889

என வெடித்திடும் பகை, களத்தினில் ஆட வெறுத்திடும் புகை, உடைகளை வழங்கிடும் வழி வழி துணை, வழிகளில் முளைத்திடும் விடுவிடுதலை, பகைவர் ஒளிஞ்சிடும் வீரன் நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம். முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026

0: கொஞ்சம் தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
1: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
0: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
2: தங்கமே தேடி வந்த
0: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள், 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
0: ஏந்திரிங்க சத்ரி, ஏந்திரிங்க.
9: நீங்கள்
10: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
9: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
10: சஜினி,
9: வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.

0: மனதை திருடி விட்டாய் திரையப்படுத்து பாடல் இடம்பெற்றது. நேர்களே, இன்றைய போட்டியங்கத்தில் முக்கியமாக பிரதீப்குமாரோட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 இடம்பெற போகுது. அந்த இசை நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு 2 நுழைவுச்சீட்டுகளை பரிசாக கொடுக்கப்பட சொல்லியிருந்தேன். அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சில திரைப்படங்களுக்கு இசையை வழங்கியிருக்கிறாரு, இசையமைச்சிருக்கிறாரு. அவர் இசையமைத்த ஒரு தெலுங்கு திரைப்படம், ஒரு மலையாள திரைப்படம், ஒரு தமிழ் திரைப்படத்தின் பெயர்களை சொல்ல சொல்லியிருந்தேன். அதற்கு கனகேஷ்.
1: தமிழ் திரைப்படம் மெய்யாத மான், மலையாள திரைப்படம் வெயில், தெலுங்கு திரைப்படம் மண்ணின் பியார் கியா
0: என்பது சரியான பதில்கள். மண்ணின் பியார் கியான்னு சொல்லிருக்கீங்க, மெயின் பியார் கியா அப்படிதான் சொல்லணும். பரவாயில்ல, உங்களுக்கு ஹிந்தி மொழி தெரியாதனால உங்களுக்கு இந்த நுழைவுச்சீட்டுகளை பரிசாக கொடுக்குறேன். கனகேஷ், வாழ்த்துக்கள். மற்ற நேர்களும் முயற்சி செய்திருக்கீங்க, நீங்க இந்த போட்டியில ஜெயிக்காட்டி பரவாயில்ல. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்காக இலவசமா நம்ம நுழைவுச்சீட்டுகளை கொடுக்க போறோம். இதை தாண்டி உங்களுக்கு இலவச நுழைவுச்சீட்டுகள் கிடைக்கலனா அப்ப நீங்க நுழைவுச்சீட்டுகளை வாங்கிதான் ஆகணும். சனிக்கிழமை ஜூலை 11 இரவு 7 இந்த ஸ்டார் தியேட்டர்ல பிரதீப் குமார் அன்பிளாக் இசை நிகழ்ச்சி நடைபெறுது. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத பிரம்மாண்ட இசை விருந்த நீங்க அனுபவிக்க போறீங்க. முதல் 2 பிரிவுகளை நுழைவுச்சீட்டுகளை வாங்குறவங்க கூடுதல் 80 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஒரே நேரத்தில் 4 அல்லது அதுக்கு மேல நுழைவுச்சீட்டுகளை வாங்கினீங்கன்னா, இப்பவே நுழைவுச்சீட்டுகளை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிஸ்திக்கு போகலாம். ஏற்பாடு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாக இருக்கின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் வளமை போலென்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக வீரமணி தாசன் குழுவினர் பாடியது.

கேட்டது நான்சி ஜெராட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடிய

கேட்டது தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் புகழ் மாலையுடன் ஜெயஸ்ரீ குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ரீமா நெல்லை இயேசுராஜன் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது பக்தி பாமாலைகளில் இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் என திருமுருகன் புகழ் மாலையுடன் சந்தேஷ் குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜெயச்சந்திரன் கல்பனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் என தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ரிஷான் ஷாகனா குழுவினர்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட ரிஷாந்த் சாகனா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவா நகரமனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் சிவபெருமான் கைப்பட எழுதிய திருவாசகம் தோன்றிய வரலாறு. நீங்களும் படித்து சிவன் பாதம் அடையுங்கள். புத்த குருமாரரை வாதத்தில் வென்று தெய்வத்தை நிலைநாட்டி தில்லையிலே சிவத்தொண்டு புரிந்து சிவனையே நினைத்திருகி வாழ்ந்து வருகிறார் மாணிக்கவாசகர். வழக்கம் போல் தில்லை நாதனை வேண்டிட ஆலயத்தினுள் நுழைந்தார் மாணிக்கவாசகர். தம்மை ஆட்கொண்ட ஈசனை வேண்டி விட்டு திருக்கோவிலின் மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவரை பார்த்து வணக்கம் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று மக்கள் சென்று கொண்டிருந்த வண்ணம் இருந்தனர். அப்பொழுது முப்பரி நூல் தரித்த உடல் முகம் முழுக்க பிரகாசம் அளிக்கும் திருநூறு என வேதியர் வடிவில் அந்தனர் ஒருவர் திருவாதவூரரை சந்திக்கின்றார். தன் வணக்கத்தை செலுத்தி, ஐயா, நான் இந்த ஊரை சார்ந்த அந்தனன். தங்களின் பாடலை பல முறை கேட்டுள்ளேன். அதை நானும் பாராயணம் செய்ய விரும்புகின்றேன். அதற்காக உங்களின் பாடலை குறிப்பாய் எழுதி கொள்ள விருப்பம் கொண்டு தம்மை தேடினேன். நீங்கள் ஆலயத்தில் இருப்பதாக சொன்னார்கள். நீங்கள் பதிகத்தை சொல்லுங்கள், நான் எழுதி கொள்கிறேன். எமக்கு அருள்வீராக என்று அந்தனன் அன்புடன் கேட்டார். மாணிக்கவாசகருக்கு ஒளி பொருந்திய முகத்தை எங்கோ பார்த்த ஞாபகம், ஆனாலும் பிடிவரவில்லை. கேட்ட அந்தனருக்கு மறுக்காமல் மறுமொழி அளிக்கின்றேன். ஆகட்டும் ஐயனே என திருவாய்மொழி என்றேன். திருவாசகத்தை அந்தனரும் தான் எழுத தயாராகிறேன். மாணிக்கவாசகரும் தம் திருவாசகத்துக்கு பாடல் விடாமல் உடைத்து முடிக்க, ஐயனே, சித்தம்பிடத்தானை பாட்டுடை தலைவனாக்கி திருக்கோவை பதிகம் ஒன்று படைப்பீர் என்று வேதியர் கேட்க, அதற்கும் மாணிக்கவாசகர் மறுக்காமல் கோவை பதிகத்தை பாடி முடிக்கின்றார். முடிக்கும் தருவாயில் உணர்கின்றார், எதிரில் அமர்ந்திருக்கும் வாய்மொழியை எழுத்தாய் வடிப்பதும் என் அப்பன் ஈசன்தான் என்று நினைத்து முகம் காண தலை நிமிர்கின்றார். கணப்பொழுதில் எழுதியதை கைத்தால் ஓலைச்சுவடியை கட்டி கொண்டு மாயமான அந்தனர் வடிவிலான ஈசன் மாணிக்கவாசகரும் புறத்து எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மெய்யை உணர்ந்தவர் ஆட்கொண்ட இறைவன் தம் முன் இருந்தும் கண்டுகொள்ளாமல் விட்டேனே. ஈசரே, உம் திருவிளையாடலை நிகழ்த்தியே கொண்டுள்ளீர் எம்மிடம் என்று எண்ணி தன் நிலை நினைந்து வருந்தியும் ஈசனிடம் இருந்ததை நினைத்து சிரித்தும் நின்றார் மாணிக்கவாசகர். வேதியர் வடிவில் வந்த சிவனும் ஓலைச்சுவடியினை சித்தம்பலத்தின் கருவறை வாயிற்படியில் வைத்து மறைந்தார். மறுநாட்காலே எப்பொழுதும் போல் தில்லை நடராஜனின் பூஜைக்காக வந்த அந்தனர் ஓலைச்சுவடியை பார்த்தார். கைகொண்டு எடுத்து பார்த்தார். அதில் அழகிய சித்தம்பலமுடையோன் எழுதியது என்று இருந்தது. நாடி நின்று எகிறியவராய் ஒரு கணம் மூர்த்தி அடைந்தார். என்ன விந்த இது? இந்த ஓலை எப்படி இங்கு வந்தது? யார் வைத்தில் ஈசனின் பெயருள்ளதை எப்படி என்று சிந்தித்து சிவனையே வேண்டி மூவாயிரவர் சபையில் வைத்தார் இந்த அதிசய ஓலைச்சுவடியை. அக்கூட்டத்தில் ஒருவர், ஈசனே வந்தாரா, அவர்தான் வைத்து சென்றாரா என்று ஒருவர் கேட்டார். அழகிய சித்தம்பலமுடியான் என்றுள்ளது, அவரை தவிர வேறு யாராயிருக்கும் என்று ஒருவர் சொல்ல, அந்தனன் ஆனந்த கூத்தன் இதன் மூலம் இதையோ சொல்ல விளைகின்றார். ஐயா, இந்த ஓலைச்சுவடியினை யாராவது பிரித்து படியுங்கள். ஈசன் என்ன அருளியுள்ளார் என்பதை அறிவோம் என்றார். இறுதி முடிவாய் மூவாயிரவர் தலைவர் சிவனை மனதில் நினைத்து கைகொண்டு வணங்கி பிரித்து படித்தார். அதில் திருவாசகமும் ஈசனை தலைவனாய்கொண்ட திருக்கோவை பதிகமும் இருந்தது. படிக்கும் போதே தலைவருக்கு ஒருபுறம் இதன் மூல விளக்கத்தை பெறும் ஆவல் மேலோங்கி கொண்டிருந்தது. அதை கேட்டு நின்ற மற்றவர்களின் எண்ணமும் அவ்வாறே இருந்தது. இறுதி ஓலையில் திருவாதவூரர் சொல்ல அழகிய சித்தம்பலமுடியோன் எழுதியது என்று இருந்தது என்று கூறி மிகுதி தொடரும். நாளை நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:08 அக்கராட்சத்தில் 7:08 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: திருக்குறள் மூலமும் உடையும் 131 அதிகாரம் புலவி புல்லாது இரா அப்புலத்தை அவர் உறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது. நாம் பிணங்கும் போது அவர் அடைகின்ற துன்பத்தை சிறிது காண்போம். எனவே அவர் பார் சென்று தழுவாமல் பிணங்குகிறோ. இது தோழி கூட்டு. உப்பமெந்து அற்றால் புலவி அது சிறிதோ நிற்கு அற்றால் நீள விடல். உப்பு உணவில் அளவோடு சேர்ந்திருப்பதை போன்றது ஊடல். ஊடலை அளவு கடந்து நீட்டித்தால் உப்பின் மிகுதி போல அது கெட்டு போகும். அலந்தாரை அல்லல் நோய் செய்து அற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். தம்மோடு பிணங்கியவரை ஊழல் உணர்த்தி தழுவாமல் விடுதல். துன்பிட்டு வருந்துவாரை மேலும் துன்பம் செய்து வருந்தினார் போன்றது. ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்து அற்று பிணங்கியவரை தெளிவித்து அன்பு செய்யாமல் கைவிடுதல் முன்பே நீரில்லாது வாடி போன வள்ளிக்கொடியின் வேரை அறுப்பது போன்றது. நலத்தகை நல்லவர்க்கு நல்லவர்க்கு ஏ எர் புலத்தகை நலத்தகை நல்லவர்க்கு ஏ எர் புலத்தகை பூ அன்னகன்னர் அகத்தூர். நல்ல பண்புகள் நிறைந்த ஆடவர்க்கு அழகு மலரென்ன கண்களையுடைய அவர் தம் காதலியரிடம் உண்டாகும் ஊடலே சிறப்பாகும். துணியும் புலவியும் இல் ஆயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று. பெரும் பிணக்கும் சிறு பிணக்கும் இல்லையெனில் காமம் மிக கனிந்த பழமும் முற்றாத இளங்காயும் போல பயனற்றதாகும். ஊடலில் உண்டு ஆங்குவோ துன்பம் உணர்வது நீடுவது அன்று பொல் என்று சேர்ந்திருக்கும் இன்பம் இனி வருமோ வராதோ என்ற எண்ணம் ஏற்படுவதால் பிணங்கியிருப்பதிலும் ஒருவித துன்பம் இருந்து கொண்டே இருக்கும். நோதல் எவன்மற்று நொந்தார் என்று அழுது அறியும் காதலர் இல்லாவழி. நமக்காக காதலர் வருந்துகின்றார் என்பதை உணர்ந்து வருந்தாத காதலியை வீணாக பழித்து பயன் என்ன? நீரும் நிழலகு இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது. நிழலை சார்ந்திருக்கும் நீர் இனிமையை தருவது போல் அன்பு நிறைந்த ஒருவருடன் ஊடல் கொள்வதும் இனிமையானது. ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேன் என்பது அவா. ஊடல் கொண்ட போது தெளிவித்து இன்பம் செய்யாமல் வாட விடுகின்றவரோடு என் நெஞ்சம் கூடுவோம் என்று நினைப்பது அதன் ஆசையே. நன்றி. திருவருள் புரிந்த செயலை வியத்தல். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதாயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சலுக்கை எல்லாம் நின்னறுப்பு நாளால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. மலர்ந்தது நியாயுந்தன் திருமணம் கும்பிடப்பெற்று மண்ணிலே

0: கைமலரும் உச்சி நீர் குவித்து பண்ணினால் அறிகரும் பதிகம் பாடினார் பரவினார் பணித்தார் திருச்சிட்டம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் திருமதி ராணி சமுதரை இணைத்துக் கொள்கின்ற. வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமில்லை அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. ஆடி மாதம் முதலாம் தேதி பொதுக்காலம் 13 புதன்கிழமை இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 5 இறைவசனங்கள் 14-15 மற்றும் 21-24 வரை. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பர். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள். நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் ஜோசப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவர். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரி பலிகளையும் தானிய படைகளையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொளுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு மனிதம் காக்க வந்தவர் இயேசு. பேய்களுக்கும் ஆற்றல் உள்ளது. பேய்கள் தங்கள் ஆற்றலை தீமை செய்வதற்காக கொடுமையை கொடுக்கக்கூடியவையாய் மனித சுதந்திரத்தை பறித்து பயத்தை ஏற்படுத்துகின்றன. இரு மனிதர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து துன்புறுத்தினர். இயேசு அப்பக்கமாக வந்தபோது அவைகள் இயேசுவின் வெள்ளமையை உணர்ந்து இறைமகனே உமக்கு இங்கே என்ன வேலை, எங்களை வதைக்கவா இங்கே வந்தீரேன என்று கத்தின. ஆனால் மனிதன் நோன்பு நாளுக்காக அல்ல, நோன்பு நாள்தான் மனிதனுக்காக என்று கற்பித்த இயேசு செல்வத்திற்காக மனிதன் இல்லை, மனிதனுக்காகத்தான் செல்வம் இருக்கின்றது என்பதை நிரூபிக்க பேய்கள் வேண்டிக் கொண்டது போல அவற்றிடம் போங்கள் என்று கட்டளையிட்டு மனிதர்களை மீட்டார். மனிதம் காக்க வந்த மாபெரும் இயேசுவே எம்மில் இருக்கும் தீமைகளை அகற்றி விடுதலை தாரும். நன்றி வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:16 ஐக்கியராஜ்யத்தில் 7:16 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கோம். வணக்கம். வணக்கம் சகோதரர் ஷன், நலமா இருக்கீங்களா? நன்றி. தாரங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
3: வணக்கங்கள். தேவியெல்லாம் புதன்கிழமை அறிவான வாழ்க்கைக்கு உலகியல் அறிவும் ஆன்மீக அறிவும் ஏன் அவசியம்? பகவான் ஒன்று நமக்கு அன்புடன் விளக்குகிறார். பயன் பகவானி அறிவு ரெண்டு வகைப்படும். முதலாவது உலகியல் அல்லது பௌதிக அறிவு. இது நமது புலன்களையும் மன ஆற்றலையும் பயன்படுத்தி படிக்கவும் எழுதவும் அன்றாட வேலைகளை செய்யவும் வாழ்வாதாரம் திருட்டவும் உலகில் தன் வாழ்க்கையை நடத்தவும் ஒரு மனிதனை அவதிப்படுத்துகிறது. ஆனால் இது வெறும் சாதாரண அறிவு மட்டுமே. உண்மையான அறிவு என்பது ஆத்ம வித்யா அல்லது ஆன்மீக அறிவு. இது மனிதனை புலன்களையும் மனதையும் கடந்து எல்லவும் தவம் மற்றும் உறவு போன்ற உன்னத குணங்களை வளர்த்து கொள்ளவும் தியானத்தை மேம்படுத்தவும் உண்மையான அமைதியையும் வாழ்க்கையையும் அறியவும் உதவுகிறது. உடல் தேவைகளையும் குணங்களையும் பூர்த்தி செய்யும் அறிவால் மனிதனுக்கு உண்மையான அமைதியும் வாழ்க்கையையும் அளிக்க முடியாது. தன்னிடமற்ற மற்றும் நல்ல செயல்களை செய்வதற்காகவே மனித உடல் மனிதனுக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. புனிதமான செயல்களை செய்வதற்கு தன் உடலை பயன்படுத்த ஒருவர் உயர்கல்வி பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதன் ஒரு உன்னதமான மற்றும் மேன்மையான வாழ்க்கையை வாழ உதவுவது ஆன்மீக அறிவுதான். இருப்பினும் ஆன்மீக அறிவு தவத்துடன் நிறைந்திருக்க வேண்டும். ஆன்மீக அறிவுக்கும் தவத்திற்கும் உறவு மேன்மறையும் மற்றும் எதிர்மறை மின்னூட்டங்களை கொண்டது. ஒரு நிறைவான மற்றும் அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ மனிதனுக்கு உலகில் மற்றும் அறிவு ஆகிய இரண்டும் தேவை. உண்மையான கல்வி வாழ்க்கையை அழகுபடுத்தி இனிமையாக்கும். சாதாரணமான கல்வி என்பது பிழைப்புக்காக கற்பிப்பதாகும். நான் பகவான் உரையில் கூறியிருக்க கூறிக்கொண்டு மற்றும் சிந்தனை சந்திக்கிறேன். உங்களை எம்பளை நீச்சிக்கும் ஜென்மான் லாக்குனப்பான் வடக்க நிலையை வழங்க.
1: நன்றி உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: காலை வணக்கம் ராஜா, நேரி சொல்கிறேன்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கீங்களா?
4: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 34. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 8 திருவசனங்கள் 28 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாய் இருந்தால் அப்பன்றி கூட்டத்துக்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டினர். அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் மீண்டும் அடிந்தது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இந்த நிகழ்வின் இறுதியில் நடக்கும் நிகழ்ச்சி சுயநலத்தின் உச்சக்கட்டமாக இருக்கின்றது. அங்கிருந்த பன்றிகளுள் பேய்கள் செல்லவே அவைகள் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் விழுந்து பணிந்தன. இதனைக்கண்ட பன்றி மேய்ப்பவர்கள் ஊருக்குள் சென்று ஆட்களை கூட்டி வந்து இயேசுவை விரட்டுகின்றார்கள். அவர்கள் செய்தது சரியா? அவர்களின் பார்வையில் அதை அவர்கள் எப்படி நியாயப்படுத்த முடியும்? அப்படியே அவர்கள் நியாயப்படுத்தினாலும் அது சரியாகுமா? இது போன்ற கேள்விகள் நமக்குள்ளாக எழுவது இயல்பு. அந்த மனிதர்களுக்கு பன்றிகளின் இழப்புத்தான் அதிகமாக தெரிந்ததே தவிர ரெண்டு மனிதர்கள் காப்பாற்றப்பட்டது அவர்கள் கண்களுக்கு தெரியவே இல்லை. குணப்படுத்தவே முடியாத நபர்கள் என்று இந்த சமுதாயத்தினால் முத்திரை குத்தப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்ட ரெண்டு ஆன்மாக்கள் அற்புதமாக குணம் பெற்று புதிய வாழ்வை ஆரம்பிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். மனித வாழ்விற்கு இணையே கிடையாது என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் பன்றி மேய்ப்பவர்களுக்கு அவர்களது உடமைதான் மனிதத்தை விட மதிப்பு மிக்கதாக தெரிகின்றது. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்கள் செய்ததை நாம் எந்த விதத்திலும் நியாயப்படுத்தவே முடியாது. இது போன்ற சுயநலத்திற்கும் நமது உடமைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து கடவுளையும் கடவுள் சார்ந்த காரியங்களையும் இரண்டாம் பட்சமாக வைக்கக்கூடிய மனநிலை நம்மிடையே அதிகரித்து வருகின்றது. கடவுள் சார்ந்த செயல்பாடுகளுக்கு நமது வாழ்வில் முக்கியத்துவம் கொடுப்போம், இறையன்றில் நிலைத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் நின்றிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வேளையிலே இந்த உலக நாடுகளின் இந்த குப்பத்துக்காகவும் நம் அமைதிக்காகவும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் நன்றாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
5: நலமா இருக்கிறீங்களா? நான் நல்லமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தலைவரும் எல்லோரும் நல்லமா இருக்கு. இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே அதையும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு புது காலத்தின் 13 வாரத்தின் 3 நாள் புதன்கிழமை கிறிஸ்த நச்சிதனை என்னை வெல்ல யாரால் முடியும் இருள் மமதையுடன் நினைத்தது. கதிரவன் எழுந்தான், அவனது ஒளிக்கதிர்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? வெட்கி நாணி ஓடி மறைந்தது இருள். மனிதர்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள், கடவுள் பிரசன்னத்தையும் ஆட்சியை தாங்க வேண்டியவர்கள், உயிருள்ள கடவுளின் ஆலயங்கள். இத்தகைய மனிதர்களுக்கு இருளோ இருளும் சக்தியோ நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்வதை அராஜகம் புரிவதை ஜீசு அனுமதிப்பதில்லை. எனவே மனிதர்களை எவ்வளவு கீடான நிலையில் இருந்தாலும் என்ன விலை கொடுத்தேனும் மீட்பதற்கு ஜீசு தயாராக இருக்கின்றார். ஜீசுவின் பணியை மனிதர்களை மீட்பதுதான். அதற்கான எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜீசு தன் வார்த்தையாலும் தியாக என்பாலும் அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்தும் மனிதரை மீட்கின்றார். ஜீசுவின் விலை மதிப்பற்ற விடுதலையை சுமைக்க சுவைக்க இதையும் இழக்க நாம் தயாராக வேண்டும். ஈடுணையின்ற இந்த விடுதலைக்காக ஆயிரக்கணக்கான பன்றிகளை இழக்க நீந்தாலும் கவலை இல்லை. உலகமே உன்னதாக்கி கொண்டாலும் நீ உன்னை இழந்தால் வரும் லாபம் என்ன என்று கேட்கின்றார். நாங்களும் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பீட்டார். அவர்களுக்கும் அவரது நன்றிகள். நேரம் சரியாக 8:25 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:25. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.

0: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
2: இன்றைய நச்சந்திரன் இடத்தில் கலந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர இருக்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய தினத்திற்கான உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம்.

விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன இதில் அப்பா எனக்கு இப்போ தான் மைண்டே தெளிவாக இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் எனக்கு போட்டு உலுக்கி மனசை போட்டு அப்படியே போட்டு தடுமாற்றங்கிறது, இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலேயே தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பலருக்கு என்ன நான் என்ன முயற்சி பண்ணுன்னு தெரியாது, பட் நான் என்னோடய காரியத்தில் நான் கண்ணாக இருப்பேங்கிறதுல செயல்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவங்க, பல் பொருள் அங்காடி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் பண்ணணுச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மீடியா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, பேச்சு சம்மந்தமான துறைகள், கவுன்சிலிங் சம்மந்தமான துறைகளாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். டாக்டராக இருந்துருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நாலஞ்சு நாள் அந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போவுமே நமக்கு தோணும், ஆனால் வெளியே சொன்னால் பிரச்சனையாகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போது இறைவன் தான் துணைன்னு சொல்லலாம். ஏன்னா இது பேசினாலே பிரச்சனை, அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதனால் இறைவன்கிட்ட தான் பற்றி சொல்லணும். நான் ஒரு இது பார்த்துருந்தேன், காசி விஸ்வநாதன் சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பக்கமாக ஒருத்தர் உட்காந்து அப்படியே சிவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கீழே போட்டிருக்க வேறு யார்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்ல முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதார நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன்கிட்ட அப்படியே அர்ப்பணித்து பேசக்கூடிய அற்புதமான நாள். மற்றவர்களை பற்றி பேசாதீங்க, காசிப் சொல்லாதீங்க, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. பிற பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்காதீங்க, யதார்த்தமாக விடுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலதெல்லாம் அவங்களுக்கு புரியல, விட்டு கொடுக்கும், விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நிதானமாக செயல்பட்டு லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்களையே குறை சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய நாள் கடந்து போயிடுச்சுன்னா நாள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடிவரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். இன்றைக்கி எங்கேனும் ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்லாயிருக்கும். இருப்பினும் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்களில் கவனமாக எடுத்து நடத்தணும். நம்ம ஏதாவது சொல்ல போய் அது பின்னாடி நாலஞ்சு நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுத்துது. கண்ணாடியை கவனமாக வச்சுக்கணும், பிளேடு கவனமாக வச்சுக்கணும், கத்தி கவனமாக வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கூர்மை இருக்கும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ இன்னொரு நாலஞ்சு நாளாக அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனராசி நண்பர்கள், ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்துடுது, நம்ம அதை ரகசியமும் மற்றவங்கள்ட்ட சொல்லி ரகசியம் திருப்பி நம்மகிட்டே அது ரகசியம் வந்துடும். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. மிதுனராசி நண்பர்கள் பத்திரிகையாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, மீடியா துறையில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயம் என்டர்டெயின் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்க, எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு கடகத்துக்கு இன்றைய கிரக நிலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாதகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் பல விதத்தில் தோல்விகள் வந்திருக்கு, இனிமேல் அது நடக்கக்கூடாது. வெற்றிகளை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரும். ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில ஷோரூம்ஸில் வச்சுருவாங்க, வீட்டினுடைய அலங்கார பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அனுகூலம் தரக்கூடியதாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க, கார்மெண்ட் சம்மந்தமான எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மில்லெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் நான் பல ஐடியாஸில் எனக்கு கிடைக்கிது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் போதும் சார்னு சொன்னவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். அதுக்குண்டான இன்வெஸ்டர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு கை கூடி வரும், ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் தான் உண்டு. எதையும் அவசரப்படாது கூடாது, பிறர் கூட கம்பேர் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா போராடி தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா தேடி போய் தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா உழைப்பு இருந்து தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா அதில் எப்பேற்பட்டால் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிதான். அது ஒரு வெறி, அது ஒரு பெரிய தபம், அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் இருந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரி இன்றைக்கி கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தலைன்னா எப்படி, அந்த மாதிரி இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உடம்பு உபாதை இருக்குது, அது இருக்குது, இந்த இருக்குது, பல விதமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். பட் யூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தட், அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், முயற்சி தான் பண்ணணும், விடாமுயற்சி தான் பண்ணணும்.
லைப்ரரி நடத்தின்றிருக்கோம், ஸ்கூல் காலேஜ் நடத்தின்றிருக்கோம், அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நிலைமை. சில பிரச்சனைகள்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணி பல விஷயங்களை ஃபேடப்பாய் திருப்பியும் பா என்னடா அது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஓடி ஓடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி உங்களே நீங்கள் மீட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்மராசி அன்பர்கள் பல பேர்த்தோட நட்சத்திரமாக இருந்துருப்பீங்க, பல பேர்த்தோடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தினம் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும், சில பேருக்கு ஏமாற்றமாக கூட இருக்கும். என்ன சார் சொல்ல வரீங்க? எஸ், நம்ம வந்து டைம் நல்லா இருந்தது, தசா புத்தி ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்தது, சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய லிஃப்டை கொடுத்துரும். அது டைம் சரியில்லை, பெரிய மாற்றம் கூட அப்படியே நம்மளுக்கு ஏமாற்றமாக அமையும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாற்றமாக தடுமாற்றமாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தை பொறுத்து அளவுக்கு அது மாறுது. டீச்சராக இருந்துட்டுருக்கா, ஸ்கூலில் எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்க, உணவு சம்மந்தமான துறை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துருக்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்திருக்கவங்க, ஒரு கம்பெனியோடைய எம்டியாக இருந்தால் டேரக்டராக இருந்துருக்கவங்க அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ், ஐடி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பல பேர் பல விதத்தில் உங்களை வச்சு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்க, ஏன்னா பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. முந்திலாம் மன கஷ்டப்பட்டு ஒரு காரியம் நடக்கலை சார், நான் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில் கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லாம் கரைஞ்சி போயிச்சு. இப்போ எதனா எனக்கு சொன்னேன் கூட எனக்கு கண்ணில் தண்ணியே வராது, ஏன்னா அனுபவப்பட்டுவிட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதை பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சா, இன்றைக்கி அனுபவப்பட்டதில் ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் இன்றைக்கி துணையாக நிற்கும். துளாராசி நண்பர்கள் ஒருத்தர் பேச வரலாம், உடனே ஒரு கணி போடுவீங்க, எதுக்காக இவங்க பேசுகிறாங்க, இவங்க என்ன என்ன, இவங்களுடைய பார்வை என்ன, இவங்களுடைய முயற்சி என்ன, இவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அப்படி டக்குன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டுருப்பீங்க. எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சில விஷயம், சோப்பு பவுடர் அதே சமயம் அலங்கார பொருட்கள் சம்மந்தமான கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்க, மேனுஃபேக்சர் நடத்திட்டு இருக்க, விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் தேடி வரும். துளாராசி என்பர்கள் குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கவங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடிய, கால் சம்மந்தமாக இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைக்கும் கவனமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல விஷயங்கள் நமக்கு வேலை அப்படியே சேர்ந்து வச்சுருவேன், டென்ஷன் ஆகும், ஒரே ஐயோ கொஞ்சம் தனியாக விடுறீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் மியூசிக் கேட்க முடியுமா, இல்லை சினிமா பார்க்க பிடிக்குமா, உங்களுக்கு எது மன திருப்தி கொடுக்குறதோ அதை ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா டென்ஷன் ஆகாது. இல்லைனா எனக்கு ஒத்த தலைவலி வருது, கண் சம்மந்தமான உபாதை, நான் என்ன சொல்கிறேன் புரியறதா, ஏன் என்னை பற்றி குற்றம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைய தினத்தில் வரலாம். அதனால் விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி என்னுடைய வேலையாட்கள் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு பர்ஃபெக்டாக 100% எப்படி வரும், சி உங்களுடைய முயற்சி வேறு, உங்களுடைய வேகம் வேறு, உங்களுடைய புரிதல் வேறு, உங்களுடைய எஜுகேஷன் வேறு, உங்களுடைய செயல்பாடு வேறு, உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாப்பில் இவா எப்படி இருக்கணும், அவள் அப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கா டிஃப்ரென்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளை நம்ம மேனேஜ் பண்ணி போய்த்தாகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு விருச்சிகராசி அன்பர்கள். ஸோ யூ வாண்ட் டு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போயின்னு இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறும், சில நேரங்களில் மனசு தோணும் இது வேண்டாம் அப்படின்னு தோணும், அது அப்படியே நடக்கும். மனசு தோணும் சில விஷயம் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அது அப்படியே செய்யலாம். சில விஷயங்களில் யோசிப்போனா அப்படின்னு யோசிச்சல்னா கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும்னு அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஜெய தைரியமாக இறங்க சக்ஸஸ் ஆகும். இன்வெஸ்டிங்
அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருந்துட்டுருக்கும். பாஸ்ட்டில் நடந்தது இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் கெட்ட அனுபவமாக இருந்தால் இப்போ கடைபிடிக்கக்கூடாது, எதிர்காலத்தை வரவும் கூடாது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், இனிமேல் எப்படி அதை செயல்படுத்தணும், அது எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க முன்னாடி அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறது, அதே சமயத்தில் தங்கச்சியை பற்றி பேசுறது, அண்ணாவை பற்றி பேசுறது ரொம்ப இலக்காரமாக போகும் மற்றவங்களுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமிலியில் மற்ற நபர்களுக்கு முன்னாடி பெற்றவர்களையும் மற்றவர்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்துக்கொள்வது. கோபம் இருக்கதான் செய்யும், தனியாக கூப்பிட்டு பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர்கிட்ட இப்படி இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி நமக்கு ஒரு கோபம் வரும், அதையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஞானி வேறு யாரும் கிடையாது. அது உங்ககிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி தினம் இல்லை எந்த தினமுமே நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். ஃபிசிக்கல் அதே சமயத்தில் மென்டல் இந்த ரெண்டு விஷயத்துலையும் ஸ்ட்ராங் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரகங்களில் என்ன தான் கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் வந்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் இந்த ரெண்டும் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு எப்பவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது, உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன சாதகம், நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதா, ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம் தான் அது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும். ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் ஆட்டியும் சொல்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இவன் நல்லவா அவன் நல்லவா, இன்றைக்கி நல்லவாள் அப்போ நாளைக்கு உங்ககிட்ட விரோதமாக இருந்துட்டான்னா வெளியில் போய் உங்களை பற்றி தப்பாக பேசுவோம். அதனால் எப்போவுமே சில விஷயங்களை மறைமுகமாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினம், மனசில் நினச்சி நடக்கும், நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்கள் ஒன்றில் இழந்து இன்னொன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மார்க்கெட்டிங், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பிரெயின், உங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். சின்ன சின்ன சின்ன சின்ன ப்ராப்ளம் யாருக்கு கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும், பட் யூ வில் மேனேஜ் இட். அதை அழகாக மேனேஜ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள். பட்ட இடத்துலே படுதுன்னு சொல்லுவாங்களே, அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, அதுமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குருவாய்

0: ரவீந்திரன் அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. தெய்வீந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழில் ஒரு 15 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அந்த அத்தனை படங்களும் ஹிட்டான பாடல்கள், அந்த மாதிரி முத்தான பாடல்களை தந்திருக்கின்றார் பிரபல இசையமைப்பாளர் தெய்வீந்திரன் அவர்கள். வேதம் புதிது பாரதி ராஜாவினுடைய இயக்கத்தில் வந்த வேதம் புதிது அருமையான பாடல்கள் கேட்டுக்கின்றிருக்கிறோம். உங்கள் உள்ளங்களை அப்படி கொள்ளை உள்ளம் கண்ணுக்குள் நூறு நிலவா என்ற பாடல் அருமையான சின்ன எஸ் சின்ன குயில் சித்ராவும் எஸ் பி பாலாவும் மந்திரம் சொன்னேன் வந்துவிடு மனோஷ் ஜானகியமா பாடிய பாடல், புத்தம்போது ஓலை வரும் சின்ன குயில் சித்ரா பாடிய ஒரு மிக மிக ஒரு மெல்லிசை பாடலாக அமைந்த பாடல். இந்த மூன்று பாடல்களுமே வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து. கண்ணுக்குள் நூறு நிலவா என்ற முதலாவது பாடல், இரண்டாவது மந்திரம் சொன்னேன் வந்துவிடு மனோஜானகி, புத்தம்புது ஓலிவரும் சின்ன குயில் சித்ரா. அடுத்து மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து பொங்கி ஏதோ காதல் வெள்ளம் எஸ் பி பாலாவோடு ஜானகி அம்மா சேர்ந்து பாடிய பாடல். அடுத்து இதழோடு இதழ் சேரும் நேரம் எஸ் பி எஸ் ஜானகி பாடிய பாடல். இரண்டு பாடலும் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து. காலையும் நீயே மாலையும் நீயே ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கணும் நொந்த மனசை கொஞ்சம் தேட்டிக்கணும் என்று ஜெயசாஸ் அவர்கள் பாடிய பாடல். உழைத்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் முத்துக்கள் பதிக்காத கண்ணில் என்ற பாடல் அருமையான பாடல். கே ஜே ஜெயசாஸ் சின்ன குயில் சித்ரா. மற்றது சோ பாடல் வாங்கி வந்தேன் வாழைமரம் என்ற பாடல். மற்றது கனம் கோட்டாரர்கள் என்ற படத்தில் வந்து கவிதை பாட என்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு சின்ன குயில் சித்ரா பாடிய இவ்வாறான பாடல்களைக்கு இசையமைத்திருக்கின்றார் தெய்வீந்திரன் அவர்கள். அவர்களுடைய இனிமையான பாடல்கள் உங்கள் மனதில் தென்படுகின்ற பாடல்கள், நான் சொன்ன பாடல்களை ஞாபகப்படுத்தியிருப்பீர்கள். கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு காதல் என்ற பாடல், மந்திரம் சொன்னேன் வந்துவிடு என்ற பாடல், மனோஜானகி, புத்தம்புது ஓலை வரும் சின்ன குயில் சித்ரா. அடுத்து மண்ணுக்குள் வைரம் பொங்கி ஏதோ காதல் வெள்ளம் ஆட்டிய அடிக்கை முதல் அடியிலே பாக மயக்க மந்திரம் இதழோடு இதழ் சேரும் நேரம் அந்த பாடல். காலை நீயே மாலை நீயே ராத்திரிக்கு கொஞ்சம் ஊற்றிக்கணும் நொந்த மனதை கொஞ்சம் தீட்டிக்கணும் என்ற பாடல், எனக்கு இந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. உழைத்து வாழும் வேண்டும் முத்துக்கள் பதிக்காத கண்ணில் என்ற பாடல் ஜெயசாஸும் சித்ராவும். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் கே ஜெயசாஸ் அதுவும் ஒரு சோக பாடல். கனம் கோட்டார் அவர்களே என்ற படத்தில் காதல் கவிதை பாட என்ற பாடல்களை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்ற நண்பர்களே. உடனடியாக அழைப்பை ஏற்படுத்தி பாடல்களை தரலாம் நண்பர்களே. அதற்கு முதல் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அடுத்த நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: நாம் பிள்ளைகள் போலே
0: வாழ்த்துவர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று வாழ்த்தப்படுகின்றவர்கள் அல்லது பிறந்த நாளோ மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்புகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். இந்த நேரத்தில் வருகை தந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா பத்மராணி? உண்மையாவா?
1: நீங்க
0: எப்படி நல்லமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: அப்படி பத்மராணி அள்ளி போடுங்க பாப்போம்.
1: வீட்டிலும் பெற்று ஆரோக்கியத்தோடு நீண்ட நெடுகாலம் வாழ பார்த்து விடவிருந்தாய. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த தகவலை அணி தந்த உங்களுக்கு நன்றிகள் எங்கள் அன்பு மருமகள் சரவணமும் நிலானி அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். அவர் இன்று போல் என்று பல்லாண்டு காலம் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழில் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பதனா.

0: மதனா அவர்கள் வாட்ஸ்அப்ல நிக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா அண்ணா.
0: நல்லமா இருக்கீங்க? என்ன வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கீங்க?
1: வெளியூருக்க
0: போவீங்க தானே?
1: அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் என்றென்றும் நலமாக சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு இருக்க வாழ்த்தி கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். வந்தனா அவர் சகோதரி வதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு, வணக்கம்.
2: வணக்கம். நான்
0: வணக்கம் சதீஷ். நலமா இருக்கீங்க?
2: அவர்களுக்கு எங்கள்
0: நன்றி. நன்றி. உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து பைபர் ஊடக அணிந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஜினி. நலமா இருக்கிறீங்களா ராஜினி? நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா வரைக்கிறேன்.
0: யோசரியம்மா வாழ்த்துங்கள். யோசரியம்மா
3: இந்து பிறந்தாளை கொண்டாடும் நிலானி தருணமானவர்களை நிரூழி காலம் வாழ்க வாழ்க என்று நெஞ்சன் நிறைந்த வாழ்த்துக்களால் வாழ்த்துக்கிறேன்.
0: அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் சாந்தினி. நலமா இருக்கீங்களா சாந்தினி? உங்களை காண என்னமா என்ன என்ன ஒன்று வந்துட்டு வாட்ஸ்அப்பும் வந்துட்டு சாந்தினி. உங்களுக்காக தான் வாட்ஸ்அப் எடுத்து வச்சிருக்கிறேன். அடிச்சு கொண்டு தூ. நாங்கள் நல்ல சூப்பராக இருக்கிறோம். எங்களுக்கு என்ன கடவுளே உண்டு. நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி நிலானி சரவண பவன் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்க வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்து கொண்டு பாசமாக வாழ்க்கை வாழ்க்கைகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். பாமா கடக்குட்டி. என்ன கடக்குட்டி?
5: ராஜினி அவ அவன் வாழ்த்துக்கள்
0: அவர் சுவாமா ராஜரத்னம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
6: வணக்கம் அண்ணா
0: வணக்கம் கலா நலமா இருக்கீங்களா
6: சகல செல்வங்களும் பெற்று நூடூழி காலம் அவன் எண்ணங்கள் நிறைவேறி எல்லா புகழும் மேலோங்க வாழ்க வாழ்க என்று எனது மனமாற குடும்பம் சார்பாக வாழ்த்துகின்றேன் அண்ணா
0: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம்
7: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜாண்ணா பொண்டியிலிருந்து விப்பி நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திரு திருமதி சரவணவன் சித்ரா தம்பதிகளின் செல்வ புதல்வி நிலானி தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் அவர் சீரும் சுரப்புடனும் நல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு மாமா போல் நல்ல நல்ல கல்வி அறிவில் சிறந்து விளங்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெரும்போலம் வாங்கி தரவோடு கூறிக்கொண்டு உங்களிடம் அன்பாவிடுவேன் ராஜாண்ண நன்றி வணக்கம்
0: நன்றி சோதர் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இதே நிறைந்த நன்றிகள்
7: நன்றி வணக்கம் ராஜாண்ண
0: சரி அந்த செல்லத்துக்காக நாங்கள் தரும் பாடல்

ஒலித்த பாடலோடு வாழ்த்தோர் வாழ்த்தலார் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. வாழ்த்தோர் வாழ்த்தலார் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நேரம் சரியாக 8:59 ஐக்கியராட்சியத்தில் 7:59 இந்த நேரத்தில் வானொலியில் முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலியுறப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல். கார்ஸ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிப்பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்காவை சந்தித்திருக்கிறார்கள். அன்று நாம் ஒன்றிணைந்து நேரடி ஏகாதிபத்தியத்தை தோற்கடித்தது போல், இன்று நாட்டுக்குள் செல்வாக்கு செலுத்தி வரும் மறைமுக ஏகாதிபத்தியத்தையும் தோற்கடிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடின்றி கிடைக்கப் பெறுவதால் QR முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானது அல்ல என்று புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். எல்நினோ காலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய மற்றும் மிக மோசமான நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் வி பெரேரா வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை தாங்களே கைப்பற்றுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் 11 லட்சம் அரச ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல்லாலை உரிமையாளர்களின் நலன்களுக்காகவே இந்த நாடகம் அரங்கேற்றப்படுவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலத தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்திலே செயற்படும் மாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நாட்டிலே சிறந்தவர்கள் என்று அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். குற்றச்சாட்டுக்குள்ளான சந்தேக நபர்களின் விருப்பத்துக்கேற்ப விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது. விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் முன்னேற்றங்கள் ஊடகங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை சேவைகளை வழங்குவதற்காக சிறப்பு அடையாள அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய சபை இதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. நாட்டில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள பிரபல உணவு வழங்கல் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. July 7 இதனை சமர்ப்பிக்குமாறு தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தொழில் திணைக்கழகத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் டெமியன் பெர்னாண்டோவை ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா நியமித்திருக்கிறார். அபாயகரமான மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக இலங்கை காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அந்தாதபுரத்தில் 2008 நடந்த தாக்குதலில் ஓய்வு பெற்ற மேஜர்னல் ஜனக பெரேரா, அவரது மனைவி மற்றும் பலர் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்துள்ளது. 3074 கிராம் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 35 வயதுடைய நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அனுராதபுர மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்ததற்காக 4 சீன விமான பயணிகள் கர்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். LPTA பகுதியில் கைது செய்யப்பட இருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மற்றும் குறைபாடுள்ள வாகனங்களை கண்டறியும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயற்பாட்டு அறையொன்றை உருவாக்கியுள்ளது. மேல் சப்ரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. நாட்டில் தற்போது சிறுவர்களிடையேயும் டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்துள்ளதால் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கும் பட்சத்தில் பெற்றோர் அலட்சியமாக பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வலியுறுத்தியிருக்கிறார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசுசெறிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கோடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில், நாட்டு மக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் மற்றும் தற்சார்பு நடவடிக்கைகள் ஊக்குவிப்பாகிய இரு அம்சங்களின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறை செயலர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர்நிலை ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2026 மார்ச் இறுதியில் 762.8 பில்லியன் டாலராக உயர்ந்துவிட்டதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களின் மனநலன் குறித்த ஆய்வு மற்றும் தற்கொலை சம்பவங்களை குறைக்கும் நோக்கில் உச்சநீதிமன்றம் நியமித்த செயற்குழு 10 மாநிலங்களில் உள்ள 30 உயர்கல்வி நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் ரவி அகர்வாலின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்படுகிறது. இது அவருக்கு அளிக்கப்பட்ட 2வது பதவி நீடிப்பாகும். கழக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முனக்கானா ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல்வர் சி ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழக தோழமை கட்சி கூட்டத்துக்கு காங்கிரசுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் பங்கேற்கப் போவதில்லை என்ற தகவல் நேற்று வெளியாகியுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மேலும் 2 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 12 சட்டசபை உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகம் பேரம் பேசி வருவதான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி இந்தியாவில் இன்று முதல் 3 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் சம்பால் மொரதாபாத் சாலையில் அமைந்துள்ள தக்த் குஷன் கிராமத்தில் உள்ள சுமார் 2.367 ஹெக்டேர் கிராம சபை நிலத்தை மோசடியாக ஒதுக்கீடு செய்து நிலப்பதிவேடு மாற்றம் மற்றும் சட்டவிரோதமாக அது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. 11வது நாளாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் உண்ணாவிரதம் இருப்பவர்களின் உடல்நிலை அங்கு மோசமடைந்திருக்கிறது. ராஜஸ்தானில் டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் 7 பேர் பலியாகியுள்ளார்கள். 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாவாகவும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராகும் அறிகுறி தருகிறது. தனது கப்பல்களில் 2 தவிர மற்ற அனைத்தும் நீரிணையை கடந்துவிட்டதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. குழுவை அமைக்க ஈரான், அமெரிக்கா, லெபனான் ஆகிய நாடுகள் இணக்கம் கண்டதாக தெஹ்ரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதியுள்ளது என்று அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அமெரிக்க மக்களுக்காக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்று சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறார். கொங்கோ குடியரசில் வேகமாக பரவி வரும் எபோலா தொற்று பாதிப்பால் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு சுமார் $360 கோடி வரை பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான மொனோக்கோவில் உக்ரைன் நாட்டை பூர்வீகமாக கொண்ட தொழிலதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நாட்டில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1943 அதிகரித்துள்ளது. மேலும் 43,000 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கம் விட்டு சென்ற இடிபாடுகளிலிருந்து 11 சிறுவர்கள் இருவர் அதிசயமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வெனிசுலா தொடர் நிலநடுக்கங்களால் உருக்குலைந்து போயிருக்கிறது. லாகுவரேரா துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சபக்கிடங்கில் உடல்களை அடையாளம் காணும் பணி தற்போது தொடர்கின்றது. வெனிசுலாவில் ஏற்பட்ட நடுக்கத்தால் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 100 மேற்பட்டோர் மாயமான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானில் துணை பாட நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் குறைந்தது 14 பேர் இறந்தார்கள். அவர்கள் அனைவரும் 4 to 12 இடைப்பட்ட பிள்ளைகள் என்று தெரிய வருகிறது. கொஜாக் நிறுவனத்தின் துணை நிறுவனரும் இந்தோனேஷியாவின் முன்னாள் கல்வி அமைச்சருமான நடின் மாரிமுக்கு 10 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு $55,880 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா துணிச்சலான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறது. பழமையான விண்வெளி தொலைநோக்கிகளில் ஒன்று வளிமண்டலத்தில் எரிந்து சிதறி அழிவதிலிருந்து நாசா அதனை காப்பாற்ற முயலுகிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா 8 வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை நேற்று வென்று முதல் அணியாக இறுதி ஆட்டத்தில் இடம் பிடித்திருக்கிறது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து வேகப்பந்து வீச்சாளர் ஜொப்ரா ஆர்ச்சர் பேசியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள அணிகளின் வீராங்கனைகள் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தரவரிசையில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். பிஃபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடனை 3-0 என்று வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு பிரான்ஸ் அணி முன்னேறியிருக்கிறது. ஐவரிகோஸ்ட் அணியை 2-1 என்று வீழ்த்தி நோர்வே வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. ஜெர்மனி கால்பந்து அணியின் கோல்கீப்பர் மனுவல் நோயர், அவருக்கு 40 தனது சர்வதேச கால்பந்து விளையாட்டின் ஓய்வு முடிவை உறுதி செய்திருக்கிறார். கால்பந்து தொடரின் சுற்று 32 நோக் அவுட் சுற்றில் இக்குவாடர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி அடுத்த சுற்றுக்கான லீக் ஆஃப் 16 சுற்றுக்கு கம்பீரமாக முன்னேறியுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பையில் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கான போட்டிகளில் கனடாவை எதிர்த்து மொரோக்கோ விளையாடுகிறது. பிரேசில் அணியுடன் ஐவரிகோஸ்ட், நோர்வே இதில் வெல்லும் அணிகளில் ஒன்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கால்பந்தின் தொடக்க சுற்றிலே வெளியேறிய தென்கொரிய அணி தாயகத்தில் ரசிகர்களின் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 இலங்கை பிரமதியில் 383.10, இந்திய பிரமதியில் 107.99, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 335.90, இந்திய பிரமதியில் 94.70, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.96, இந்திய பிரமதியில் 116.98, 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.59, இந்திய பிரமதியில் 125.33, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.25, இந்திய பிரமதியில் 66.60. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரை இருக்கு, அங்கு போய் போத்தனும். மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போ.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
5: வாழ்வை வசந்தம் வந்து
4: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் மலர்கின்றது காலவெளியில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம். திகைச்சு
2: போன
1: தெரியாது, என்ன தெரியாது, திகைப்பு வருகுது
2: வருகுது.
1: உண்மையா சத்தியம் சத்தியமா இறங்கி போன. இத்தனை வருஷ கால சர்வீஸ்ல முதலாவது பெண் பிள்ளையா வந்து பாடல் கேட்க வர பிள்ளையை சந்தை கேட்க சந்தோஷம் தானே. அப்படி உங்களை பேரக்குடியில நலமா இருக்கிறாங்களா? கண்ணு கலகான பீரக்குடிகள் சூப்பரா
2: இருக்கிறார்கள்.
1: இந்த வயசுல வீட்டி எல்லாம் கட்டி எடுத்திருக்கிறார்.
2: அவர் பெரிய அட்டாசம்
1: அண்ணா, அவரு மிஸ்டர் மாதிரி ஆள், அவரை மாதிரி அப்படித்தான்
2: சரியா அட்டாசம்
1: அட்டாசம் செய்யறாரா? உங்களோட தான் அந்த நாட்டாண்மை
2: தெரியுதுல்ல
1: உங்களுக்காக பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். நன்றி.
2: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி சிவசுந்தரி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: உழைத்த பாடலை திருமதி சிவசுந்தரம் அவர்கள் விரும்பிக்கொண்டிருந்தார். பிரியமான தோழியை திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தது. அன்பு கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சகோதரி சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நன்றி. அம்மாக்கு சரியான கவலையா இருக்கு.
1: பின்னேரம்
0: அம்மா அம்மா அழைச்சு கொண்டு போயிருவா. அண்ணா
1: அண்ணா வருவே,
0: அண்ணா வருவேரா?
1: ஓ
0: அப்படியே. எங்க அப்பா எங்க கொடுத்து வச்சிருங்க. வா வா என் தேவதி. அட்டகாசம்
1: தான்
0: என்ன சந்தோஷம் தான். வா வா என் தேவதி என்ற பாடல் உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றோம். 100 ரூபாய்க்கு கேட்டு மகளுங்க. நன்றி அம்மா.
1: நன்றி அண்ணா.
0: அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் 100 ரூபாயிலிருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நூறுவையிலிருந்து நேரம் சரியாக 9:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:29 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புருவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா சுபா?
1: ஓ, நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே என்றும் நிலமாவும் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு.
0: பசுவா கண்டி டெலிபோன் கிடைச்சிட்டு
1: என்ன
0: எப்படி வெயிலா குளிரா?
1: வெயிலும் இல்ல, நல்ல கூலா இருக்கு.
0: அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே, ஜன்னல் திறந்து விட்டீங்க?
1: ஓ, ஜன்னல் எல்லாம் திறந்து இருக்கு. அப்ப வெள்ளனையும்
0: ஒளிம்பிட்டேன். வெள்ளனையும் ஒளிம்பிட்டீங்க?
1: ஆமா, 4:30 ஒளிம்பிட்டேன்.
0: மழை
1: 4:30 இவர் 4:30 தான் மேலே அளவு வந்தேன். 4 மணிக்கு பிறகு நீதாசம் 4 மணிக்கு வந்து வேண்ட அதை இறக்கி போவோம். அது வந்து பிரிந்தாஞ்சு அமக்காலுக்கு வந்து அது வந்து அப்படியே ஒரு வெட்ட வேறே பார்த்து அப்படியே கொஞ்சம் அப்படி இருந்துட்டேன்.
0: அம்மா மாடு திண்டாடும்
1: தான். ஆமா.
0: அம்மா தான் அப்படித்தானே? என்ன
1: போறீங்க?
0: சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெயன்மலையிலிருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில்.

0: ஒலித்த பாடலை சகோதரி சுபாசனி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு திருமதி சாந்தினி வடிவேல் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி, நலமா இருக்கிறீங்களா? நன்றி.
1: கேட்கும் பாடல் விக்ரம் படத்தில கண்ணான கண்ணே தோழில் அந்த பாடல்
0: விஸ்வாசம் திரைப்படத்தில்
1: விஸ்வாசமோ சாரி
0: விக்ரம் இல்ல விக்ரம் இல்ல.
1: ஓகே நன்றி.
0: நீங்க நலமா இருக்கிறீங்களா? நீண்ட காலம் ஆகமா உங்களோட குரலை கேட்கல.
1: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம் சகோதரி.

0: ஒலித்த பாடலை சாந்தினி வடிவேல் அவர்கள் ஜெர்மனிலிருந்து விரும்பிக் கொண்டிருக்கிறார். நேரம் சரியாக 9:40 ஐக்கியராட்சியத்தில் 8:40. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது அரசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இடம்பெறுகின்ற காலை பூந்தன்றல் நிகழ்ச்சி. காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி வதனி. நலமா இருக்கிறீங்களா வதனி?
1: மற்றவர்கள்
0: கஷ்டப்படுத்த
1: மாட்டேன்.
0: பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: உங்களோட பெரிய

0: ஒலித்த பாடலை திருமதி மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:47, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:47. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், மீண்டும் விபி.
0: வணக்கம் சகோதரர் விபி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள் நலமா இருக்கல்ல?

0: வேண்டிக் கொண்டோம்.
1: நன்றி, நன்றி உங்களுடைய பிரார்த்தனைக்கு.
0: நான் கேட்கும் பாடல் சகசிய போலீஸ் 1153 திரைப்படத்தில இருந்து சந்தன குங்குமம் கொண்ட தாமரப்பு கொண்ட பாடலை கேட்கிறேன்.
1: படம் பாத்தீங்களா?
0: ஓ, கரை தடவை பார்த்தேன். அந்த கட்டக்குரல்ல படிக்கிறது ஜெயலலிதா, அந்த அப்பாத்து பாடமே டி கே சந்தானம்
1: என்ன
0: கட்டக்குரல்ல படித்தாரு.
1: ஜெயலலிதாவோட நன்றி ஒரே இடத்திலே வெளிக்கிட்டு வந்த படத்தில் வந்த வெண்ணிராடம் நிர்மலாவும் ஜெயலலிதாவும் நடிக்கணும். பார்த்தீங்களா படத்தில் வடிவா?
0: வடிவா பார்த்து நான் அதில் அவர் நடிகையாகவே நடிக்கிறார்.
1: நன்றி உங்களுக்கான பாடலை தருகின்ற சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த நன்றி.
0: நன்றி ராஜா. அண்ணன் நளினி சாதனாக்கள் எல்லாம் இப்போ கட்டுமண்ணில் இருந்து இங்கே நயனாதவுக்கு நேற்று போயிட்டு வந்திருக்கணும். நாலு நாட்டுக்கு என்னோட தொடர்பு கொள்றதா இந்த நண்பர் சொல்லி இருக்கிறார். நளினி ராமராய் என்ற வாய்ப்பு நளினி.
1: நளினி உங்களோட தொடர்பு கொள்றாவோ?
0: நளினி என்ற சிநேகரர் தான் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு போட்டு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஆறு பேரை கூட்டி வந்திருக்கிறார். அதை நான் கேட்டேன் சண்டு உண்டு பேரை தெரிகிறேன்னாக்க பிரதானண்டைக்கு ஒரு படத்துல பார்த்தேன். அந்த சாதனான்றதுல அடிக்க முந்தைய படங்களை நடிச்சிருக்க பிறகு நாடகங்களை நடிக்கிறவ நளினிங்க தெரியும்
1: தானே.
0: மற்ற ஃப்ரெண்ட் என்று வந்திருக்கணும். இது இங்கே போயிருக்கணும். திருக்கோணமேலா போய் நயனாதுக்கு எல்லாம் போயிட்டு வரிகிறமாக்கு இன்றைக்கு நாளைக்கு திரும்பி நல்லூர்லயும் நிக்கிறவங்களோடக்கா அப்ப என்னோட தொடர்பு கொள்றதா சொல்லி இருக்கிறான்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் சௌரம். நன்றி,
0: நன்றி ராஜா. நன்றி.

0: ஒலித்த பாடலை விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றோம். என்ன பாடல்?
1: தஞ்சாவூர் மண்ணை எடுத்து என்ற பாடலை கேட்கின்றேன்.
0: அப்பா நல்ல பாட்டு கேட்கறீங்களா அப்பா? தஞ்சாவூர் மண் எடுத்து என்ன செய்ய
1: போறேன்?
0: பானை செய்ய போறீங்களா? உண்மையா? அப்ப எனக்கும் உண்டு. நன்றி. அவர் சகோதரர் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்.

0: ஒலித்து பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: வணக்கம்.

பாடலோடு நிலவுக்கு வருகின்றது. இன்றைய காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிலவுக்கு வருகின்றது காலை பூந்தண்டல்.

வணக்கம் நேர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கான சந்தை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் குணசில் அமைந்துள்ள வீட்டியை சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகள். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்காவை சந்தித்துள்ளார்கள். அன்று நாம் ஒன்றிணைந்து நேரடி ஏகாபத்தியத்தை தோற்கடித்தது போல இன்று நாட்டிற்கு செல்வாக்கு செலுத்தி வரும் மறைமுக ஏகாபத்தியத்தையும் தோற்கடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் ரமதாசா தெரிவித்துள்ளார். எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடின்றி கிடைக்கப்பெறுவதனால் QR முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானதல்ல என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய மற்றும் மிக மோசமான நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்து உள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் பொதுச் செயலாளர் சாகரா ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஹோட்டல் கோத்தபாய ராஜபக்சாவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுஜீஸ்வர பண்டா இன்று புதன்கிழமை காலை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை முதலீட்டு சபையின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹிலங்கமுவ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். குற்றச்சாட்டுக்கு உள்ளான சந்தேக நபர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது. விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் முன்னேற்றங்கள் ஊடகங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நாட்டில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள பிரபல உணவு வளங்கள் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அபாயகரமான மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக இலங்கை காவல்துறை கடுமையான நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 3,074 கிராம் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 35 வயதுடைய நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அனுராதபுரம் மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அளித்துள்ளது. 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக 4 சீன விமான பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மற்றும் குறைபாடுள்ள வாகனங்களை கண்டறியும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேல் சப்ரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களமை தெரிவு கூறியுள்ளது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசு செறிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வில்வத்து தேசிய பூங்காவில் கொல்லன் கனத்த கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் டொல்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தொடரும் இந்திய செய்திகள். நாட்டு மக்களின் வாழ்க்கையை மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்குவதற்கு சீர்திருத்தங்கள் மற்றும் தற்சார்பு நடவடிக்கைகள் ஊக்குவிப்பு ஆகிய இரு அம்சங்களின் கீழ் மத்திய அரசு பல்வேறு துறை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர்நிலை ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2026 மார்ச் மாத இறுதியில் 72.08 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் குறித்து ஆய்வு மற்றும் தற்கொலை சம்பவங்கள் குறித்து
இருக்கும் குறைக்கும் நோக்கில் உச்ச நீதிமன்றம் நியமித்த செயற்குழு 10 மாநிலங்களில் உள்ள 30 உயர்நிலை நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கழக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மேலும் 2 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 12 சட்டசபை உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகம் பேரம் பேசி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. எடப்பாடி பழனிசாமி வழங்கிய துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க எஸ்பி வேலுமணி மறுத்துள்ளதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக எஸ்பி வேலுமணி தலைமையில் தனி அணி உருவானது. ஜப்பான் பிரதமர் ஷினோ தஹாஷி இந்தியாவில் இன்று முதல் 3 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். 11வது நாளாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் உண்ணாவிரதம் இருப்பவர்களின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபா குறைந்து 104,800 ரூபா விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபா குறைந்து 13,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. உலக செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு மெல்ல மெல்ல சீராகும் அறிகுறி தெரிகின்றது. தனது கப்பல்களில் 2 தவிர மற்ற அனைத்தும் நீரிணையை கடந்து விட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதியுள்ளது என அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஹாங்காங் குடியரசில் வேகமாக பரவரும் எபோலா தொற்று பாதிப்பால் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு சுமார் $360 கோடி வரை பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோத குடியேறுகளுக்கு எதிராக பொதுமக்கள் பல்வேறு அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நாட்டில் பதற்ற நிலை உருவாகி வருகின்றது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 1,943 உயர்ந்துள்ளது. வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கம் வெட்டி சென்ற இடிபாடுகளிலிருந்து 11 வயது சிறுவர்கள் 2 அதிசயமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். வெனிசுலாவில் தொடர் நிலநடுக்கங்களால் உருக்குலைந்து போயிருக்கின்றது.

பாகிஸ்தானில் துணைப்பாளர் நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் இறந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் 4 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். லாகூர் நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா துணிச்சலால முயற்சியில் இறங்கியிருக்கின்றது. பழமையான விண்வெளி தொலை நோக்கு நோக்கிகளில் ஒன்று வளிமண்டலத்தில் எரிந்து சிதறி அழிவதிலிருந்து காப்பாற்ற முயல்கின்றது நாசா. விளையாட்டு செய்திகள். மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை நேற்று வென்றது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டாக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு வருவது குறித்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆச்சர் பேசியுள்ளார். ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள அணிகளின் வீராங்கனைகள் ஐசிசி தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். பீபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடனை 3-0 என்று வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது பிரான்ஸ் அணி. ஐவரி கோஸ்ட் அணியை 2-1 என வீழ்த்தி நோர்வே வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. ஜெர்மனி கால்பந்தாட்ட அணியின் கோல்கீப்பர் மனுவல் நோயர் 40 வயது தனது சர்வதேச கால்பந்து விளையாட்டின் ஓய்வு முடிவை உறுதி செய்துள்ளார். கால்பந்து தொடரின் சுற்று 32 நாக் அவுட் சுற்றில் இக்கடவர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி அடுத்த சுற்றுக்கான லீக் ஆஃப் 16 சுற்றுக்கு கம்பீரமாக முன்னேறியுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பை ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கான போட்டிகளில் கனடாவை எதிர்த்து மொரக்கோ விளையாடுகின்றது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடருக்காக சுற்றிலேயே வெளியேறிய தென்கொரியா அணி தாயகத்தில் ரசிகர்களின் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருந்தது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றால் TRTTamilolli.com இணையற்றலாம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் அத்தோடு இணையத்தில் எமது வானொலியையும் வானொலியுடைய மறுகொலிப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் இலவசமாக புகைப்படத்துடன் பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 383.10%, இந்தியாவில் 107.99 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.90%, இந்தியாவில் 94.70. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 414.96%, இந்தியாவில் 116.98. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444.59%, இந்தியாவில் 125.33. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.25%, இந்தியாவில் 66.60. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள்.

0: மறக்கறிய
1: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: நேரம் சரியாக 10:16 ஐக்கியராட்சியத்தில் 9:16. இந்த நேரத்தில் பேராசிரியை பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றேன்.
4: ஆற்றி என் மனதை அன்பு வயப்படுத்திய அந்த கவிஞருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மாபெரும் சபைதனில் என்கின்ற சொல் கண்ணதாசனின் சொல். நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொன்ன பாட்டு. எனக்கு இது யார் எழுதினாங்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு 13 வயது இருக்கும், என்னுடைய அம்மா தேன் கிண்ணம் கேட்பாங்க. அப்போ ராத்திரி ஒரு 9:30 இருக்கும் தேன் கிண்ணம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம், என்னை மட்டும் எழுப்பி இந்த பாட்டை கேள அப்படின்னாரு எங்க அம்மா. எனக்கு இது யார் எழுதினாங்களான்னு தெரியாது. என்னை கேட்டா இந்த நீ உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால்ங்கிற பாட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினது எங்க அம்மா. அந்த பாட்டெல்லாம் ஒரு ஸ்டான்ஸா வரும். அந்த பத்தி தான் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாட்டு. இது மாபெரும் சபை, புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கும் சபை. சொற்களை வைத்துக் கொண்டு உலக புகழ் பெறுகின்ற கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் இங்கே ஒரு வாக்குமூலம் தந்தார். நானாக எதுவும் எழுதிவிடவில்லை, ஏதோ எனக்கு பிறப்பிலிருந்தே மொழியினுடைய அர்த்தங்கள் புரிந்து கொண்டு வாழ்வின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு நான் பேச்சை எழுத்தை முன்வைக்கவில்லை. நான் படித்த நூல்கள் தான் நான் எழுதுகின்ற எழுத்திற்கு காரணம் என்ற ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர். வாசிப்பு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க புக்கை வாங்கிறத விட இப்பெல்லாம் பேச்சை கேட்கறதுக்கு தான் கூட்டம் நிறைய வருது. ஆனால் இங்கே எங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாடு அப்படிங்கிறத இவங்களுடைய ஆஃபீஸில் போய் கேளுங்க. அவங்க எதுக்கு தெரியுமா எங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, எங்கள் பேச்சை உங்களை ஏன் தெரியுமா கேட்க வைக்கிறாங்க, புத்தக வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். வேறு எந்த நோக்கமும் இல்லை, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை ஒருமுகப்படுத்தி புத்தக வாசிப்பிற்குள் அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த பெரிய முயற்சிகள் எல்லாம். நான் யோசித்து பார்க்கிறேன், உங்களிடத்தில் இந்த மாபெரும் சபைதனில் என்கின்ற தலைப்பில் எந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்கின்ற வார்த்தைகளில் ஒன்றோடு ஒன்றாக முட்டி மோதிக்கொண்டிருக்கின்ற என் மனதிற்குள். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா, பேசிட்டு நல்ல பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர் கிடையாது. என்ன பொறுத்த அளவில் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்கள் மனதிலே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான சொற்களை நான் தேடுகிறேன். எப்பொழுதும் என்னை யார் சந்தித்தாலும் சொல்லுகின்ற வார்த்தை, மேடம் உங்க பேச்சுக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேன், உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை. என் ஒய்ஃபுக்கு உங்க பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த மாதிரி சொல்ற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா கவிஞர், என் பேச்சு உங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்குமா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க என்ன மாற்றம் எல்லாம் அவர்களிடத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் சொல்லிவிடுகிறேன். மேக்சிமம் அவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதே நோக்கம்தான் அவர்களுக்கும். அதனால் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். ஆனா எல்லாரும் என்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் என் பேச்ச. எல்லாரும் சொல்றது என்னன்னா, மேடம் நல்ல உற்சாகமா இருக்கு மேடம் உங்க பேச்செல்லாம் கேட்கும் போது, ஆனா ஒன்லி 2 hours தான் மேடம் நிக்குது, சல்லுன்னு இறங்கிருது மேடம், பரமபதத்தில் பாம்புல இறங்கி கீழே போடுற மாதிரி உங்க உற்சாகம் எல்லாம் வடிஞ்சு போயிருத மேடம். அதே உற்சாகத்தோடு நான் இருக்கணும்னா என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்கறாங்க. ஏன் உங்க மனசுல மட்டும் அந்த ஆற்றல் இல்லையா, அந்த கேள்வி இல்லையா என்ன? எல்லாம் தான் கேட்கறோம். இந்த ஒரே ஒரு ஒரு நாள் வந்தது January 1, நான் இன்றிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சோமா, 5 நாள் தாங்குச்சா, பொங்கல் வரைக்கும் கூட தாங்கல. அப்போ மாபெரும் சபைதனில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் உள் சபையில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் புறச்சபையில் நீங்கள் உங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி உங்களை ஒரு நிலையிலே நிறுத்துவது? எனக்கு என்ன ஆச்சுன்னா, போன மாசம் வந்து கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் சார், வெளிநாடு. ரொம்ப சூட்சமமா சில வார்த்தைகள் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும் சரியா. இந்த என்ன படம் தெரியல, வாகை சந்திரசேகர் ஐயா தான் அந்த டைலாக் சொல்லுவாரு, யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை, புரிதலை ராகுமா. அப்போ அவர் வாகை சந்திரசேகர் இல்ல, அது நம்ம ஐயா. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன், ஏனென்றால் நான் சபைக்கு பேசுகின்றவள் இல்லை, நான் தனி மனிதருக்கு பேசக்கூடியவள். உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். வெளிநாடு போயிருந்தேன்னா பாருங்களேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை, எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை. நான் நல்ல பிள்ளைங்க, எதை வச்சு சொல்றேன்றீங்களா, ரொம்ப கோமா இருந்தேன்னா தூங்கிடுவேன், ரொம்ப பசியா இருந்தாலும் தூங்கிடுவேன், ரொம்ப கோமா தூங்கிடுவேன், நல்ல சாப்பிட்டா தூங்கிடுவேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயம் இருந்தாலும் படுத்தா தூங்கிடுவேன். இந்தா இப்போ இப்படி பார்த்தா தூங்கிடுவேன், நல்ல மனசு எனக்கு. இந்த வெளிநாடு போயிட்டு வந்தேனா 12 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு, இங்கே 12 மணிக்கு பகல்னா அங்கே 12 மணி ராத்திரி, 15 நாள் இருந்துட்டேன்னா ஜெட்லாக் வந்துருச்சு. நைட்டுங்க யாருக்காவது ஏதாவது புரியுதான்னு பாருங்க, 12:12 எழுந்திருச்சு உக்காந்துட்டு இருக்கிற மதுரையில் யாரும் இல்லை கூட, எழுந்து பார்க்குறேன் என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையிலேருந்து தூங்கலையே இப்போ கூட தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க, மன அழுத்தம், புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல, எதை எடுத்தாலும் எரிச்சலாக இருக்கு. இந்த எரிச்சலை என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் டேபிளில் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தார் சார், அதை திறந்து பார்த்தா வண்ண வண்ணமயமான ஸ்வீட்ஸ். ஆக்சுவலி நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், என்னன்னு தெரில, எனக்கு அவ்வளோ சுகர் இல்லைங்க, அதுக்காக தான் சுகர் இல்லை, புரியுதா, ஸ்ட்ரெஸ் இல்லை அதுக்காக தான் சுகர் இல்லை, படுத்த உணரம் தூங்கிடுறேன் அதுக்காக சுகர் இல்லை. ஆனாலும் அப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா, அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு அந்த ஸ்வீட் பாக்ஸ் திறந்த உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்வீட்டுங்க, பெரிய பெரிய ஸ்வீட், ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உட்கார்ந்த பாருங்க, எரிச்சல் அப்படியே சாந்தமாயிடுச்சு. படுத்தன் தூங்கிட்டேன். காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்ச உடனே பெரிய கேள்விக்கு, 30 வருஷமா தான் தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்க. ஸ்வீட் சாப்பிட்டா எரிச்சல் தணியும், ஸ்ட்ரெஸ் போகும். அப்புறமா தான் புரிஞ்சுது, நாம ஜெயிச்சிட்டா, ஏதாவது வீடு வாங்கிட்டா, வேலை கிடைச்சிட்டா, கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏன் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடுன்னு கேட்கறான்.
0: ஒரு மனசு இருக்கு, ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான, நல்ல காம்பாதிக்கிற,
3: முதலில் ஒளிபரப்பப்பட்ட
0: வந்துட்டு அப்படியே நம்மளையும் தூக்கிட்டு போய் ராணியா மாத்திருவான்ட்டு நான் ஒரு மண்ணும் கிடையாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா, முஸ்லிம் ஃபேமிலிஸ்ல சொல்லுவாங்க, உன் நரகமும் உன் சொர்க்கமும் உன்னால் தான் கட்டமைக்கப்படும். அங்க அங்க ரெடிமேடா ஒண்ணு இல்லை. நீங்க என்ன செய்யறியோ அதான் உன் சொர்க்கம், நீங்க என்ன செய்யறியோ அதான் உன் நரகம். ஸோ என் வாழ்க்கையில் என் சொர்க்கத்தையும் என் நரகத்தையும் நானே கட்டமைக்கிறேன். அதனால தான் உங்களை விடுதலை பண்ணிக்கோங்க, உங்க மனசுக்குள்ள உங்களை விடுதலை பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். எங்கேயோ ஒரு மாற்றம் நிகழாது, உன்னிலிருந்து தான் தொடங்கணும். உன்னிலிருந்து மாற்றம் தொடங்கினாலும் சமூகத்தில் இந்த மாற்றம் நிகழலைன்னு வச்சுக்கோ, ஏன் அதற்கு போராடியவர்கள் தான் இந்த மாதிரியான சாரா மாதிரியான ஆட்கள்.
5: நான் ஜென்ரலா ஒருத்தவங்க பாக்குறேன், கிட்டத்தட்ட அவங்க சேலரி பேக்கேஜ்லாம் லாக்ஸ் கணக்கு வாங்குறாங்க, ஆனாலும் ஷீ நாட் காட் ஹர் ஃப்ரீடம். இன்னும் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க, இன்னும் அந்த அடாப்டேஷனுக்குள்ளே இருக்காங்க. என்னைக்குதான் சேலரி வாங்கினா நீ தனிப்பட்ட ஒரு பொண்ணு, நீ வந்து படிச்சா நீ தனியால ஆயிரலாம், எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க, அதுவுமே இன்னும் கிடைக்கலையா அப்படிங்கறதே எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு மேம்.
0: ஃபேமிலி ஒருபோதும் ஒரு பெண்ணுக்கு வந்து தடை கிடையாது, அது மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனம். ஆனால் அது தடையாக எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், உட்கார்ந்து மனிதர்கள் பேசுவதே இல்லை. ஒரு பெண்ணுக்கான ஸ்பேஸ், ஒரு ஆணுக்கான ஸ்பேஸ், வி ஆல்வேஸ் சேஸ் த கனெக்ஷன்ஸ். முதல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு நான் அம்மா நான் சொல்லி கொடுக்கிற ஒரே விஷயம், have control on your tone. Don't have the tone as a blaming. ஒரு blaming tone ல இருக்காத, உன்னால தான், யாருக்குமே பிடிக்காது, உங்களால தான் இது ஆச்சு அப்படின்னு சுருன்னு ஏறும். என்னன்னா, யார் தலைவன் யார் முதலாளி தெரியுமா? நான் எல்லாம் உங்ககிட்ட முதல் மறுபடியும் அந்த பேட்ரியார்கில இருந்து எடுத்து ஒரு ஒரு அதிகாரத்தை பெண்கள் கிட்ட கொடுத்து அந்த அதிகாரத்தை மாத்தணும்னு நான் சொல்லல. யார் தலைவன்? இட்ஸ் எ போர்க்களம். அந்த போர்க்களத்துல நின்னு களமாடணும் நாம, அவ்வளவு ஈஸியா எல்லாம் வந்துடாது. புரியுதா? So start your battle. Starting point is you.
5: Ma'am, அதோடு கூட இந்த இயர்ல I'm going to get married with my parents' permission. What's the best advice to the going to get married girls?
0: ரெண்டு உண்மையை நீ சொல்லிட்ட. It's a love come arranged marriage. No,
5: it's not love marriage, it is arranged marriage.
0: சொற்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ தேவையில்லாம ஒரு ரெண்டு சென்டென்ஸை பயன்படுத்தின. I am going to get married with my parents' permission. சொன்ன அப்ப எனக்கு ஒரு மறைமுக பொருள் நீ கொடுத்துருக்கிற, நீ தேர்ந்தெடுக்கிற பிரைட் குரூம அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ சொற்களை சரியா தேர்ந்தெடு. உன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி இவ்வளவு பெரிய சபையில நான் தனியாக கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது. யூ கம் டு மீ, யூ டெல் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட், யூ டெல் அபவுட் யுவர் பிரைட் குரூம்ஸ் பேக்ரவுண்ட். ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்ற ஒரு மேரேஜ் கவுன்சிலிங்கிறது, மேரேஜ் இஸ் அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முதல்ல நீ அக்ரி பண்ணணும். புரிஞ்சுக்கிறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒன் டே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேவே அப்படியே போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரி திங் வில் ஃப்ளோ இன் தேர் வே. ஸோ ஃபஸ்ட்டு நிதானி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, ஃபேமிலிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கட்டமைப்பு, அதுக்குள்ளே பெரிய பொறுப்புகளோடு தான் நீ போகிற. பயந்துடாத, ஈஸியாயிரு, புரிஞ்சிக்கோ, அடம் பிடிக்காத, விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை மட்டும் வெளியில சொல்லு, மற்றது எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காது.
5: Thank you ma'am. Ma'am, my name Nandini Pavitra, computer science.
0: First year.
5: எனக்கு என்ன கேள்னா, எல்லாத்துக்குமே பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் சுதந்திரம் இல்லை. எங்க போனாலும் ஷால் போட்டு போகணும், ஏன் ஷால் போடாம போனா இந்த தப்பு நடக்காதா? ஜட்ஜ் பண்றதுலேருந்து எல்லாமே ஒரு பொண்ணோட ட்ரெஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்றாங்க.
0: ரொம்ப முக்கியமான குவெஸ்டினை வந்து நந்தினி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா? ட்ரெஸ் பண்ணிருக்கேனா நீ சொல்லு. இப்ப சாயந்தரம் என்ன வந்து சிறப்பு செய்யணும்னு இருக்கிறாங்க. ஷால் போடுவீங்களா மேடம்? ஷால் போடுவாங்களாம். நான் என்ன கேட்குறேன், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு மேலே ஷால் போடுறீங்க? எதுக்கு இருங்க நந்தினி, நீ சொல்லு எதுக்கு போடுறாங்க? கேட்ட கேள்விக்கு பதில் எதுக்கு போடுறாங்க?
5: எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போயிருக்கலாம்.
0: இல்லை இல்லைப்பா, அவங்க எனக்கு போர்த்துறாங்களே எதுக்குன்னு கேட்குறேன்.
5: ஒரு மரியாதை.
0: அவ்வளோதான் போ. உடம்ப துணியால மறைச்சி இருக்கிறது என்பது மரியாதை. ஏன் இந்த கேள்வியை கேட்குற தெரியுமா? பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? இந்த பிளவுஸ் இருக்குல்ல, பிளவுஸ் அதுக்குள்ளே இருக்கிற உள்ளாடை இருக்குல்ல, அதை நான் போட்டுக்க முடியாது. இந்த இந்த நாட்டில் பிறந்திருந்தா, 60 வருஷத்துக்கு முன்னால் நீ பிறந்திருந்தா, உனக்கும் எனக்கும் இந்த நாட்டில் பிளவுஸ் போட முடியாது. அதுக்கு நீ ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கோ, முளை வரின்னு பேர் அதுக்கு. நீ இந்த கேள்வியை கேட்டுட்டங்கிறதுனால நான் சொல்கிறேன், எந்த உடம்பில் என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் லக்ஸுரி டேக்ஸ் கட்டினா தான் அதை மறைக்க முடியும். அதற்கு எதிராக எடுத்த போராட்டத்திற்கு பெயர் தான் மேல் சீலை போராட்டம். தந்தை பெரியார் எடுத்தார் வைக்கம் போர்ல, மிக முக்கியமான போராட்டம் அது. பெண்கள் ஆடை அணிந்து உடலை மறைத்துக் கொள்ளலாம்னு. உன் உடலை மறைத்திருப்பது என்பதுதான் உனக்கான சுதந்திரம் நந்தினி. அதை காட்டுவதுதான் சுதந்திரம் என்று இப்பொழுது நினைக்கிறீர்கள். அது அடிமைத்தனத்திற்கான வெளிப்பாடு. துப்பட்டா ஏன் போட வேண்டும் என்றால், உன்னுடைய உடலை நீ காட்ட வேண்டாம் என்று நீ எப்பொழுது முடிவு செய்ய? நான் உங்ககிட்ட நந்தினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகத்தில் ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கல்ல, ஹையஸ்ட் போஸ்ட், கல்வி, அரசியல், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், எந்த போஸ்ட்லையும் பெண்கள் பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்துருக்கியா? அவங்க உடலை ரொம்ப காத்திரமாக மிக கடுமையாக மறைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா, ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது சாதாரணமானதல்ல. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து நீ குழப்பிக்கொள்ளாதே. ஆண்களுக்கு அதை நான் வேற டாபிக்ல பேசிக்கிறேன். உன்னுடைய உடல் இருக்குல்ல, இந்த இந்த இயற்கை கொடுத்த அதி அற்புதமான வரம், முதலில் நீ அதை மரியாதை செலுத்தினால் அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்ப, அதை நீ போர்த்தி வச்சிருப்ப. அது யாருடே உனக்கு காட்டுறதுக்காக இல்லைடா என் உடம்பு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாய்.
5: மேம், ஒரு பொண்ணுக்கு எது ஃப்ரீடம்?
0: வாட் யூ ஃபீல், உனக்குள்ள என்ன எதை சுதந்திரம்னு நினைக்கிறேன்?
5: ஒரு பொண்ணு வேணுங்கிறத வேணும்னு, வேண்டாங்கிறத வேண்டான்னு ஒத்துக்கணும், அதுதான் சுதந்திரம்.
0: யார் ஒத்துக்கணும்?
5: என் மனசு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த சமுதாயமும். ஆனா அது ஒத்துக்காது.
0: எனக்கு எங்க ஜெனரேஷன்ல எது விடுதலை அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, தான் எதையெல்லாம் செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால், இந்த வயதிலும் கூட பல நேரங்களில் எனக்கு கிடைப்பதில்லை. அந்த மாதிரி என் தாய்க்கு கிடைத்ததில்லை. ஒரு ஆணாக பிறக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த சுதந்திர உணர்வு ஒரு பெண்ணாக இருக்கின்ற பொழுது கிடைக்கிறதில்லை. ஆக்சுவலாக அது ஏன் கிடைக்கிறதில்லைன்னா, குடும்பம் என்ற நிறுவன கட்டமைப்பு அப்படிப்பட்டது. அந்த கட்டமைப்பை நீ தேர்ந்தெடுத்தால் அந்த கட்டமைப்புகளுக்குள்ளாகத்தான் அந்த வரையறை இருக்க வேண்டும். அந்த வரையறைக்குள் உன்னுடைய சுதந்திரம் சில விஷயங்களில் நீ விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது இல்லாமல் இருப்பதற்கான சூழல் இருந்ததுன்னா குடும்பம்ன்ற கட்டமைப்பு உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுல இந்த கேள்விக்கு ஒரு பெண்கள் தருகின்ற பதிலை விட, இது ஆண்களையும் சார்ந்து இருப்பதனால் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்துதான் பெண்ணினுடைய விடுதலையை கட்டமைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்.
6: காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அவங்க வாழ்க்கையில போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில ஃபெயிலியர்ஸ், அப்புறம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ சந்தர்ப்பம் வந்து ஏதோ டிமோட்டிவேட் பண்ணப்போ கீழே விழுந்துறாங்க, எந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மோட்டிவேட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்?
0: ஒன்றும் இல்லை. உங்க பேர் என்ன?
6: டெபிஷா.
0: டெபிஷா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கைகூடும்பா. ஆசை என்பது வேறு, நமக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற. ஐ அப்படின்ட்டு ஒரு புக் வந்து திருநாவுக்கரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர் எழுதியிருக்கிறாரு, ஐ இவால்வ் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் நாட் ஹூ யூ ஆர். நீ எதற்காக இருக்கிறாயோ, உன் கெப்பாசிட்டி எது இருக்குதோ அதை கண்டுபிடிக்காமல் நீ மற்ற விஷயங்களில் மற்றவர்கள் மீது ஆர்வம் கொண்டு அதை வேஸ்ட் பண்ணிடாத. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு மேல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை நீ வந்து உன்னை நீயே டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காத. முதல் வேலை என்னன்னா உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த டிசையர், அதை கண்டுபிடி. ஒவ்வொருத்தருக்கும் பா, இங்க உட்காந்துருக்கிறோம்ல நாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்துருக்கோம்ல, எங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் எனர்ஜி. இவங்க பிரின்சிபல், நான் பிரின்சிபல் கிடையாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யார் மேடம் நீங்கள்? வைஸ் பிரின்சிபல். அவங்க எதுக்குமே சிரிக்க மாட்டேன்ட்டாங்க. நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன், ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டா அவங்க மேடம் தமிழ் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டு இருந்தாங்க அவங்க. டீன் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு பாப்பா. நான் என்ன சொல்றேன், சில பேர் வந்து என்னை பார்த்து சொல்றாங்க நான் உங்களை மாதிரி பேசணும். நான் என்ன சொல்றேன், நீ ஏன் என்ன மாதிரி பேசணும், நீ உன்ன மாதிரி பேசு. நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல, புரியுதுல்ல? ஸோ உன் கெப்பாசிட்டி நீ, நான் ஒன்று சொல்றேன், இந்த வார்த்தையே வீட்டில் போய் டைரியில எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, பூமியில் இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் முடிய மாட்டேங்குது. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிருவேன். You are a unique person. 800 கோடி மக்கள்ல டெமின்ஷா மாதிரி ஒரு ஒரு பிள்ளை கிடையாது. அவகிட்ட இருக்கிற உடல், அவகிட்ட இருக்கிற புத்தி, அவகிட்ட இருக்கிற மனசு வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் கூட இந்த உலகத்துல வேற யாருக்கிட்டையும் கிடையாது. You are so unique. You first respect yourself. You identify yourself. Definitely வர்ற ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ நீ எதற்காக பிறந்தா என்பதனை கண்டுபிடிச்சு அந்த பாதையில ஓட ஆரம்பிச்சு.
6: சில நேரங்களில் யாரும் டிமோட்டிவேட் பண்ணுறப்போ நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது ஜென்ரலான க்வெஸ்சன், நம்ம எல்லாருக்கும் அவரோட வாழ்க்கையில் எழுற க்வெஸ்சன் தான். இப்போ நம்ம நம்மளோட ரேஸில் நோக்கி போயிட்டு இருப்போம், ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஈவன் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம
0: சிம்பிள் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரிலீஃப் சொல்லவா, டிமோட்டிவேட் ஆனா
6: ஓகே.
0: பர்வீன் சுல்தான் அவனுடைய ரீல்ஸ் எடுத்துப்பார்.
6: தேங்க்யூ மேம்.
7: My name is Starlet, ma'am.
0: Star?
7: Starlet. Starlet. Starlet. BA English first year, ma'am. Who is your inspiration?
0: தெரிஞ்சிட்டு பண்ண போறேன்.
7: Because you are my inspiration.
0: Actually, inspiration-ங்கிற சொல் இருக்குல்லப்பா, அது ரொம்ப என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கு. I is inspired by many, many, many people. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த நந்தினிங்கிற பாப்பா இங்கே வந்து ஒரு கேள்வி கேட்டால, அங்கிருந்து வந்தால, ஆக்சுவலாக நீ நடந்து வரும்பொழுது மற்றவங்க எல்லாம் உன்னை பார்த்தாங்க, ஆனால் அவ அங்கிருந்து புறப்பட்டு இங்கே நின்னா, அங்கே நின்னா, அங்கே நின்னா, அங்கே நின்னா, என்கிட்ட வந்து இங்கே நின்னா, ஷீ இன்ஸ்பைர்ட் மீ. ஆனால் நான் என்ன பதில் சொன்னாலும் அதை உள்வாங்காமல் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா, நான் அவளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவள் என்னை கவர்ந்து இழுக்கிறாள். நான் யாரை பார்த்தாலும் எந்த மனிதரையும் நான் கற்காமல் கடப்பதே இல்லை. நான் ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லேர்னிங் இஸ் டிசிப்ளின். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து என் மைண்டு தான். என்னுடைய மைண்ட் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து எனக்கு திறந்து கொடுத்துச்சு. ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் நான் வீட்டு பாடம் எழுத மாட்டேன், குப்பையாக இருக்கும் என்னுடைய வீட்டு கணக்கு நோட்டு. அதை ஒரு நாள் நல்லா பைண்ட் பண்ணி லேபிள்லாம் ஒட்டி இன்னொரு ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்து ஃபஸ்ட்டிலேருந்து மூணு மாதத்துக்கான கணக்கு எல்லாத்தையும் எழுதி ஒரு நாள் கல்யாண டீச்சர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினேன். ஸோ அப்போ எனக்கு அது அந்த ரெட் லைன் இருக்குல்ல, அப்படி இப்படி போட்டு சைன் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஜெயிக்கிற பீப்புள் மத்தியில் நான் போய் உட்காந்துக்கிட்டேன். என்ன நான் அப்போ ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன டீச்சர் வந்து கல்யாணி மிஸ். அவங்களுக்கு அவங்க ஒரு நாள் என்னை தொட்டுட்டாங்க, மூணு நாள் குளிக்கல நான். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து இருந்து இருந்து இருந்து அவங்கள நான் தேவதன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க குள்ளமாக இருப்பாங்க, சேரில் உட்காருவாங்க, நாங்கள்லாம் கீழே உட்காருவோம், அவங்க கால் புடவைக்குள்ளே இருக்கும், தேவதையின் கால்கள் தெரியாது என்று சொல்வார்கள். அவங்க கனகாபுரம் பூ வச்சாலும் மணக்கும். ஒன்றும் இல்லைப்பா, நீ என்ன மாதிரி இருங்கன்னா யாரையாவது பாருங்க, கற்றுக்கோங்க, கரைஞ்சி போயிடாதீங்க. கரைஞ்சி போகிறதல்ல, இன்ஸ்பயர் பை அதர்ஸ் டு ஆஸ்பயர். எதுக்காக இன்ஸ்பயர் ஆகிற? ஆஸ்பிரேஷன் புரியுதா உனக்கு? ஆஸ்பிரேஷன் என்ன? ஆஸ்பிரேஷன் நான் படிச்சு படிக்கிறது இங்கிலீஷ் லிட்டரேச்சரா மேடம்? மேடம் ஒரு விஷயம் தெரியுமா மேடம், நான் தப்பாக சொன்னால் என்னை திருத்துங்க. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கும் தொடர்பே இல்லை மேடம். சரியா?
8: ஷூர்.
0: தேங்க்யூ மேடம். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட், டு லேர்ன் லிட்ரேச்சர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒன்றும் தப்பில்லை, ஒரு விஷயம் தெரியாதுங்கிறது அவமானத்திற்குரிய விஷயம் இல்லை. ஆஸ்பயர், ஆஸ்பிரேஷன்னா வெளிப்படுவது. என்ன நானே வந்து அந்த டீச்சர் கிட்ட என்ன எடுத்துக்கிட்டேன்னா, டு கிவ் ரெகக்னிஷன் டு சம்படி விச் மேக்ஸ் அதர்ஸ் ஹாப்பி. அதில் நான் இன்ஸ்பயர் ஆகிறேன் அவங்க கிட்ட. ஸோ டீச்சர்ஸ்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. என் அம்மா என்னை இன்ஸ்பயர் பண்ணும், டெரர் லேடி. என் அம்மா என்னை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஐ லேர்ன் லேர்ன் லேர்ன் லேர்ன். ஓபன் பண்ணி வச்சிரு. சரியா?
7: தேங்க்யூ.
0: அவர் நினைச்சிருப்பா இந்த கேள்வியை நான் கேட்காமலேயே இருந்திருக்கலாம். ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு கவிதையை சொல்ற காதல் கவிதை தான், நீங்கெல்லாம் காதை முடிக்கோங்க. நீ ஒரு நாள் என்னை தேடி வருவாய், நீ வரும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் அங்கே இருப்பது முக்கியமே இல்லை, நீ வருவதுதான் முக்கியம். நீ கேட்கிற கேள்வியே முக்கியம் இல்லை, முதல்ல எழுந்து அந்த மைக்க கையில வாங்குறல அதுதான் முக்கியமே.
6: எக்ஸாம் டைம்ல நம்ம வந்து எப்படி அந்த ஃபியரை வந்து கண்ட்ரோல் பண்றது?
0: அது ஒண்ணும் இல்ல, அது உனக்கு ஏன் பயம் வருதுன்னு சொல்லு முதல்ல.
6: படிச்சது மறந்து போறதுனால.
0: படிச்சுட்டு மறந்து போறதுனாலயா? ஒரு விஷயத்த சொல்லவா, இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு சூப்பர் வாய்ப்பு தான் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இந்த சம்பளம் இல்லை. அந்த எக்ஸாமினேஷன் இல்லைன்னா இன்னைக்கு பேராசிரியர் பர்வீன் சுல்தானான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸாமினேஷன் இல்லைன்னா இல்லை. ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ லவ் எக்ஸாமினேஷன்ஸ். எக்ஸாமினேஷன் அன்னைக்கு மட்டும்தான் நான் புது ட்ரெஸ் போடுவேன்.

0: மார்க்கா எடுக்கப்படும்னு அப்படி நினைச்சுக்கிட்டு எவ எழுதுறாளோ அவள் கொரோனால எந்த பேண்டமிக் வந்தாலும் அவளை ஒன்றும் செய்ய முடியாது. யூ ஃபேஸ் த எக்ஸாமினேஷன், ஏன்னா தட் இஸ் த ஒன்லி டோர் ஸ்டெப். அதுதான் உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக காட்டுகின்ற ஒரு விஷயன்ற மாதிரி நீ மனசை நினைச்சுக்கிட்டனா டெஃபினெட்லி யூ லவ் எக்ஸாம்ஸ். புரியுதா? உனக்கு எது பிடிக்குதோ அதுல இருந்து உன் கான்சென்ட்ரேஷன் தப்பவே தப்பாது. இதுதான் மனித சைக்காலஜி. நீ எதை மீது நீ அன்பு வைக்கிறியோ, எதன் மீது ஆர்வம் வைக்கிறியோ, அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கவே முடியாது. ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கொள், அவ்வளவுதான்.
1: இது என்னோட ஃப்ரெண்டோட விஷ். என்னன்னா அவளுக்கு வந்து எம்ஏ நீங்க பண்றப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பையன்.
0: யார் யார் யார் அது உன் ஃப்ரெண்டு? எழுப்பவள அவங்கிட்ட கொடு, நீ உட்காந்துக்கோ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கூட யாராவது ஒருத்தர நீ அந்த வடிவேல் சார் படம் பார்த்திருக்கியா, அழு அப்படின்ட்டு உட்கார். அவன் அழுவான் அவளுக்காக. அப்படியா? உனக்காக நீ தானே பேசணும். அவளை வச்சு பேசுற, அவ்வளவு வசதிக்காரியா நீ? என் கூட அது போய் இனிமேல் நான் பேச வேண்டியதெல்லாம் அவளை வச்சு பேசுறேன். சொல்லு.
2: குட் ஆஃப்டர்நூன் மேம்.
0: வெரி குட் ஆஃப்டர்நூன்.
2: நீங்க எம்ஏ ஃப்ரெஷராக போயிருக்க போது ஒரு பையன் கவிதை எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்தா உங்க வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன்.
0: எவ்வளவு குறும்பு பாரு உனக்கு சேட்ட. அது ரொம்ப ஒரு உன் வயசுல இருக்கும்போது, எனக்கு உன் வயசுல உன்னை விட கொஞ்சம் பெரிய வயசு, ஒரு 22. அந்த டைம்ல ஒரு பையன் வந்து நான் ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவன் வந்து அப்படியே என்னை பார்த்து இப்படி போனான். அவன் போயிட்டான் கிளாஸ்ல. நான் அப்போ ரொம்ப புதுசு பயந்துகிட்டு இருந்தேன். கிளாஸ்ல அவன் உட்காந்துருந்தான். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது யூஸ் மீன்ஸ் அப்படின்ட்டு எழுந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான். 9th ஸ்டாண்டர்ட் உட்காந்துட்டான். பின்னால் எதோ எழுதிட்டு இருந்தான். என்னப்பா பண்ணுறேன்னா, நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க நான் என்னன்னு கேட்டனா அப்படின்னா, என்னடா இது வம்பா இருக்குதே அப்படின்ட்டு அந்த பையனை அவன் கவனி, கிளாஸ் கவனின்னேன். அவன் கவனிக்கலை, அவன் எழுதிட்டே இருந்தான். அவன் பக்கத்தில் இருக்கிற பையன் ஒருத்தன் அவன் டைரி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, கவிதை எழுதுறான் மிஸ் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். முன்னால் உட்காந்துட்டான், பின்னால் இப்போ நான் அடிப்பான்ட்டு அந்த கவிதை புக்கை பிரித்து பார்த்தேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தான் அந்த குழந்தை. அவனுக்கு அப்போ வயசு என்ன இருக்கு, ஒரு 16th இருக்கும். ஆனால் 9th தான் இருக்கான் அவன். இல்லை இல்லை மேடம், அவனுக்கு 16 அவனுக்கு. ஆமாம், அவன் 14 இயர்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருந்து 9th படிச்சுட்ருக்கிறான். அவன் என்ன எழுதியிருந்தான்னா, அவன் காலையில் தான் நான் அவனை பார்க்குறேன், அவன் என்னை பார்க்குறான். அவன் மத்தியானத்துக்கு அவன் கிளாஸுக்கு போகிறான், அவன் கையிலேருந்து டைரி வாங்குறான், அவன் எழுதுறான். 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 மறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் ஐயமிழ, கண்களிலே ஜாடை பல தெறிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன் அப்படின்னு எழுது. அவனை வெளியில கூப்பிட்டேன், ஏய் வாடா வெள்ள வாடா வெள்ள வா, மேஸ் கொடுத்துருங்க மேஸ், டைரி கொடுத்துருங்க மேஸ். நான் சொன்னேன், இது என்ன அது சொல்லு மிஸ், ஐ எம் அ பேட் பாய், கொடுத்துருங்க. நான் சொன்னேன், நானும் பாய் தான், சொல்லு எதுக்கு உங்களுக்கு அப்படின்னா, ஹே சூப்பராக இருக்குடா கவிதை. அவன்ல உடனே குழந்தை மாதிரி, இப்படி நிச்சயமா சொல்கிறீங்களா, நல்லா இருக்கதா கவிதை, சூப்பராக எழுதியிருக்கிற, யாரு என்ன, யாருக்காக எழுதியிருக்க, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களே, நான் எங்கே சொல்லிட்டு இருக்கேன் பேர், யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன், சொல்லுன்ன பேர் சுஜாதா மிஸ் +2 அப்படின்னு. ஆடா பாவி,

0: எப்படா நீ நைன்த்து? இல்லை மேடம், நானும் அவளும் ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டு இருந்தோம். நான் இங்கே இருக்கிறேன், அவள் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறான். ஓ, அந்த நான் அந்த ஆளா நீ? சரி சரி, நான் சொன்ன அழகாக எழுதுறியே, நான் ஒரு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், எழுதுறியா அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ராக்டிஸ் மிஸ்ன்னு கேட்டான். நான் ராகம் போடுவேன், நீ அந்த ராகத்து மாதிரி நாளைக்கு எழுதிட்டு வரியா அப்படின்னு. அவன் நல்லா எழுதுறான், நான் டீச்சர் தானே. என்ன மிஸ்னா, தாளம் போட்டு கொடுத்தேன் அவனுக்கு. ஆனால் நான் அப்போ போய் உட்காந்துட்டேன், மத்தியானமாக அவனை சாப்பிட்ற நேரத்தில் வர சொன்னேன். வர சொல்லி இதை நான் சொல்கிறேன், நல்லா எழுதுறப்பா, நான் சொல்கிறேன், தத்தகாரம் தரேன், நீ அந்த மாதிரி நாளைக்கு எழுதிட்டு வா. நான் நாளைக்கு எழுதிட்டு வந்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். பாரதிதாசன் கவிதைகளும் சுந்தரராம் சாமியின் ஜே ஜே சில குறிப்புகளும் புளியமரத்தின் கதை கேட்டான். நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான் பாவன், அவன் எவ்வளோ ரீடிங் ஹேபிட் பாருங்க அவனுக்கு. அவன், நான் தரேன் உனக்கு, வாங்கித்தரேன், நான் சொல்கிற மாதிரி நீ பாட்டு எழுதிட்டு வானா. சரின்னா நான் அவனை பாட்டு சொன்னேன். தானத்தனந்தன தானத்தனந்தன தானா, தன்னை தானத்தனந்தன தானத்தனந்தன தானா. எப்படி மேடம் எழுதிடுறது எனக்கு புரியல மேடம். சரி, நான் அடி எடுத்து கொடுக்குறேன், நாளைக்கு நீ இனியா எழுதிட்டு வரணும் நான் சொல்ல. அவ வானத்தின் நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு, அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு, அது அத்தா மனச தொட்டு. ஓகே வான, விடுங்க மேடம், அடுத்தது நான் எழுதிக்கிறேன்ட்டான். அடுத்த நாள் கொண்டு வந்து காட்டினா அந்த டை, எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி, நான் ஒன்று பார்த்துட்டேன்னா அது படிச்சிருவேன் உடனே. படிச்சேன், படிச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அவன் எழுதுறான், அப்போ காவேரி பிரச்சனை ரொம்ப ஹை லெவலில் இருந்த டைம். அவன் எழுதுன அந்த பாட்டு என்னால் மறக்கவே முடியாது, அதுதான் அந்த பாப்பா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு. அவன் அந்த பொண்ணை பற்றி எழுதுறான். கண்ணுக்குளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு, ஏங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி. பெய்யும் மழையில மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறிய, நில்லு என்னை கொல்லுவதேனும் சொல்லு. நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து, இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டி, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக, அத்தா ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனச போட்டு மிதிக்கலாமா. நல்லா எழுதியிருக்கேடா, மனசு போட்டு மிதிக்கலாமான்னு எழுதக்கூடாதுடா, ஒழுங்கா முடி புக்கு, நான் நாளைக்கு கொடுக்குற, ஒழுங்கா முடி கவிதை முடியலையே. அடுத்த நாள் எழுதிட்டு வரான், புள்ள பேர் சுரேஷ். நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, படித்துறையில உட்காந்துருக்கா குளத்துல காலாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கா. நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம், நம்ம கூடுவது அந்த காலம். சோ அதை நான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்காக வேலைக்கு போயிருந்தேன், வறுமையின் காரணமாக. அந்த மூணு மாதத்தில் நான் அந்த ஸ்கூலில் விட்டு வெளியில் வந்துட்டேன். குழந்தைகள் எழுதுகிறார்கள், நிறைய எழுதுகிறாங்க, பட் என்னென்னா ஒரு ஆள் மேலே போய் வச்சிடுறீங்க கருத்தை, ஆள் மீது வைக்காதீர்கள். பிரபஞ்சம் ரொம்ப அழகானது, எழுதத் தொடங்குங்க. நீ வெறும் பாட்டு ரசிக்கிட்டே இருந்தால் போதாது, எழுதத் தொடங்கு.
1: என்னன்னா, ஸ்ட்ரகிள் செய்யும் இந்த இளைஞர்களுக்கு வந்து, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு இளைஞர்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: எந்த இளைஞருக்காக நீ கேக்குற சொல்லு?
1: எல்லாருக்கும் தான்.
0: எல்லாருக்கும்லாம் இல்லையே, எல்லாருக்கும் தான். இப்ப பேசுச்ச ஒண்ணு பார்த்தல, எப்படி பேசுதுன்னு இதான் அங்க ஒண்ணு கேட்டுச்ச. தன்னம்பிக்கை இல்லாம இருக்கு, யாருக்கிட்ட கேக்குற, யாருக்காக கேக்குறன்னு சொல்லு.
1: எனக்கா?
0: முதல்ல நீ அந்த நெல்லைக்கு வந்துட்டனாலே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ ஒரு ஒரு ஒரு கதவுக்கு பின்னால் மறைஞ்சி இருந்து ஒரு விஷயத்த கேட்குறல்ல, இதுக்கு குட் கேர்ள் சிண்ட்ரோம்னு பேர் சைக்காலஜியில். தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கையின்மை, இது மூணுமே இந்த சமூகத்தால் பாராட்டப்படுதுன்னு நீ நினைக்கிற எதிர்கொள். நான் இப்படி சொல்லிட்டு உனக்கு புரியுதான்னு பாரு. ராத்திரி ஒரு மணி, லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற, உன் பக்கத்தில் உங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறார், இல்லை உன் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான், திருடம் வந்துட்டான், உன் தம்பியை எழுப்புவேன், டேய் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குடா, அப்படியா அப்படின்ட்டு அவன் போய் கதவை திறந்தான், திருடம் உள்ள வந்துட்டான். ஆனால் மொத அடி உன் தம்பிக்கு, ரெண்டாவது அடி உனக்கு, சரியா? நானாக இருந்தால் என்ன செய்வேன்னா தம்பியை எழுப்ப மாட்டேன், எப்படியோ அடி வாங்க போகிறோம், மொத அடியாகவே வாங்கிக்கிறது, நானே போய் திறந்துடுவேன் கதவை, வெட்டு ஒன்று பரே, டார்ச்சர் பண்ணி கொள்றது சரியா, ஒரே அடி அடிச்சு கொள்றது சரியா? தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் டார்ச்சர். ஒரு வாட்டி தானே குழந்தை சாவணும், டெய்லி வாசா சேர்த்துட்டு இருக்கணும், சாவு வரும், அது 90 வயசுல வரும், டெய்லி சாவுக்கூடாது. உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த பிறப்பு, உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த படிப்பு, உன் வாழ்க்கை நீ எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த வாய்ப்பு, எல்லாம் இருக்கிறது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, 7 பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, சரியா? டிசைட், இன்னைக்கு இப்போ டிசைட் பண்ண, தைரியமாக பேசு, பயப்படாத, அப்படின்னு ஒன்று இல்லை, ஃபியர் அப்படிங்கிறதுக்கான எழுதிப்பார, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல், இட் கால் ஃபியர், தெர் இஸ் நோ நத்திங். நான் பயப்படுவேன், நிழல் நிழல் பார்த்து பயப்படுவேன் நான். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா, நான் ரொம்ப பயந்த பொண்ணு, நம்பிட்டியா? நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு பயம், எழுப்புனா ஒன்றும் எந்திரிக்காது, என்ன தெரியுமா பண்ணுவேன், எந்திரிச்சு எல்லா காலையும் மிதிச்சுட்டு போயிடுவேன், அதுங்க ஆ ஊ ஆ ஊன்னு சொல்லிட்டுக்குள்ள அந்த சவுண்ட்லேயே போயிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், என்னத்துக்கு இந்த கலாட்டா பண்ணுற, நீ மட்டும் தான் எந்திரிச்சு பாத்ரூம் போகிற, ஏன் இப்படி கலாட்டா பண்ணுறேன்னு. எங்கள் அப்பாட்ட சொன்ன, அந்த நிழல் பார்த்தா பயமாக இருக்குப்பான்னு அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், எங்கோ ஒளி இருந்தால்தான் நிழல் வரும், ஒளி இல்லாமல் நிழல் இல்லை, வெளிச்சம் இருக்கிறதே என்பதனை நினைத்து கொண்டு போ, உன் நிழலை பார்த்து பயப்படாதே, வெளிச்சம் இருந்தால்தான் அது வரும், வெளிச்சத்தை நினைத்து கொண்டு போன்னு சொன்னார். அன்னிலிருந்து நான் யாருக்காலையும் மிதிக்கிறது இல்லை, சரியா? குட் கேர்ள்.
1: குட் ஆஃப்டர்நூன் மேம்.
0: முதல்ல இது சொல்லு, நீ ஏன் யூனிஃபார்ம்ல இல்லை, பர்த்டேயா, ஆஃபீஸ் பேரரா, நீ சொல்லு.
1: மேம் என்னுடைய க்வெஸ்சன் என்னென்னா, வாட் இஸ் யோர் டெஃபினேஷன் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட் பியாண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்?
0: மை எக்ஸ்பிளனேஷன், ஐ லவ் மை செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் அ லாட், என்னை நான் நிரம்ப நேசிக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி எனக்கு எப்போ தெரியுமா வந்துச்சு, 50 வயசு நெருங்குது எனக்கு, 50 வயசு நெருங்குற என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உன் வயசு ஒரு 20 இருக்குமா, 20 வயசில் இருக்கிற பர்வீன் சுல்தானாவுக்கு 50 வயசில் இருக்கிற நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன, இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனி அட்வைஸ் டு 20 years old Parveen Sultana. I want to thank her. அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன், ஏனென்றால் அவள் துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்திராவிட்டால் 50 வயதில் இந்த புகழ் எனக்கு கிடைத்திருக்காது. So relieve yourself with bondages. தேவையற்ற emotion, பர understanding, accommodation, agreement, அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், அஞ்சு வேற வேற வேற வேற வேற. ஐ டோன்ட் அக்ரி பட் ஐ அக்செப்ட், ஐ லவ் யூ ஸோ ஐ அகாமடேட் யூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸோ ஐ டாலரேட். இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கு பாப்பா, அந்த உள்ளுக்குள்ளே நீ வந்து உறுதி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னால் புற சூழ்நிலைகளால் நீ பாதிப்படையவே மாட்டாய். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொள்வது தான் எம்பவர்மெண்ட், சரியா? இந்த பின்னால மூணு சுவர்ல சாஞ்சிக்கிட்டு அது கையில மல்லிப்பூ தான் இல்லை. அந்த ரேஞ்சில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்குது ஒரு மூணு. அந்த மூணை ஒரு பத்திரம் கொடுக்குற மேடம், தத்து கொடுத்துருங்க, நான் கூப்பிட்டு போயிடுறேன் அதுங்களை.
2: நீங்க இதுவரைக்கும் நிறைய இடத்துல
0: முதல்ல உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ.
2: என் பேர் ஆஃபியா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்.
0: வெரி குட்.
2: நீங்க இதுவரைக்கும் நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க தானே, நிறைய பேர் முன்னாடி பேசியிருப்பீங்க, உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் என்னைக்காவது இருந்திருக்கா?
0: இருக்கு, இப்போ கூட இருக்கு, என் கால் நடுங்கிட்டு இருக்கு. இந்த அந்த அந்த போடியம் என்னத்துக்குன்னு நினைக்கிற? மயங்கனா பிடிச்சிக்கிறதுக்கு தான். காலெல்லாம் நடுங்கும் கிட்டுக்கிட்டுன்னு. பார், அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால் அதை மறைச்சி வச்சுருப்பாங்க. சில பேர் கண்ணாடியில் வச்சுருப்பாங்க, தெரியும். நான் இதை ஏன் வச்சிருக்கிறேன்னு தெரியுதா? இது என்னுடைய ப்ரிப்ரேஷன். ஸோ வித்தவுட் ப்ரிப்ரேஷன், வித்தவுட் அந்த ஃபியருங்கிறது வந்து, இட்ஸ் நாட் பயம், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை கையில் பிடிக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சின்ன அலர்ட்னஸ் இருக்கும். அந்த அலர்ட்னஸோட தான் நான் எப்போவுமே மேடைக்கு போகிறேன். ஏனோ தானோ, நீ என்றைக்கு நான் போகிறேனோ அன்றைக்கி நான் தோத்துருவேன். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் வித் ஆல் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஃபியர்னு நீ சொன்னா அது ஃபியர் தான். நான் என்ன எதுக்காக நீ சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிற? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் குழந்தைகளை. உன் வயசில் நான் சில விஷயங்கள் எனக்கு புரியலை, அது எனக்கு யாரும் சொல்லலை. நான் அடிப்பட்டு நான் 40 வயசுல தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதை 17 வயசுலயே உனக்கு
3: அந்த உறவுகள். இதுவரை பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டீர்கள். தொடர்கின்றது மனித செய்திகள்.

நேரம் சரியாக 11 மணி. ஐக்கியராஜ்யத்தில் 10 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு லாட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கிருஷ்ணகரி அவர்களின் சகோதர நிறுவனமான வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் மோதி தேவபூர்மான நன்றிகள். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷாலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளார். தனது சட்டத்துறை ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்தே அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்காவை சந்தித்துள்ளார்கள். அன்று நாம் ஒன்றிணைந்து நேரடி ஏகாதிபத்தியத்திற்கு தோற்கடித்தது போல் இன்று நாட்டிற்குள் செல்வாக்கு செலுத்தி வரும் மறைமுக ஏகாபத்தியத்தையும் தோற்கடிக்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எரிபொருட்கள் தற்போது கட்டுப்பாடின்றி கிடைக்கப்பெறுவதனால் கியூஆர் முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானதல்ல என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக நிரந்தர கட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்காகவே எமது அரசாங்கம் பாடுபடுகின்றது. தூய்மை இலங்கை செயற்திட்டத்தின் ஊடாக மக்களின் மனங்களில் உள்ள மாசுகளை நீக்கி சமூக அக்கறை உள்ள பாதுகாப்பான சமூகம் ஒன்றை உருவாக நாம் விளைகின்றோம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகரா காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் தனக்கு விதிக்கப்பட்ட 16 ஆண்டுகள் கடூடிய சிறை தண்டனையை மற்றும் அபராதத்தை ரத்து செய்து தன்னை விடுதலை செய்யுமாறு கூறி 4 மேன்முறையீட்டு மனுக்கள் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனா தாக்கல் செய்துள்ளார். சட்டவிரோத மீன்பிடி இழுவை மடி தொழிலாளர்கள் கட்டுப்படுத்த புதிய சட்டங்கள் மூலம் இறுதி அனுமதிக்காக சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் செயற்படும் மாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நாட்டிலேயே சிறந்தவர்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள பிரபல உணவு வழங்கல் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா நியமித்துள்ளார். 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்ததற்காக 4 சீன விமான பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மற்றும் குறை பாடுள்ள வாகனங்களை கண்டறியும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயற்பாட்டு அறையொன்றை அமைத்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசு ஷரியா பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் புதன்கிழமை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தேசிய பூங்காவில் கொல்லன் கனத்த கடற்கரைக்கு பகுதியில் இறந்த நிலையில் டால்பின் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். நாட்டு மக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்குவதற்கு சீர்திருத்தங்கள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள் ஊக்குவிப்பு ஆகிய இரு அம்சங்களின் கீழ் மத்திய அரசு பல்வேறு துறை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர்நிலை ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2026 மார்ச் இறுதியில் 72.8 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. கழக மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழக தோழமை கட்சி கூட்டத்திற்கு காங்கிரசுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மேலும் 2 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாக அதிமுகவை சேர்ந்த 12 சட்டசபை உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகம் பேரம் பேசி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் சாம்பால் முரனா தரபாத் சாலையில் அமைந்துள்ள தக்சஸ் குஷைன் கிராமத்தில் உள்ள சுமார் 2,367 ஹெக்டேர் கிராம சபை நிலத்தை மோசடியாக ஒதுக்கீடு செய்து நிலப்பதிவேடு மாற்றம் மற்றும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் டெல்லி மும்பை விரைவுச்சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் 7 பேர் பலியாகியுள்ளார்கள், 22 பேர் காயமடைந்துள்ளார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சோயில் இன்று முதல் கைபேசியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடரும் உலக செய்திகள். ஹார்முஸ் நீர்நிலையில் கப்பல்கள் போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராகும் மரகுறி தெரிகின்றது. தனது கப்பல்களில் 2 தவிர மற்ற அனைத்து நீர்நிலையை கடந்துவிட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு முத்தரப்பு முழு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதியுள்ளது என அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. அமெரிக்க மக்களுக்காக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என சில விற்பனை நிலையங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடான மொனாக்கோவில் உக்ரைன் நாட்டை பூர்வமாக கொண்ட தொழிலதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் இருவர் காயமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 1,943 அதிகரித்துள்ளது. வெனிசுலா தொடர் நிலநடுக்கங்களால் உருக்குலைந்து போயிருக்கின்றது. லாகுவைரா துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சவக்கிடங்கில் உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்கின்றது. பாகிஸ்தானின் துணை பாட நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் இறந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் 4 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள். லாகூரில் நடந்த இந்த சம்பவத்தில் 5 பேர் காயமிட்டுள்ளார்கள். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா துணிச்சலான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கின்றது. பழமையான விண்வெளி தொலைநோக்கிகளில் ஒன்று வளிமண்டலத்தில் எரிந்து சிதறி அழிவதிலிருந்து காப்பாற்ற முயற்சிக்கின்றது நாசா. விளையாட்டு செய்திகள். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அணி அரையிறுதியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை நேற்று வென்றது. முதல் அணியாக இறுதி ஆட்டத்திலும் இடம் பிடித்துள்ளது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேசியுள்ளார். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள அணிகளின் வீராங்கனைகள் ஐசிசி தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். பீபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடனை 3-0 என வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது பிரான்ஸ் அணி. இதுவரை கனடா, பிரேசில், பரகுவே, மொரக்கோ, நோர்வே ஆகிய நாடுகளுடன் காலிறுதி முந்தைய சுற்றுக்கான ரவுண்ட் ஆஃப் 16 பிரான்ஸ் அணியும் முன்னேறியுள்ளது. ஐவரி கோஸ்ட் அணியை 2-1 வீழ்த்தி நோர்வே வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. உலகக்கிண்ண விலகல் முறையிலான சுற்று வரலாற்றில் நோர்வே பதிவு செய்யும் முதலாவது வெற்றி இதுவாகும். ஜெர்மனி கால்பந்தாட்ட அணியின் கோல்கீப்பர் மனுவல் நோயர் 40 தனது சர்வதேச கால்பந்தாட்ட விளையாட்டின் ஓய்வு முடிவை உறுதி செய்துள்ளார். கால்பந்து தொடரின் சுற்று 32 நாக் அவுட் சுற்றில் ஈக்வடர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி அடுத்த சுற்றுக்கான லீக் ஆஃப் 16 கம்பீரமாக முன்னேறியுள்ளது. கால்பந்தாட்டு உலகக்கோப்பை ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகளில் கனடாவை எதிர்த்து மொரக்கோ விளையாடுகின்றது. உலகக்கிண கால்பந்தாட்டம் தொடக்க சுற்றிலேயே வெளியேறிய தென்கொரியா அணி தாயகத்தில் ரசிகர்களின் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருந்தது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம் இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றால் tamil.com இணையதளம். ஒரு யூரோ 383.10 இந்தியாவில் 107.99 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.90 இந்தியாவில் 94.70 ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 414.96 இந்தியாவில் 116.98 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444.59 இந்தியாவில் 125.33 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 836.25 இந்தியாவில் 66.60 இதுவரை மடித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மடித்தியால செய்திகளுக்கு அனுசரணை புரிந்தவர்கள் பரிசு லாஜப்பில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷ் அண்ட் கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:14, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:14.
2: தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவர்களை நலமாக உற்ற அம்மாக்களால் பருகின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்வோம். தேனும்பால நிகழ்ச்சியில் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உங்களது இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களோடு ஒரு சில நிமிடம்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கும். மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
0: பொதுப்பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:18 ஐக்கிய ராஜ்யத்தின் 10:18. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவருக்கு கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விளக்கேற்றியவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசில் ஆட்சிப்பள்ளல் அமைந்திருக்கும் வீட்டு கேஷங்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இவர்களோடு இணைந்து பரிசு லாட்சப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசி பூசரி ரஜிதான். வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம்
1: ஐரோப்பிய
4: நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மெலுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி சைபர் 1 42 சைபர் 5 73 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:23 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

seen for the Polly Paddy Well. Mahamatha Aslam Avargal பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பாடலை யாற்றுவர் கவியர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், பாடலுக்கு இசையமிட்டவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ அவர்கள். கிரக பிரவேசம் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தது.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பதை பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழி. தமிழி நேரம் சரியாக 11:37 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:37. இந்த நேரத்தில் அதாவது டிஆர்டி தமிழி ஊடாக ஒரு மணமகனை தேடுகின்றார்கள் பெற்றோர்கள். அதாவது 1900 அதாவது 2000 டிசம்பர் மாதம் 4 சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பிரான்ஸ் தேசிய அடையாள அட்டையை வைத்திருக்கும் பெக் ப்ளூசாங்க் ஃபினான்ஸ் படித்த இன்ஜினியர் ஹமசியல் வேலை செய்யும் மணமகளுக்கு மணமகனை பெற்றோர்கள் தேடுகின்றார்கள். அன்பர்களே, உங்களோட மணமகன் இருந்தால், நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக இருந்தால் எங்களோடு எமது டிஆர்டி தமிழொலியினுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 01-48-37-16-75. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 01-48-37-16-75. இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

கத்தியை ஓர் பாதியில் வைத்தார். அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார். ராஜா பத்மநாபன் ராணியை தன்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பத்மஸ்ரீ டி எம் எஸ் ஓடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா. பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேரும் பால். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பால். தேனும்பால நிகழ்ச்சியில்

ஒலித்த பாடல் என் மகன் திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசல் அவர்கள் இருந்து பாடியிருந்தார்கள். கவிரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை பதிவு.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பாடலை ஆற்றவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் மில்லிசைமா மன்னர். பெருமைக்குரியவள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
1: பதினாறு முத்தம் முத்தம் முத்தம் தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

ஒழிப்பு பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ எழுச்சி என்னோடு இணைந்து துள்ளிசை பாடகி எல்லாரையும் பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சன் அவர்கள். அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்தில் பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும்

0: ஒலித்த பாடல் எங்கள் நாங்கள் ராஜா திரையிலிருந்து ஒலித்தது. பாடலை இயற்றியவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் திரேசை திலகம் கே பி மகாதேவன் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வருகின்றவர்கள் பரிசில் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிசோஸ் ஆசிபூசரி, இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை அதாவது 8 மணிக்கு நெஞ்சம் மறவாத பாடல் ரவி ரஞ்சி அவர்கள் தம்பதிகளாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் நெஞ்சம் மறவாத பாடலில். அதனைத் தொடர்ந்து இன்றைய பந்தய நிகழ்ச்சியில் பிரபல இசையமைப்பாளர் தேவியேந்திரன் அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை தந்திருக்கின்றார்கள் அன்பு நேயர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் பாடல்களினுடைய ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை வழங்கி உற்சாகப்படுத்துங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சில வர்த்தகங்களை தொடர்ந்து வானொலிக்கு வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545-91-44-79.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெர சூரியசாலி தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளார். தனது சட்டத்தண்ணிகளின் ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்தே அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அண்டகுமார திசா நாய்க்காவை சந்தித்தனர். அன்று நாம் ஒன்றிணைந்து நேரடி ஏகாதிபத்தியத்தை தோற்கடித்தது போல இன்று நாட்டுக்குள் செல்வாக்கு செலுத்தி வரும் மறைமுக ஏகாதிபத்தியத்தையும் தோற்கடிக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடின்றி கிடைக்கப்பெறுவதால் QR முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானதல்ல என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணா நாயக்கா தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்கான நிரந்தர கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் பாடுபடுகின்றது. தூய்மை இலங்கை செயல் திட்டத்தின் ஊடாக மக்களின் மரங்களில் உள்ள மாசுகளை நீக்கி சமூக அக்கறையுள்ள பாதுகாப்பான சமூகம் ஒன்றை உருவாக்க நாம் விளைகின்றோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எல்நினோ காலநிலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அண்டகுமார திசாநாயக்கா அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய மற்றும் மிக மோசமான நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டின் 11 லட்சம் அரச ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது என்று ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலிதர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுஜீஸ்வர பண்டார இன்று புதன்கிழமை காலை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்பில் தனக்கு விதிக்கப்பட்ட 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை ரத்து செய்து தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி 4 மேன்முறையீட்டு மனுக்களை முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன தாக்கல் செய்துள்ளார். இலங்கை முதலீட்டு சபையின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ ஜனாதிபதி அண்டகுமார திசாநாயக்காவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத மீன்பிடி இழுவைப்படி தொழில்களை கட்டுப்படுத்த புதிய சட்ட மூலங்கள் இறுதி அனுமதிக்காக சட்டமாதிர திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சிறுவர்களுக்கான போதைப் பொருள் புனர்வாழ்வு மையம் மற்றும் உளநல தேவைப்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த உள்ளதாகவும் சிறுவர் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர் துவதிகளுக்கான வீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் செயல்படும் மாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நாட்டிலேயே சிறந்தவர்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுக்கு உள்ளான சந்தேக நபர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது. விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் முன்னேற்றங்கள் ஊடகங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கேந்தர் நலிந்த ஏதீச தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை சேவைகளை வழங்குவதற்காக சிறப்பு அடையாள அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய சபை இதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளது. நாட்டில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள பிரபல உணவு வழங்கல் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவை ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கா நியமித்துள்ளார். அபாயகரமான மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக இலங்கை காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அண்டாதபுரத்தில் 2008 நடந்த தாக்குதலில் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் ஜனக பெரேரா, அவரது மனைவி மற்றும் பலர் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 3074 கிராம் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 35 வயதுடைய நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அண்டாதபுர மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்ததற்காக 4 சீன விமான பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்பிட்டிய பகுதியில் கைது செய்யப்பட இருந்த சந்தேக நபர் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். சட்டவிரோதமாக மாற்றி அமைக்கப்பட்ட மற்றும் குறைபாடுள்ள வாகனங்களை கண்டறியும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயல்பாட்டு அறை ஒன்றை அமைத்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்து உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசு செசரிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழ்மொழி தினத்தை சுவாமி விபுலானந்தரின் நினைவு தின கொண்டாட்டத்துடன் இணைந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதற்கான முன் ஆயத்த கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வில்வத்து தேசிய பூங்காவின் கொல்லன் கனத்த கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் டால்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய செய்திகளில் நாட்டு மக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் மற்றும் தற்சார்பு நடவடிக்கைகள் ஊக்குவிப்பு ஆகிய இரு அம்சங்களின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர்நிலை ஆலோசனை நடத்தினார். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2026 மார்ச் இறுதியில் ரூபாய் 72.8 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் ரவி அகர்வாலின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இது அவருக்கு அளிக்கப்பட்ட 2வது பதவி நீடிப்பாகும். கழக மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல்வர் சி ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழக தோழமை கட்சி கூட்டத்துக்கு காங்கிரசுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் பங்கேற்க போவதில்லை என்ற தகவல் நேற்று வெளியாகியுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி இந்தியாவில் இன்று முதல் 3 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 11வது நாளாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் உண்ணாவிரதம் இருப்பவர்களின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. ராஜஸ்தானில் டெல்லி மும்பை விரைவு சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் 7 பேர் பலியாகியுள்ளனர். 22 பேர் காயமடைந்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகளில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராகும் அறிகுறி தெரிகிறது. தனது கப்பல்களில் 2 தவிர மற்ற அனைத்து நீரிணையை கடந்து விட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதி உள்ளது என அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. அமெரிக்க மக்களுக்காக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவுறுத்தியுள்ளார். கொங்கோ குடியரசில் வேகமாக பரவி வரும் எபோலா தொற்று பாதிப்பால் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு சுமார் 300 கோடி டாலர் வரை பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான மொனாக்கோவில் உக்ரைன் நாட்டை பூர்வமாக கொண்ட தொழிலதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் இருவர் காயமடைந்தனர்.
தென்னாப்பிரிக்காவில் சட்டப்படுத்த குடியேறிகளுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நாட்டில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1943 அதிகரித்துள்ளது. வெனிசுலா தொடர் நிலநடுக்கங்களால் உருக்குலைந்து போயிருக்கிறது. லாகுவைரா துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சவக்கிடங்கில் உடல்களை அடையாளம் காணும்படி தொடர்கிறது. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 100 மேற்பட்டோர் மாயமான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் துணை பாட நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் இறந்தனர். கோயிட் நிறுவனத்தின் துணை நிறுவனம் இந்தோனேசியாவின் முன்னாள் கல்வி அமைச்சருமான நடீம் மகாரிமுக்கு 10 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரை இறுதியில் ஆஸ்திரேலியா 8 வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை நேற்று வென்று முதல் அணியாக இறுதி ஆட்டத்தில் இடம் பிடித்துள்ளது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டாக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து வேக பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சர் பேசியுள்ளார். ICC மகளிர் T20 உலக கோப்பை தொடரில் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ள அணிகளின் வீராங்கனைகள் ICC தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளனர். விபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடனை 3-0 என வீழ்த்தி ரவுண்ட் ஆப் 16 சுற்றுக்கு முன்னேறியது பிரான்ஸ் அணி. ஐவரி கோஸ்ட் அணியை 2-1 என வீழ்த்தி நோர்வே வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. ஜெர்மன் கால்பந்து அணியின் கோல் கீப்பர் மானுவேல் நோயர் தனது சர்வசிறந்த கால்பந்து விளையாட்டின் ஓய்வு முடிவை உறுதி செய்துள்ளார். கால்பந்து தொடரில் சுற்று 32 நாக் அவுட் சுற்றில் ஈக்குவாடோர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி அடுத்த சுற்றான லீக் 16 சுற்றுக்கு கம்பீரமாக முன்னேறியுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தின் தொடக்க சுற்றிலேயே வெளியேறிய தென்கொரிய அணி தாயகத்தில் ரசிகர்களின் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியுள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 383.10%, இந்திய பெறுமதியில் 107.99%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.90%, இந்திய பெறுமதியில் 94.70%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.96%, இந்திய பெறுமதியில் 116.98%. ஒரு அக்கிராஜ பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.59%, இந்திய பெறுமதியில் 125.33%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.25%, இந்திய பெறுமதியில் 66.60%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சபில் அமைந்திருக்கும் பி டி கேசன்கரி, காலியலை கோணசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: வாழ்க்கையை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்
3: 11 rue Caille 75 Mendy Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 Marcel Cerdan 95 140 Gonesse.
2: சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 Swiss francs வரையிலான வங்கி கடனை 2,50,000 Swiss francs ஆக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
1: பெங்களூருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இருக்கல இந்த புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue, வன்கூவர் கனடா, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தமிழ்ந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம் சரித்திரமே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

0: கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்புறவளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். உங்களுக்காக ஒரு கதை வானொலிக்கு வருகின்றது. இந்த கதையை மக்காக எழுதி அனுப்பி இருக்கின்றார் விஜயகாந்த் அவர்கள், இந்தியாவில் இருந்து, இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேர்களே, நீங்களும் உங்களுக்கு தெரிந்த உண்மை சம்பவங்கள், படித்து சுவைத்த கதைகள் தெரிந்தால் நீங்கள் எங்கள் அதாவது எங்கள் வானொலிக்கு நீங்கள் எழுதி அனுப்பினால் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல்கள் கதைகள் ஒலிபரப்பாகும். tamilolli.com என்ற முகவரிக்கு இணையதளத்தினூடாக நீங்கள் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் இடம்பெறும். இப்பொழுது நாங்கள் விஜயகாந்த் அவருடைய கதையை கேட்போம். இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். மனைவியின் காலை பிடித்து கதறினேன், குழந்தைகளுக்காக போகாதே என்று. ஆனால் அவளுக்கு காதலன்தான் பெரிதாக இருந்தான். கணவனின் கண்ணீர் பதிவு மிகவும் வேதனையாக இருந்தது. வாழ்க்கையில் நாம் உயிராக நேசிப்பவர்கள் நம்மை ஒரு குப்பையை போல தூக்கி எறிந்தால் எப்படி இருக்கும்? அந்த வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாது அல்லவா? ஆம், அப்படி ஒரு கொடிய வலியை சந்தித்த பலரிலும் நான் ஒருவன். நான் உயிராக நேசித்த என் மனைவி என்னை விட ஒரு நல்லவனை கண்டுபிடித்து அவனை கவனித்துக் கொள்ள என் பணத்தையும் எடுத்துக்கொண்டு போன நல்லவள். ஆறு வருட நீண்ட காத்திருப்புக்கு பிறகுதான் எங்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. பல வருட பிரார்த்தனைகளும் நேர்த்திக்கடன்களும் பலனளிக்க ஆறு வருடங்கள் ஆனது. இந்த ஆறு வருடங்களில் பிள்ளை இல்லையே என்ற கவலையை தவிர வேறு எந்த குறியையும் நான் அவளுக்கு வைத்திருக்கவில்லை. ஆனால் என்னுடன் வாழும் போதே அவள் வேறொரு உறவில் இருந்திருக்கின்றாள் என்ற உண்மை எனக்கு மிக தாமதமாகத்தான் தெரிந்தது. நாம் நேசிப்பவர்களை கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இது. பல வருட காத்திருப்புக்கு பிறகு அவள் கற்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்த நாளில் அவள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏதோ ஒன்று தவறாக நடப்பது போல தோன்றியது. சந்தோஷப்பட வேண்டிய அந்த தருணத்தில் அவள் முகத்தில் நான் கண்டது ஒருவித கலக்கசைதான். இரவுகளில் தூங்காமல் எதையோ தீவிரமாக யோசித்தாள். கடுமையான மன உளைச்சலில் இருப்பது போல தெரிந்தாள். அதெல்லாம் கற்பகாலத்தின் ஆரம்பத்தில் இயல்பானது என்று நினைத்து நான் அவளை அணைத்து ஆறுதல் சொன்னது என்றும் என் நினைவில் இருக்கிறது. ஆனால் அதன் உண்மையான காரணத்தை நான் புரிந்து கொண்டது அவள் பிரசவத்துக்கு பிறகுதான். எங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகளை பெற்றெடுத்தும் ஒரு தாய்க்குரிய பாசமோ அபிமானமோ அவள் காட்டவில்லை. எனக்கு மிகவும் வேதனை அளித்த விஷயம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூட அவள் தயங்கினாள். ஒரு தாயின் அன்பையோ மகிழ்ச்சியையோ நான் அவளிடம் காணவில்லை. மாறாக ஏதோ கடமைக்கு ஒரு வேலையை செய்து முடித்தது போல இருந்தாள். பிரசவத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்த நாள் முதல் குழந்தைகளை கவனிக்க அவளுக்கு நேரம் இல்லை. என் நேரமும் போனையே நோண்டிக் கொண்டிருப்பாள். குழந்தைகள் பசியால் கதறி அழுதாலும் அவளிடம் எந்தவித சலனமும் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாமல் நான் அவளிடம் இதை பற்றி கேட்டு சற்று கோபப்பட்டேன். ஆனால் அவள் எந்த பதிலையும் சொல்லாமல் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அடுத்த நாள் காலை ஏதோ சத்தம் கேட்டுத்தான் நான் எழுந்தேன். அவள் எதையோ அவசரமாக ஒரு பையில் அள்ளி போட்டுக் கொண்டிருந்தாள். நான் கோபப்பட்டதால் கோபித்துக் கொண்டு அவள் தாய் வீட்டுக்கு போகிறாள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவள் தன் காதலனுடன் செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் என்பதுதான் எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் எனக்கு பிடித்தவருடன் வாழப்போகிறேன். என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு படியிறங்கிய போது என் குழந்தைகளின் முகம்தான் என் கண்முன் வந்து போனது. அப்போது எனக்கு கோபம் வரவில்லை. மாறாக குழந்தைகள் தாயில்லாமல் ஆகிவிடக் கூடாது என்ற பதை பதைப்புத்தான் வந்தது. அதற்காக நான் அவள் காலை பிடித்து தயவு செய்து குழந்தைகளுக்காக அவர்களின் எதிர்காலத்துக்காக போகாதே ப்ளீஸ் என்னை மன்னித்துக்கொள். நான் உனக்கு கோபப்பட்டு அடித்திருந்தால் பேசியிருந்தால் என்னை மன்னித்துக்கொள் என்று கெஞ்சினேன். அதற்கு அவள், நான் வரும்போது இவர்களை கொண்டு வரவில்லை, அதனால் இவர்களை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை என்று கூறி என் கைகளை தன் காலால் எட்டி உதைத்துவிட்டு அவள் காதலனுடன் சென்று விட்டாள். என் குழந்தைகளின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு துக்கம் தொண்டியை அடைக்கும். நான் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கினேன். அப்போது ஒருவேளை அவள் இறந்து போயிருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று என் அம்மா கேட்ட ஒரு கேள்வி மீண்டும் வாழ்வதற்கான தைரியத்தை எனக்குள் விதைத்தது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் செல்ல குழந்தைகளை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் என்ற வைராக்கியம் எனக்குள் பிறந்தது. குழந்தைகளை கவனித்துக் கொள்ள என் அம்மா எனக்கு உதவினார். தாயில்லாத குறையை நான் என் குழந்தைகளுக்கு ஒருபோதும் காட்டியதில்லை, எந்த குறையும் வைக்கவும் இல்லை. அவர்களின் தாய் என் மனதளவில் என்றோ இறந்துவிட்டால் என் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தங்கள் தாயை ஒரு முறையாவது பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்களே தீர்மானிக்கட்டும். நன்றி. இதொரு படித்து சுவைத்த கதையாக விஜயகாந்த் அவர்கள் எழுதியிருந்தார். உண்மையிலே ஒரு கணவன் எழுதிய பதிவுதான் இந்த பதிவு. அவர் படித்து சுவைத்து எழுதியிருக்கின்றார். மனைவி இல்லாத போது அவர் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். வேலைக்கு போகாமல் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறன்ற ஒரு சாத்தியக்கூறோடு அந்த கணவன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள். அவர் தைரியமாக, தான் அந்த பிள்ளைகளை நான் வளர்த்து கொள்ளுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இனி ஒரு காலத்தில் அந்த பிள்ளைகள் வளர்ந்தால் அம்மா அங்கேன்னு கேட்டால் அதொரு கேள்விக்குறியாக இருக்கும். அவர்களே தீர்மானிப்பார்கள் அம்மா வேண்டுமா வேண்டாமா என்று. அவர்களே பார்க்க வேண்டும் அம்மா வேண்டுமா அதாவது வேண்டாமன் அவர் இனி ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அம்மாவை பார்க்க வேண்டுமா பார்க்க கூடாதா என்ற இது அந்த பிள்ளைகளுக்கு தான் இருக்கின்றது. சரி, பார்ப்போம் பொறுத்திருந்து இதற்கு என்ன பாடல் பெறுகிறது என்று. அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பார்த்தீபன், நலமாக இருக்கிறீர்களா? ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் பார்த்தீபன். நன்றி.
1: சாப்பிட முடிஞ்சாஜா?
0: இல்ல, சாப்பிட இல்ல, நேரம் இருக்கிறது.
1: கூறிக்கொண்டு கதையாசிரியர் விஜயகாந்துக்கும் உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிந்து கொண்டு இந்த கதை பல இடங்கள் இங்க லண்டன்ல கூட நடந்ததா நான் கேள்விப்பட்டிருந்தேன். நண்பர் அவர் வந்து பலகடைவர், நகைக்கடையும் வைத்திருந்தவர். கம்மிமார ஒவ்வொரு ஆகும் பிரிச்சு கொடுத்தோம். கம்மிமார இருக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு ஒரு கடையை கொடுத்துட்டு அவர் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த நகைக்கடையில மனைவியை கொண்டு வேலைக்கு விட்டு வரா
0: மனைவிய.
1: இவர் சில ஓடுறவங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன். அப்ப மனைவியை கொண்டு வேலையை கூட்டப்பல அவன் மனைவி பிள்ளை பிறந்த இதோட வீட்டுக்கு போயிட்டாங்க. பிறந்த உடனே இப்படி அவர் பிள்ளைய அவரோட விட்டு போட போயிட்டான். இன்னொரு ஆளோட இங்கோடு நடந்த இன்னொன்னா பழைய காலத்து இந்த இதை மாதிரி தான் சோவிதா பழைய காதலை வைத்துக் கொண்டு மனதுக்கு இருந்தோண்டு இவர் இங்க வேலையை போக டக்குன்னு நிஜமான பிரான்ஸுக்கு இங்க போயிட்டான். பழைய காலம் அது கணக்க நடக்கிறது. என்னன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னா சோபியா, திருமணம் முடிக்க முதல் ஒருத்தர் வடியா கதைத்து உனக்கு ஏதோ காதல் இருந்தா சொல்லு அப்படி விட அதுல வடியா ஆராய்ஞ்சு போட்டு தான் அந்த கல்யாணம் அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு சிலர் இப்படி
0: இது வந்து கல்யாணம் கல்யாணம் நடந்த பின்பு தானே நடந்தது. ஆறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆறு வருடங்கள் பிள்ளைகளும் இல்லாமல் இருந்து பிறகு பிறந்தது என்ன
1: வருஷத்துக்கு இடையில போற ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆரம்பிச்சு இவர் சரியா பழகுறதுல கொள்றது அப்படியான பழக்கம் இதெல்லாம் இருக்கு.
0: இதான்
1: விட்டு போவதுக்கு காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது. நிறைய பொற்பிள்ளையில கொண்டு காரணம் அவளையிலும் காரணம் இருவரிலையும் காரணம் இருக்கு இருக்கா இல்லாமல் ஒரு குடும்பம் பிரிவதற்கு சரியான குறைவு
0: இன்னொரு
1: காரணம் ரெண்டு பேர் ஒருவர் மட்டும் எல்லாரும் மறைவா பொண்புகளை சாத்து அவங்க அப்படி இல்லை இருவரிலையும் இருக்கு இந்த பிள்ளை எந்த கருத்து அதோடு இந்த பார்வை சோழன் சோவிதா தாய் இல்லாமல் நான் இல்லை தானே அவனும் பிறந்ததில்லை
0: அந்த பாடலை தெரிஞ்சதற்கு
1: அந்த படம் இன்னொன்று சொல்றேன் ரெண்டு பாட்டு எடுத்து வச்சிருந்தேன் கனக பாட்டு மேல வந்து இது பொறுத்தவரை என்ன அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே
0: பாட்டு கேக்கணும் மட்டும் ஸ்பீக்கர்
1: நன்றி வாழ்த்துக்கள் பாரதுக்கு தொடர்ந்து நன்றி வணக்கம்
0: வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நேரம் சரியாக 12:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதை குறுகானம். கதை குறுகானம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீர்களா?
2: ஆம்,
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி சதீஷ்.
2: இந்த கதை எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. இந்த கதையுடைய விஜயகாந்துக்கு நன்றியும் பார்த்துக் கொண்டு உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த கதை வந்து எல்லா நேரங்களும் அந்த சில சில வேலைகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் இங்கேயும் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இலங்கையும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். என்னென்னாக்கா இந்த கதையை பிரித்து தெரியாது. ஆனால் நான் பாடல் நம்ம சொன்னேன் காய் இல்லாமல் நான் இல்லை என்று. ஆனால் அதை புரிஞ்ச போட்டு நான் முதன் முதல் நான் தெரிஞ்சுள்ளேன்.
0: முதன் முதல்
2: கன்னடம் பாடல் சொல்லவில்லை தானே நான் இந்த பாடலில் நான் தெரிஞ்சு சொல்லுகின்றேன். தாய் இல்லாமல் நான் இந்த பாடலையும் சொல்லுகின்றேன்.
0: ஓகே ஓகே, நன்றி சதி.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் மீனு, நலமா இருக்கிறீர்களா? ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் மீனா. நன்றி
3: சோபி, அழகாக தோத்து வழங்கிய உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கதை எழுதிய விஜயகாந்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே பார்க்கும் போது கண்கள் இறந்தை தந்து போனாலே.
0: ஆமாம், அந்த பாடலை தெரிவித்து பார் மகளே பார்த்திருப்பேன் பெற்றது. நன்றி மீனா.
3: நன்றி சோபி.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சோபி, நான் யுவதி முனதாக கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
4: அம்மா. வெயில்
0: இன்னைக்கு நல்லா வெளியில எந்த வெயிலும் காணல, நல்ல விதம்
4: நல்லா இருக்கு. உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தது ஆனால் கதை எழுதின விஜயகாந்துக்கும் நம்பிகளை பற்றி நான் குறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை நம்பியை குறிக்கொண்டு அந்த சின்ன பிள்ளைகள் அது ஆறந்த அம்மாண்டு அறிய பாசம் இல்லாட்டியும் அது ஆவல் இருந்தானே என்ன பெத்த அம்மா ஆரண்டு அறிய இந்த பிள்ளையும் பெருசா வந்த பிள்ளை யோசிக்கின்றானே என்ன
5: கட்டாயம் அம்மா ஐயோ வெறும் எங்களுடைய அம்மா என்ன பெத்த அம்மா யாரென்று அந்த பாசம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை
4: ஒரு ஆவல் கட்டம் இருக்கும் வாழ்க்கையில நடக்குது என்று நான் சொல்லிக்கொண்டு கதையில விஜயகாந்துக்கு வாழ்க்கையில கூறிக்கொண்டு நடக்கப்படியே நடந்தோண்டே இருக்குது நிப்பாட்டே வேலாது ஒன்றும் செய்யலாது விழாமே அப்படியே போய் சொல்லுங்கதே நான் சரியா நன்றி வணக்கம்
5: நன்றி அம்மா நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்திருக்கிறார் கனடாவில் இருந்து வணக்கம்
6: வணக்கம் சோபிதா
5: வணக்கம் நலமா இருக்கிறீர்களா
6: ஓ நல்ல நலமா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க
5: ஆம் நலமாக இருக்கிறோம் நீண்ட நாளைக்கு பின்பு
6: ஓம் சோபிதா சந்தர்ப்பங்கள் சரியா வந்து அமைகிறது இல்லை டைம்
5: ஓகே ஓகே இப்ப நெழும்பி விட்டீங்களா
6: ஓ நான் நெழும்பி பார்த்தேன் நாம 11 ஒரு கார் முடியால் வந்துட்டு ஓடி வந்து பார்த்தேன் சரி கதையும் கேட்டனா அப்ப நான் அவள் மறந்து நினைத்து கொண்டு
5: மீனாமல்ல பார்த்திபனும் சொல்லி இருந்தார் அவள் பறந்து போனாளே என்ற பாடல்
6: அவன் தாய் இல்லாமல் நான் இல்லை சொன்ன
5: தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல் இருந்தால் அதுக்கு பிறகு இது செய்ய அவள் பறந்து போனாலே சொல்லி இருந்தார் ஆமா
6: நல்ல அந்த பாட்டு கதை எழுதிய விஜயகாந்த் உங்களுக்கு நன்றி கூறி இந்த சில ஒரு நிமிடம் சொல்லுன்றேன் அந்த பிள்ளைகளை பிறந்த உடனே வேறு யாருக்கும் விற்கிறார்கள் இருக்கிறேன் கொடுத்துருவதை இதுக்காக அப்படி வேற நாடு கொண்டு சென்ற வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கூட பிறந்த பிறகு அம்மா பார்க்க விரும்பி அந்தந்த நாடுகளுக்கு சென்று அந்த படத்துல சொல்லி
5: ஓ இப்ப ஒரு இணையதளத்தின் ஊடாக அதை பார்த்தேன் ஒரு அது வித்த பிள்ளை இல்ல காணாமல் போன பிள்ளை உண்டு இல்ல அவர்கள் அந்த கடைக்கு போன இடத்துல சாக்லேட் கொடுத்து அந்த பிள்ளைய கடத்தி சென்று விட்டார்கள் அது பிறகு ஒரு வயசு வந்து 11-12 வயசு வரையும் வந்த பிறகு என் அம்மா அப்பா பாக்கணும்னு சொன்ன பிறகு கொண்டே காட்டி
6: இது உண்மையிலே இந்த கஷ்டத்திலே அவன் வேற நாட்டாக்களுக்கு வீட்டம் இல்ல அந்த பிள்ளை தான் வயது வந்த உடனே அவன் விவரம் எல்லாம் அவ பேசிருந்த வேண்டி வளர்க்கறத சொல்லத்தான் சொல்லி விளம்ப தேடி வந்து இலங்கையில சிங்கள மனசு இருக்கின்ற வீடுக்கு தாய கண்டுபிடிச்சு கதைச்சதுன்றதான் கதை வாய்ச்சு அப்படி ஒரு பயன்வாதி நடக்கிறது நல்ல கதை உங்களுக்கு
5: நன்றி வணக்கம் அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
7: வணக்கம் நலமா இருக்கிறீங்களா
5: நலமா இருக்கிறோம் சித்ராக்கா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்
7: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சோபிதா திறம்பட வாசிச்ச உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் நல்ல சுகமா இருக்க எல்லாம் முருகப்பெருமானை பிரார்த்திட்டு கொண்டு நான் வந்து பார்த்திபன் சொல்லுங்க நான் யோசிக்கிறேன் அந்த பாடல அப்ப பார்த்திபன் சொன்ன பாடலோட நானும் இணைந்து கொள்றேன் அவள் பறந்து போனாள் என்ற பாடலோட
5: நன்றி
7: நன்றி சோபிதா
5: நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
8: வணக்கம் சோபிதா நான் ராதா ஹரிக்கிறேன் எப்படி நிலமா இருக்கிறீங்களா
5: நலமாக இருக்கிறோம் ராதா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்
8: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் கதை எழுதிய விஜயகாந்துக்கும் இதனை சிறப்பாக வாசித்தளித்த உங்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் வந்து ஜோடிபுரா படத்துல இருந்து எனக்கு ஒரு மணிப்புரா ஜோடி என்று இருந்தது அந்த பாடலை சொல்றேன் சோபிதா
5: எனக்கு ஒரு மணிப்புரா ஜோடி என்று இருந்தது என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ராதா நன்றி
8: ஆமா நன்றி வணக்கம்
5: நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் வணக்கம் இணைப்பிலே இருக்கிறீர்கள். வணக்கம், சத்தம் வருகிறது. வணக்கம், அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்
9: வணக்கம்
5: வணக்கம்.
9: நீங்கள்
5: எப்படி சுகமா இருக்கிறீர்களா?
9: உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கதை எழுதின விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் அவள் பறந்து போனாலே அந்த பாட்டோட நின்று கொள்றேன்.
5: அவள் பறந்து போனாலே என்ற பாடலோடு இணைந்து கொள்கிறீர்கள். நன்றி ஜெயந்திமாலா.
9: நன்றி வணக்கம் சொல்லுங்க.
5: நன்றி வணக்கம். இவ்வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் சவிதா.
5: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
10: நலமா இருக்கிறீங்களா சவிதா?
5: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: கதையை கேட்டோன்னு தலையா சுத்தி விட்டு.
5: உலகத்தில 50-50 இப்படித்தான். உலகம் இலங்கையில இந்தியாவில எல்லா தேசங்களிலும் இப்படி இருக்கிறது. என்ன
10: இதே மாதிரி கதை முந்தி முறுக்க நீங்க கொண்டு வந்த நீங்க ரெண்டு நினைக்கிறேன். இதே பாணி கதை கொண்டு நீங்க முந்தி முறுக்க சொன்ன மாதிரி எனக்கு இருக்குது.
5: விஜயகாந்த்
10: விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சுவிதா. இது பார் மகளே பாருன்ற பாட்டு வந்து அது பிள்ளைக்காக இல்ல பாடுறனே இல்லாத மாளிகை பேர் மகளே.
5: அவள் பறந்து போனாளே,
10: அவள் பறந்து போனாளே,
5: என்னை மறந்து போனாளே என்ற பாடல்.
10: இந்த கதைக்கு கொஞ்சம் பாட்டு எடுக்கிறதுன்றது ஒரு கொஞ்சம் சிரமம் தான். நான் அந்த பொதுவா எடுக்கிற என்ன சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை
5: அந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
10: ஆமா,
5: நன்றி.
10: நன்றி சொல்லிட்டா.
5: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்,
11: மதிய வணக்கம் சோவிதா.
5: உங்களுக்கும் மதிய வணக்கங்கள். திருமதி சிவசுந்தர் லிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
11: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சோமா.

0: மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். கதையை கேட்டு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு.
0: என்ன குறைஞ்சு விட்டது?
1: ஐயோ, பிள்ளையாலே விட்டு போட்டு ஓடினமே அந்ததா?
0: அது அது மலமதா? அது இப்ப எத்தனை காலம் கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்ன இப்படியான கதைகள் எல்லாத்தையும். பிள்ளையில விட்டு பெண்கள் ஓடுறது, அந்த பெண்களை விட்டு ஆண்கள் ஓடுறது, நிறைய மாறி மாறி இரண்டும் இருக்கிறது. என்ன
1: ரெண்டும் இருக்கிறது? இந்த இந்தியாவில நடந்து இப்போ இன்னும் ஜெயிலாலே வர இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பிள்ளைகளுக்கு நஞ்ச குடுத்து கொண்டு போட்டு காதலனோடு ஓடி போன.
0: ஓ, அது நஞ்ச குடுத்து பிள்ளைகளை கொண்டு விட்டு
1: என்னுடைய
0: நல்ல பெண்டாட்டி சொல்றேன்.
1: உலகம் இது
0: சொல்றீங்க.
1: இல்ல இல்ல, இதுதான் அதுதான். அந்த அவள் மறந்து போனாலே, என்ன மறந்து போனாலே, என்னதான் இருந்தாலும் ரெண்டு புள்ள கிடைச்சிட்டு 6 வருஷம் காத்து ரெண்டு பிள்ளைகளுடைய புருஷன் தானே.
0: அவ கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவன் அந்த கெஞ்சு மண்டாடும் போது என்ன கேட்ட தெரியும்? இத குழந்தைகளை நான் வரும்போது கொண்டு வந்த நான் கேக்குறேன்.
1: இது நான் பிறகு கொண்டு வர இல்லை, இது உன்னுடைய தானே என்ற மாதிரி தான் கூட்டு போட்ட. அப்ப அது என்ன சொல்றான்னு தெரியாம இருக்குது கலியுகம். நானும் அந்த பாடலோட தான் கேக்குறேன். அவன் மறந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு எல்லாத்தையும் மறந்து தானே
0: போகுட்டான்.
1: அந்த பாடலோட நானும் முனைகிறேன். சோதனை வீட்டார் விஜயாந்துக்கு நன்றி வாழ்த்துக்களையும் குறிக்கொண்ட விட வருகிறேன்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்றன் வைபருடாக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம். நேரம் அவள் பறந்து போனாலே என்று வருகினோம். ஆனா நான் சொல்ல நினைச்ச பாட்டுகள் வந்து
0: சொல்லிட்டேன்.
2: இல்லை இல்லை, அந்த எனக்கு ஒரு மணிப்புறாது அது குழந்தைகள் அதுக்குள்ள வர இல்லை. ஆனா அது நல்ல பாட்டு உண்டு.
0: எனக்கு
2: ஒரு மணிப்புறா
0: ஜோடி.
2: அந்த வரிகள் எல்லாம் இந்த கதாநாயனுக்கு பொருத்தமா இருக்கு. ஊரழைத்து உறவழைத்து பேசி வைத்த கல்யாணம், மஞ்சள் முடி கூடாமல் முடிந்ததே, ரெண்டு மரங்களும் கூடாமல் பிரிந்ததே. ஆனா இந்த பாட்டு வரிகள் நல்லா இருக்கு. அவள் பறந்து போனாலே அது ரெண்டு பேரும் இல்லை சேர்ந்து பாடின, தகப்பனும் மகளும்.
0: ஓ, தகப்பனும் பாடின, மகனும்
2: கணவனும்.
0: கணவனும்
2: கணவன் இல்ல, காதலனா?
0: காதலனோ. முத்துராமனும் சிவாஜியும் என்ன இந்த திரைப்படம். ஆமா,
2: அது அவள் எனக்கா மகனா மகளானால் நான் அவளுக்கு
0: மகளானேன். ஆமா, ஆனா அவ திருமணம் செய்யவில்லை, போயிட்டு அந்த வேறொரு திருமணம் செய்யவில்லை, காதலிக்கவில்லை, திருமணம் செய்யல, அவ காணாமல் போயிருக்கு. அதுக்காக தான் பாடுற போல. என்ன அந்த பாடல்?
2: அது அந்த அது அந்த கதை வந்து வித்தியாசம். அது இந்த பிள்ளை மாறு குழந்தையில, ஒரு பிள்ளை பிறக்கிறது, இன்னொரு பிள்ளைய கொண்டு ஏதோ கொண்டு வந்து வச்சு அந்த பிள்ளை அவைக்கு ஆறு தங்கட சொந்த பிள்ளை, ஆர் வச்ச பிள்ளை சொந்த பிள்ளை, சொந்தம் இல்லாத பிள்ளை யாருண்டு. அவ ரெண்டு பேரும் கல்யாண வயதுக்கு வந்த அப்புறம்தான் அந்த உண்மை வெளி வருது.
0: ஓ, நீங்கள் சொன்ன பாடல்ல எனக்கு ஒரு மணிப்புறால அந்த பாடலை வந்து என்ன, அழகு பார்த்து அழகு பார்த்து எழுதி வைத்த பொன்மானை அணைத்து என்ன அணைத்தது நான் தானே, என்னோடு என்று அடுத்தவன் கொண்டானே
2: கொண்டானே. அது நல்ல வரிகள்,
0: நல்ல வரியா இருக்கிறது.
2: அந்த பாடல் சொன்னவை முதல் வந்தாரு,
0: அது ராதா கனகராஜா. ராதா கனகராஜா இருந்த
2: அந்த பாட்டு சொன்ன, அதான் அவ சொன்ன. நான் சொல்ல நினைக்க அவ சொல்லிட்டான் அந்த பாட்டு. எனக்கு எனக்கு இந்த பறந்து போனாலே விட இந்த பாட்டு பொருத்தமாயிருக்கு.
0: நாங்கள் வரிகளை தானே பார்ப்போம், அதுல வரிகள் என்ன இருக்குன்னு தானே பார்ப்போம். ஓகே, நன்றி.
2: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து வட்சப்பூடாக ராணி சம்பந்தன் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சுவாமி. தான் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நானும் நலமா இருக்கிறேன், நன்றி. இந்த கதையை எழுதின விஜயகாந்துக்கும் அதனை வாசித்த சிறப்பாக வாசித்தளித்த சூபிதா உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நானும் இந்த பாடல் தான் முதல் யோசிச்சேன்டா கண்டு என்னண்டா அவள்

0: அது திரைப்படம் பாத்தீங்களா? பார்மகளே பார்த்தீங்களா?
1: சூப்பர் படம்
0: அது. ஆனால் அப்ப இந்த பாடல் எதற்காக வந்து தகப்பனும் கணவனும் பாடுகிறார்கள், அவளின் கணவனும் பாடுகிறார்கள். ஆனால் ஆனால் அவர் வந்து அந்த இவர்கள் தன்ற பிள்ளைய பிள்ளைக்காக படிக்க அவர் கணவன் வந்து தன் மனைவிக்காக படிக்கிறார். ஆனாலும் அந்த அவர் வந்து இப்ப இன்னொரு கல்வி திருமணம் போய் செய்யவில்லை, காதலி திருமணம் செய்யவில்லை தானே. ஆமா,
1: இந்த நீங்க சொன்ன இப்ப மாடப்புறாவா என்ன பாட்டு?
0: எனக்கு ஒரு மணிப்புறா, எனக்கு ஒரு மணிப்புறா என்ற பாடல்.
1: என்னண்டா காலமா வந்தது ராஜா அண்ணையோட நான் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணினா அப்ப அந்த நீங்க உங்க கதைக்கிறது வந்தது, இப்ப வரே இல்ல. இப்ப மெட்டவன் கதைக்கிறது வரே இல்ல. அப்ப தெரியல மெட்டவன், ஏன்னா ராதா சொன்னாண்டு முதல் நான் ரேடியோல கேட்கலாம் கேட்டு நான் கீழே
0: வந்துட்டேன்.
1: அது அந்த அந்த பாடல் கூட பொருந்தது போல இருக்குது. ராதா சொன்ன
0: பார்ப்போம் பொறுத்திருந்த. ஆமா, பாடல் இது இன்னும் என்ன பாடல்கள் வருமோ தெரியாது, பார்ப்போம்
1: பொறுத்திருந்த. தேவியண்டன் வந்தவாதா?
0: தேவியண்டன் வந்து இந்த பாடல் சொல்லி இருந்தார்.
1: சரி சரி, அதுக்கு வரையில நீங்க பாருங்க ஒரு கையன் சத்தம்பள்ளியில வந்து வருது இல்லையா? நன்றி வணக்கம்.
0: ஓகே, நன்றி வணக்கம், நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 12:51. இந்த வேளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி, நலமா இருக்கீங்களா? சோபி,
0: நலமாக இருக்கிறோம். சுபா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் எல்லாரும் அப்படியே நலமா இருக்கோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதை எழுதிய விசயாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் இந்த பாட்டை தான் எடுத்தேன். எனக்கு ஒரு மணிப்புரா ஜோடி ஒன்று இருந்தது, அந்த பாட்டை தான் நானும் எடுத்தேன்.
0: அந்த பாடலே தெரிவித்து
1: ராதா கதன. ஓ, ராதா கதன்.
0: நன்றி சுபா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். புதிய மாதத்தின் இனிய புதன் மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சிவலோகநாதன்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். நிகழ்ச்சியும் சிறப்பா போய் கொண்டிருக்கிறது. நேரில் நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன். லைன் எடுப்பதுதான் கஷ்டமா இருக்கு.
0: இப்ப 4 லைன் இருக்கிறது. 2 லைன் வெளிநாட்டவர்களுக்காக, வாட்ஸ்அப் அண்ட் இது வைபர், மற்றது உள்நாட்டுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து பைபருடாக ஜேசாசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜேசாசன்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
3: ஓரளவு பரவாயில்ல. இப்போ மத்தியானம் உட்கட்ட போட்டு வந்திருந்தேன். இப்போ நீங்கள் இந்த கதை கொண்டு வந்தது, அப்போ இந்த நீண்ட நாளை இப்போ ஒரு வந்து உங்களோட தொடர்பு கொள்ளுவோம் கொண்டு வந்திருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: ஆ, நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: ஓ, நன்றி. நல்ல அருமையான நல்ல ஒரு கதை கொண்டு வந்திருந்தார் விஜயகாந்த் அவர்கள். இந்த கதையை நீங்கள் வாசித்தளித்தீர்கள். இப்போ எல்லோரும் வந்து நல்ல அழகாக கூறியிருந்தார்கள். இன்னொருவனுடைய மனைவியை அபகரிக்க நேர்கிறவனை எப்படி சொல்வது?
0: ரெண்டு
3: பிள்ளைகளோட இருக்கிற ஒரு மனைவிய ஒரு தரம் கிட்டவன் எப்படி அந்த குடும்பத்தை பிரிக்க
0: நினைப்பான்?
3: எங்களோட சமுதாயங்கள் இந்த அளவு சீர்கட்ட நாங்கள் கருத்துக்கள் சொல்றோம். இன்னொரு பாவம், ஒரு குடும்பம் ரெண்டு பிள்ளை இருக்கு,
0: பிள்ளையுடன்
3: இரண்டு எப்படி கேடா நீ கூட்டிக் கொண்டு விடுவ அவள்?
0: ஆனா பிள்ளை பிறக்கிறதுக்கு முதலே அவைக்கு இரண்டு பேருக்கும் அந்த தொடர்பு வந்து
3: ஆணை
0: மட்டுமல்ல அந்த பெண்ணையும் சொல்ல வேணும். அந்த பிள்ளைகளை பச்சிலாம் குழந்தைகளை விட்டுட்டு சென்றவர். ஆமாம்,
3: சரி. பெண்ணை விட்டு போகல, நடத்த வேண்டவள் சொல்லலாம். அந்த ஆண்களை வந்து இன்னொரு மனைவி, ரெண்டாவது பிள்ளைன்ற தாய், ஒரு குற்றச்சியில செய்யக்கு இந்த சமுதாயத்தை நாங்கள் கண்டிக்கணும். பெருமனை சும்மா கதைச்சு போட்டு போக முடியாது. அப்படியானவர்கள் இந்த பூமியில உருவாகிறதால இந்த சமுதாய சீர்கள் வர்றது. நான் இந்த அருமையான பாட்டுகளை தந்து கொண்டாக நான் ஜோதிக்கேன். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னியது தாழை மரம். ஒரு பொருளை வாங்கின பிறகு நல்லமா இருந்தது, பின்னால போவாது கெட்டு போச்சு. ரெண்டொரு பாட்டையும் மனதுக்கு எடுத்தேன். அவள் பறந்து போனாள், அது பாரமலைவாச்சி வாஜினுக்கும் முத்துராமனுக்கும் அது மனை அவள் மகளை காண என்று அவர் பாடுறார், என்ற காதலியை காண என்று பாடுறார். அது அதை சரி என்று தெரிவு செய்ய வேண்டியது எங்களுடைய கருத்துக்களில், உங்களுடைய கருத்துக்களில் தான்.
0: நன்றி.
3: என்னுடைய கருத்துக்கு நீங்கள் தருகின்ற பாடலோடு நான் சொல்றேன். இந்த பாடல் வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம்.
0: ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். நேரம் சரியாக 12:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு கானம். கதைக்கொரு கானம் நிகழ்ச்சிக்காக கதையை எமக்காக படித்து சுவைத்த கதையை மக்கள் அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லது, நான் பாடலை தெரிவு செய்துவிட்டேன். உண்மையில் பாடல் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த அவள் பறந்து போனாள் என்ற பாடல், நீங்கள் அந்த திரைப்படத்தையும் அந்த பாடலையும் பார்த்தால், காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அது எதற்காக அந்த பாடல் பாடப்படுகிறது என்று. நான் அதை எடுத்து பார்த்தேன், ஆனால் இந்த கதைக்கும் அதுக்கும் பொருத்தமில்லாமல் இருக்கிறது. ஆகவே எனக்கு ஒரு மணிப்புறா என்ற பாடல், நீங்கள் அந்த வரிகளை பாருங்கள், அந்த வரிகள் சிறப்பாக இருக்கிறது இந்த கதைக்கு பொருத்தமாக. கேட்போம் பாடலை. இந்த பாடலை முதலில் தெரிவு செய்தவர் ராதா கனகராஜ், அதை தொடர்ந்து தேவி என்ன தெரிவு செய்திருக்கிறீர்கள், அதனை தொடர்ந்து ராணி சம்பந்தன், பிறகு சுபாஜினி, சிவலோகநாதன் அவர்கள், இறுதியாக இயேசுவாசன் வாங்கி வந்தேன் மாலை மேலே வந்து தெரிவு செய்திருக்கின்றார். சரி, நாம் இந்த பாடலை கேட்போம்.

0: ஒலித்து வந்த பாடலை ராதா கனகராஜா அவர்கள் முதலில் தெரிவு செய்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை தெரிவு செய்த அனைத்து நேர்களுக்கும் மற்ற பாடல்களை தெரிவு செய்தவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
1: இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
3: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0674 0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0776 24 0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0783204985 அல்லது 0787 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
3: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
6: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சி கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய நேராக இன்று கலந்து கொள்ளுகின்றார் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் ஏர்மனியில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இன்றைய நேருக்காக நான் எனக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறேன். அந்த வகையில் முதலிலே கலையோரவர்களுக்கும் அன்பான நேர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்காக முதலில் பாடல்கள் எழுதி அனுப்பி எனக்கு விரும்பிய பாடல்களை நான் கேட்டு மகிழ்ந்திருந்தால் மீண்டுமாக நான் இன்றைய நிகழ்ச்சிக்காக எனக்கு விரும்பிய பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன். நான் தாயத்தில் கரணவாய பிறப்பிடமாக கொண்டேன். ஏர்மனி நாட்டிலே எனது கணவர் எனது பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகின்றேன். பொழுதுபோக்கு டிஆர்டிஏ தான். அந்த வகையிலே நான் நேரடியாகவே பாடலுக்குள் செல்கிறேன். நான் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல் சட்டமொரு இருட்டறை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பிருந்தாவனம் என்ற பாடல். பிருந்தாவனம் எங்கள் வீடானது என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். என்னுடைய மகளினுடைய பெயர் பிருந்தா. எங்கள் மகள் பிருந்தா எங்கள் வீட்டுக்கு வந்ததன் பின்புதான் எங்கள் சந்தோஷம் கூடினது. அந்த வேளை இந்த பாடலை எப்போது கேட்டாலும் என் மகளைத்தான் நான் நினைப்பேன். இந்த பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து வாணியேரம் அவர்கள் பாடியிருக்கிறார். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பாடலுக்கு கவி வரியை கொடுத்திருக்கிறார் புலமைப்பித்தன். அந்த பாடலை எனக்கு தருவீர்களா என்று கேட்டுக்கொள்கிறார் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் ஏர்மனிந்து. அவருக்காக வரும் முதலாவது பாடல்

எளிய கலை நேரம் சரியாக 1:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்று நேர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து.

பத்மநாதன் தெரிவித்ததற்கும் இரண்டாவது பாடலாம். பாசப்பறவைகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற தென்பாண்டி தமிழே என்ற பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா அவர்கள். இந்த பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார்கள் கே ஜே இயசா சோடு இணைந்து சித்ரா அவர்கள். சுவாசினி தெரிவித்ததற்கும் இரண்டாவது பாடலையும் கேட்போம்.

0: நேரம் சரியாக 1:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயம். இன்று நேர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் 3வது பாடல், கிழக்குக்கரை திரைப்படத்திலிருந்து எனக்காக பிறந்தவளே என்ற பாடல். எனக்கென பிறந்தவளே என்ற இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவ் அவர்கள். பாடல் வரிகளை கொடுத்திருக்கின்றார் வாலி அவர்கள். பாடலை இனிமையாக பாடியிருக்கிறார்கள் மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து கே எஸ் சித்ரா அவர்கள். இந்த பாடலையும் தருவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றார் சுவாசினி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்ததற்கும் 3வது பாடல்,
1: I love, love, love, love, love, love, love.

நிலைய கலைநேரம் சரியாக 1:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேர் இன்றைய நேர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவித்ததற்கும். அடுத்த பாடலாக என்ஆர்சி மச்சான் திரைப்படத்தில் இடம்பெற்ற ராசிதான் கை ராசிதான் என்ற பாடல். இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ரேவதியின் நடிப்பு, விஜயகாந்தின் நடிப்பு நன்றாக இருக்கிறது. இந்த பாடலை எப்பொழுது கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடலாக இந்த பாடலையும் விரும்பி கேட்கிறேன். எழுதியிருக்கிறேன் சுவாசினி பத்மநாதன் அவர்களுக்காக வரும் அடுத்த பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக சிறப்பித்திருந்தவர் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேசமியம் அடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்.

0: نور لهم.
1: NWLULAGM نور لهم. نور لهم. com.
2: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
0: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
0: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: இதுதான்
2: என்றும்
1: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 Trésorcaille, 75 000 de Paris.
1: Vicky Superstore, Gala Gonesse Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garge les Gonesse.
1: Mélodie et Tordre-Gulaké, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Gou, Tolibisilakam, Saïveroutre, Napade, Saïveroïde, Saïveroïle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
0: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
0: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: இதுதான்
1: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 Trésorcaille, 75 000 de Paris.
1: Vicky Superstore, Gala Gonesse Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garge les Gonesse.
1: Mélodie et Tordre-Gulaké, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Gou, Tolibisilakam, Saïveroutre, Napade, Saïveroïde, Saïveroïle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 41 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 Gartenstrasse 3098 Swiss. சுவிஸில்
7: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 3-1971-27-50. கைத்தொலைபேசி இலக்கம் 7-8-9-20-58-58.
7: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் எர் சுரேசாலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளார். தனது சட்டத்தரணிகளின் ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்தே அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்காவை சந்தித்தனர். ஜூன் 24 முதல் 30 வரை கொழும்பில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் மீளாய்வு விஜயத்தின் நிறைவாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் பேரண்ட பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை செயல்படுத்தும் ஏனைய நாடுகளை விட இலங்கை அதிக முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தூதுக்குழுவினர் பாராட்டினர். அத்துடன் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மீளாய்வு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதன்போது பொருளாதார வளர்ச்சியை மக்களின் வாழ்க்கை தர முன்னேற்றமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அன்று நாம் ஒன்றிணைந்து நேரடி ஏகாதிபத்தியத்தை தோற்கடித்தது போல இன்று நாட்டிற்குள் செல்வாக்கு செலுத்தி வரும் மறைமுக ஏகாதிபத்தியத்தையும் தோற்கடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். சிதுல் பௌவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பண்டைய மன்னர் காட்சி காலத்தில் நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக மன்னர்களும் அமைச்சர்களும் அளப்பரிய சேவையாற்றினர். நாட்டிற்கு பல்வேறு ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் தமது உயிரை பணையம் வைத்து நாட்டை பாதுகாத்தனர். ஆனால் இன்றைய உலகளாவிய பூகோள அரசியல் பிரச்சினைகள் காரணமாக இந்திய பெருங்கடல் ஒரு அமைதி பிராந்தியமாக மாறுவதற்கு பதிலாக போர் அபாயத்துக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு காலத்தில் அமைதி பிராந்தியமாக இருந்த இந்திய பெருங்கடல் ஒரு தசாப்தத்தில் போரின் தாக்கத்துக்கும் மற்றொரு தசாப்தத்தில் பனிப்போரின் தாக்கத்துக்கும் உள்ளாகி வருகிறது. பூகோள அரசியல் நிலவும் போட்டித்தன்மை காரணமாக எமது நாடும் கடுமையான ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளது. கடந்த 7 வருடங்களில் ஒரு நாடாக நாம் 5 பெரும் பேரழிவுகளுக்கு முகம் கொடுத்துள்ளோம். உய்திராறு தாக்குதல் முதல் மத்திய கிழக்கு போர் வரையிலான பேரழிவுகளால் ஏற்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகள் காரணமாக எமது நாடு இந்த பூகோள அரசியலின் பலிக்காடாவாக மாற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நாட்டுக்குள் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் பல்வேறு உலகளாவிய பூகோள அரசியல் சவால்களுக்கு எமது நாடு அடிபணிந்து விடாது இருக்க இலங்கை பிரஜைகளாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். இனம், மதம், சாதி, வர்க்கம் அல்லது கட்சி பேதங்களை மறந்து மன்னராட்சி காலத்தை போலவே நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு, அரசியல் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். அன்று பாதுகாக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தையும் இறையாண்மையும் நாம் தொடர்ந்தும் நிலைநிறுத்த வேண்டும். அன்று நிலவிய நேரடி ஏகாதிபத்தியத்தை போலவே இன்று மறைமுக ஏகாதிபத்தியம் செயல்பட்டு வருவதால் அதற்கு நாம் தைரியமாக முகங்கெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடின்றி கிடைக்கப்பெறுவதால் QR முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானதல்ல என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணா நாயக்கா தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அரசாங்கம் குறைத்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபாவாலும் 1 லிட்டர் டீசல் 25 ரூபாவாலும் குறைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் உலக சந்தையில் தற்போது எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள வீதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அரசாங்கத்தின் விலை குறைப்பு போதுமானதாக இல்லை. ஏனெனில் உலக சந்தையின் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் எமது நாட்டிலும் அதற்கு நிகராக விலை அதிகரிக்கப்பட்டது. அதனால் தற்போது உலக சந்தையில் விலை குறைவடையும் போது அதற்கு நிகராக விலை குறைவடைய வேண்டும். அதுதான் நியாயம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் தனது செலவுக்கு ஒத்துப்போகக்கூடிய வகையிலே சந்தையில் எரிபொருட்களின் விலையை நிர்ணயிக்க வேண்டும். அந்த சந்தை விலை செலவுக்கு குறிப்பிட்டதொரு விதம் சேர்த்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் எரிபொருள் கொள்வனவு செய்த விலை மற்றும் விற்பனை செய்யும் விலைக்கு மத்தியில்
நஷ்டம் ஏற்படாத வகையில் விற்பனை செய்யுமாறு நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கிறது. அதனால் அரசாங்கம் தற்போது நாணய நிதியம் தெரிவித்துள்ளதால் பிரகாரம் செய்கிறதா இல்லையா, அவ்வாறு செய்யும் போது முறையற்ற லாபம் பெற்றுக் கொள்ளவும் முடியாது, அதே நேரம் நட்டப்படவும் முடியாது. இதுதான் சரியான நிலைமை என்றாலும் சரியான தகவல் எமக்கு சமர்ப்பிக்கப்படாததால் தற்போது உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள அளவுக்கு இங்கு விலை குறைவடையவில்லை என்றே எமக்கு தெரிய முடியும். அதே நேரம் நாட்டுக்கு எரிபொருள் கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதனால் எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் கியூஆர் முறையில் எரிபொருளை விநியோகிக்க தீர்மானித்தது. ஆனால் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எரிபொருள் கிடைப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அதனால் கியூஆர் முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்கான நிரந்தர கட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் பாடுபடுகின்றது. தூய்மை இலங்கை செயல் திட்டத்தின் ஊடாக மக்களின் மனங்களில் உள்ள மாசுகளை நீக்கி சமூக அக்கறையுள்ள பாதுகாப்பான சமூகம் ஒன்றை உருவாக்க நாம் விளைகின்றோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்னினோ காலநிலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான

நிலையம், குடிநீர் விநியோகம் மற்றும் மின்சார உற்பத்தி துறைகளின் தயார் நிலை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கமைய வனவிலங்கு சரணாலயங்களுக்குள் உள்ள குளங்களை விரைவாக புனரமைக்குமாறு சுற்றாடல் அமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய மற்றும் மிக மோசமான நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் புதிய சான்றுகளுடன் கூடிய சத்திய கடதாசியை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். போலியான வாக்குறுதிகள் மற்றும் கடந்த அரசாங்கங்கள் மீதான பொறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து இன்று வரை அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எவ்வித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. மாறாக மக்களின் மீது அதிக வரி சுமை திணிக்கப்பட்டுள்ளது. திரை சேரி நிரம்பி வழிகிறது என்று குறிப்பிட்டு கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தை மகிழ்விப்பதால் நாட்டு மக்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்காது. ஆகவே மக்களுக்கு நிவாரணம் அளிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்ளுகின்றோம். தற்போதைய தருணத்தில் தேர்தல் ஒன்று இடம்பெறுமாயின் மக்கள் அரசாங்கத்துக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். மாகாணசபை தேர்தல் கால வரையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. மாகாணசபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். மாகாணசபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற செயற்குழு உரிய காலத்தில் அறிக்கை சமர்ப்பிக்காது காலத்தை மாத்திரம் இழுத்தடிப்பு செய்யும் என்று கூறியுள்ளார். நாட்டின் 11 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது என்று ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். கொழும்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை ஏமாற்றும் தந்திரங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். அமைச்சர் வசந்த சமரசிங்க போன்றவர்கள் நாட்டு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார்கள். நாட்டின் 11 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வீதம் ஓராண்டு காலத்துக்கு வழங்குமாறு அமைச்சர் முன்வைத்த கோரிக்கைக்கு அரசாங்கம் ஆதரவளிக்கும் நோக்கில் சில தரப்பினர் உடன்பட்டுள்ளனர். இந்த திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்கப்படுகின்றது. அரச ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறு சிறு சலுகைகளை எதிர்பார்த்தே தற்போதைய அரசாங்கத்துக்கு வாக்களித்துள்ளனர். இருப்பினும் இன்று மக்களுக்கு கிடைத்துள்ளது சலுகைகள் அல்ல, மாறாக அதிக விலையிலான டட்லி ஸ்ரீசேனாவின் அரிசி மட்டுமே ஆகும். தற்போது அரசாங்கத்திடம் 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல் இருப்பு உள்ள போதிலும் அதனை மக்களுக்கு பயனுள்ள வகையில் விநியோகிக்காமல் விலங்கு உணவு தயாரிப்பாளர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய அரசாங்கம் உட்படுகிறது. மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விலை குறைப்பு என்பது ஒரு கண்துடைப்பு நாடகமாகும். கொள்ளையடிக்கும் விலை சூத்திரமே தற்போதும் அமுலில் காணப்படுகிறது என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுஜீஸ்வர பண்டாரா இன்று புதன்கிழமை காலை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுஜீஸ்வர பண்டார சிறைச்சாலை அதிகாரிகளினால் பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். 2 அரசு நிறுவனங்களில் இருந்து ஒரே நேரத்தில் சம்பளம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு அமைவாக கடந்த June 18 மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சுஜீஸ்வர பண்டாரா கைது செய்யப்பட்டார்.
அதனைத் தொடர்ந்து சுஜீவன பண்டார விளக்கமறியலில் வைக்கப்பட்ட

திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் தனக்கு விதிக்கப்பட்ட 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை ரத்து செய்து தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி 4 மேல்முறையீட்டு மனுக்களை முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி ரஞ்சன் டி சில்வா ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புவதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 2006 அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய போது கட்டாய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாமல் வாகனங்களை குத்தகைக்கு எடுத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக சரண குணரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 4 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது. விசாரணை நடவடிக்கைகளின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 4 வருடங்கள் வீதம் மொத்தம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் நீதிமன்றம் 1.8 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதித்தது. தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மேல்முறையீட்டு மனுக்களின் மூலம் மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் அபராதத்தை ரத்து செய்யுமாறு பிரதி அமைச்சர் சரண குணவரட்ன கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முதலீட்டு சபையின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசக துமிந்த கூலங்கமுவ ஜனாதிபதி அன்னகுமர திசாநாயக்காவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் ஏனைய உறுப்பினர்களாக விஷ் கோவிந்தசாமி, கர்சினி ரத்னலிங்கமா, மங்கள கர்நாடனா மற்றும் கே.ஏ. விமலேந்திர ராஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கா நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளித்துள்ளார். சட்டவிரோத மீன்பிடி இழுவைமடி தொழில்களை கட்டுப்படுத்த புதிய சட்டமூலங்கள் இறுதி அனுமதிக்காக சட்டமாதிப திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதன்படி ஒளிப்பாய்ச்சி மீன்பிடிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாதவாறு கடல் அட்டை பண்ணைகள் முறைமைப்படுத்தப்படும், காலநிலை மாற்ற பாதிப்புகளுக்கான பொருளாதார நிவாரண திட்டங்கள் தயாராகி வருகின்றன, இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும், கடலில் காணாமல் போனோரை மீட்க ஜப்பான் நிதி உதவியுடன் 2 அதிநவீன மீட்பு படகுகள் இந்த வருடத்துக்குள் சேவையில் ஈடுபடுத்தப்படும், மீன்பிடி துறையை நவீனமயமாக்க நோர்வே ஜப்பான் நாடுகளின் ஒத்துழைப்பு பெறப்படும், டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு 138 புதிய படகுகள் நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளதுடன் 100க்கும் மேற்பட்ட படகுகள் பழுது பார்க்கப்பட்டுள்ளன. சிறிய படகுகளுக்கு 25 லிட்டரும் பெரிய படகுகளுக்கு 1,50,000 லிட்டரும் மண்ணெண்ணெய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த கால அரசாங்கங்களை போலன்றி தற்போதைய அரசு கடற்தொழிலாளர் வாழ்வாதாரத்துக்கு முதலிடம் வழங்கி நிலையான தீர்வை வழங்கும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். சிறுவர்களுக்கான போதைப்பொருள் புனர்வாழ்வு மையம் மற்றும் உளநல தேவைப்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த உள்ளதாகவும், சிறுவர் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர் யுவதிகளுக்கான வீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி உள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிறுவர் பராமரிப்பு தொடர்பில் காணப்படும் சட்ட ஏற்பாடுகளின் போதாமை அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டன. போதைப் பொருளுக்கு அடிமையான சிறுவர்களின பிரத்யேக புனர்வாழ்வு மையம் வடக்கு மாகாணத்தில் இல்லாமையால் அவர்களை சான்று பெற்ற பாடசாலைகளில் இணைக்கும் போது பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் எழுவதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் உளநல தேவைப்பாடுகளை சிறுவர்களை பராமரிப்பதற்கென அரச சிறுவர் இல்லங்கள் இன்மையால் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்தும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் செயல்படும் மாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நாட்டிலேயே சிறந்தவர்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருளுக்கு அடிமையான சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு மையம் இல்லாமை மற்றும் உளநல தேவையுடைய சிறுவர்களுக்கான பராமரிப்பு வசதிகள் குறைபாடு போன்ற விடயங்கள் இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டன. குற்றச்சாட்டுக்கு உள்ளான சந்தேக நபர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது. விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் முன்னேற்றங்கள் ஊடகங்களுக்கு தெரியாவிட்டாலும்
நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நளிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் உள்ளிட்டோர் 12 கோடி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் சுரேஷ் சலேயின் விவகாரம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை சேவைகளை வழங்குவதற்காக சிறப்பு அடையாள அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய சபை இதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னில தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாற்றுத்திறனாளிகளை விலக்கி

0: மாற்றுத்திறனாளிகள் விளைக்கும் போது பயன்படுத்தப்பட வேண்டிய சொற்களஞ்சியத்தை உத்தியோகபூர்வ மொழிகள் திணைக்களத்துடன் இணைந்து வெளியிடவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள பிரபல உணவு வழங்கல் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. July 7 இதனை சமர்ப்பிக்குமாறு தொழில் பிரதியமைச்சர் மகிந்த ஏதிசா தொழில் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். குறித்த உணவு வழங்கல் வலையமைப்பின் உரிமையாளர் என கூறப்படும் நபரால் பணியாளர்கள் மாய்மொழி மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவை ஜனாதிபதி அண்டகுமார் திசநாயக்கா நியமித்துள்ளார். கடற்படை தலைமை அதிகாரியாக கடமையாற்றிய ரியல் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ வைஸ் அட்மிரல் பதவிக்கு தரம் உயர்த்தப்பட்டு இலங்கை கடற்படையின் 27 கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்குரிய நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் குமாரன் நாயக்காவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அபாயகரமான மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக இலங்கை காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி கடுமையான போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுவோர் தற்போதுள்ள போக்குவரத்து சட்டங்களின் கீழ் விதிக்கப்படும் அபராதங்களுடன் கூடுதலாக குற்றவியல் வழக்குகளையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் கடுமையான போக்குவரத்து விதிமீறல்கள் இனி சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிப்பதன் மூலம் மட்டும் கையாளப்படாது. மாறாக விதிமீறல்களில் ஈடுபடுவோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WBJ சேனாதீரா தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் 2008 நடந்த தாக்குதலில் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் ஜனக பிரேரா அவரது மனைவி மற்றும் பலர் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. குறித்த ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரி குற்றவாளியான உமர் ஹடாப் தாக்கல் செய்த சிறப்பு மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது. அனுராதபுரத்தில் அகிலேஷ் கட்சியின் அரசியல் அலுவலகம் திறப்பு விழாவின் போது 2008 October 6 என்று இந்த தாக்குதல் நடந்தது. 3074 கிராம் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 35 நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அனுராதபுர மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. ஹெஹிராவ தலாவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு தண்டனைக்கு உள்ளாகியுள்ளார். குறித்த நபர் மீதான குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்ததாக தெரிவித்த நீதிமன்றம் 4 மேலாக இடம்பெற்று வந்த விசாரணைகளின் இறுதியில் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. 10.8 million ரூபா பெறுமதியுள்ள வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்ததற்காக 4 சீன விமான பயணிகள் கைது செய்யப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள பசுமை பாதை வழியாக சிகரெட்டுகளை நாட்டிலிருந்து கடத்த முயன்ற போது புதன்கிழமை காலை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 35 உள்ள 4 சீன தொழிலதிபர்கள் ஆவார். எல்பிடிய பகுதியில் கைது செய்யப்பட இருந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். எல்பிடிய காவல்துறை நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினர் ககடுவ பகுதிக்கு சோதனை நடத்த சென்றிருந்த போது சந்தேக நபர்கள் காவல்துறை மீது தாக்குதல் நடத்த முயன்றதால் காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். பின்னர் 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடின 2 அதிகாரிகள் அவர்களை துரத்திச் சென்றனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்த போது அங்கு இருந்த சந்தேக நபர்களில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் ஒரு காவல்துறை அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். இதனால் சந்தேக நபர்களில் ஒருவரின் கையில் குண்டு பாய்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயங்களுக்குள்ளான சந்தேக நபர் கை விலங்கிடப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் மற்றொரு குழுவினர் வந்து அவரை அழைத்துச் சென்றனர். குறிப்பிட்ட நபர் கொலைக்கு உடந்தையாக இருந்தது உள்பட பல குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக மாற்றி அமைக்கப்பட்ட மற்றும் குறைபாடுள்ள வாகனங்களை கண்டறியும் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் கட்டமாக அதிக ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் நாடு தழுவிய விசேட வாகன சோதனை நடவடிக்கைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நாடு முழுவதும் இந்த நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக கருப்பு புகிய வெளியிடும் மற்றும் வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்ற வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தின் நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயல்பாட்டு அறை ஒன்றை அமைத்துள்ளது. இந்த முன்னெடுப்பின் கீழ் டெங்கு பரவல் தொடர்பான தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிப்பதற்கும் வழிகாட்டல்களை பெறுவதற்கும் 0111 769 366 என்ற பிரத்யேக அவசர உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் நோய் கட்டுப்பாட்டு பணிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாணம் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். உமாகாணம் மற்றும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தற்போது சிறுவர்களிடையேயும் டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்துள்ளமையால் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கும் பட்சத்தில் பெற்றோர் அலட்சியமாக பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நளின் சி கித்துல்வத்த வலியுறுத்தியுள்ளார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசு செசரிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆரம்ப நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சேவையை ஆரம்பித்து வைத்தனர். அத்துடன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர், வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர், பொது முகாமையாளர், வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மற்றும் யாழ் மாவட்ட பிராந்திய கூட்டிணைக்கப்பட்ட பேருந்து தொழிற்சாலைகளின் இணைய தலைவர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். தமிழ்மொழி தினத்தை சுவாமி விபுலானந்தரின் நினைவு தின கொண்டாட்டத்துடன் இணைந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதற்கான முன் ஆயத்த கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்கம் அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துடன் யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தினது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினது ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வு எதிர்வரும் ஜூலை மாதத்தில் திருவள்ளுவர் மண்டபத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுவதற்கான முன் ஆயத்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்தும் முகமாக நிகழ்வுகளின் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரியில் இருந்து மணிக்கூட்டு சந்தி ஊடாக திருவள்ளுவர் மண்டபத்துக்கு தமிழ் பண்பாட்டு பாரம்பரிய நிகழ்வுடன் நடைபவனி நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டதுடன் நிகழ்வில் முன்னெடுக்கப்பட உள்ள பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ச்சி நிரல் உள்ளிட்ட விழா ஏற்பாடுகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. வில்பத்து தேசிய பூங்காவின் கொல்லன் கனத்த கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் டால்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை மாலை நேர ரோந்து பணியின் போது இந்த டால்பினின் சடலம் கண்டறியப்பட்டுள்ளது. வனவிலங்கு அதிகாரிகள் மேற்கொண்ட முதல் கட்ட அவதானிப்புகளின் போது அந்த டால்பினின் உடலில் பல காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த காயங்கள் கடலில் மீன்பிடி வலையில் சிக்கியதால் ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் பலத்த சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக இலுவங்குளம் வனவிலங்கு சரணாலயத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பில்பத்து தேசிய பூங்காவின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பரிசுரியுகையில் அமைந்துள்ள வி டி கேஷன்கரி, கால்நிலை கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் ஃபினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது இந்திய செய்திகள்.
1: மன்னிக்கை மகானங்கா தலை ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
4: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறவேசி இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
4: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நேரம் சரியாக 2:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதியப்பதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். மதியப்பதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் பரிசு லாட்சி விளம்பிருக்கும் விடி கேஷ் அண்ட் கரி, காலிய கோணசல் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். நாட்டு மக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் மற்றும் தற்சார்பு நடவடிக்கைகள் ஊக்குவிப்பு ஆகிய இரு அம்சங்களின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர்நிலை ஆலோசனை நடத்தினார். புதுடில்லியில் பிரதமரின் அலுவலகம் உட்பட முக்கிய அலுவலகங்கள் அமைந்துள்ள சேவா தீர்த்த வளாகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2026 மார்ச் இறுதியில் ₹72.8 லட்சம் கோடியாக, அதாவது $762.8 பில்லியன் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன் குறித்த ஆய்வு மற்றும் தற்கொலை சம்பவங்களை குறைக்கும் நோக்கில் உச்சநீதிமன்றம் நியமித்த செயற்குழு 10 மாநிலங்களில் உள்ள 30 உயர்கல்வி நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் ரவி அகர்வாலின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இது அவருக்கு அளிக்கப்பட்ட 2வது பதவி நீடிப்பாகும். கழக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல்வர் சி ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழக தோழமை கட்சி கூட்டத்துக்கு காங்கிரசுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் பங்கேற்கப் போவதில்லை என்ற தகவல் நேற்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து மேலும் 2 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் அதிமுகவைச் சேர்ந்த 12 எம்எல்ஏக்களுடன் தமிழக வெற்றி கழக பேரம் பேசி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. எடப்பாடி பழனிசாமி வழங்கிய துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க எஸ்பி வேலுமணி மறுத்து உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உள்கட்சி மோதல் காரணமாக எஸ்பி வேலுமணி தலைமையில் தனி அணி உருவானது. அந்த அணியில் இருந்த 25 மேற்பட்ட எம்எல்ஏக்களும் பல மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டனர். பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு அணிகளும் மீண்டும் இணைந்தன. இணைப்பு ஏற்பட்ட பிறகு எஸ்பி வேலுமணி தரப்பினருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன. ஆனால் பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்களுக்கு மீண்டும் அதே பதவியை வழங்கவில்லை. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி அணியின் ஆலோசனை கூட்டம் கோவையில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் அதிமுக கட்சி கொடி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் இடம்பெறவில்லை. ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி இந்தியாவில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சம்பால் மொராதாபாத் சாலையில் அமைந்துள்ள தக்த் குசைன் கிராமத்தில் உள்ள சுமார் 2.367 ஹெக்டேர் கிராம சபை நிலத்தை மோசடியாக ஒதுக்கீடு செய்து நிலப்பதிவேடு மாற்றம் மற்றும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் ₹100 கோடி ஆகும். இந்த நில மோசடி தொடர்பாக கொத்வாலி காவல் நிலையத்தில் அதிகாரிகள் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் அடையாளம் தெரிந்த 31 பேர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 11வது நாளாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் உண்ணாவிரதம் இருப்பவர்களின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் 11வது நாளை எட்டியுள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் தேர்வு உட்பட தேர்வு முறையில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகளுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் ஜூன் 20 முதல் டெல்லி ஐந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடந்த ஞாயிறு முதல் உண்ணாவிரத போராட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் 7 பேர் பலியாகியுள்ளனர். 22 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்தும் காயமடைந்தவர்களை அடையாளம் காண்பது குறித்தும் உள்ளூர் நிர்வாகம் விசாரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் கைபேசிகளை தாங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலோ அல்லது வாகனங்களிலோ பாதுகாப்பாக வைத்துவிட்டு சுவாமி தரிசனத்துக்கு வர வேண்டும். கைபேசிகளை பாதுகாக்க கோயில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே கைபேசி வைப்பிடங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பரிசோதனையின் போது பக்தர்களிடம் கைபேசிகள் இருப்பது கண்டறியப்பட்டால் அவற்றை பறிமுதல் செய்து பாதுகாப்பு பெட்டகங்களில் வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கோயில் நிர்வாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹800 குறைந்து ₹1,04,800 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்க விலை கிராமுக்கு ₹100 குறைந்து ₹11,100 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹145 விற்பனை ஆகின்றது. தொடர்வது உலகச் செய்தியில். உலகச் செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். கோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராகும் அறிகுறி தெரிகிறது. தனது கப்பல்களில் 2 தவிர மற்ற அனைத்து நீரிணையை கடந்து விட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அவ்வப்போதிருந்து தென்கொரியாவின் 26 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையில் முடங்கி இருந்தன. அனைத்துலக கடற்துறை அமைப்பின் பாதுகாப்புடன் சென்ற வாரம் 100 மேற்பட்ட கப்பல்கள் நீரிணையை கடந்தன. மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. அமெரிக்கா போர் நிறுத்த புரிந்துணர்வை மதித்து நடந்தால் ஈரானும் அவ்வாறு செய்யும் என்று அந்த நாட்டு அதிபர் மசூத் பெலஸ்கியான் கூறியுள்ளார். லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. குழுவை அமைக்க ஈரான், அமெரிக்கா, லெபனான் ஆகிய நாடுகள் இணக்கம் கண்டதாக தெஹ்ரான் கூறினது. இந்த நிலையில் இணக்க குறிப்பின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை அமெரிக்காவுடன் இனி எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் இருக்காது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதியுள்ளது என அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. முன்னதாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக அல்லது தற்காலிகமாக குடியேறியவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்க முடியாது என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த ஆணையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதவியேற்றவுடன் பிற நாட்டிலிருந்து குடியேறியவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்குவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் ஆணையில் ட்ரம்ப் கையொப்பமிட்டார். இதற்கு எதிராக நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்ததை அடுத்து இந்த உத்தரவை நியூ ஹாம்சயர் நீதிமன்றம் ரத்து செய்தது. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த நிலையில் நியூ ஹாம்சயர் நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்து அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதி உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க மக்களுக்காக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவுறுத்தியுள்ளார். தற்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $68 உள்ள நிலையில் பெட்ரோல் விலை குறைக்கப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளதாவது, பெட்ரோல் சில்லறை விற்பனையாளர்கள் உடனடியாக தங்கள் விலையை குறைக்க வேண்டும். இந்த அறிக்கைக்கு உடனடியாக எதிர்வினையாற்றும் வகையில் சரியான முடிவை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். ஹாங்காங் குடியரசில் வேகமாக பரவி பெறும் எபோலா தொற்று பாதிப்பால் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு சுமார் $360 கோடி வரை பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான மொனாக்கோவில் உக்ரைன் நாட்டை பூர்வீகமாக கொண்ட தொழில் அதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் இருவர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து தப்பியோடிய குற்றவாளியை பிடிக்க பிரான்ஸ் மற்றும் மொனாக்கோ காவல்துறையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரான்ஸ் எல்லைக்கு அருகே அமைந்துள்ள ஆடம்பர குடியிருப்பின் நுழைவாயிலில் திங்கட்கிழமை நள்ளிரவில் இக்குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பார்சல் வெடிகுண்டை வைத்துவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் அங்கு வந்த மூவர் மீது குண்டு வெடித்துள்ளது. தாக்குதல் நடத்திய நபர் அண்டை நாடான பிரான்சுக்கு தப்பியோடி இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலை முயற்சி எனவும் பயங்கரவாத தாக்குதல் அல்ல எனவும் காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நாட்டில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1943 அதிகரித்துள்ளது. வெனிசுலா அரசாங்கம், எதிர்கட்சி யூனிசெப் மற்றும் நாசா ஆகியவை திரட்டிய தரவுகளின்படி இந்த தகவல் அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 43,000 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கம் விட்டுச் சென்ற இடிபாடுகளில் இருந்து 11 சிறுவர்கள் இருவர் அதிசயமாக மீட்கப்பட்டுள்ளனர். 3 அவர்கள் இடிபாடுகளில் சிக்கி தவித்தனர். வெனிசுவேலாவில் சிக்கியிருப்போரை மீட்கும் நம்பிக்கை குறைந்து வருகிறது. நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சியே ட்ராக்ட்ரிக்ஸ் மீட்பு பணியின் காணொலியை இணையத்தில் பகிர்ந்தார். அவ்விரு சிறுவர்கள் உள்பட வார இறுதியில் 33 பேர் மீட்கப்பட்டதாக திருவாட்டி ராட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். ஒரு சிறுவன் கொலம்பியா அனுப்பிய மீட்பு பணியாளர்களால் காப்பாற்றப்பட்டான். இடிபாடுகளுக்குள் அவர்கள் சுமார் 3 ஆழம் தோண்டி சிறுவனை மீட்டெடுத்தனர். அவன் தமது தாயுடனும் சகோதரியுடனும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டான். அவர்கள் உயிர் பிழைக்கவில்லை. காராபாயோடா நகரில் மற்றொரு 11 சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்டான். அந்த காணொலியை இடைக்கால அதிபர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்தார். காப்பாற்றப்படும் ஒவ்வொரு உயிரும் வெனிசுவேலாவுக்கு நம்பிக்கை அளிப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். வெனிசுவேலா தொடர் நிலநடுக்கங்களால் உருக்குலைந்து போயிருக்கிறது. லா குவைரா துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சவக்கிடங்கில் உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்கின்றது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 100 மேற்பட்டோர் மாயமான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 146 பேர் வெனிசுவேலாவின் லா குவைரா பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். 7 குழந்தைகள், 19 பெண்கள் உட்பட மொத்தம் 146 வெனிசுவேலா நாட்டைச் சேர்ந்த அகதிகள் அந்த விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்கள் அங்கு வந்து சேர்ந்த சில மணி நேரங்களிலேயே இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் அந்த விடுதி கட்டிடமும் இடிந்து தரை மட்டமானது. கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து சுமார் 20 மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் மாயமான 100 மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்பு பணியாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் துணை பாட நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் இறந்தனர். அவர்கள் அனைவரும் 4 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள். லாகூர் நகரில் நடந்த சம்பவத்தில் 5 காயமுற்றனர். ஊழியர்களை ஓடுகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது கூரை இடிந்து விழுந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்து ஒருவர் கூறினார். அசம்பாவிதத்தின் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோஜெக் நிறுவனத்தின் துணை நிறுவனரும் இந்தோனேஷியாவின் முன்னாள் கல்வி அமைச்சருமான நடீம் மகரிமுக்கு 10 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு $55,850 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அவர் கூடுதலாக சுமார் $45 மில்லியன் இழப்பீடு செலுத்த வேண்டும் அல்லது இன்னும் ஒரு தவணை சிறை தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். COVID-19 நோய் தொற்றின் போது பள்ளிகளுக்கு சோம்போக் கணினிகளை பெறுவதன் தொடர்பிலான ஊழல் வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தில் அரசாங்கத்துக்கு சுமார் $120 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. 41 மகாரின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தாம் நிரபராதி என்றும் தம் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் கூறினார். அவர் 2019 முதல் 2024 வரை இந்தோனேஷியாவின் கல்வி அமைச்சராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா துணிச்சலான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறது. பழமையான விண்வெளி தொலைநோக்குகளில் ஒன்று வளிமண்டலத்தில் எரிந்து சிதறி அழிவில் இருந்தது காப்பாற்ற முயல்கிறது நாசா. அமெரிக்காவில் செயல்படும் கட்டலிஸ்ட் எனும் புதிய நிறுவனம் ஒரு இயந்திர விண்கலத்தை தயாரித்துள்ளது. 2004 விண்ணில் செலுத்தப்பட்ட ஸ்விஃப்ட் விண்வெளி தொலைநோக்கியுடன் அந்த விண்கலம் இணைக்கப்படும். பூமியை சுற்றி வரும் ஸ்விஃப்ட் தொலைவில் நோக்கி படிப்படியாக தனது சுற்றுப்பயணத்தை உயர்த்தி இழந்து வருகிறது. நாசாவின் முயற்சி வெற்றியடைந்தால் இயந்திர விண்கலம் தொலைநோக்கியை பிணைத்து அது சுமார் 300 உயரத்தில் உள்ள நிலையான சுற்றுப்பாதைக்கு மாற்றும். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரை இறுதியில் ஆஸ்திரேலியா 8 வித்தியாசத்தில் மேற்கந்திய தீவுகளை நேற்று வென்று முதல் அணியாக இறுதி ஆட்டத்தில் இடம் பிடித்தது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டாக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்றது குறித்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேசியுள்ளார். ICC மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள அணிகளின் வீராங்கனைகள் ICC தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளனர். இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளரான சோஃபி எகல்ஸ்டோன் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ஒரு இடம் முன்னேறி 3 இடம் பிடித்துள்ளார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அவர் 8 வீழ்த்தி அசத்தியுள்ளார். இங்கிலாந்து அணியின் மற்றொரு வீராங்கனையான லாரன் பெல் 3 இடங்கள் முன்னேறி 4 இடம் பிடித்துள்ளார். பீபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடனை 3-0 என வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 முன்னேறியது பிரான்ஸ் அணி. இதுவரை கனடா, பிரேசில், பராகுவே, மொரோக்கோ, நோர்வே ஆகிய நாடுகளுடன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றான ரவுண்ட் ஆஃப் 16 பிரான்ஸ் அணியும் முன்னேறியுள்ளது. ஐவரி கோஸ்ட் அணியை 2-1 என வீழ்த்தி நோர்வே வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. உலக கிண்ண விலகல் முறையிலான சுற்று வரலாற்றில் நோர்வே பதிவு செய்யும் முதலாவது வெற்றி இதுவாகும். ஜெர்மனி கால்பந்து அணியின் கோல் கீப்பர் மானுவேல் நோயர் தனது சர்வதேச கால்பந்து விளையாட்டின் ஓய்வு முடிவை உறுதி செய்துள்ளார். கோல் கீப்பர் மானுவேல் நோயர் ஜெர்மனி அணிக்காக 2009 முதல் விளையாடி வருகிறார். இதுவரை தேசிய அணிக்காக 128 போட்டிகளில் விளையாடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கால்பந்து தொடரின் சுற்று 32 நாக் அவுட் சுற்றில் ஈக்குவாடர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி அடுத்த சுற்றான லீக் ஆஃப் 16 கம்பீரமாக முன்னேறியுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பையின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கான போட்டிகளில் கனடாவை எதிர்த்து மொரோக்கோ விளையாடுகிறது. பிரேசில் அணியுடன் ஐவரி கோஸ்ட், நோர்வே இதில் வெல்லும் அணிகளுடன் 1 ரவுண்ட் 16 சுற்றில் மோதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்ப்புகளின் பின்படி ஹெர்லிங் ஹாலந்து இருக்கும் நோர்வே அணி பிரேசிலுடன் மோத வாய்ப்பிருக்கிறது. உலகக்கிண்ண கார்பத்தின் தொடக்க சுற்றிலேயே வெளியேறிய தென்கொரிய அணி தாயத்தில் ரசிகர்களின் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியுள்ளது. இந்தோனேஷியாவின் அணித்துலக விமான நிலையத்தில் அதிகாலையிலேயே திரண்ட ரசிகர்கள் தென்கொரிய அணியினருக்கு எதிராக முழங்கினர். உலகக்கிண்ண போட்டிக்கு பிறகு தேசிய அணிக்கு அளிக்கப்படும் அதிகாரப்பூர்வ வரவேற்பும் இம்முறை வழங்கப்படவில்லை. இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்திய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 383.10%, இந்திய பெறுமதியில் 170.99%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.90%, இந்திய பெறுமதியில் 94.70%, ஒரு சுவிஸ் ரேங்க் இலங்கை பெறுமதியில் 414.96%, இந்திய பெறுமதியில் 116.98%, ஒரு அக்கிரான் ஜப்பான் இலங்கை பெறுமதியில் 444.59%, இந்திய பெறுமதியில் 125.33%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 136.25%, இந்திய பெறுமதியில் 66.60%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினுடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பரிசில் ஆட்சிப்பில் அமைந்திருக்கும் வீடி கேஷன் கரி, காலிய கோணசில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் மங்கிலில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் EMPS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செமிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில். நூலுலகம்.

0: நூலகம்
1: NWLULAGM நூலகம்
2: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 Garten Straße 3098 Schweiz.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
0: பெறவேசி இலக்கம் 3971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 7-8-9-20-58-58.
1: விருப்பம் அறிந்து தரமான
6: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
6: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
6: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு

முத்தாரம். இந்த முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக ஆண்டவன் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் இத்தாலியிலிருந்து ஏசாசன் அவர்கள். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏசாசன் அவர்கள் முத்தாரத்துக்காக ஆண்டவன் என்ற சொல்லை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் தெரிவித்ததற்கு முதலாவது பாடல்

0: தாதா.
1: தேவி,
0: நான் அப்படியே காத்துல கரைஞ்சு உன்னோட ஒன்னா கலந்துட மாட்டேனான்னு துடிக்கிறேன்.
1: நான் ஒரு மலரா மாறி உங்க கை.
2: நேரம் சரியாக 2:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இயேசாசன் அவர்கள் தெரிவித்திருக்கும் சொல் ஆண்டவன். அந்த ஆண்டவனில் எழுந்திருக்கும் பாடல்களாக அடுத்த பாடலாக வரும் பாடல் கல்யாண ஊர்வலம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக ஆண்டவன் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கியசாசன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்கள் பாசதீபம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாறு. இன்றைய முத்தாறு நேற்றியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கியசாசன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக, தொழிலாளி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 2:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாறு. இன்றைய முத்தாறு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜி எஸ் அசன் அவர்கள் தெரிவித்ததற்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பெறும் பாடலாக

வலிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சியை ஆண்டவர் என்ற சொல்லோடு பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் இயேசாசன் அவர்கள் இத்தாலியில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்து நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சிறுவர் மற்றும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cail, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: மெலிய பிறங்களுக்கு ஜா பிரதர்ஸ், 38 05 நைட்ரேட், வான்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் த்ராச 3028 அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
2: சுவிசிலே VTS Finance GmbH.
1: வன்கூவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தோன்றது எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த இடம் புரிஞ்சுருந்துருப்பேன் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம்? யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
7: அங்கே அவங்களே கொண்டு ஜாழ்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
8: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
9: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணர் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கள்.

0: வணக்கம் நண்பர்களே, சந்தை மறை சந்தித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நாளிலும் வளமை போல் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன்.
1: இரவு நேரம் பிறரை போலே என்னையும்
0: நான் ரசித்த பாடலுக்கு அந்த பாடல் என்னை எப்படி கவர்ந்திருக்கின்றது என்று நான் கூறுகின்ற அதே நேரத்தில் நிச்சயமாக அந்த பாடல் உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திருக்கும். நீங்களும் விரும்பினால் என்னோடு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்தினை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
1: இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்.
0: அந்த வகையில் இன்று நீங்கள் உடனே ஆரம்பிக்க நான் தரும் பாடலாக

0: என்னுடைய சுசில் அம்மா இசை வடிவம் எம்எஸ்வி அதே நேரத்தில் கவி வடிவம் என்று பார்க்கின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் ஒரு பெண்ணின் மனதிலே அழகாக சொல்கின்றார். அவருடைய கனவுகளை இங்கே அழகாக தந்திருக்கின்றார் இந்த கவிஞர். ஒரு பெண்ணுக்கும் ஒரு கனவிற்கும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் நிறையவே இருக்கும். அதில் இந்த திருமண கனவு என்பது அது ஒரு சற்று வித்தியாசமான கனவு. அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அவருடைய மனதினை அப்படிப்பட்ட ஒரு தன் மனதை அழகாக சொல்கின்ற வரிகளாக கவிஞர் கண்ணதாசன் அதற்கு நிகர் அவரே தான். அந்த விடயத்தில் அவர் நிறையவே ஒரு அனுபவசாலி, நிறையவே பாடல்களை தந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த பாடலிலும் அழகாக கொடுத்திருக்கின்றார். கையோடு கை சேர்க்கும் காலங்களே, அதற்காக நான் காத்திருக்கின்றேன் என்கின்றது அந்த பெண் மனது. சரி, வானிலையும் இப்போ ஒரு யார் என்று பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் மலமொழித்தேவன்.
0: வாங்கோ, கையோடு கை சேர்த்து கனகாலமாச்சு பெண்ணோடு பாருங்க.
1: அது காய் காவிய தலைவர் ரெண்டு பேரும் சரியா அம்புட்டா, அப்ப அதுக்கு வாழ்க்கை ஒரு நல்ல இதா போகும் நினைக்கிறேன். காவிய தலைவர் அம்மா உண்டு, மற்றது மனைவி. அமைஞ்சிருந்தா ஓரளவுக்கு அப்படியே படகு ஓடி ஓடி ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை படம் ஓடி நல்ல ஒரு பாட்டு உண்டு,
0: பாத்துட்டான்
1: நல்ல ஒரு பாட்டு போய் ஸ்ரீராம பாட்டு கை ஒரு கை கட்டி கை வந்தா
0: பல்லுதான் பிச்சு படிங்க இருக்கிறார்.
1: என்ன செய்யறது, இப்படி ஓடி எட்டு போக முடியா, வயது போக போக ஒரு 100 வயசுக்கு 95 வயசுக்கு ஓட்டி கண்டு போய் சரி ஆறு முதல் போற மாதிரி இருக்கல, அதை ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டிய நல்லொரு பாடல், நல்ல நல்ல ஒரு பாடல்.
0: நிச்சயமாக நிச்சயமாக
1: நல்ல ஒரு பாடல். அதுக்கு அந்த வாழ்க்கையின் பரம்பரைக்கு பார்க்கணும் தானே. நிச்சயம் கைவிட மாட்டான் இந்த இதுல.
0: நன்றி
1: நன்றி.
0: நான் ரசித்த பாடல் அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலாக

0: ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அவர்களோடு சுசிலாவும் இணைந்த பேரிலிருந்த பாடல் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் இடம்பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்தை இந்த பாடலை பார்த்திருக்கின்ற சொன்னால் ஒரு இசையில் ஒரு வித்தியாசத்தை கொடுத்திருக்கின்றார் எம்எஸ்வி அவர்கள். அதாவது இடையில் வருகின்ற அந்த இட இசை அணிவகுப்புக்கான ஒரு இசையையும் சேர்த்து கொடுத்தது போல் இருக்கின்றது. ஆனால் பாடலோ ஒரு காதல் பாடல், ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் எம்எஸ்வி. ஆனால் அப்படியாக இந்த பாடலில் அந்த வித்தியாசத்தை, இசையினுடைய வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலை நான் தந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் அந்த குரல் வளங்கள் என்று பார்க்கின்ற பொழுது எஸ்பி அவர்களுடைய ஆரம்பகால குரல், அதே நேரத்தில் சுசிலம்மாவுடைய அந்த குரல் கிணீர் என்று வருகின்றது. இரண்டு பேருக்கும் போட்டி பாடிய பாடலா, ஆனால் சுசிலாமால் தான் அந்த பாடலை பொறுத்தமட்டில் அதிகமான வரிகளை சொந்தக்காரியாக்கி இருக்கின்றார். அப்படியாக இந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது. முத்துராமன் சுஜாத் திரைப்படத்தில் நடித்ததாக நினைவிருக்கின்றது. சரி, இருந்தாலும் பார்த்துக் கொள்வோம். வானிலையில் நிற்கின்றவர்களை வணக்கம்.
1: வணக்கம் அருமொழிசேவன்.
0: சொல்லுவோம்,
1: இது ஒரு நல்ல பாடலாம், காதல் பாடலாம். காதையெல்லாம் காய்ச்சா பின் காதல் கை போடுறதெல்லாம் கஷ்டம் தானே. அதுல தேச்சு வச்சு தேர்த்து வந்து போய் கடைசியா ஒட்டி கிடக்குது கனி. எந்த கனியத்தை நாங்க போறோம் போய் அங்க அங்கதான் இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை படகு. நல்ல ஒரு பாடல் போட்டீங்க, ரெண்டு ரெண்டு பாடலும் நல்ல பாடல்.
0: அந்த படம் நீங்கள் பார்த்ததா எனக்கு நினைவில் வாழ்ந்து
1: காட்டுகின்றேன். சோர்ந்து போக கூடாது, ஏதோ ஆண்டவன் சோதனை வேதனை தருவாங்க, அதுக்கே அதையும் தாண்டி வாழ்ந்து காட்டணும்
0: வாழ்க்கையில.
1: சரியா,
0: என்ன படத்தின் வேகம் எனக்கு வருதில்ல. சவோஜானி அம்மா நடித்த படம், டபுள் எட்டி ஒன்று. சரி, திரும்ப சொல்கிறோம்.
2: அப்புறம் ஏன்னா நான் எனக்கு ஒரு அழைப்பு வந்தாலும் நான் அதை கேட்க முடியலை. இப்போ இந்த படம், இந்த படம் நான் ஒன்றாலும் கேட்டில்லை. நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு
0: என்ன வாழ்ந்து காட்டுகிறேன்.
2: ஆ, வாழ்ந்து காட்டுகிறேன். இந்த படம் நான் பேரும் கேள்விப்படவில்லை, இந்த பாடலும் கேட்கவில்லை. இது இந்த இதான் ஒரு காதலுக்கு தலைவர் இசையா இருந்தது. நல்லா கேக்கு வாய்ந்து நல்லா இருந்தது. நீங்க தேடி கொண்டு போயிட்டு பாட்டு இருக்கா?
0: இல்ல இல்ல, இந்த ரெண்டு கிலோமீட்டரும் சரி வரையில பாக்கல பாக்கணும்.
3: இதுவரையில
0: இருக்கலாம்.
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு சிங்கம் பதினெட்டு ஆடி தமிழியில்
4: தயங்கவில்லையே.
0: நான் ரசித்த பாடல்.
3: ஏனோ விளங்கவில்லையே.
0: நேரம் 3:29.
3: வாழ்க்கை புரியவில்லையே.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நலமோ?
0: இப்பதான் கமலவரி சொன்னா இதுவரையில ஓகேயா இருக்கிறவன் இப்பதான் வாருங்கள் ஒருத்தர்.
4: இல்ல நலம் வந்து தந்த மாதிரிதா என்ன உஷாரா சொல்லையில கொஞ்சம் நடுங்கி நடுங்கிதான் சொன்ன மாதிரி
0: இருந்தது. பக்கத்துல அந்த ஃபேன் வேலை செலவுல நீங்க அந்த சத்தம் பெருக்குது எனக்கே காதல்.
4: அப்ப கதைக்க பயமா இருந்த நலம் வந்து சொல்லவும் பயமா இருக்குது
0: போலயே. அது ஓகே அந்த ஃபேனுக்கு பயம் தான் மாசம் வாழ்க்கையில என்ன தச்சு
4: ஃபேனுக்கும் பயப்படத்தானோட ஆக கூடுதலா சுத்தி விட்டா மூச்சு அடக்கி விட்டுடும் என்ன.
0: அவ்வளவுக்கு சுத்தாது ஆக்கள் சுத்துற அளவுக்கு அது சுத்தாது.
4: கையோடு கை சேர்க்கும் காலங்களே. அந்த படத்துல நடிச்ச
0: நடிகையானகி படம் பார்க்கல நல்ல படம்
4: பார்க்கல பார்க்கல. இப்ப இந்த இந்த பாட்டு நான் எனக்கு இப்ப இங்க வந்து கேட்டதாத்தான் தெரியல. நான் ஸ்ரீலங்கால அங்க வானொலியில
0: கேட்டிருக்கிறேன்
4: இந்த பாட்டு நான் கேட்டிருக்கிறேன். ஆனா நீங்க படத்தை நீங்க வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்ன நீங்க பார்க்கவே இல்லை.
0: அதுக்கு நானும் நீங்க பார்க்காத
4: இப்ப நீங்க போடுற பாட்டை வச்சுதானே நாங்கள் தேடி பிடிச்சு பார்க்க வேணும்.
0: புரியுங்க புரியுங்க.
4: நீங்க முத்துராமன் சொல்றீங்க முத்துராமன் சொல்லேக்கா கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். என்னண்டா இப்ப முத்துராமனுக்கு முத்துராமன் சொல்ல கார்த்திகை பார்த்தா முத்துராமன் ஞாபகம் தான் வருமேனா. அப்ப அதை மங்களுடைய கூறிக்கொண்டு நல்ல பாட்டுகள் என்று சொல்லி கூறிக்கொண்டு
0: நன்றி நன்றி நன்றி
4: சந்திப்போம்.
0: நன்றி
4: வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாருங்கள் ரோசாலி சொல்லுங்க.
5: எப்படி இருக்கிறீங்க?
0: சௌக்கியமா இருக்கிறோம்.
5: சௌக்கியமா
0: நீங்க சௌக்கியம் தானே?
5: சௌக்கியமா இருக்கிறேன். கையோடு கை சேர்க்கும் காலங்களே அந்த காவிய தலை படம் அது அந்த படமும் நல்ல பாட்டு. பின்னால இப்ப போட்ட பாட்டும் நல்லா இருக்குது. நீங்க எடுத்து வந்த பாடல்கள் எல்லாமே நன்றா இருக்குது. அதுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி ரோசாலி சந்திப்பு வாழ்த்துக்கள்.
3: இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்து.
0: நேரம் 3:32. நான் ரசித்த பாடல் அந்த வகையில் அடுத்த பாடல்

0: பாடல்களை தேடுகின்ற வரிசையில் இந்த பாடலையும் நான் கண்டுகொண்டேன். இந்த பாடலை நான் உண்மையில் சொல்லப்போனால் நேற்றுத்தான் முதல் முறையாகவே கேட்டிருக்கின்றேன். ஒரு பயணத்தில் கூட கேட்டதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் அன்றைய நாட்களில் இலங்கையில் புத்தகத்தில் சில சமயம் கேட்டிருக்கலாம். ஆனால் மறந்துவிட்டது தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு நினைப்பு சொல்கின்றது இந்த பாடலை எனக்கு கேட்கவில்லை, நான் கேட்கவில்லை என்று. அழகான ஒரு இசை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் சௌந்தரராஜன் அவர்கள் பாடுகின்ற விதமானது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. அவரை பொறுத்தமட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி பாடுவது வழக்கம். டிஎம்எஸ் அவர்களை பொறுத்தமட்டில் சிவாஜி கணேசன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி, எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி, அடுத்து முத்துராமனாக இருக்கட்டும், அப்படி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக தன்னுடைய குரலை மாற்றுவதில் உண்ணனவர். அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் என்று பார்க்கின்ற பொழுது முத்துராமன் அவர்கள் நடித்திருப்பதாக தெரிகின்றது. இந்த திரைப்படம் நான் கூட பார்க்கவில்லை. அதற்காக அப்படி குரலை மாற்றியிருக்கின்றாரா? ஒரு வித்தியாசமான விளைவியோடு செல்கின்றது. சுசிலா அம்மாவும் அப்படித்தான் செல்கின்றார். அந்த வகையில் அந்த பாடல் என்னை மிக மிக கவர்ந்திருக்கின்றது. ஒரு வித்தியாசமான ஒரு இசையாக எம்எஸ்வி தந்திருக்கின்றார். கண்ணதாசன் அவர்களுடைய இசை வடிவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் என்னுடைய ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வருகின்றார். கேட்டுக்கொள்வோம். சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, கேக்குது.
1: நலமா இருக்கிறீர்கள் தானே என்று கேள்விப்பட்டேன். நல்லது நல்லது.
0: இன்றைக்கு நேற்று கொஞ்சம் குறைவா, நான் இப்ப சனி ஞாயிறு திரும்ப களைகட்டுறோம்னு நிக்குது, அப்படி சொல்லி இருக்கிறாங்க.
1: இங்க அமெரிக்கால நாளைக்கும் நாளாண்டைக்கும் ரெட் வார்னிங் போட்டிருக்கு. 105 டிகிரி, 102, 103, 104, 105 வார்னிங் போட்டிருக்கு. முதல் முதல் அடிக்க போகுது நாளைக்கும் நாளண்டைக்கும். யூரோப்போஸ் வருது. 250வது நாட்டின் சுதந்திரம் கிடைச்சு. மற்ற மக்கள் எல்லாத்தையும் வானொலி ஏர்கிராஃப்ட் மூலம் கவனிச்சு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு சந்தோஷமான நாளில அப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்றது. இந்த போட்ட பாடலு தானையா நான் அண்ணா வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வானொலியை போட்டேன். எல்லா வரியிலையும் கடைசியா முடியல முடியலன்றது நல்லா
0: வித்தியாசமாக
1: வித்தியாசம். ஆனால் அது சந்திரன் சூப்பரா பாடி இருக்கிறார். அதோட நாங்கள் ஒரு இதுவரை காலம் கேட்கவில்லை இந்த பாடல். நேரம் கேட்டிருக்கீங்களா? உங்களை பெரியலாம் சொல்லி இருந்தேன். ஒரு மாதம் நேற்று வர இல்லை, போன நேரம் உங்களை பெரியலாம் சொல்லி உங்களோட அந்த முதல் பாட்டு இருக்க ரெண்டு இழுவை இழுத்து
0: விட்டேன். நீங்க சொன்னதா கேள்விப்பட்டேன்.
1: மகிழ்ச்சி சொல்லுவார் ராஜானா அந்த நிகழ்ச்சியை கேட்டுதான் என்னென்ன
0: அறிவுறேன். நன்றி நன்றி. சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி, அவர் ராஜாவை தொடர்ந்து வணக்கம்.
2: வணக்கம்.
0: நானும் தேடிக்கொண்டு போயிருக்கேன். எனக்கு உங்களை புதுசா தெரிஞ்சது.
2: அமெரிக்கா ராஜா என்ன பரப்பாமல அந்த வெயில் நாள குறிஞ்சி சொல்றாரு என்று சொல்றேன்.
0: அங்கேயும் படிக்க போதான் சொல்றேன். அமெரிக்காலே சனி ஞாயிறு பொண்ணுக்கு கொஞ்சம் திரும்பவும் கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரைக்கும் அடுத்த வெப்பநிலை கூடலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கவனமா இருந்து கொள்ளுங்க.
2: குளிர் காத்து எல்லாம் மாறி மாறி வருது. இன்னும் கலந்து வருது. நாங்க கேட்டு வந்துட்டோம். இப்படி தேடி தேடி விளக்குங்களை சொல்லித்தாங்க. உங்களுடைய கதை கேட்டு கொண்டிருப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி அம்மா. சந்தீபம் வாழ்த்துகள். வணக்கம்.
3: வணக்கம் மரகொழித்தேவன்.
0: சொல்லுங்க.
3: காற்று ரோசா பக்கத்தில் இருந்திருக்கு. நான் இங்கே எங்கெல்லாம் போய் தேடி ஆறாம் வட்டாரம் இருந்ததுக்கு நான் அஞ்சாம் வட்டாரம் ஆறாம் வட்டாரம் எனக்கு எனக்கு வருமானம் எனக்கு தெரியாது
0: என்ன.
3: அப்ப காற்றுசா எங்க வேறன்னு சொன்னா இங்கு வாரம் பேசிட்டு வந்தாங்க. அப்ப காற்றுசா இதுக்காக இருந்திருக்கு ஆறாம் வட்டத்துல
0: பழைய
3: அதையிலே வாசிக்க கூடிய இதா
0: இருந்தது.
3: ரசிச்சாலும் ரசிக்க வேண்டியோ ஏதோ ஒரு காற்று அம்பிட்டேன்
0: நிச்சயமா
3: அதோட சேர்ந்துட்டு போய் போயிட்டு அப்படி இருந்துருக்கோம். பயதம் போயிட்டு
0: காட்டு ரோஜாவா வீட்டு ரோஜாவா
3: காட்டு ரோசா வீட்டு வீட்டு ரோசா கொஞ்சம் மணக்கம் காட்டு ரோசா பல விதத்தை மணக்கம்
0: வணக்கம்.
4: வணக்கம்
0: சொல்லுங்க.
4: எனக்கு ஒரு கேள்வி என்னண்டா?
0: என்ன கேள்வி?
4: நீங்க இந்த வரும்பொழுது இந்த பாட்டை செலக்ட் பண்ணி கொண்டு வருவீங்களா, இங்க வந்த பிறகுதான் செலக்ட் பண்ணுவீங்களா?
0: ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? இந்த தமிழருக்கு இந்த சந்தேகமும் கூட என்ன?
4: எனக்கு உங்கள கொஞ்சம் கூட சந்தேகம்.
0: அது இந்த யாழ்ப்பாணத்து தமிழருக்கு தமிழாக்களுக்கு வந்து இந்த சந்தேகம் கூட என்ன எல்லா விஷயத்திலயும்?
4: அதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட மாட்டாங்க டாக்டர். பாட்டுகளால
0: இது நேற்று முந்தினால தட்டி கொண்டு இருப்பேன். ஏதாவது பண்ணி இருக்கிற நேரத்துக்கு தட்டைக்க உண்டு வரும். அதை எடுத்து
4: வைக்க நான் கேள்வி நான் சந்தேகத்துல கேட்கல. பதிஞ்சு மனதுல வச்சிருப்பீங்களா இல்லாட்டி இதைத்தான் இன்றைக்கு வைக்கணும் சில பேர் தருவினம், சில பேர் வந்திருந்து அதில்தான் சில பேர் தூடுவினம். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்.
0: நான் ஒரு பாட்டும் நானா நினைச்சு பாக்குறேன். நான் எனக்கு வந்து ரெண்டு மூணு இதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் தட்டைக்க வரைக்க பழைய நினைவுகளை சொல்ற பாட்டு, கூடுதலாக மக்களால கேட்கப்படாத பாட்டுக்கள் அப்படியானத குறிப்பிட்ட பாட்டை மட்டும்தான் திரும்ப திரும்ப இந்த சம்பள் அரைச்ச மாதிரி அதையும் கேட்டுக்கொண்டு இருக்கணும். அது எந்த வானொலியா இருக்கட்டும் நீங்க தட்டி பாருங்க. அன்றைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை வானொலியிலும் ஒரு குறிப்பிட்ட பாடல்கள்லாம் திரும்ப திரும்ப ஒரே பாடல்கள்லாம் ஒழித்துக் கொண்டிருக்க முடிய எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடல்கள் வந்து முடங்கி போயிருக்கிறது நிறைய பாடல்கள்.
4: அப்ப நீ உங்களுக்கு இந்த என்னன்னா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு நல்லா பொருந்தினதான் நான் கேட்டேன். நீங்க செலக்ட் பண்ணி
0: எனக்கு பொருந்தினது நான் அதை பற்றி யோசிக்கிறேன். என்ன
4: உங்களுக்கு தான் பொருந்திடும் உங்க வரிகள் எல்லாம்.
0: ஆஹா சரி, நான் உனக்கு திருப்பி கேட்டு பாக்குறேன்.
4: திருப்பி வீட்டை வேண்டாம் ஆறுதலா கேளுங்க.
0: வீட்டை போய் கேட்டு பாக்குறேன்.
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். கமலகணி ஒரு குண்டுண்ட போட்டுட்டு போற பாப்பம் கேட்டு பாப்பம். சரி, அதுக்கிடையில இந்த பாட்டை எங்களுக்கு வளர்த்துக் கொண்டிருப்பது நான் ரசித்த பாடலில்

0: திரைப்படத்தின் பெயர் வாழ்விலேயே அடிக்கடி வந்து செல்கின்றது, கண்டுபிடிப்பவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். சரி, இந்த குரலுக்குரியவர் தமிழ் திரையுலகை பொறுத்த மட்டும் ஒரு ஒதுக்கப்பட்ட பாடகியாகத்தான் பார்க்க வேண்டும். அழகிய குரல், ஆனால் எதற்காக இந்த தமிழ் திரையுலகம் இவரை கண்டுகொள்ளவில்லை என்பது பெரிய ஒரு கேள்வி என் மனதில் இருக்கின்றது. அன்னைவேளம் என்னை திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த திரைப்படத்தில் இரண்டு பாடல்களுக்கு இவர் குரல் கொடுத்திருக்கின்றார். வானு என்னும் வீதியிலே, அடுத்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களோடு இணைந்து பாடுகின்ற இன்னொரு பாடல் நான் நினைக்கின்றேன், நீலக்கடலின் ஓரத்திலே என்ற ஒரு பாடல் நினைக்கிறேன். அதிலும் இவருடைய குரல் இணைந்து வருகின்றது. அப்படியாக ஒரு சில பாடல்களில் மட்டும்தான் இவருடைய குரல் வருகின்றது. மாதிரி எதற்காக இந்த தமிழ் திரையுலகம் இவரை ஒதுக்கி வைத்தது? அழகான குரல், இனிமையான குரல், ஜென்சி அவர்களுடைய குரலை எடுத்திருப்பதாக கூட அந்த நேரங்களில் சொல்லப்பட்டது. இந்த பாடல் எங்கு ஒளிபரப்பு கூட்டு தாமனத்தில் அடிக்கடி ஒலித்திருந்தது. அதன் கூடுதலாக நான் நினைக்கின்றேன், காலை பூந்தன்றலில் எனக்கு கேட்ட அதிகம் கேட்ட நினைவாக இருக்கின்றது. 74 ஆண்டில் இந்த திரைப்படம் வெளிவந்ததாகவும் ஒரு தரவு சொல்கின்றது. சரி, இந்த பாடலுக்கான பெயர் பாடலிலேயே, அதாவது திரைப்படத்தின் பெயர் பாடலிலேயே சொல்லப்படுகின்றது. இங்கே வானொலியில் காத்திருப்பவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், பார்ப்போம். வணக்கம்.
1: ஒரு சிலர் ஒரு சில பாடல ஒதுக்கிறது, சிலர் வந்து மற்ற பாவது இதை யாராச்சும் சிலர் வந்து ஒரே பாட்டு தான் திரும்பி திரும்பியும் கேட்பாரு. அதே மாதிரி வாரஞ்சி ஒளிபரப்பினாலும் நேர்வேகங்கள்ல வந்து அதே பாட்டே தான் திரும்பி திரும்பி கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அப்ப அதனாலதான் அவர்கள் அப்படி அத அப்படி செய்யற காரணம்னா, இவர்கள் மாத்தி மாத்தி முன்னே கொண்டு நாளை கொண்டு கேட்டால் எல்லா பாட்டும் கேட்கிறா எல்லாத்தையும் கலந்து தான் போடணும்னு போடுவார்கள்.

0: நிச்சயமா
1: புலி வேறுபாடு. இல்ல நினை வேற இப்படித்தானே வேண்டாங்களும் இப்படியே செய்ய வேண்டாம், மக்களை பாதித்தாரு அவர்கள் செய்யறாரு, அவர் வசிப்பார்கள் அப்ப நேரில் வருவார்கள் அதுக்காண்டிதான் அப்படி செய்யறாங்க.
0: பாடல்லையே படத்தின் பேர் வருகின்றது,
1: சரியான
0: சரி அடுத்த ஆலயம் கேட்டு பாக்குறேன் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க. நிச்சயமாக
1: பாட்டு பிடிக்கிறது
0: அடிக்கடி அடிக்கடி சொல்லப்படுகின்றது, பாடல்கள் அடிக்கடி வருகின்றது திரைப்படத்தின் பெயர்.
1: நன்றி
0: நன்றி சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் அருள் மொழி தேவன். இது வந்து பருவ காலம் படம், நான் பார்த்தேன் படத்தை. இது வந்து வயசான ஒருத்தர் கட்டிக்குவா, அதுதான் கதை. அதனாலதான் அவருக்கு ஆசையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கதையே ஒரு மாதிரி தான் நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும், நல்லா நல்ல படம். நான் பார்த்துருக்குறேங்க இந்தியாவில் பாண்டிச்சேரியில்.
0: பார்த்துருக்குறீங்க 74 ஆம் ஆண்டுன்றா உங்களுக்கு எத்தனை, நான் நினைக்கிறேன் 40 ஒரு 30 வயசு இருக்குமா?
2: அதை விட சின்ன வயசு. நான் சின்ன பிள்ளைல நான் எல்லா படமும் பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகான பாடல், படமும் நல்லா இருக்கும். அவளும் அவள் வயசான இவரை கட்டிக்கிட்டு இந்த பாடல் வந்து பாடுவாங்க, அவர் தான்.
0: நன்றி சந்திப்போம்.
2: வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அவர் ரசாலியை தொடர்ந்து திக்கும் நடு அவர்கள் காத்திருக்கின்றார்கள். வணக்கம் சொல்லுங்க. தொடர்பில் வந்தார், துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம்.
3: கட் பண்ணிட்டு
0: சொல்லுங்க நீங்க.
3: இந்த பாட்டிலேயே விரையுதானே, நான் பாட என்னவாக படம் என்னவாக்குமென்று பார்க்க, அது பாட்டிலேயே விரையுது. பருவகாலமோ
0: உண்மையா சத்தியமா?
3: நீங்க
0: குறைந்த அளவில் தான் பாடல்களை பாடி இருக்கின்றார் திரையில்.
3: அன்னை
0: வேளாங்கண்ணி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே இவருடைய பாடல் 2 பாடல் வருகின்றது.
3: பாடி இருக்கிறார்.
0: ஆமா.
3: நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: அன்பான இனிய மாலை வணக்கம். அருள் முளைத்தவன் தூண்டிலே திருப்பி
0: நாங்கள்
4: அம்பலகரவனை வேண்டிக் கொண்டு ஜி தேவராஜனின் இசைஜாலம் புரிய பி மாதுரியின் இனிய குரலிலே ரோஜா ரமணி நடிக்க பருவகாலம் திரைப்படத்திலிருந்து போட்ட பாடல் அருமையான அற்புதமான ஒரு பாடல். மாதுரி அவர்கள் அன்னை வேளாங்கண்ணி படத்திலே 2 பாடல்கள் பாடியிருக்கிறார். நீலக்கடலின் ஓரத்திலே கடலலை தாளாட்டும் வேளாங்கண்ணி என்ற பாடல்கள் நல்ல ஒரு இனிமையான குரல். அதிகம் பாடல்கள் பாடவில்லை, மன வருத்தத்தை தருகிறது என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி வசந்தி. ரூபி அவர்களை தொடர்ந்து வானிலையில் வணக்கம்.
5: வணக்கம் மரங்கிதேவன்.
0: வாங்க சொல்லுங்க.
5: சூப்பரா குழந்தைங்க. ஆமாளி அதே வந்து இழவிலே ஒரு பொம்பளை வந்து இடண்டேக்கு பிரியந்தானே, அந்த நினைவுகள் வந்தாங்கன்னா ஒண்ணுமே ஒண்ணுமே
0: ஓடாது.
5: ஒருவேளை பருவகாலம் பார்த்த மாதிரி இலங்கையில பார்த்த மாதிரி அந்த நேரத்துலாம் அதுவும் அறுபத்தஞ்சு கலரியில இருக்குல்ல,
0: கலரியில எட்டி
5: பாக்குறேன் வேணும் வந்து எட்டி பாத்துட்டு எல்லாம் பாத்துட்டு போய் ஐயோ ஐயா அம்மாட்ட ஐயா இதுதான் ஐயாட்ட அடிபண்டே தெரியும்.
0: அதான் பின்னுக்கு வந்து பாத்துருங்களேன்
5: பின்னுக்கு வந்து பாத்துட்டு ஒரு சோடா குடிக்கிறது 8 ரூபா 2 ரூபா 3 ரூபா கொண்டு போவோம். அதே பார்த்து ரசித்த பாடல்கள் இது இது உண்டு.
0: கலரில வந்து பார்த்து படம் முடிய கழுத்து பிடிச்சு போங்க.
5: அது கழுத்து கட்டிடுவாங்க. அந்த ஞாபகம் 65 தான் சந்திரயம். 65 அதை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்து வந்து அப்படி இப்படி அண்டு வந்து இங்கே படம் இருக்க போயிருக்கலாம். மாட்டி முடியவெல்லாம் மாட்டிக்கொள்வோம். அது ஐயாவிட்ட மாட்டிக்கொள்வோம்.
0: முதல் தியேட்டர்ல முதல் நிறையதும் கலரி வகுப்பு தான் முதல் நிறையும் செகண்ட் கிளாஸ்
5: ராணி தியேட்டர் தான் முன்னுக்கு
0: நிக்கிறாங்க.
5: அந்த ராணி தியேட்டர் தான் பார்த்தா ஞாபகம் இருக்கு என்ன அம்மாடி அது அதை மறக்க முடியாது என்ன. நன்றி
0: நன்றி வணக்கம்.
5: நன்றி ஒலிபரப்பின் எல்லாம் வந்து வணக்கம்.
0: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி வணக்கம் நன்றி.
0: தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி பரவாயில்லை. நிச்சயமாக அவருக்கும் ஏதோ இந்த பாட்டொன்று மனசில் தட்டி இருக்கு போடாக தட்டி இருக்கிறார். நினைவுக்கு கொண்டு வரலாம். வானொலிகள் ஒரு வணக்கம்.
6: வணக்கம்
0: சொல்லுங்க.
6: நல்ல வரி இல்ல பாட்டு. பாசம் பொழியும் உயிர்களுக்கெல்லாம் தந்தேன் என துறவை. நல்ல வசனங்கள் வருது அந்த பாட்டுல.
0: ரசிச்சிருக்கிறீங்க ருசிச்சிருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்களோ?
6: முந்தி பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாட்டை கேட்கதான் அந்த சிந்தனையே வந்துச்சு எனக்கு. இத மறந்து வரேன் இந்த பாட்டை. நான் எடுத்து பார்த்தேன் இந்த குரல்லையா அந்த பாட்டும் வந்தது என்ன ஏன்னா இந்த கன்னி மாதா தேவர் சபையில் கதவு துறவாதோண்டு இதே இதே குரலா?
0: அன்னை பாட்டு
6: அது என்ன இந்த பாட்டு பாடுகிற அந்த குரல் வந்து அதே இதுதான் வர்ற மாதிரி இருக்குது அந்த துணியில வர மாதிரி.
0: இந்த பாட்டு நீங்க ஒரு பாடி பாக்கலாம். இன்றைக்கு இல்ல உங்களோட அந்த பாட்டு பாட்டு பாடுற நிகழ்ச்சியில
6: நான் பாடி பார்க்க பாப்போம். முயற்சிதானே.
0: ஓகே வாழ்த்துக்கள்.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களோடு மன மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அடுத்த மணிக்கொரு தடவை செய்தி தலைப்புகள் அதனைத் தொடர்ந்து கதம்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க வேண்டும். அதேபோல் அடுத்த வாரத்திற்கான பாடல்களும் ஏற்கனவே தெரிவுகள் இருக்கின்றது. அவற்றையும் அழகாக கொண்டு வர வேண்டும். இன்னும் இன்னும் நிறைய பாடல்கள் கைவசம் வந்து கொண்டிருக்கின்றது. தடத்தடத்தட புதையலாக வந்து கொண்டிருக்கின்றது நிறைய பாடல்கள். ஏறக்குறைய இதுவரையில் என்னிடம் ஒரு 30-40 பாடல்கள் வரையில் இருக்கின்றது. அதிகம் மக்களால் ஒளியில் கேட்காத பாடல்களாக இருக்கின்றது. அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம்.

0: Pepper.
1: தேர்தல் சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு பாராளுமன்றத்தால் எடுத்துக் கொள்ளப்படும் கால அவகாசத்தின் அடிப்படையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான காலத்தினை ஆரம்பிக்க முடியும். விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜீஸ் தெரிவித்திருக்கின்றார். அழுத்தத்தினை அடுத்து நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் அவசரகால சட்டம் இம்மாதத்திலிருந்து மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இன்றைய நாள் புதன்கிழமையில் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களில் அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஜசிந்த இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாநகர முன்னாள் மேயர் உட்பட நான்கு பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி சிரேஷ்ட காவல்துறை பரிசோதகர் எம்பி ரத்னலார் லாலா தெரிவித்திருக்கின்றார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆணை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று நேற்றைய நாளில் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியினை எதிர்வரும் ஆண்டுகளில் 7.7% அல்லது 8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அந்த பயணத்தில் தகவல் தொழில்நுட்பம் மின் மற்றும் இலத்திரியல் துறைகளின் விரிவான பங்களிப்பினை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். தகவல் தொழில்நுட்பம் மின் மற்றும் இலத்திரியல் துறைகளில் முன்னிலை வகிக்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் இன்றைய நாளில் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பொழுதிலும் அவர் இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் ஜெயலலிதாவுக்கு எதிரான விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரிடமிருந்து நீக்க முடியாதென நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. சுரேஷ் ஜெயலலிதா தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விசாரணையை குற்ற புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஜான் அபேசகராமிருந்து நீக்குவதற்கான சட்ட அடிப்படை இல்லை என்றும் விசாரணை தொடரும் என்றும் அறிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் நாட்டிலிருந்து அந்நிய செலவணி வழிபாய்ச்சல் பாய்ச்சப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ள கூற்றினை சவாலுக்கு உட்படுத்த ஹரிஸ் டி சில்வா எம்பி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை அதாவது ஜூன் 25 நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றினை ஆற்றிய ஜனாதிபதி கடந்த 2023 தந்திவழி பரிமாற்றம் அமைப்பு மூலம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் சட்டவிரோதமான முறையில் நாட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.

போதைப் பொருட்களுக்கு அடிமையான பின்பு அதிலிருந்து மூன்று இளைஞர்களை தொழிற்கட்டு பயிற்சிகளை நோக்கி வழிநடத்தும் திட்டத்தினை கைத்தொழில் அமைச்சர் தொடங்கியுள்ளது என்றும், இது தொடர்பாக ஒரு விசேட கலந்துரையாடல் நேற்றைய நாளில் அமைச்சர் வளாகத்தில் கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்தகினின் மற்றும் அமைச்சர் செயலாளர் திலக ஜெயசுந்தர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருவண்ணாமலை சேர்மூர காவல்துறை பிரிவில் உள்ள செல்வநகர் பகுதியில் தேநீர் கடை ஒன்றின் மேல் மாடியில் இருந்து விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் தோப்பூர் பாலத்தூர் பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான சாதிக் ரிஸ்வி என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய வயது 48 என காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். நாட்டில் இடம்பெறும் விபத்துக்களில் சிக்கியவர்களில் பெரும்பான்மையானோர் 14 மற்றும் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என சுகாதார அமைச்சகத்தின் தொற்றுநோய்கள் பிரிவு தெரிவித்திருக்கின்றது. 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற பொழுது தொற்றுநோய்கள் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் ஸ்ரீ அழகப்பெருமாள்

பெற்ற பேருந்து விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறித்த பேருந்தானது டிரெய்லர் வாகனம் ஒன்றுடன் மோதி தீப்பிடித்த நிலையில் இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது. நேற்றிரவு சுமார் 2:30 மணியளவில் கேசிலிருந்து மத்திய பிரதேசத்தின் இந்தோருக்கு அதிவேகமாக சென்று கொண்டிருந்த நிலையிலே ஏற்பட்ட குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும், விபத்தின் பொழுது 22 பேர் பேருந்தில் இருந்ததாகவும், அவர்களும் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தினால் பேரளவை எதிர்கொண்டுள்ள வெனிசுலாவின் நேற்றைய நாளில் ஹர்காஸ் நகரில் வானம் சிவப்பு மஞ்சள் நிறமாக மாறிய சம்பவம் மக்கள் மத்தியில் மீண்டும் அச்ச நிலையை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாழ்வான நிலையில் தென்பட்ட மேகங்கள் இந்த காட்சியினை மேலும் விசித்திரமாகவும் மர்மமாகவும் மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈராக்கில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஹின்ஸ் அல் அபாசி என்பவர் வீட்டில் இருந்து சுமார் 16.5 பில்லியன் ரொக்க பணம் மற்றும் 27 கிலோ தங்கம் மற்றும் தங்கம் பூசப்பட்ட உள்ளாடைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவத்தினால் சோதனைக்கு சென்ற அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கின் தற்பொழுதைய அதிபராக நிசார் அமிடியும் பிரதமராக அலி அல் ஜகிதியும் பதவி வகித்து வரும் நிலையில் நாட்டில் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இணைந்து பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகள் கத்தார் நாட்டின் தலைநகரான தோஹாவில் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தற்பொழுதைய சூழலில் இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் நேரடியாக சந்தித்து பேசும் திட்டங்கள் எதுவும் இல்லை, வகுக்கப்படவில்லை என்றும் தூதரக வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போர் பகுதிகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சிறிய பறவைகளின் கூடுகள் 4 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் இந்த போர் அங்குள்ள இயற்கை சூழலை எந்த அளவிற்கு மாற்றியுள்ளது என்பதனை வலுப்படுத்தியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 50க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS
1: அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு. நான் இதுல உழுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கே இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
0: பல இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744-East 30th Avenue Vancouver Canada 4-4-19-52-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 644-19-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0077-37-36-74-18 அல்லது 0076-24-0044. மறந்து விடாதீர்கள். தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.

உலக முழுவதும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. கதம் நிகழ்ச்சியில் உங்களுடைய தமிழகத்தில் இருக்கும் ஊர்களின் பெயரை கண்டுபிடிப்பதாகவும் அதே நேரத்தில் அந்த ஊர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசிக் கொள்வதாகவும் அங்கே நடைபெற்ற நகைச்சுவையின் விடங்களை பகிர்ந்து கொள்வதாக நகைச்சுவை துன்பம் இன்பம் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்வதாகவும் அடுத்து எங்களுடைய தாய்மொழியும் தமிழ் மொழியில் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கிலோ அல்லது எழுத்து வழக்கிலிருந்து அடுத்து போயிருக்கின்ற சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யத்துக்கு நீங்களே மற்றும் அதன் காரணமாக அமைகின்றீர்கள். உங்களுடைய ஊர்களில் அந்த நாட்களில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் பலவற்றை பகிர்ந்து அழகாக பேசி வருகின்ற உங்கள் அனைவரும்

0: என்ற நேரத்தில் முதலில் ஊரில் இருந்தே வருகின்றேன். இன்றைக்கு இப்ப நான் கேட்க போற அந்த ஊரின் பெயரானது தட்சிணம் சொல்லப்பட்ட மணிக்கூடத்தளவை செய்தியில் ஒலித்த ஒரு ஊரின் பெயரை கேட்க போகின்றேன். தட்சிணம் மணிக்கூர தடவை செய்தியில், அதாவது 4 மணிக்கு சொல்லப்பட்ட மணிக்கூர தடவை செய்தியில் சொல்லப்பட்ட ஒரு ஊரின் பெயர் ஏழெழுத்துக்களில் வருகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரின் பெயர் ஏழெழுத்துக்களில் வருகின்றது. இந்த ஊரினுடைய ஆரம்ப உச்சரிப்பு என்று பார்க்கின்ற பொழுது கூடுதலாக ஒரு நீரை கடப்பதற்கு பாவிக்கப்படும் ஒன்றின் பெயர் இங்கே வருகின்றது. ஒரு நீர்நிலையை கடப்பதற்கு பாவிக்கப்படும் ஒன்றின் பெயர் இதன் ஆரம்ப உச்சரிப்பாக வருகின்றது. அதுவே இந்த ஊரின் பெயர். இப்பொழுது சொல்லப்பட்ட மணிக்கூர தடவை செய்தியிலும் சொல்லப்பட்டிருந்தது. சரி, அடுத்து பண்டைய தமிழ்ச்சொல் என்று பார்க்கின்ற பொழுது கடிப்பா காண டீன எங்களுடைய உணவு வகைகளில் ஒன்றாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஆசிய நாட்டவர்களில் கூடுதலாக நாம் தான் இதை உண்ணுகின்றோமா, அல்லது சீனத்து மக்களும் இதை உண்ணுகின்றார்கள், ஆனால் அது ஒரு விதமான பெயரோடு இருக்கின்றது, ஒரு சுவையாக இருக்கதாக தெரிகின்றது. ஆனால் நாம் தான் இதை உண்ணுகின்றோம். ஆனால் இதை உணவாக உண்பதில்லை, உணவோடு சேர்த்து உண்ணுகின்றோம். கடிப்பா பேசுங்கள். ஜெனியினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, அதே நேரத்தில் இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் அழைப்பில் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நலமா இருக்கிறீங்களா? நான் ராணி
0: சம்பந்தம். நீங்கள்
1: நலமா இருக்கிறேன்? இறை, இது ஒரு இறைச்சலா இருக்குது.
0: இறைச்சலா இருக்காது. இந்த பக்கத்துல ஃபேன் வேலை செய்து கொண்டிருக்குது.
1: பக்கத்துல ஆறு கடல் இருக்கு போல.
0: கடல், கடல் கொந்தளிக்குது. ஃபேன் வேலை செய்து
1: கடலுக்குள்ள இருக்கீங்களா?
0: கடலுக்கு இருந்தா மீன் நல்லா இருக்கு.
1: அதான் இதை ஒரே இறைச்சலா இருக்குது. கடிப்பானண்டா ஊருகா சொல்றேன்.
0: ஆஹா,
1: ஊருகாண்டு மற்றது ஊரை கண்டுபிடிச்சு வர்றேன்.
0: ஊரை கண்டுபிடிக்க போறீங்க? கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவர் ராணி சம்பந்தரை தொடர்ந்து வானொலிகளில். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நிலமா இருக்கிறோம். போய் வந்தாச்சு போலிருக்கு ஊருக்கு. ஆஹா, சரி, சொல்லுங்க என்ன விடையல்.
2: விட எனக்கு உங்களோட வாசிக்க சத்தங்கள் கூட வரவா இல்லை, கொஞ்சம் முழங்குறத கூட மாறி கிடக்குது. அந்த நீ சுவாசிக்கல வதனியா இதை கேட்டா ஆனா இப்படி ஒரு ஊர் வந்த மாதிரி
0: எனக்கு வேலை செய்யறதுக்கு பக்கத்துல அந்த இறைச்சலும் பெரும்
2: நினைக்கிறேன். சத்தம் கொஞ்சம் கூட உங்களுக்கு பின்னக்கு சை கூடமா இருக்கும். அது இந்த போல இருந்தது. நான் இதை உருவாண்டு சொல்றேன், மற்றதுக்கு நானும் கேட்கல பாக்குறேன் என்ன நடந்ததா அப்படி இப்படி.
0: ஆமா, முன்றைய நாளில் ஒரு துயரம் நடந்துட்டு அந்த திருவண்ணாமலையில், அதை வைத்துதான் அந்த கேள்வி எடுத்து
2: வந்தேன். வவுனியாவில் ஏதாவது உழந்தேன்னு சொன்னீங்க?
0: வவுனியாவில் திருவண்ணாமலை. வவுனியாவில் வேற, அது மாநகர சபை தலைவரை கைது செய்கிறது. நேசித்து பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த நேரத்தில் சீமலா அணைந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். எப்படி
3: இருக்கீங்களா?
0: நலம் நீங்கள்?
3: கடற்கரையில நிக்கிறீங்களா?
0: இப்போ அப்படித்தான் இங்கே எல்லாரும் கேட்கணும். அது இங்கே ஃபேன் வேலை செய்யற அந்த சத்தத்துக்கு நீங்கள் தான் உங்கள் கடற்கரையில் இங்கே நிற்கிற மாதிரி கிடக்கு. பக்கத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் சத்தம் கேட்குது. ஒரு நாளும்
3: கடற்கரையில்
0: ஒரு நாளும் சின்ன பிள்ளைன்ற சத்தம் கேட்குறது. இந்த கேர சின்ன பிள்ளை சத்தம் கேட்குது.
3: பேராண்டியல் நிற்கணும்.
0: பேராண்டியல் ஆஹா
3: ஆஹா
0: எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் பேராண்டியல் இருக்கு. பேராண்டியல் இருக்கணும் வந்து இன்றைக்கு தான் தெரியும்.
3: நன்றி
0: வணக்கம். சரி, அவர் சியாமலாவை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம். பொறுமையாக பேசுங்கள். வாட்ஸ்அப்பினூடாக.
4: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
4: ஜியாநடேசன்.
0: சொல்லுங்கள்.
4: ஆமாம், பாலத்து பூட்டோப்பூர் இந்த இடம் திருவண்ணாமலையில
0: பாலத்தோப்புரம்
4: என்கின்ற
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: வணக்கம் அருள்மொழித்தேவன்.
0: ஓம் சொல்லுங்க.
5: கடல் இல்லாத பக்கமா வந்துட்டேன். மூளடிக்காமல்
0: இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி விட்டுட்டேங்க. சொல்லுங்க.
5: சிரிப்பு வந்து என்னன்னு சொல்லிச்சேன்னா, அது வந்து பலாத்தோப்புன்னுதான் நான் அந்த இடம் வந்து கண்டுபிடிச்சேன். நான் அது பலாத்தோப்பு இல்ல, பிறகுதான் அது பாலத்தோப்புன்றதுதான் அதுதான் அப்படி போட்டுக்குவாங்க, புள்ளைய அடிச்சிருக்குவாங்க.
0: அதான்
5: நான் எண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். பாலத்தோப்புறதான் அந்த பேர், உண்மையான பேர். என்ன அடுத்த கல்வியில சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி
5: நன்றி. வணக்கம்
0: வணக்கம்.
6: வணக்கம்.
0: ஒன்றும் யோசிக்கல, ஒரு சாமான் வந்து அதே மாதிரி கேக்கும் கூட டெலிபோனே காய்ச்சி காய்ச்சி எடுத்தனா அதுல கொஞ்சம் டைமிங் மிஸ்ஸிங்.
6: நானும் பாலத்தோப்பு சொல்லிக்கொண்டு ஊர்வாயம்மன் சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு சந்திப்பா.
0: இந்த பிள்ளை பிடிக்கிறவங்க எல்லாரும் கட்டிக்காரர். என்னதான் சரியா செய்யுங்கோ, ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேன். தூக்கலாம். பத்மராணி அக்கா நிக்கிறீங்கள், சொல்லுங்க. வைபரின் ஊடாக சொல்லுங்க. நீங்க ஊருகாயன்ற தெரியும். ஊருக்கு வந்து இப்ப மணிக்கு ஒரு தடவை செய்தியில நான் திரும்ப திரும்ப காத்திருந்தேன். திருவண்ணாமலையில் ஒரு துயரம் இடம்பெற்றிருக்கின்றது இன்றைய நாளில். நீர்நிலையில கடக்கிறதுக்கு அந்த ஊருட்ட முன்னுக்கு சொல்லியாக்கி நீர்நிலையில கடக்கிறதுக்கு இது ஒரு ஐயா இருக்கு வேண்டாம். இதை ஒன்று சொன்னேன் அதாக்கு. அதான் அந்த ஊருட பேர் என்று சொல்லுங்க.
7: நன்றி வாழ்த்துகள்.
0: சரி, அவரை தொடர்ந்து வணக்கம்.
8: வணக்கம்.
0: சொல்லுங்க. அடிக்கிற மாதிரி கிடக்குது.
8: ஐயோ, நான் அடிக்கிறேனே உங்களை. அது உங்களை போய்
0: அடிக்கிறேன்டா. வணக்கம் சொன்ன வணக்கம் சொன்ன சொன்ன விதத்துலதான் கேட்டேன்.
8: அப்படி என்ன போல உசாரா நீங்க கதைக்க வேணும்.
0: நான் நீங்க இதுல பாக்க கத்தினா நான் கூட்ட கூட்ட போக மாட்டேன்.
8: ஒன்னும்
0: செய்யல.
8: சரி, எல்லாத்தையும் சமாளிக்கத்தானே வேணும். இப்ப இந்த நானும் இத என்ன பாலத்தோப்பூர் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாலம் தானே அந்த வெள்ளத்துல அடிச்சு சேதமானதோ இதை ஒன்று சொல்லி.
0: இல்ல, அது நடந்த வந்து மட்டக்களப்புல. இது நான் சொல்றது வந்து இந்த விஷயம் எடுத்தது. இன்றைக்கு ஒரு ஆள் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கட்டடத்துல இருந்து வந்து செத்தவர், ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒருவர் வந்து செத்தவர். அந்த செய்தியில இருந்து இந்த பேர் ஊருண்ட பேர் எடுத்தினான். அது அன்றைக்கு பாலம் தண்ணியோட போனது. அது மஹிந்த ராஜபக்சாக்களுடைய புண்ணியத்தால கட்டப்பட்ட ஒரு பாலம். இன்றைக்கு தண்ணியோட போட்டது அது.
8: ஓ, அது சொல்லி இதுண்டனா. அப்ப அதாக்க வந்துதான் நானும் மறைஞ்சு பாலத்தோப்பூர் என்று சொல்லி நானும் ஊர்வாய் என்று சொல்லி இப்படி வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
8: நன்றி வணக்கம்.
0: ஊர்வாய் அடிக்கடி சாப்பிடுறீங்களா? அவ்வளவு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, இப்பொழுது அந்த உடைகளை பார்த்துக் கொள்ளலாம். சரியான உடைகள் பாலத்தோப்பூர் என்பது சரியான உடை. இந்த பாலத்தோப்பூர் என்பது இந்த இடத்திலே உண்மையில் அது ஒரு துயரமான சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கின்றது. 4 பிள்ளைகளுடைய தந்தை கட்டிடத்தின் மேலிருந்து விழுந்திருக்கின்றார். 2 மாடிய 3 மாடி கட்டிடம் ஒன்று என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அதிகாலையில் விழுந்து இறந்திருக்கின்றார். உண்மையில் ஒரு துயரமான சம்பவங்கள் தான். 4 பிள்ளை என்று சொல்கின்ற பொழுது உண்மையில் பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு அந்த குடும்பத்தின் நிலையை யோசிக்கின்ற பொழுது மிக மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அடுத்தது ஊர்கா என்பதும் சரியான உடை.

சரி ப்ரோ, நாங்கள் பெண்ணூர் ஊருக்கா போய் கொள்ளலாம்.

0: எட்டு எழுத்துகளில் வருகின்ற ஒரு ஊர். எட்டு எழுத்துக்களில் வரும் ஒரு ஊரின் பெயர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது. கிளிநொச்சி நகரை அண்டிய ஒரு சிறிய ஊர் என்று தான் நினைக்கின்றேன். எட்டு எழுத்தில் வருகின்றது. இதனுடைய ஆரம்ப உச்சரிப்பை பார்க்கின்ற போது இன்று சிவனுடைய கழுத்தில் இருக்கின்ற ஒரு மாலையில் இருக்கும் ஒரு கொட்டை ஒன்றை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அதற்கு மிக மிக ஒரு மதிப்பு இருக்கின்றது. அந்த மாலைக்கு வாங்கிக் கொள்வதற்கே, அதை செய்து வாங்கிக் கொள்வதற்கும் மிகுந்த ஒரு பக்தி பரவசமாக சொல்லிக்கொள்வார்கள். நான் அதை பார்த்திருக்கின்றேன், அதை நான் உபயோகித்தது கிடையாது. அப்படி அந்த கொட்டையினுடைய முழு பெயர் இல்லை என்று சொன்னாலும் இந்த ஊருக்கு முன்னுக்கு ஒரு கொஞ்சமாவது அந்த கொட்டையின் உச்சரிப்பு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது. சரி, அடுத்து பண்டைய தமிழ்ச்சொல் என்று பார்க்கின்ற பொழுது ஆராட்டு, ஆவண்ண சாவண்ண இட்டண்ண டூன. ஆராட்டு என்றால் என்ன? அது ஒரு கொஞ்சம் வித்தியாசத்தோடு இன்றைய நாட்களில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். கூடுதலாக இங்கே வருகின்ற எங்களுடைய பெண் சகோதரிகளுக்கு இதிலே நிறைய அனுபவம் இருக்கலாம். ஆராட்டு என்று சொல்லப்படுகின்றது, உங்களுக்கு நிச்சயம் இதிலே அனுபவம் இருக்கலாம். அந்த வகையில் சீமலா நிக்கிறீங்கள், சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: ஓம் வணக்கம் சொல்லுங்க.
1: ஊர் வந்து உருத்திரபுரம்.
0: ஊர் உருத்திரபுரம், அங்கே நிக்கிறீங்க போடாக?
1: இல்ல, அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு.
0: போயிட்டு வந்தாச்சு.
1: ஆராட்டு என்ன? ஆராத்தியா கேக்குறீங்களா, அல்லது கோயில் அல்ல சடங்குகளை கேக்குறீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நிச்சயமாக எல்லாருக்குமே இதில் அனுபவம் இருக்கு. இல்ல, நீங்க ஆராத்தி எடுக்கணுங்களா? ஆராத்திய இது ஆராத்திய விட இதுல கூடுதலான அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஆராத்தி எடுத்துனீங்களோ இல்லையோ அது தெரியாது எனக்கு. ஆனா இது இது நிச்சயம் செய்திருப்பியல் இது நிச்சயம் செய்திருப்பியல்
1: சரி, இப்ப இதுல வேற மாதிரி போட்டிருக்கு. கோயில்ல நடக்கிற திருவிழாக்கள் இறுதி சடங்கு போட்டிருக்கு. அப்ப தேடிட்டு வர
0: தேடுங்க தேடுங்க, பின்னால அப்படியே கோடிக்கை போய் பாத்தீங்கன்னா பிடிக்கல. அப்படியே கோடிக்கை போய்
1: பாத்தீங்கன்னா சரி, பாத்துட்டு வர
0: ராஜினா நிபுணம் கேளுங்க.
1: சரியா, அம்மா கிட்ட சொல்லுவதான்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி, இங்கிருந்தும் தொடர்பு கொள்வதற்கு உண்மையில் சந்தோஷமா இருக்கின்றது, வாழ்த்துக்கள். சரி, அவர் சியாமலாவை தொடர்ந்து வருகின்ற அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க.
2: உருத்திரபுரம் ஆராட்டு என்ன ஒரு பொருளா?
0: இல்லை, பொருள் அல்ல. கூடுதலாக உங்களுக்கும் இதில் அனுபவம் இருக்கும். நிச்சயமாக தாய்மார் எல்லோருக்குமே இதில் அனுபவம் இருக்கும். அப்பா அம்மா இருக்கலாம், ஆனால்
2: தாலாட்டு பாடுறது
0: தாலாட்டு அனுபவம் இருக்கோ?
2: இருக்குதானே. அது என்ன காலம் இது, காலம் இது கண்ணாரங்க
3: சொல்லுங்க.
0: மற்றது ருத்ராட்சம் மாலை அணிந்திருக்கின்றீர்களா என்று கேட்டேன். நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். சரி, அவர் அதனை தொடர்ந்து வானொலிகளில் வணக்கம். வணக்கம். நீங்கள் அனுபவப்படவில்லையா அதுல?
2: என்ன
0: பாட்டு பாடி இருப்பீங்க?
2: வெள்ளை மனம் வந்த பிள்ளை என்று அந்த பாட்டு இல்ல மாதிரி
0: அந்த பாட்டு.
2: ஓ, வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை என்று பாடுவது.
0: அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு, இந்த சந்திராயன் பாட்டு ஒன்று இருக்குல்ல, என்ன மண்டைக்கு நிக்குது வரையில உடனடிய சிவாஜி இல்ல இல்ல இல்ல இல்ல, இது கொஞ்சம் ஒரு முஸ்பாத்தியான பாட்டு தான். என்ன படித்தால் மட்டும் தான் இது படம் நினைக்கிறேன், படித்தால் மட்டும் இல்லை படிக்காத மாதிரி அது தெரியல, அதுலதான் அந்த பாட்டு பாப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். சரி, அவரை தொடர்ந்து வணக்கம்.
3: வணக்கம். மொழித்தேவன் தாமதத்துக்கு வேணும்.
0: உங்களோட தொலைபேசி தொலைவு இல்லாம இருக்கு, விட்டு விட்டு வருது. நீங்க அப்போதான் கேட்க அப்படித்தான் வந்தது, இப்ப அப்படித்தான் வருது. சொல்லுங்க.
3: ரெண்டு ஊர் வச்சிருக்கிறேன்.
0: ரெண்டு ஊருக்கு மேல கூட தொலைபேசிய கொஞ்சம் மரியாதை போட்டு சொல்லுங்க, இல்லாட்டி கதைக்கிற ஒண்ணுமே விளங்க, விட்டு விட்டு வருது.
3: இல்ல இப்ப சரியா இருக்கு, நான் எல்லாம் எடுத்து தனியா கதைஞ்சு கொண்டுதான் நிக்கிறேன். மதிப்படையில இந்த மறந்து போய் கேட்டு கொண்டு இருந்ததை தட்ட மறந்து போகும், இப்ப எல்லாத்தையும் தட்டி போட்டு தனியா காய்ச்சி கொண்டுதான் நிக்கிறேன். இப்பவும் இருக்கா?
0: இல்ல இப்ப ஓரளவு ஓகே சொல்லுங்க.
3: ஓகே, முதலாவது வந்து ஆறு எழுத்தில ஒரு ஊர், ஆறு எழுத்தில ஒரு ஊர், உட்பகுதி வீடு கட்ட உதவும். நாளையும் நாளும் ஆறையும் சேர்த்தால் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சில பறவைகளுக்கும் உண்டு, மிருகங்களுக்கும் சில பறவைகளுக்கும் உண்டு. இதை பத்தி கோகுலன் சியாமராகாண்ட கோகுலனை தடவை பார்த்தேன். வடமாகாணம் உள்ளத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமம், கடற்கரைப்பற்று பிரதேச செயலர் பிரிவில் அமைந்துள்ளது. உள்ளத்தீவுக்கு மேற்கே சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. 12/9/2025 கணக்கின்படி உள்ளத்தீவு புதுக்குடியிருப்பு நகரம் ஆகியவற்றை இணைக்கும் பிரதான பாலம் அமைந்துள்ளது. இறுதியாக சென்ற மாதம், அதாவது 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 இவ்விடத்தில் இருக்கும் இப்பாலம் சீரமைக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரராஜா ரவிகரன் தகவல் தகவல் இந்த முதலாவதுக்கு கோகுலனுக்குள்ள தடவி பார்த்தேன் வந்திருக்கு. யாராவது இந்த விட தெரிஞ்ச பிறகு கோகுலனுக்குள்ள போய் இந்த ஊரை அடிச்சு எங்குள்ளது என்று டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நல்ல தகவல்களை தருகிறார். இது ஆறுலத்தில ஒரு ஊர். அடுத்தது வந்து அஞ்சலத்தில ஒரு ஊர் கொழும்பு பகல், கொழும்பு பகல் அஞ்சும் நாலும் காயத்தை குறிக்கும். அஞ்சும் சண்டும் மூன்றும் நாலும் இப்படியொரு கௌரவம் உள்ளது. கௌரவம் பார்த்து அப்படி கௌரவம் அப்படி சொல்லுவது அப்படி அஞ்சும் சண்டும் மூன்றும் நாலும் இப்படி ஒரு கௌரவம் உண்டு. முதல் எழுத்தில் உள்ள ஒற்ற கொம்பை எடுத்து விட்டு அதனுடன் நாலாவது எழுத்தை சேர்த்தால் ஒரு மிருகம் வரும். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் உள்ளது. இதுக்கு தடவை பார்க்கல, இலங்கையின் தென்மேற்கு கரையில் உள்ள ஒரு நகரம், கொழும்பில் இருந்து 18 கிலோமீட்டர் தெற்காக கொழும்பு காரி காரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இங்கே அமைந்துள்ளது. இந்த இரண்டு ஊரையும் கண்டுபிடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உள்ளுக்கு சொல்லவா அப்படியாய்?
0: சற்று முயற்சிகளும் நன்றி. இந்த நேரத்தில் ஜீனி காத்திருக்கீங்க, சொல்லுங்க.
4: முதல் நீங்கள் கேட்டது உடுத்திர பிரமண்டும் கூறிக்கொண்டு, அடுத்தது தாலாட்டையும் கூறிக்கொண்டு, பிபிஎன் கேட்டதெல்லாம் முதலாவது உற்றளவுக்கு கிரகிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. லைன்ல நிக்க எனக்கு உண்மையா கிரகிக்கல. என்னோட இறைச்சல் ஒரு பக்கம் அவற்ற

0: உண்டு நிக்குது. பிறகு இப்ப ரெண்டு தரைக்கு எல்லாருக்குமே உண்மையிலே ஒரு கஷ்டம் தான். போன முறை வந்து வேண்டு போல வச்சரிய அப்ப எங்களுக்கு முண்டொண்டா தந்துச்சு நம்மண்டா கொஞ்சம்
1: எடுத்து அவர் கேள்வி சொல்லியிருக்க எங்களை விட்டுட்டு நீங்க கேள்வியை கேட்டத்தான் நாங்கள் லைன்ல நின்று கேள்வி கேட்க முடியாது எங்களுக்கு. என்னோட எனக்கும் உங்களுக்கும் முரண்பாடு வரப்போகுது இந்த பிரச்சனையால.
2: என்ன முரண்பாடு?
1: அப்ப நான் உத்தரவிரத்தோட எவ்வளவு நேரம் அடிக்கிறேன் முதலே. ஆனா நீங்க எடுக்கல சியாமல் அந்த லைன்ல அந்த லவா வந்தது இதுல வந்திருக்கிறா. அப்ப பேருந்து கட் பண்ணி பண்ணி ரிங் பண்ணது கட் பண்ணுது எனக்கு. மற்றது நீங்க அந்த கேட்ட தரவா இருக்க சொல்லுவீங்களா? அந்த என்ன கேட்டுறீங்க தாலாட்ட சொல்லினா என்ன அது கேள்வி?
2: பாலத்துக்கு அது முதல் முடிஞ்சது.
1: அது முடிஞ்சது இல்ல தாலாட்டு என்ன முடியல தானே? நீங்க சரியான சொல்லி கொண்டு வர இல்ல தானே?
2: அந்த விட சொன்ன தானே திருவண்ணாமலையில சம்பவம் எல்லாம் சொல்லி கதைக்கிறோம்.
1: அது இல்லையே கோயில்ல கடைசியா என்னமோ சொன்னீங்க
2: பண்டைய தமிழ் சொல் அதுக்குத்தான் சொல்லி இருந்தேன். கூடுதலா எங்க அம்மாமியாருக்கு எல்லாரும் எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும்
1: சொன்னேன்.
2: இருக்கும் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும்.
1: விளங்கி
2: படிக்கல படிக்கிற காலத்துல இப்படி விளங்கி சேர்ந்தா எனக்கு அங்கி அரிப்புகள் சும்மா எங்களை போட்டு ரொட்டி அடிச்சாச்சு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். அருள் மனுஷவன் கமலவணி அக்காக்கு முதல் வந்தது ஜெனி கேண்டனா?
2: ஜெனி ஜெனி. ஆமா.
3: அவளுக்கு கிட்ட வந்தவ ஏன் அதை ஏன் ஜோசிக்கிறா சொல்லி போட்டு போயலாம் தானே. சும்மா சொல்றான் என்ன காசா படாமா முதல் ஒன்று சொன்னவ. நான் அதை இப்ப உறுதிப்படுத்த மாட்டேன். நேந்தா மச்சவை இந்த வெடி கொண்டு வரட்டும். ரெண்டாவதுக்கும் இருக்கா அந்த அந்த பேரை உச்சரிச்சவ பல்கலைக்கழக அந்த இருக்கு உச்சரிச்சவ இணக்கணும்னு சொல்லாம சொன்னால் மற்ற கழகம் உதவியா இருக்கும். திரும்பாமருக்கா சொல்கின்றேன். ஆறுலத்தில் ஒரு இடம் முற்பகுதி பனையிலும் தென்னையிலும் சமூகிலும் உள்ளது. பிற்பகுதி வீடு கட்ட உதவும் நாலும் ஆறும் மிருகத்துக்கும் உண்டு மிருகங்களுக்கும் உண்டு சில பறவைகளுக்கும் உண்டு. இரண்டாவது வந்து ஐந்துலத்தில் ஒரு ஊர் அஞ்சும் நாலும் காயத்தை குறிக்கும். அஞ்சும் ரெண்டும் மூன்றும் நாலும் இப்படி ஒரு கௌரவம் உள்ளது. முதல் எழுத்தில் உள்ள ஒற்ற கொம்பை நீ எடுத்துவிட்டு அதனுடன் நாலாவது எழுத்தை சேர்த்தால் ஒரு மிருகம். இங்கு ஒரு பல்கலைக்கழகம் உண்டு. நான் அதை சொன்ன வந்ததன் இந்த பல்கலைக்கழகத்தில் எனது சகோதரியின் மகன் படிக்கிறார் என்று கூறிக்கொண்டு பாப்பா
2: சொல்லுங்க.
3: உள்ளுக்கு சொல்லவா
2: என்னங்க வரோம்?

0: இந்த நேரத்தில் பத்மரமீஸ் அவர் நிக்கிறாங்கோ, சொல்லுங்க. வணக்கம்.
1: அப்படி
0: ஏதாவது
1: உதவும் பறவைகளுக்கும் மிருகத்துக்கும் இருக்கும் என்ன வாலி வாலும் இருக்கும் தலையும் இருக்கும் எல்லாத்துக்கும். மற்றது தென்னை பெண கவுக்கு குடும்ப என்ன விளாசண்டா சொன்னவர் தென்னை பெண தென்னை குடும்ப இதில் உள்ளவருக்கு
0: இல்லை அந்த மேலுக்கு இருக்குமென்று சொன்னவர் பெண்ணையில தென்னையில மேலே இருக்கிறதுக்கு
1: இருக்குமெண்டா. சரி ஓகே ஓகே.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓம் வாங்கோ.
2: நலமா இருக்கிறீங்களோ? கவலைபாடு இதோட பயந்துட்டீங்க போல.
0: இதுக்கெல்லாம் பயந்து நாங்கள் வாழ்க்கையில பூவோ சேர்த்திருக்கோம்.
2: அவ சொன்னது சரிதானே? நீ அப்படி எடுத்துக்கொண்டு லைன்ல நீ கேட்கலாதே இப்ப கவனிக்கலாதான்.
0: ஒரு காதல கேட்டு மற்ற காதல விட்டுக்கொண்டு நாங்கள் போய்கொண்டே இருப்போம்.
2: அப்படி அப்படி இருந்தா தானே அப்போது சொன்னீங்களே வாழ்ந்து காத்திக்கொண்டு இருக்கிறோம்.
0: அதுதானே
2: முதியோர் சொல்லுக்குள்ள கொண்டாந்தமாய் கொண்டாந்துருக்கீங்க.
0: அப்போ வந்து அவருக்கு அந்த பாட்டு மறந்தவனு இப்ப நினைவு வந்து ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்
2: பாட்டு பாட சொல்லி தாலாட்டு அப்ப பத்மராணி பெரியாரும் ஒருக்கா பாடி இருக்கலாமே மைன எங்களுக்கு என்ன ஆறு ஆறு ஆறு தாலாட்டு ஆறு ஆட்டு பாடி இருக்கலாம்.
0: உங்களுக்கு தெரிஞ்ச பாடுங்க
2: என்னட்டா எங்களுக்கு இல்லையே வேற விளக்கங்களும்
0: விரைவாக சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம். தொலைபேசியில் இருப்பவர் பேசுங்கள். சில நேரத்தில் ஜியோ நடேசன்
3: என்ற அதையும் அன்பா வேண்டுகோளா வச்சுக்கொண்டு அடுத்தது பத்மராணியக்கா கேட்டது அதை பொருத்தமா முதல் கேட்ட முதல் கேள்விக்கு பிபிஎன் முதலுக்கு ஒன்று ரெண்டு மூன்று பனர் என்ன அதுகளுக்கு வரும் என்று சொன்னது பட்டு என்று சொல்லி பார்க்கிறேன். மற்றது சொன்னவர் கடைசி வீடு கட்டுறது குதவும் என்று சொன்னவர். அப்ப கல் இருக்கிறது கடைசி ரெண்டு சொல்லிடுங்க கல். இடையில சொன்னவர் தரவு தந்தவர் நாலும் ஆறும் வந்து பறவைகள் மிருகங்கள் அது எல்லாத்துக்கும் இருக்குமாண்டு. அப்ப நாலு மார்பண்டைக்கு பாபென்னாவும் இல்லென்னாவும் இருக்கும். பால் முல்லைத்தீவு மாவட்டத்துல முல்லைத்தீவுக்குல இப்ப வட்டுவாகல் பாலம் கட்டுவது நடந்து கொண்டிருப்பதால நான் அப்படி நினைச்சு சொன்னேன். வட்டுவாகல் என்று அது பொருந்துமண்டு நினைக்கிறேன். நன்றி வணக்கங்கள், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து ஜெயநாதன் நிக்கிறீங்க, சொல்லுங்க.
4: அதுதான்
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
4: ரஞ்சனா சொன்னதா எழுதி
0: வாங்கிச்சு. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். சரி, அவரை தொடர்ந்து வணக்கம். வதந்தி
5: நினைக்கிறீங்களா?
0: சொல்லுங்க.
5: முதலெழுத்துல அரவ நீக்கினா ஒரு விலங்கின்ற பேர் ஏதோ வரும் என்று சொன்னவர். மீனா உள்ள அவைகளை யோசிச்சு
0: எதுக்கு சொல்றீங்க? முதலாவதுக்கா ரெண்டாவது?
5: நன்றி,
0: நன்றி, நன்றி. நேரம் நன்றி. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க
6: என்னோட நீங்க நிலைமை இருக்க இறைவனை வேண்டிக்கொண்டு அடுத்த முறையும் உங்களை சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு. என்னென்னா பட்டுவாகல் வந்து அது அந்த பெனை தென்னை கமுக அதுகளுக்கு இருக்கிறது பட்டுத்தானே, அதுதான் முதலாவது தரவு. ரெண்டாவது வந்து பிற்பகுதி வீடு கட்ட கல், மற்ற மூன்றாவது மிருகத்துக்கும் பறவைக்கும் இருக்கிறது பால் என்று சொல்லிக்கொண்டு, மற்றது அந்த அங்க அந்த பாலம் உடைஞ்சு அவை தண்டவை தானே முல்லைத்தீவு, அது பட்டுவாகல் என்று அதை சொல்லிக்கொண்டு, மற்றது முரட்டுவவா முரட்டுவோம் மற்றது மற்றது வந்து சொல்லிக்கொண்டு. அது நல்ல கேள்விதான். நான் அவ சொன்ன மாதிரி ஒண்டை சொன்னா எல்லாருக்கும் சுவமா இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டுண்டா எல்லாருக்கும் அந்த கணக்கு உண்மையில நல்ல கேள்வி, நல்ல அது சொல்லி பதில் எடுத்திருக்கிறார். அதுக்கு அந்த குடுக்குற விதம் நல்லா இருக்குது. ரெண்டுண்டைக்கு ரெண்டும் எல்லாம் எழுதணும்.
0: நாங்க
6: ஒண்டை சொன்னா உதவியா இருக்கும். விவரையும் கட்டிக்கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். மற்றது அந்த ஜெர்மன்ல பாடுறது இருக்குது எல்லாம்
0: வணக்கம்.
7: வணக்கம். நானும் சொல்லிக் கொண்டு நல்லாலும் ராணி பாட போதாக்கின்ற
0: போயிட்டு
7: இறுதியாக
0: யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஆழ்வாரா. வணக்கம்.
8: வணக்கம்.
0: சொல்லுங்க. சரி, எனக்கு இன்னும்
8: அடிக்கிறேன். அவர் சொன்னார் கொம்பு எடுத்தா மாடு கண்டு வரும். முரட்டை உள்ள வர மோனா உள்ள வர கொம்பு எடுத்தா மாவெண்ணா டூனா வந்து மாடு கண்டு வருது. அது சரியா?
0: நிச்சயமாக சரிதான் குறைச்சாச்சு
8: இப்ப சரி. மற்றது ஆறாட்டுக்கு தாலாட்டு தான்.
0: தாலாட்டு
8: இங்க என்னட்டு ஏழு மூண்டு ஒன்றரையில நிக்குது மூண்டு பேர் தாலாட்டு.
0: ஆஹா வடிவா தாலாட்டு
8: அதத்தான் தாலாட்டி கொண்டிருக்கிறோம்.
0: நன்றி வணக்கம். கடந்து விட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கேட்கப்பட்ட அனைத்து உடைகளும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் கேட்ட கேள்விக்கும் ஆராட்டு தாலாட்டு, அடுத்தது விடை உத்தரபுரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பிபிஎன்னாவுடைய இரண்டு விடைகள் சொல்லப்பட்டிருக்கின்ற வட்டுவாக்கு மற்றும் மொரட்டுவா. இது தாத்தனை விடைகளுக்கும் பிபிஎன்னா மற்றும் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும். இதில் குறிப்பாக ஊருக்கு போனவா கூட அங்கிருந்தே எங்களோட தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறா, உண்மையில நன்றி. சந்தோஷமாக இருக்குது என்றா கடகடந்து அங்கு சென்றாலும் உங்களுடைய வானொலியை நினைச்சு வாரந்த உறவுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த புதன்கிழமை நான் ரசித்த பாடலோடும் கதம்பத்தோடும் உங்களை சந்திக்கும் வருகின்ற இந்த நேரத்தில் விடைபெற்றுக் கொள்கின்ற வாழ்த்துக்கள்.
9: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
10: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
11: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
10: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
12: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
10: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
11: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
9: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோசஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோசஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோசஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோசஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15, மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
13: தேவி,
9: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
14: வாழ்வை வசந்தம் வந்து
9: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 கொடுப்பது பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545 91 44 79.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: சிறுவர் முற்றம்
1: விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது.
0: சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு மனநிலைகளுக்கும் அன்றியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மனநிலைகளை ஓடி வாருங்கள், இது உங்களுக்கான நேரம். கள்ளங் கபடமற்ற மழலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். மழலைகளுக்கான கட்டுரை, கவிதைகள் மற்றும் பொன்மொழிகள், கவிதைகள், விடுகதைகள், பழமொழிகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு, திருக்குறள், திருவாசகம், திருப்புகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.

0: ஓடி வாருங்கள் மனநிலைகளே, இது உங்களுக்கான நேரம். அழைக்கமணி தொலைபேசி இலக்கம் 0033148 3315 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958 4747 71. வைபர் ஊடாக 0033
1: பாப்பா
0: 680-0774-27. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் ஊடாக 0033-689-86.

0: வந்திருக்கலாம்.
1: இப்பொழுது வந்திருக்கும் அன்பு மணிலியை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நேரடியாக அங்கேனியோட பேசுவதை மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு என்ன பிசின் இல்லையா? முடிஞ்சதா
2: பிசின்?
1: இனி போக மாட்டீங்களா புதன்கிழமையில? செப்டம்பர் மாசத்துல இருந்து திங்கக்கிழமையா? எப்படி நல்லா நீந்துவீங்களா? நீந்த பழகிட்டீங்களா? கொஞ்சம் கூட தண்ணிக்கு என்ன கட்டிக்காரி என்னம்மா
2: சின்னாக்கா?
1: ஓ, அப்ப இனி சின்னா புதன்கிழமை போவார் செப்டம்பர்ல இருந்து. சரி சரி, ஓகே, பரவாயில்ல. அவரு உங்களை போல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவார்.
3: என்ன
1: வந்துடுவார் 5 மணிக்கு? ஓகே, சரி சரி, ஓகே. சரி, சாப்பிட்டீங்களா செல்லும்?
2: நீங்க?
1: ஓ, நாங்களும் சாப்பிட்டோம். என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு?
2: நான் ஒரு கதை சொல்ல போறேன்.
1: என்ன கதையம்மா? கெட்டிக்கார சேவல். சரி சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல ஒரு சேவல் வண்டி இருந்துட்டா. அந்த சேவல் வெடிய ஒழும்பி ஒரு மரத்துல நின்று எல்லாருக்கும் கிழக்கிற மாதிரி கட்டிச்சா
1: கூடிச்சுதான்.
2: அந்த பக்கமா ஒரு நரி வந்து வந்துட்டான். அந்த நரி நினைச்சதா அந்த நரிக்கு சரியான பசியா? அப்ப அந்த சேவலை பார்த்துட்டு அந்த சேவலை சாப்பிடலாம்னு ஒவ்வொரு ஆசைப்பட்டுதான். அப்ப அந்த நரி அந்த சேவல் மரத்து பிண்டாடியால அதால இருக்கிறாரு அந்த இடத்த வச்சுதான் அதை எடுக்க வச்சு வந்துதான். அந்த மாதிரி சொல்லிட்டுடா சகோதரமே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்ப அந்த சேவை சொல்லிட்டான் என்னதுண்டு? அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டான் இனிமேல் அந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை பிடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒரு ஆள் பூச்சி ஒரு ஆள் சாப்பிடக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது, ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டுதான். அப்படியே சட்டம் வந்து ஒப்பட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டுதான். அப்பம் விளங்கிட்டு இந்த நிறைய நான் புடிச்சு சாப்பிட போடுண்டு. அப்ப அந்த சேவல் அங்கிருந்து சுத்தி எட்டி பார்த்துதான். அப்ப அந்த நிறைய கேட்டுட்டா என்ன எட்டி பாக்குறீங்க? அந்த சேவல் சொல்லிட்டா இல்ல வேட்டக்காரங்க காட்டுக்குழியோட வாரங்க வேட்ட நாயோட வார மாதிரி இருக்கு. பயத்துல நடங்க வைக்கிறா. அப்ப அந்த சேவை சொல்லிட்டுதா எதுக்கு நடங்குறீங்க? நீங்க சொன்னீங்க ஒரு ஆள் ஒரு ஆள் கூட சாப்பிட கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்ப எதுக்கு ஊர பாக்குறீங்கன்னா அந்த சேவை கேட்டுதா. அந்த நாடி சொல்லிட்டுடா இல்ல என்றால் அவருக்கு சில பேர் எல்லாம் ஒப்பட்டம் விளங்காம இருக்கலாம், அவருக்கு தெரியாம இருக்கலாம். அதான் ஓடி போயிருக்காங்க. அப்ப அந்த சேவை சொல்லிட்டா
1: நரி வந்து சந்திரமுள்ள அந்த மிருகம் தானே பாத்தீங்களா, அவருக்கு அவரையே சேவையாக மாட்டிட்டு தான். வாழ்த்துக்கள் அம்மா, கெட்டிக்காரி நல்ல அழகாக சொன்னீங்க. உங்களுடைய இனி இந்த கதைய நாங்கள் இனி அங்கே இந்த மாயெல்லாம் அப்ப அப்ப என்றெல்லாம் கேட்கலாம் என்ன. சரி ஓகே அம்மா, அழகாக நல்ல கதை சொல்லியிருந்தீங்க சேவல் நரி கதை. வாழ்த்துக்கள்.
2: நன்றி அண்டி.
1: நன்றி செல்லம்.
2: அண்ணா வந்தோன்னு
1: வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம் அண்டி.
1: நன்றி செல்லம். நேரம் சரியாக 5:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம்.
0: சின்ன சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா.
1: சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியிலே இப்பொழுது அகேனி இணைந்து ஒரு சேவலும் நரி என்ற கதையை சொல்லியிருந்தார். அதே போல மனநிலையை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் சரியாக 5:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முட்டம். கேட்டுக்கொண்டிருக்கும் மனநிலைகளை இணைந்து
1: கொள்ளுங்கள்.
0: இப்பொழுது கோடை காலம் தானே, அந்த வயலே வெளியிலே மனநிலைகள் செல்வார்கள். ஆனாலும் வீட்டிலே இருந்து மனநிலைகள் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது வந்திருக்கும் மனநிலை வணக்கம்.
2: வணக்கம் ஆர்த்திகன், எப்படி இருக்கிறீங்க செல்லம்? ஓ, நாங்களும் நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். என்ன செல்லம்? ஓ, தங்கச்சி சொன்னவன் நீங்க வருவீங்களண்டு. அப்ப அதான் நான் இது பாத்தேன். இன்னைக்கு அந்த அக்காவை வெறையில, யஸ்மின் அக்கா, யது அக்கா வெறையில, இங்க போட்டார்களா தெரியாது. என்ன என்ன சொல்ல போறீங்க? சரி, சொல்லுங்க கேப்போம்.
3: உலகத்துல 5 கண்டங்கள் இருக்கு. உலகத்தின் பெரிய கண்டம் ஆசியா, உலகில் சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா, உலகில் மிக பெரிய நாடு ரஷ்யா, உலகில் சிறிய நாடு வத்திகன், உலகில் மிக பெரிய தீவு கிரீன்லாந்து, உலகில் மிக பெரிய தீவு மிகப்பெரிய பாறைவனம் சகாரா பாறைவனம். உலகத்துல 195 நாடு இருக்கு. பெரிய மலை
2: மூன் பிளான். ஓகே ஓகே, அது
3: அது இங்க பிரான்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய மலை.
2: மிகப்பெரிய மலை, ஓகே.
3: உலகத்துல பெரிய மலை எவரெஸ்ட்.
2: எவரெஸ்ட், ஓகே. இலங்கையில பெரிய மலை?
3: இலங்கையில
2: அம்மாக்கு தெரியும், பேதுரு தாலுகால
4: மலை.
2: இலங்கையில் சிறிய மலை? சிவனொளி பாதமலை. என்ன?
3: எனக்கு தெரியாது.
2: அதுவும் படிச்சு கொள்ளணுமா? ஓகே செல்லம், வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்டங்கள், நதிகள் எல்லாம் சொல்லி இருந்தீங்க, வாழ்த்துக்கள் செல்லம்.
3: நன்றி.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: இன்றைக்கு என் நண்பன் என்ன அவட்ட வீட்டை கூப்பிட்டவர், அவட்ட பேர் எலியட். அவர் அவட்ட வீட்டையில கூப்பிட்டவர், நான் அவட்ட வீட்டை போனான். அவட்ட பிறந்த நாளுக்காண்டி சேர்ந்து அங்க போனா அங்க இருந்த ஸ்விம்மிங் பூல் இருந்த பேருந்து ஒரு கோட்டை வந்து காத்தடிச்சு வச்சிருந்தவ பேருந்து விளையாடுறதுக்கு ஒரு பெரிய இடம் இருந்தது. அங்க
2: நாட்டை சேர்ந்தவரா? சரி செல்லம், வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாளும் போய் கொண்டாடிட்டு கேக் எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கிறீங்களே என்ன? ஓகே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அகிலிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி செல்லம், நன்றி, வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: வந்து வா.
1: நேரம் சரியாக 5:33. இப்பொழுது வேலனையூர் வேந்தனார் எழுதிய குழந்தை மொழி பாடல்கள்னு சொல்லி அதாவது முதலாவது பாடல் வந்து அம்மாவின் அன்பை பற்றி ஒரு பாடலை முதலாவது பாடலாக அவர் எழுதியிருக்கிறார். வேந்தனார் வேலனையூர் வேந்தனார். சரி, அவருடைய அவர் எழுதிய பாடல்களில் அதாவது முதலாவது பாடல் அன்பை பற்றி, அம்மாவின் அன்பை பற்றி எழுதியிருக்கிறார். நாமும் அம்மாவின் அன்பை பற்றி கேட்போம்.

0: நல்லது மனைவிகளே, ஒரு அருமையான அழகான ஒரு பாடல், அம்மாவின் அன்பை பற்றி பாடிய பாடல் ஒன்று. வேந்தன் வேலனையூர் வேந்தனார் எழுதிய இந்த பாடல்.
1: மனதில் மகிழ்ச்சி கொள்ளுமா
0: அந்த வேலை வந்திருக்கும் அன்பு மணலி, அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் யஸ்மின், எப்படி இருக்கிறீங்க? முதலாவது மணலையாக வாராரு என்ன? எப்படி இருக்கிறீங்க அம்மா?
2: இந்த பேர் வந்து தனுஷ் இல்ல தனி
0: தனுஷா
2: இல்ல
0: யானுஷா யானுஷ்
2: இல்ல
0: சாப்பிட்டீங்க தானே? இன்னைக்கு கிளாஸ் ஸ்கூலு போனீங்களா? லீவு. ஓகே ஓகே சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து போன முறை பாரதியின் புதுமை பெண் என்ற ஒரு பந்தி வந்து வாசிக்க
0: தொடங்கினான்.
2: பெண்ணுரிமைக்கான குரல் மட்டும்தான் வாசித்தன. இப்போ இந்த முறை பெண்களும் கல்வியும் பத்தி வாசிக்க போறேன்.
0: பெண்களும்
2: கல்வியும்
0: கல்வியும் பற்றியும். ஓகே
2: ஓகே. பெண்கள் உரிமையுடன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், அறிவை தேட வேண்டும், சட்டங்கள் பெற வேண்டும், சட்டங்கள் செய்ய வேண்டும், வீட்டை மட்டுமன்றி நாட்டையும் ஆள வேண்டும். இவ்வாறு பாரதியின் பார்வை.
0: முடிஞ்சதா?
2: இல்ல இல்ல. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுங்கே பெண் இலைப்பிள்ளை காணென்று காதலான ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாத ரணங்கள் பழமையை கத்திலும் மாற்றி பெற செய்து வாழ்வமதி. பெண்கள் படிக்க வேண்டும், அப்படி பின் மூலம் பாரெல்லாம் மாற்றி பெற செய்ய வேண்டும் என்று பாரதியாரின் கருத்தாயிருமையை இப்பாடல்கள் எமக்கு எடுத்து காட்டுகின்றன. அச்சம் தவித்தால் அறிவு ஓங்கும். பெண்கள் காலங்காலமாக வீட்டிற்கு வெளியே வர அஞ்சியவர்களாக வாழ்ந்து வந்தனர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாணிந்து வீறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய பாரதி சாதாரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிமிக சமானமாக வாழ்ந்த இந்த நாட்டிலே என்று பாடி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வாழ வேண்டும் என்று துணிவை ஊட்டினார். மேலும் ஆண்களும் பெண்களும் நிகழ் என்று மெய்பொருள் மேலோங்கினால்தான் இவ்வுலகம் அறிவில் உயரும் என்று நம்பிய பாரதி ஆணும் பெண்ணும் நிகரின கொள்வதால் அறிவில் நோங்கி இவ்வையாக பழிக்கும் என்று பாரதியார்.
0: எட்டிக்காரி பெண்கள் அதாவது பாரதியார் எழுதிய, அதாவது பாரதியாரின் கூட்டிலே அவரால் கூறப்பட்ட இதழ் வந்து பெண்களும் கல்வியும், பெண்கள் எப்படி வாழ வேண்டும், வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தான் அந்த அவர் தான் இந்த கூற்றுக்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார் பாரதியார். நீங்க பாரதியை பற்றி படியுங்க, நல்லா நன்றா இருக்கும். அவர் படிக்க படிக்க உங்களுக்கு அதை திருப்பி திருப்பி கேட்க வேண்டும் போல இருக்கும். சின்ன சிறிய சிறுவர்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் அவர் நிறைய கருத்துக்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். நிறைய பாடல்கள் வந்திருக்கிறது, நல்ல வரிகள் எழுதியிருக்கிறார், நல்ல கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார். பெண்கள் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் நிறைய இதை பற்றி அவற்றை நீங்கள் பாரதியார் பற்றி படித்தீங்கன்னு சொன்னால் நிறைய படிக்கலாம். கட்டிக்கார், இது எங்க என்ன இடத்துல எடுத்து படிச்சீங்கள்,
3: என்னது
0: எங்கிருந்து எடுத்து வாசிச்சீங்கள்? சென்ற வாரம் நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா, என்ன எழுத பற்றி கதை சொன்னீங்க?
3: போன வாரமா?
0: ஆமாம்,
3: போன வாரமும் பாரதியார் பெண்களை பத்தி தான் சொன்னேன்.
0: ஆமாம், பெண்களை பற்றி பாரதியார் எழுதியது. கட்டிக்காரி வாழ்த்துக்களம்மா, இப்படி இப்படி நீங்கள் நல்ல சம்பவங்களை நீங்கள் பெரிய பெரிய பெரியவர்கள் எழுதிய பாரதியார் மற்றும் நிறைய இருக்கிற திருக்குறளை பற்றி, திருக்குறள் விளக்கங்களை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லலாமா?
3: ஓகே
0: ஓகே அம்மா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி. எங்க யஸ்மின்?
3: ஓ
0: கொடுங்க.
3: வணக்கம்.
0: ஓ வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: நான் இன்னைக்கு நேரத்தை பத்தி கேட்க போறேன்.
0: ஓ நேரத்தை பத்தி சொல்ல போறீங்க, சரி சொல்லுங்க.
3: ஒரு ஊர்ல ரெண்டு மாணவர்கள் இருந்தவங்க. அப்ப வந்து அவைய சின்ன வயசுல இருந்து ஒரு நாத்தான் படிக்கிறது. அப்ப ஒரு ஆள் வந்து ஒரே நல்ல மார்க் எடுப்பு, ஆனா இன்னொரு ஆள் வந்து கூடாத மார்க் எல்லாம் எடுப்பு. பிறகு அது அது டீச்சர்மா மாஸ்டர்மா ரெண்டும் சொல்லுறேன். அப்போ பிறகு அவைய

0: அந்த நல்ல நல்ல மார்க் வாங்காதவர்கிட்ட கேட்டவர், நீங்க நல்ல மார்க் வாங்குறீங்களு கேட்டவர். அப்ப அவர் சொன்னவர், ஓ டீச்சர் எனக்கு வீட்ட நேரம் இல்ல படிக்கிறதுக்குண்டு, அவரும் சும்மா போய் போய் சொன்னவர். அப்ப பிறகு டீச்சரும் அப்படியே விட்டுட்டா. பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு வந்து அவர் ரெண்டு பேருக்கும் பெரிய டெஸ்ட் வந்தது. அப்ப வந்து அவரோட நல்லா படிக்கிறவர் வந்து அவரோட ஒரு கிழமையா வந்து விளையாடாம ஒன்றும் செய்யாம இருந்தவர். அப்ப அவர் அவரும் ஏன் இவர் என்னோட விளையாடுறதில்லைன்னு பார்க்க அவர் பார்க்கிறார். அவரோட நண்பர் வந்து படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் சொல்லுற, ஓ இது என் படிக்க அவனும் வந்து விளையாடுண்டு அவரும் அந்த நல்லா படிக்கிறவனை கொடுத்து, அப்ப அந்த நல்லா படிக்கிறவனும் இப்ப படிக்காம விட்டு ரெண்டு பேரும் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கல. அப்ப டீச்சர் வந்து சொன்னவர், டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு நான் ரெண்டு பேரோடையும் கழிக்க வேண்டாம், அவர் நல்ல மார்க் எடுக்காததுல இருந்து அவர் எல்லாம் மாறிட்டு. அப்ப டீச்சர் சொன்னவர், ஓ என் அந்த நல்ல மார்க் எடுக்கிறவர்கிட்ட கொடுத்தவர், ஓ என் இப்ப நல்ல மார்க் எடுக்கிறீல முதல் மாதிரி என்று கேட்க, அவரும் மற்றவர் மாதிரி சொன்னவோ டீச்சர் எனக்கு நேரம் இல்லாண்டு. அப்பதான் அவட டீச்சர் வந்து கதையெல்லாம் கேட்டுட்டு டீச்சர் வந்து அவட கதையை சொன்னவர். ஏண்டா அவன் முதல் வந்து படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம், சில பேர் படிக்காம வேலை பார்த்து கொண்டிருந்தது. அப்ப அந்த இதுக்குள்ளதான் அவன் வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டு படிச்சு நேரத்தை வீணாக்காம விளையாடுகளை வீணாக்காம படிச்சு படிச்சு அவ டீச்சரா வந்தவன்னு அவ கதை சொன்னது.
1: ஓகே அம்மா, கெட்டிக்காரி, நேரம் வந்து முக்கியம். என்ன நாங்கள் வந்து வீணாக்க கூடாது, நேரத்தை நாங்கள் எப்பொழுதும் கணக்கிட வேண்டும். நாங்கள் இன்ன நேரத்துக்கு நாங்கள் இன்ன செய்ய வேணும்னு சொன்னா அந்த நேரத்துக்கு நாங்கள் செய்யணும். ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நாங்கள் இப்படி இந்த நேரத்துக்கு தான் படிக்கணும், இந்த நேரத்துக்கு விளையாடணும், இந்த நேரத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அந்த நேரத்தை நாங்கள் குறிப்பிட்டு வச்சோம்னு சொன்னால் அது எங்களுக்கு வளமையாகிவிடும். என்ன அதே போல யாஸ்மினியின் நேரத்தை கணக்கிட்டு படிக்கணும், விளையாட வேணும். என்ன விளையாடுவீங்களா
0: அக்காவோட?
1: கட்டிக்காரி ரெண்டு பேருமா செஸ் விளையாட்டுல? சரி சரி, ஓகே அம்மா, வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: நன்றி
1: நன்றி அம்மா. அதே நேரத்தை நீங்கள் இப்ப இன்றைக்கு நீங்கள் எங்கட சிறுவன் முற்ற நிகழ்ச்சிக்கு வராது நேரம் நீங்கள் தெரிய இல்லையா உங்களுக்கு? பாத்தீங்களா, நீங்களே நேரத்தை தவற விட்டுட்டீங்கள். சரி, அந்த நேரத்தை நீங்கள் இன்னைக்கு புதன்கிழமை அந்த நேரத்துக்கு அண்டியோட கதை கோணும்னு சொல்லி அந்த நேரத்தை நீங்க குறிப்பிட வேணும். என்ன? ஓகே அம்மா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி செல்லம். நேரம் சரியாக 5:51.

0: மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா.
1: அது இசைத்தட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்றபடியால் அது கனகாலமாக அது இசைத்தட்டு பாவிக்காமல் இருந்தபடியால் அது அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுது.
0: ஒரு குழந்தையை வையாதே பாப்பா,
1: நல்லொரு பாடல். அவர் தங்கள் வீட்டிலே வளர்த்த அந்த பூனையை பற்றி தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். அதே போல தன்னுடைய அம்மா, தன்னுடைய பாட்டி என்னெல்லாம் நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். கோழியை பற்றி எழுதியிருக்கிறார், மயிலை பற்றி எழுதியிருக்கிறார், குயிலை பற்றி எழுதியிருக்கிறார். நாங்கள் அடுத்த வாரமும் இவருடைய பாடல்களை கேட்போம்.

0: இத்துடன் சிறுவர் முற்றம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஆர்த்திகன், அகேனி மற்றும் யஸ்மின், யானிஸ் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு,
1: காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு.
0: தொடரும் விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. 6:15 வரை திரேசை பாடல், 6:15 இருந்து 7 மணி வரை இடம்பெற இருக்கிறது. நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

0: இந்தடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 65.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: நேரம் சரியாக 6:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 6:15 வரை திரைசை பாடல்களை கேட்போம். 6:15 7 வரை இடம்பெற இருக்கிறது நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும். இப்பொழுது திரைசை பாடல் கேட்போம். எனக்காக காத்திரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 6:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 6:15 வரை இடம்பெற்று கொண்டிருக்கிறது திரைசை காலங்கள். திரைசை காலங்களில் வெறும் அடுத்த பாடலாக

நிலைய காலைக நேரம் சரியாக 6:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் திரைசை பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். திரைசை பாடல்களில் வெறும் அடுத்த பாடலாக வேதம் புதியது திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதிலுள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களையும் தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் ஒலிபரப்பாகும். எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் தாயத்திலிருந்து வாகிதா பசருதீன் அவர்கள். இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் வாகிதா பசருதீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: நல்ல குடும்பத்தின் தலைவி, நாயகன் உள்ளத்தில் குடியிருக்கும் தெய்வம். நல்ல குடும்பத்தின் தலைவி, நாயகன் உள்ளத்தில் குடியிருக்கும் தெய்வம். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நல்ல என்னும் பதத்திற்கான பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் வாகிதா பசருதீன் அவர்கள்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் காத்தான்குடி 6 இலக்கம் 86 ஜின்னா லேனை சேர்ந்த வாஹிதா பஸ்ருதீன் அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தலைவி என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியோடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் வாஹிதா பசருதீன். இலக்கம் 86, ஜின்னாலே, காத்தான்குடி 6, தாயகத்திலிருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: நல்ல குடும்பத்தின் தலைவி, நாயகன் உள்ளத்தில் குடியிருக்கும் தெய்வம். எனவே தொடரும் பாடலை உள்ளத்தில் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார்.

அன்பான நேர்களே, இந்நிகழ்ச்சிக்கான பிரதிகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன. நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை குடி என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் வாஹிதா பசுருதீன் அவர்கள்.

நெஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வே ஞான

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது தெய்வம். இதற்கான பாடலாக சகோதரி வாஹிதா பசருதீன் அவர்களின் தெரிவிலே

தினமும் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இன்றைய தினம் வலம் வந்த பதங்கள். நல்ல குடும்பத்தின் தலைவி நாயகன் உள்ளத்தில் குடியிருக்கும் தெய்வம்.

இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த வாகிதா பசருதீன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிரமும் இந்நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 rue Caille, 75 000 Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 Marcel Cerdan, 95 000 Gonesse.
2: சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமருந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 Rue Joseph Henner, 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்கூறுதலவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியான மணிக்கருதலவை செய்தி தலைப்புகளுக்கு என்ன சொல்லி வழங்குகிறார்கள்? பேரரசர் ரோக்கியில் அமைந்திருக்கின்ற வி டி கேசங்கர் மற்றும் காலிகோனஸில் அமைந்திருக்கின்ற வி டி சுபஸ்டோஸ். அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் சுனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்கவை சந்தித்திருக்கிறார்கள். அன்று நாம் ஒருங்கிணைந்து நேரடி ஏகாதிபத்தியத்தை தோற்கடிப்பது போல இன்று நாட்டிற்குள் செல்வாக்கு செலுத்தி வரும் மறைமுக ஏகாதிபத்தியத்தையும் தோற்கடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிறார். எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடுகள் கிடைக்கப்படுவதால் கியூஆர் முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானது அல்ல என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கிறார். பெண்களின் பாதுகாப்புக்கான நிரந்தர கட்டமைப்பு ஒன்று உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் பாடுபடுகிறது. தூய்மை இலங்கை செய்திட்டத்தின் ஊடாக மக்களின் மனங்களில் உள்ள மாசுக்களை நீக்கி சமூக அக்கறையுடைய பாதுகாப்பான சமூகம் ஒன்றை உருவாக்க நாம் விளைகின்றோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். எல்நினோ காலநிலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிக பெரிய மற்றும் மிக மோசமான நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்திருக்கிறது. மக்கள் சபை தேர்தலில் நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிதவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். இலங்கை முதலீட்டு சபையின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த குலங்கமு ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை முதலீட்டு சபையின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் மேலும் சட்டவிரோத மீன்பிடி இழுவை மடி தொழில்களை கட்டுப்படுத்த புதிய சட்ட மூலங்கள் இறுதி அனுமதிக்காக சட்ட மாதிரி திணைக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அரசு நிறுவனங்களின் மாற்றுத்திறன்களுக்கு முன்னுரிமை சேவைகளை வழங்குவதற்கான சிறப்பு அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அபாயகரமான மற்றும் பொறுப்பேற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக இலங்கை காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மற்றும் குறைபாடுள்ள வாகனங்களை கண்டறியும் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. தமிழ் மாநிலத்திலிருந்து சுவாமி விவேகானந்தர் நினைவு தின கொண்டாட்டத்துடன் இணைந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதற்கான முன்னாய்த்து கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை நேற்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் நாட்டு மக்களின் வாழ்க்கை மற்றும் தொலைபுரிவதை எளிதாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் மற்றும் தற்சார்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பு ஆகிய இரு அம்சங்களின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர்நிலை ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மாணவர்களின் மலநலம் குறித்து ஆய்வு மற்றும் தற்கொலை சம்பவங்களை குறைக்கும் நோக்கில் உச்சநீதிமன்றம் நியமித்த செயற்குழு 10 மாநிலங்களில் உள்ள 30 உயர்கல்வி நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி இந்தியாவில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ராஜஸ்தானில் டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளால் தீபிடித்ததில் 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். உலக செய்திகளில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராக மாறியுரிய தெரிவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லிபனான் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குடியுரிமை பெற தகுதி உள்ளது என அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்க மக்களுக்காக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என சில்லறை விற்ப நிலையங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஐரோப்பிய நாடான மொனாக்கோவில் உக்ரைன் நாட்டை பூர்வமாக கொண்ட தொழிலதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள்.
வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1943 அதிகரித்திருக்கிறது. பாகிஸ்தான் துணை பாட நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா தொழிற்சாலை முயற்சியில் வழங்கியிருக்கிறது. பழையமையான விண்வெளி தொலைநோக்கிகள் ஒன்றில் வளிமண்டலத்தில் இருந்து சிதறி அழிவதிலிருந்து காப்பாற்ற நாசா முயன்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் 20-20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கு இந்திய தீவுகளை நேற்று வென்றிருக்கிறது. இங்கிலாந்து அணியின் தலைவர் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெறுவது குறித்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரே ஆர்ச்சர் பேசியிருக்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடனை 3-0 என்று வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது பிரான்ஸ் அணி. அமெரிக்கோஸ் அணியை 2-1 என்று வீழ்ச்சி நோர்வே வரலாற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஜெர்மனி கால்பந்து அணியின் கோல் கீப்பர் மானுவேல் நோயர் தனது சர்வதேச கால்பந்து விளையாட்டில் ஓய்வு முறையை அறிவித்திருக்கிறார். நிறைவாக நாணய மாற்றீடு அனுசரணை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியோகபூர்வமான இணையதளமான www.tatw.com இணையதளத்தினர் ஒரு நாளில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 383.10 ரூபாய், இந்திய விலையில் 107.99 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335.90 ரூபாய், இந்திய விலையில் 94.70 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 414.96 ரூபாய், இந்திய விலையில் 116.98 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை விலையில் 444.59 ரூபாய், இந்திய விலை 125.83 ரூபாய். ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 236.25 ரூபாய், இந்திய விலையில் 66.60 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர் தமிழ்வழியில் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியாரத்துக்கான மணிக்கூர் தலைவர் செய்தி தலைப்புகளை அனுசர் வழங்கியதற்காக பெரஸ் ரூக்கில் அமைந்திருக்கின்ற வீட்டி கேசங்கர் மற்றும் கார்லி குனிஸில் அமைந்திருக்கின்ற வீட்டி சூப்பர் ஸ்டோர்ஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிரம்பிக்கு வருகிறது. இந்த மனத்தியாரத்துக்கான மணிக்கூர் தலைவர் செய்தி தலைப்புகள். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கு. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 1/6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street in Coogan, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யான் கலஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
3: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0142 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசலாம் செப்பலை ஷரி மகால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகில் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 வன்கூவர் கனடா.
4: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 64 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரஸ் கிராஸ் 3098 சுவிஸ், கொனிட்ஸ், மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: இலக்கம் 0301 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 0708 920 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேரம் மாலை நிலவு வணக்கங்கள் முன்னுரிமை புதன் மாலை பொழுது நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய நாளில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம் வளைவு போல இருந்து நாளில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம் நிகழ்ச்சியோடு பயணிக்கப் பொருள் இன்றைய நாளில் இசையமைப்பாளர் தெய்வேந்திரன் அவர்களது இனி இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. இனிமையான பாடல்கள் மொத்தமாக ஐந்து நேர்களுடைய பாடல்கள் வந்திருக்கிறது. அந்த ஐந்து நேர்களில் மூன்று நேர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் குழுக்கள் மூலம். சரி, அந்த மூன்று நேர்களுடைய பாடல்கள் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. அந்த மூன்று நேரம் அப்படியே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இனிய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போவர்கள். உங்களுடைய ரசனையில் வந்து இன்றைய நாளில் எந்த பாடல் அதிகக்கூடிய புள்ளிகளை பெற இருக்கிறதோ, மூன்று ரசனையில் மூன்று புள்ளிகளை வர இருக்கின்ற பாடல் முதலாவதாக எந்த பாடல் பெற இருக்கிறதோ அந்த பாடலுக்கு மூன்று புள்ளியை திறப்பவர்கள் இந்த பாடல் உங்களோட ரசனை அந்த பாடலை தெரிவு செய்யுங்கள். இரண்டாவதாக இந்த பாடலும் அந்த பாடலுக்கு இரண்டு புள்ளிகளும், மூன்றாவதாக இந்த பாடலும் அந்த பாடலுக்கு ஒரு புள்ளி என்ற ரீதியில் இன்றைய நாளில் இணைந்து சிறப்பிக்கப் போவர்கள் பாடல்கள் போட்டியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்களது இனி இசையில் உருவான பாடல்கள் வானொலி இப்பொழுது முதல் போட்டிக்கு வருகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப் போகிறது. பாடல் இலக்கம் ஒன்றாக மண்ணுக்குள் வைரம் திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல் வானொலியில்.

சரி, ஒலித்திருக்கிறது பாடல் இலக்கம் ஆறு. இப்பொழுது பாடல் இலக்கம் இரண்டுக்குள் செல்ல போகின்றோம். அளிக்கப் போகிறது பாடல் இலக்கம் இரண்டாக வானொலியில் இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள் உருவான பாடல்களில்

சரி, அந்த வகையில் மூன்று பாறைகள் அந்த இரண்டு பாறைகளும் ஒலித்து வந்திருக்கிறது. இப்பொழுது பாறலுக்கு மூன்றுக்குள்ள போகிறோம். பாறலுக்கு மூன்றுக்குள் போவதற்கு முன்பாக ஒரு கடிக்கோளி ஒன்று காத்திருக்கும், இலகுவான ஒரு கடிக்கோளி என்று நாளில் உங்களுக்காக காத்திருக்கிறது. பார்க்கலாம். சரி, இதுக்கு வாரம் முதலாவது நீர் இப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு வைத்தியருக்கும் ஒரு பேஷண்ட், அதாவது வந்து ஒரு நோயாளிக்கும் இடையில் நடக்கிற ஒரு சம்பாசனை, சுவாசியமான சம்பாசனை, சின்ன கடிக்கேள் தான். அதாவது வந்து வைத்தியர் வந்து ஒரு நோயாளி இருதரை வந்து பார்த்து சொல்லியிருக்கிறாரு. அந்த நோயாளி பார்த்தீங்கன்னா, ஏ உங்களுக்கு வந்து உங்களுடைய கிட்னி இருக்குத்தானே, கிட்னி வந்து ஃபெயில் ஆகிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த நோயாளி வந்து சிம்பிளாக திருப்பி வந்து டாக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது என்ன கேள்வியாக இருக்கும், மிக மிக இலகுவான ஒரு கேள்வி. அது ஒரு நோயாளி வந்து கிட்னி நோயாளி ஒருத்தர் வந்து அவர் வந்து செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்கிறேன் சொன்னால், உங்களுடைய கிட்னி வந்து ஃபெயில் ஆகிட்டுதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து அந்த நோயாளி வந்து அந்த டாக்டரை பார்த்து திருப்பி கேட்டிருக்கார் ஒரு கேள்வி. அது என்ன கேள்வியாக இருக்கும், கடியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பாருங்கள், அது என்ன கேள்வியாக இருக்கும். டாக்டர் சொல்ல, உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு தப்பா, செக் பண்ணிட்டேன், உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுதுன்னு சொன்னதுக்கு அந்த டாக்டர் பார்த்து அந்த நோயாளி வந்து கேட்டிருக்காரு கேள்வி. அது என்ன கேள்வியாக இருக்கும், அதனுடைய கடிக்கேள்வி. பார்க்கலாம் யார் எல்லாம் சரியான கடியான பதிலோட இணைஞ்சு கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒலிக்க போகிறது பாடல் இலக்கம் மூன்று பாடலில். இதுவும் தெய்வேந்திரன் அவர்கள் திசையில் உருவான வேதம் புது திசையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல் இலக்கம் மூன்று.

0: சிறுநீர்கள் இணைந்து கொள்கின்ற நேரம் அது சைபர் சைபர் 33 1 48 32 15 40 பிரான்ஸ் மலைகள் 0 1 48 32 15 40 அந்த வகையில் வந்திருக்கிற நேர்கள் வந்தவர்கள் தொலைபேசி வழக்கம் இருக்கிற நேரம் வணக்கம்
1: வணக்கம் சாரதி பிரான்ஸ் இருந்து தேவிதனராஜ்
0: காலை வணக்கம் தேவிதனராஜ்
1: காலை இல்லை
0: பின்னேரமா பயங்கர வெயிலா இருக்க நம்ம மறந்தே காலைன்னு சொல்லிட்டு
1: நல்லா
0: இருக்கிறீங்களா மாலை வணக்கம் எலும்பிங்களா நான் நித்யா தூக்கத்துல வந்தபடியே நான் வந்து மாலை காலைன்னு மாறிக்கணும்
1: முடிச்சு பாருங்க இருக்க
0: ஓடிப்போய்
1: இப்படியா இருக்குமாண்டோ அப்ப அவர் சொன்னார் இருக்கலாம் வந்தார்
0: கிட்னி ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு அந்த
1: நான் சொல்றேன் என்னண்டா நான் வெட்டாம கேட்டேன் நான் அப்ப அப்பா இந்த கிட்னியை படிக்க வச்ச நான் ஃபெயில் ஆக
0: நன்றி
2: நன்றி
0: சொல்லுங்க உங்களுடைய புள்ளி
2: 321
0: புள்ளி நன்றி
2: நன்றி வணக்கம்
0: நன்றி தொடர்ந்து இங்கே கமலபேணி நவரத்ன ராஜா இணைந்திருக்கிற நினைக்கிறேன் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் வரவேற்க கொள்ளுங்க கமலபேணி வணக்கம் கமலபேணி வணக்கம் கமலமணி மன்னிக்கவும் ஜெயநடேசன் அவர்கள் அன்போடு வரவேற்கிறோம் ஜெயநடேசன் வாட்ஸ்அப் ஊடாக எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க ஜெயநடேசன்
3: நன்றி
0: நன்றி அவரை தொடர்ந்து ராஜா இணைந்திருக்கிறார் ராஜாவை வரவேற்கிறோம் வணக்கம் ராஜா
4: நல்லது முதலில் பொய் சொல்லக்கூடாது இரண்டாவது பாடல இருந்து கேட்ட முதல் பாட்டு வரிய சொல்லேலுமா
0: பொங்கியதே காதல் வெள்ளம் முதலாவது பாடல் இரண்டாவது மந்திரம் மூன்றாவது கண்ணுக்குள்
4: சரி சரி நான் இப்ப புள்ளி 1 2 3 1 2 3 கடிக்கழுக்கி டாக்டர் சொல்லியிருப்பார் இது நான் எப்போ கிட்னி லாஸ் ஆயிட்டேன் நீங்க என்ன டாக்டர் இன்றைக்கு சொல்றீங்களே
0: சொல்றீங்க சொல்லியிருப்பாங்க
4: இன்றைக்கு சொல்றீங்க நான் எப்போ ரெண்டும் போலதா போய் தான் இருக்கிறேன்
0: நன்றி நன்றி வணக்கம் ராஜா அவர்கள் வணக்கம்
1: வணக்கம் சரணி, வாட்ஸ்அப்ல கூப்பிடுறேன். நான் வாட்ஸ்அப்ல அடிக்கலையே, வாட்ஸ்அப்ல கூப்பிடுறேன்.
0: கண்ணுக்கால தெரிஞ்சது வந்து, அந்த என்ன சொல்றது, ஆறாம் அறிவு ஏழாம் அறிவால தெரிஞ்சது.
1: முதல்வர்
0: நிலமா இருக்கிறீங்களா?
1: நிலமா இருக்கிறோம். நீங்க
0: நிலமா இருக்கிறோம், நிலமா இருக்கிறோம். நன்றி.
1: என்ன
0: நன்றி வணக்கம். வரக்கூடிய கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள், கமலவேணி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர்ஜார், வணக்கம். நன்றி. புதிய சரி, இங்க தொடர்ந்து ரவீந்திரன் தர்மமூதி அவர்கள் வைபரூடாக இணைந்திருக்கின்றார். வரவேற்கிறோம் ரவீந்திரன் தர்மமூதியமாவையும். வரவேற்கிறோம், வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம். நல்லா சுகமா இருக்கிறோம் நாங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்களும் சுகமா இருக்க வேணும், இந்த பிள்ளைகள் சுகமா இருக்க வேணும்.
0: நன்றி நன்றி.
5: நல்லாவும் இருக்க வேணும்.
0: நன்றிகள் நன்றிகள்
5: நன்றி ஐயா. மற்ற இலக்கம் வந்து 123.
0: 123. நன்றி
5: நன்றி
0: நன்றி நன்றி. தர்மோதி அவர்கள் இருந்திருந்தார். அவரை தொடர்ந்து தொலைபேசியா வந்திருக்கின்ற அடுத்த நீர் ஜான சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற அடுத்த நீர், வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம். வதனி?
6: ஆமா, அவரேதான்.
0: அவரேதான் வதனி. நல்லா இருக்கிறீங்களா வதனி?
6: நான் நல்லா. நீங்க?
0: நல்லா, சூப்பரா. நல்லா இருக்கிறோம் நன்றிகள்.
6: அப்படியே நலமாக இருக்கிற வேண்டிக் கொண்டு.
0: ஓகே.
6: என்னுடைய புள்ளி 123.
0: 123.
6: கடிக்கேள்விக்கு நான் சொல்றேன்.
0: ஐயோ.

0: சரி பார்க்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம். புரியுது. இங்கே ஒரு ராஜாவை தொடர்ந்து இங்கே வாட்ஸ்அப் கூட கிடைந்திருக்கின்றார் நினைக்கிற ராணியை அடைந்திருக்கிறார்கள். வணக்கம், வரவேற்கிறோம். வணக்கம்
2: ராணி சம்பந்தர்.
0: ராணி சம்பந்தரையும் வரவேற்கிறோம். நிலமா இருக்கிறீங்களா?
2: என்னுடைய புள்ளி வந்து 123 சொல்லிக்கொண்டு மற்றது வந்து நீங்க சொல்றீங்க ரெண்டு கிட்னியும் பழுதா போச்சுடா
0: சொல்றேன். கிட்னியே இல்ல பழுதா போச்சு. உங்களுக்கு பதா போச்சு, ஃபெயில் ஆயிட்டு, கிட்னி ஃபெயில் ஆயிட்டு,
2: ரெண்டும் ஃபெயில் ஆ போச்சு.
0: ரெண்டும்
2: கிட்னி சொல்லுவார். அவர் சொல்றார், நான் தானே போன வருஷம் எக்ஸாம் எழுதினானே, அதே நான் ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆகும்
0: அப்படி என்ன நீங்க சொல்றீங்க?
2: அப்ப கிட்னி இன்னும் எக்ஸாம் எழுதலையே? நான் தான் எழுதினான்
0: பாக்க,
2: நான் தான் எக்ஸாம் எழுதினான் சொல்றேன்.
0: நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ராணி சம்பந்த் அவர்கள் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற இடத்தினை தொலைபேசியாக வணக்கம்.
3: வணக்கம்
0: என்பது வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி.
3: ஏதாவது கிம்பளம் பின்னால காசு கொடுத்தா வேலை செய்யும்.
0: நன்றி. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து புஷ்பவதி அவர்கள் இருந்திருக்கிறேன். சரி, அவரை தொடர்ந்து நிகழ்ச்சி ஊடாக இணைந்து கொள்ளலாம். நேரம் இருக்கின்றது. இன்றைய நாளில் இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்களது பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் தேவேந்திரன் அவர்களது பாடல்களில் மொத்தமாக 5 பாடல்கள் வந்திருந்தது. 5 பாடல்களில் 3 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டு நிகழ்ச்சியில் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கின்றது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி சென்று வருகின்றேன். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
5: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
6: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குலேஷன் விழா முகவரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: சரி, நிகழ்ச்சியில் தொடர்ந்து தொலைபேசியாக வந்திருக்கின்ற அடுத்த நேர்ஜான் சொல்லி பார்க்கலாம். வணக்கம். புள்ளி
7: 2-1-3 ஓகே. வேதம் புதிது என்று மண்ணுக்குள் வைரத்தை புதைத்தாலும் வேதம் புதிது, வேதம் புதிதுதான்.
0: குடிக்கிறது கொஞ்சம் காசு வேணும், இந்த கிட்னிக்கு என்ன விட கிடைப்பீங்கன்னு கேட்டு கிட்னி. இந்த கிட்னியை

0: ரெண்டு கிட்னி ஒன்று சொல்லி நான் கிட்னி ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன் சொன்னேன், அதுக்கான பதில் பார்க்கலாம் யார் வந்து தெரிஞ்சு விடுறாங்கன்னு சொல்லிட்டு நன்றி இணைப்பிட்டு உண்மைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அன்புக்குரிய விபி அவர்கள் இணைந்திருந்தார் இன்றைய நாளில். திரு திருமதி டாக்டர் ரவி தம்பதிகளுடைய நெஞ்சம் மறப்பது நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக்கொள்கின்றோம். இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி திருமதி டாக்டர் ரவி தம்பதிகளுடைய நெஞ்சம் மறப்பது நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொள்கின்றோம். சரி, அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவுப்பதிகள் நெருங்கியிருக்கிறோம். சரி, கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தோம், நேர்கள் அடைந்து கொள்ளவில்லை. சரி, அந்த வகையில் சரியான பதிலோடு வந்து யார் யாரில் யாரன்றைய சரியான பதிலோடு அடைஞ்சிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் எங்கிட்ட இருக்கின்ற பதில், ஆம், டாக்டர் சொல்கிறாரு கிட்னி ஃபெயில் ஆகிட்டுது அப்படின்னு சொல்லி நோயாளியை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு நோயாளி சொல்கிறாரு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நான் வந்து கிட்னிக்கு படிப்பிக்கவே இல்லை, அப்புறம் என்னென்னு வந்து நான் வந்து கிட்னி வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த நோயாளி டாக்டரை பார்த்து சொல்லியிருப்பார். சரி, இதான் எங்களுடைய சரியான பதில். தேவிதன்ராஜ் அவர்களது பதில் தான் சரியான பதில். சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமதி தேவிதன்ராஜ் அவர்களுக்கு. சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது டாக்டர் பாஜி இருக்கிறார், என்ன டாக்டர் கிட்னி ஃபெயில் ஆகிட்டுதா, நான் தான் கிட்னியை படிப்பிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த நோயாளி. டாக்டருக்கு ஒரு அள்ளி வாரி போயிட்டுருக்கு. நிறைவுப்பதற்கு
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறது பொங்கீதை காதல் வெள்ளம், 16 புள்ளிகளை பெற்றிருக்கிறது பொங்கீதை காதல் வெள்ளம். அந்த வகையில் புஷ்பா சூதி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சி ஊடாக இணைந்து சிறப்பித்திருந்த நேய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு இருக்கிறது பாடல்கள் படுகின்ற பிராந்தியம் நிகழ்ச்சி. ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு சில திரேசை காரங்கள், அதனைத் தொடர்ந்து திருமதி டாக்டர் ரவி அவர்களது பாடல் தெரிவுகளை தாங்கிய நெஞ்சமுறப்பதை நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சபலில் யூஇ கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
2: தேவி,
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
2: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
2: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
3: Mélodie et Tordre Gélaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

நேர்களுக்கு வணக்கம். இணைஞ்ச மரபுத்தல் நிகழ்ச்சி அன்போடு பெயரவேற்றுக் கொள்கின்றேன். இணைஞ்ச மரபுத்தல் நிகழ்ச்சி ஊடாக பாடல்களை விட தந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க தனது பிரதியூடாக இணைந்து கொள்கின்றார்கள் திரு திருமதி ரவி இரஞ்சி தம்பதிகள். டாக்டர் ரவி இரஞ்சி தம்பதிகள் ஜெர்மனி நாட்டிலிருந்து நன்றிகள். திரு திருமதி டாக்டர் ரவி இரஞ்சி தம்பதிகள் உங்களுடைய பாடல் தெரிவிப்புகள் இன்றைய நாளில் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சியடைய இருக்கிறீர்கள். நேர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய இணைஞ்ச மரபுத்தல் நிகழ்ச்சியில் திரு திருமதி டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளது தெரிவில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் முதலாவது பாடலாக வானொலியில்

0: இறக்குமதி செய்து கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098
0: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி பயணித்து கொண்டிருக்கணும் ஒரே நாளில் டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிக்குடைய பாடல் தெருவிலை தாங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அளிக்கப்போனது நெஞ்சம் மறப்பது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மூன்றாம் துறை திரையில் இருந்து

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக புறஞ்சி யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

ஒலித்துக்கொண்டிருக்கிறது நெஞ்சம் முறப்புதல். இந்த நிஜத்தை விடுகிற பாடல் திருவழி தாங்க இன்றைய நெஞ்சம் முறப்புதல் நிகழ்ச்சி ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருமதி டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள். அவர்களது பாடல் திருவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்

0: கொண்டாங்க.
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கும் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40.
4: நெஞ்சம் மரபதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை விடாத பாடல் திரைவுகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வலிக்கப்போகின்றது அடுத்த பாடலாக இதே கணி திரையிலிருந்து வானொலியில் திரு திருமதி டாக்டர் ரஞ்சித் ரவி ரஞ்சித் தம்பதிகளுடைய பாடல் திரைவுகளில் அடுத்த பாடலாக நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றது.

அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினும் என்னம்மா தேன்முடி சொல்லம்

இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ்பத்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

நெஞ்சம் முறப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திருமதி ரவி ரஞ்சி தம்பதிகள், டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள் ஜெர்மனியிலிருந்து தமது பிரதியை அனுப்பி தங்களது பாடல் தேவைகளோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களது பாடல் தேர்வுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்

0: ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்துக்கு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த

0: புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா.
1: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம். நெஞ்சம் உறுப்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். ஒரே தினத்தில் டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிகள் தங்களது நெஞ்சம் உறுப்பு நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவிலை தந்திருந்தார்கள். அவரது பாடல் தெரிவுகள் நிகழ்ச்சியில் வானொலியில் பயணித்தது. அந்த வகையில் ஒலிக்கின்ற இந்த பாடலோடு இன்றைய நெஞ்சம் உறுப்பு நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. பொருளாதார துறையில் இடம்பெறுகிற இந்த பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. திருமதி டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுச் செல்கின்றது. நெஞ்சம் உறுப்பு நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bru, Tolibis-Ilakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nulakam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரோய்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் கார்லிகோடிஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார். சட்டத்தரணிகளின் ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்து அவர் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேஷ் சாலேவுக்கு எதிரான விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரிடமிருந்து நீக்க முடியாதென நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 23 பக்கங்களை கொண்ட உத்தரவை அறிவித்த கோட்டை பிரதம நீதவான் பசன் அமரசேன சுரேஷ் சாலே எழுதுவதற்காக எழுதுக்கருவிகள் மற்றும் ஆவணங்களை வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் நிராகரித்திருக்கிறார். இரகசிய வாக்குமூலத்திற்காகவே சாலே முன்வைத்த கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்திருக்கிறார். சுரேஷ் சாலேவை இதன் பின்னர் காணொலி தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் இதன்போது உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறார்.
1: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு அமைவாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலே உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டாளர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் தரப்பால் வழக்கு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சில கோரிக்கைகள் மீதான தனது உத்தரவை நீதவான் அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: இந்த விசாரணை சட்டமாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஒருவரின் பிரதிநிதித்துவத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெறும் விதத்தில் சிக்கல் இருப்பதாக தெரியவில்லை. அத்துடன் முன்னாள் நீதவான் ஒருவர் 3 சந்தேக நபரை மேற்பார்வையிட சென்ற சந்தர்ப்பத்தில் விசாரணை அதிகாரிகள் தன்னை நன்றாக நடத்துவதாக சந்தேக நபரே தெரிவித்துள்ளார். இதற்கமைய விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வேறொரு பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கையை நிராகரிக்கின்றேன்.
1: சந்தேக நபர் புத்தகங்கள், பேனாக்கள் மற்றும் பத்திரிகைகளை பயன்படுத்துவதற்கு விடுத்த கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: வெளிநபர்களினால் சந்தேக நபருக்கு வழங்கப்படும் புத்தகங்கள் மற்றும் பேனாக்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் விசாரணைக்கு இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போது சந்தேக நபர் தனது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியை கொண்ட சந்தேக நபர் ஒருவருக்கு பேனா பென்சில் போன்ற பொருட்களை வழங்குவது ஆபத்தானது. எனவே சந்தேக நபர் தரப்பால் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது.
1: நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்கு மூலம் வழங்குவதற்கு சுரேஷ் சாலை விடுத்த கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்தது. மேற்கோள் ஆரம்பம்.
2: 1979 ஆண்டின் 15 இலக்க குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 127 பிரிவின்படி சந்தேக நபர் நீதவான் முன்னிலையில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அளிக்க முடியும். ஆனால் சந்தேக நபர் ஒரு வாக்குமூலத்தை வழங்குவதற்கே அனுமதி கோருகின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோரிக்கைக்கு இடமளிக்க முடியாது. அந்த கோரிக்கையையும் நிராகரிக்கின்றேன்.
1: சுரேஷ் சாலையை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவும் நீதவான் தனது தீர்ப்பை அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: 3 சந்தேக நபரை நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளுக்காக நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அடுத்த வழக்கு தவணை நாட்களில் ஏனைய சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை போன்றே இவரையும் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள்.
1: வழக்கின் 1 சந்தேக நபரான யஷினி பாபா, ஜெகின் பாஸ் மற்றும் 2 சந்தேக நபரான சரத் சமந்தா ஆகியோருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது என சந்தேக நபர் தரப்பு சட்டத்தரணிகள் வாதிட்ட போதிலும் முறைப்பாட்டாளர்கள் தரப்பால் அந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கான போதிய சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதவான் அந்த கோரிக்கையையும் நிராகரித்தார். சுரேஷ் சாலை தனது சட்டத்தரணிகளிடம் ஆலோசனை பெறும் சந்தர்ப்பத்தில் அதனை அவதானிப்பதற்கு அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்தார். சலை கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவற்றின் கடவுச் சொற்களை வழங்குமாறு அவருக்கு உத்தரவிடுமாறு சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: அவர் சுமார் 1 காலமாக மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்தேன். உண்ணாவிரதம் இருந்த காலம் முழுவதும் அவருக்கு நல்ல முறையில் விட்டமின்களை வழங்குவதற்கு வைத்தியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். மூக்கு வழியாக உணவு வழங்கப்பட்டது. அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியது விசாரணை அதிகாரிகள் அல்ல, அவரே தனக்கு அச்சுறுத்தலாக இருந்தார். அவரை நாம் இறக்க விட மாட்டோம். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையால் சுமார் ஒரு மாத காலமாக இந்த விசாரணைக்கு தேவையான வாக்குமூலம் ஒன்றை கூட விசாரணை அதிகாரிகளால் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. எனவே கௌரவ நீதவானவர்களே, இந்த கடவுச் சொற்களை வழங்குமாறு சந்தேக நபருக்கு உத்தரவிடுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
1: இந்த வழக்கில் அதிருப்தி அடைந்த தரப்பாக விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி என கூறிக்கொள்ளும் அஜித் சாந்தகுமார ஜயத்திலக் என்பவர் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 260வது பிரிவின் கீழ் ஒரு இடைத்தரப்பாக வழக்கில் விடயங்களை சமர்ப்பிப்பதற்கான கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். இந்த கோரிக்கைக்கு மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தனது எதிர்ப்பை வெளியிட்டார்.
2: இவர் நீதிமன்ற செயல்முறையை தவறாக பயன்படுத்தி யாரோ ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றும் செயலையே இங்கு செய்கிறார். எனவே நீதிமானவர்களே, இந்த கோரிக்கைக்கு முறைப்பாட்டாளர்கள் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது.
1: கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகி உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்னமும் இந்த கோரிக்கைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதவான் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 124வது பிரிவின் பிரகாரம் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரான சந்தேக நபர் சுரேஷ் சாலையின் கையடக்கு தொலைபேசி மற்றும் மடிக்கணினியின் கடவுச் சொற்களை மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டார். அதிருப்தி அடைந்த தரப்பாக வழக்கில் தலையிடுவதற்கு விமானப்படையின் முன்னாள் அதிகாரி என கூறிக்கொள்ளும் அஜித் சாந்தகுமார ஜெயத்திலக விடுத்த கோரிக்கை தொடர்பான உத்தரவு அடுத்த வழக்கு தவணையின் போது பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
3: தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சலையின் சுகாதார நிலைமை எவ்வாறு உள்ளது? அமைச்சரவை பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் இன்று கேள்வி
4: எழுப்பினர்.
5: சலே சாப்பிடுகின்றார் என்று தெரிவித்திருந்தேன். முன்னரும் நாம் உணவு வழங்கியிருந்தோம். அப்போது அவர் அதனை வாய் வழியாக உட்கொள்ளவில்லை, மூக்கு வழியாக உட்கொண்டிருந்தார். மூக்கு வழியாக வழங்குவதற்கு முன்னர் நாம் அந்த ஐவி முறையில் வழங்கினோம். எனவே ஊட்டச்சத்து தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் காணப்படவில்லை. உண்மையில் அவர் வாய் வழியாக சாப்பிட ஆரம்பித்தது எமக்கு எளிதாக அமைந்துள்ளது. அத்துடன் இதற்கு முன்னர் கண்டறியப்படாத நோய்களை சோதனைகள் மூலம் நாம் கண்டறிந்து அவற்றுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றோம். எனவே அவரது தரப்பிலிருந்து ஏதேனும் முறைப்பாடுகள் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் அவரது சுகாதார நிலைமை குறித்து தொடர்ந்தும் அவதானத்துடன் இருந்து அந்த பணிகளை
0: தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்திருக்கிறார்கள். ஜூன் 24ஆம் தேதி முதல் 30 வரை கொழும்பில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் மீளாய்வு விஜயத்தின் நிறைவாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இதன்போது இலங்கையின் பேராண்ட பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை செயல்படுத்தும் ஏனைய நாடுகளை விட இலங்கை அதிக முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக தூதுக்குழுவினர் பாராட்டியிருக்கிறார்கள். அத்துடன் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மீளாய்வு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது பொருளாதார வளர்ச்சியை மக்களின் வாழ்க்கை தர முன்னேற்றமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். உலகளாவிய அரசியல் சூழல் மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் போன்ற சவால்கள் இருப்பினும் சீர்திருத்த பாதையில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் இருதரப்பினரும் இலங்கையின் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த தொடர்ந்து ஒத்துழைப்புடன் செயல்பட இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அன்று நாம் ஒன்றிணைந்து நேரடி ஏகாதிபத்தியத்தை தோற்கடித்தது போல இன்று நாட்டிற்குள் செல்வாக்கு செலுத்தி வரும் மறைமுக ஏகாதிபத்தியத்தையும் தோற்கடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். சிதுல்பவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடும் போது, பண்டைய மன்னராட்சி காலத்தில் நாட்டில் பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான பன்னர்களும் அமைச்சர்களும் அளப்பரிய சேவையாற்றியிருந்தார்கள். நாட்டுக்கு பல்வேறு ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட போதெல்லாம் அவர்கள் தமது உயிரை பணையம் வைத்து நாட்டை பாதுகாத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய உலகளாவிய பூகோள அரசியல் பிரச்சனைகள் காரணமாக இந்திய பெருங்கடல் ஒரு அமைதி பிராந்தியமாக மாறுவதற்கு பதிலாக போர் அபாயத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு காலத்தில் அமைதி பிராந்தியமாக இருந்த இந்திய பெருங்கடல் ஒரு தசாப்தத்தின் போரின் தாக்கத்திற்கும் மற்றும் ஒரு தசாப்தத்தின் பனிப்போரின் தாக்கத்திற்கும் உள்ளாகி வருகிறது. பூகோள அரசியலில் நிலவும் போட்டுத்தன்மை காரணமாக நமது நாடும் கடுமையான ஆபத்தை எதிர்நோக்கியிருக்கிறது. கடந்த 7 வருடங்களில் ஒரு நாடாக நாம் 5 பெரும் பேரழிவுகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். உயிர் ஞாயிறு தாக்குதல் முதல் மத்திய கிழக்கு போர் வரையிலான பேரழிவுகள் ஏற்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகள் காரணமாக எமது நாடு இந்த பூகோள அரசியலில் பலிக்கடாவாக மாற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாட்டுக்குள் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் பல்வேறு உலகளாவிய பூகோள அரசியல் சவால்களுக்கு எமது நாடு அடிபணிந்து விடாதிருக்க இலங்கை பிரஜைகளாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். இனம், மதம், சாதி, வர்த்தகம் அல்லது கட்சி பேதங்களை மறந்து மன்னாட்சி காலத்தைப் போலவே நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு, அரசியல் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை நாம் பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடுகள் கிடைக்கப்படுவதால் கியூஆர் முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்படுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானது அல்ல என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் தெரிவிக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அரசாங்கம் குறைத்திருக்கிறது. ஒரு லிட்டர் பெட்ரோல் 20 ரூபாவாலும் ஒரு லிட்டர் டீசல் 20 ரூபாவாலும் குறைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் உலக சந்தையில் தற்போது எரிபொருட்களின் விலை குறைவடைந்திருந்த வீதத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் அரசாங்கத்தின் விலை குறைப்பு போதுமானதாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலக சந்தையின் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் நமது நாட்டிலும் அதற்கு நிகராக விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது உலக சந்தையின் விலை குறைவடையும் போது அதற்கு நிகராக விலை குறைவடைய வேண்டும். அதுதான் நியாயம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தத்தின் பிரகாரம் தனது செல்வாக்கு ஒத்துப்போகக்கூடிய வகையில் சந்தையில் எரிபொருட்களின் விலையை நிர்ணயிக்க வேண்டும். அந்த சந்தை விலை செலவுக்கு குறிப்பிட்டதொரு வீதம் சேர்த்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் எரிபொருள் கொள்வனவு செய்த விலை மற்றும் விற்பனை செய்யும் விலைக்கு மத்தியில் நட்டம் ஏற்பட வகையில் விற்பனை செய்யுமாறு நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி செலவின தலைப்பின் கீழ் இருக்கின்ற நிதியை குற்றவியல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்க கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இன்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது.
4: வழக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றவியல் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபரான சுகேஸ்வர பண்டாரு பிரத்யேக செயலாளராக பணியாற்றினாலும் அது தொடர்பில் அவருக்கு எவ்வித சம்பளமோ அல்லது கொடுப்பனவோ வழங்கப்படவில்லை என கோட்டாபய ராஜபக்சே இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம்.
6: சம்பள கொடுப்பனவுகளுக்குரிய பணத்தை தாம் பெற்றுக்கொண்டதாக முன்னாள் ஜனாதிபதி வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி இந்த சந்தேக நபரை பிரத்யேக செயலாளராக நியமிக்க உள்ளதாக 8ஆம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக பணியாற்றிய சமநீக்கநாயக்கவுக்கு அறிவித்துள்ளார். பின்னர் ஜனாதிபதியின் செயலாளர் அது தொடர்பில் நிதிப்பிரிவின் பிரதானிக்கு அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் நிதிப்பிரிவின் பிரதானி அந்த பதவிக்குரிய பணத்தை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் வைப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஓய்வு பெற்ற நாள் முதல் அவருக்கு கிடைக்க வேண்டியிருந்த நிலுவை பணத்தையும் உள்ளடக்கியே இந்த பணம் வைப்பிடப்பட்டுள்ளது.
4: 8ஆம் ஜனாதிபதியாக பணியாற்றிய ரணில் விக்ரமசிங்கவின் விசேட செயல்திட்ட பணிப்பாளர் நாயகமாக சந்தேக நபருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதற்குரிய சம்பளமும் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்கநாயக்க வாக்குமூலம் அளித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம்.
6: இந்த விசேட செயல்திட்ட பிரிவினால் பொதுமக்களுக்காக நாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த பிரிவினால் அரசியல் பணிகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விசேட செயல்திட்ட பிரிவில் சுமார் 135 அதிகாரிகள் பணியாற்றியுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக 22 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகை செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பணம் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளாகும். இந்த செயற்பாட்டின் மூலம் அரசு பணம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு பொது சொத்துக்கு சட்டத்தின் கீழ் வரும் குற்றமாகும். சந்தேக நபருடன் அந்த பிரிவில் பணியாற்றிய அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டியுள்ளது. எனவே சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கூறுகின்றேன்.
4: சந்தேக நபருக்கு எதிராக சாட்சிகள் இல்லாமையை விசேட காரணியாக கருத்திக் கொண்டு அவரை பிணையில் விடுவிக்குமாறு சந்தேக நபரான சுகேஸ்வர பண்டார சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நலிந்த இந்த திசு மன்றில் கோரிக்கை விடுத்தார். மேற்கோள் ஆரம்பம்.
6: அரசாங்கத்தில் ஒரே நேரத்தில் 2 சம்பளங்களை பெற்று குற்றவியல் நம்பிக்கை மோசடி மற்றும் மோசடியில் ஈடுபட்டமை உள்ளிட்டு பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் எனது சோவை பெறுநருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தற்போது இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளார். சந்தேக நபருக்கு அந்த பதவிக்குரிய சம்பளத்தையோ அல்லது கொடுப்பனவையோ தாம் வழங்கவில்லை என அவர் கூறியுள்ளார். 8ஆம் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக பணியாற்றிய சமநீக்கநாயக்க விசேட செயல்திட்ட பணிப்பாளர் நாயகமாகவும் பெற வேண்டிய சம்பள கொடுப்பனவுகளை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது வந்த வாக்குமூலங்களின் பிரகாரம் தமது சேவை பெறுநர் ஒரே நேரத்தில் அரசாங்கத்தில் 2 சம்பளங்களை பெற்றுள்ளார் என்பது வெளிப்படவில்லை. எனவே சம்பளம் பெற்றது தொடர்பில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை.
4: விடயங்களை ஆராய்ந்த நீதவான் முன்னாள் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளீர்களா என விசாரணை அதிகாரிகளிடம் வினவினார். இதற்கு பதில் வழங்கிய விசாரணை அதிகாரிகள் இது தொடர்பில் சட்ட அதிபரின் ஆலோசனையை பெற எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர். மேற்கோள் ஆரம்பம்.
6: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வாக்குமூலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற்று முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி வாக்குமூலம் அளிக்கும் போது இந்த சந்தேக நபருக்கு கொடுப்பனவுகளை வழங்காவிட்டாலும் வேறு ஒரு நபருக்கு அதற்குரிய சம்பள கொடுப்பனவுகளை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார்.
4: இரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்வதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுவதால் சந்தேக நபருக்கு இன்று பிணை வழங்க முடியாது என தெரிவித்த நீதவான் பிணை கோரிக்கை மீதான உத்தரவை அறிவிப்பதற்காக ஜூலை 8 திகதியிட்டு உத்தரவிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்புக்கான நிரந்தர கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதே எமது அரசாங்கம் பாடுபடுகின்றது. தூய்மை இலங்கை செயல் திட்டத்தின் ஊடாக மக்களின் மனங்களில் உள்ள மாசுகளை நீக்கி சமூக அக்கறையுள்ள பாதுகாப்பான சமூகம் ஒன்றை உருவாக்க நாம் விளைகின்றோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை அமைச்சரவையில் அங்கு வகிக்கும் முதலாவது தமிழ் பெண் அமைச்சர் என்ற பெருமையை இன்றைய பிரதம அதிதியான அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பெற்றிருக்கிறார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவோம் என்ற உறுதியுடன் நாம் பொறுப்பேற்றோம். அதற்கான மாற்றங்களை செய்து வருகிறோம். சமீபத்தில் அரசு நிறுவனத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான ஒலிப்பதிவு வெளியாகி இருக்கிறது. பெண்களை துன்புறுத்துபவர்களின் முகத்திரைகளை நாம் நிச்சயம் கிழித்தறிவோம். பெண்களின் பாதுகாப்புக்காக நிரந்தர கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதே எமது அரசாங்கம் பாடுபடுகின்றது. தற்காலத்தில் பெற்றோர்கள் சமூக அக்கறையின்றி தமது பிள்ளைகளை வெளி உலகம் தெரியாத வகையில் வளர்த்து வருகிறார்கள். தூய்மை இலங்கை செயல் திட்டத்தினூடாக மக்கள் மனங்களில் உள்ள மாசுகளை நீக்கி சமூக அக்கறை உள்ள பாதுகாப்பான சமூகம் ஒன்றை உருவாக்க நாம் விளைகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்நிலோ காலநிலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற தேசிய பேரிடர் முகாமைத்துவ சபை கூட்டத்தில் இந்த விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது. எல்நிலோ காலநிலையை எதிர்கொள்ள நடவடிக்கைகளை மற்றும் பேரிடர் முகாமைத்துவ அமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் தேசிய பேரிடர் முகாமைத்துவ ஒருங்கிணைந்த பொறுமுறை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் விவசாயம், குடிநீர் விநியோகம் மற்றும் மின்சார உற்பத்தி துறைகள் தயார்நிலை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய வனவிலங்கு சரணாலயங்களுக்கு உள்ள குளங்களை விரைவாக புனரமைக்குமாறு சுற்றாடல் அமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். நீர்மின் உற்பத்தியை தொடர்ந்து பேணுவதற்கான நீர்த்தங்குகளின் நீர்மட்டத்தை முறைமையாக முகாமைத்துவம் செய்ய வேண்டிய அவசியத்தையும் தென்போது ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் அதேபோல கொலை சம்பவங்கள் இது தொடர்பாக அரசாங்கம் எவ்வாறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது இது தொடர்பான விசேட செய்திக்குறிப்பு.
7: மெழுகு வர்த்திகளையும் பூக்களையும் கைகளில் ஏந்தி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தேவாலயங்களுக்கு சென்ற நிராயுத பாணிகளான அப்பாவி உயிர்கள் உள்ளிட்ட 278 பேரை காவு கொண்ட கொடூர குற்றச்செயல், 500 மேற்பட்டோரை நிரந்தரமாக ஊனமாக்கிய பாரதூரமான குற்றம். 2019 April 21 தேதி நடத்தப்பட்ட இந்த படுகொலையின் பின்னணி மற்றும் சூத்திரதாரிகள் சட்டத்தின் முன் வெளிப்பட்டு வரும் ஒரு தீர்க்கமான காலகட்டமே இது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சிஐடி விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன. இந்த திட்டமிடப்பட்ட மிலேச்சத்தனமான கொலைகளுக்கு பின்னால் இருந்தவர்கள் நாளுக்கு நாள் அம்பலமாகின்றனர். இந்த விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. April 21 தாக்குதலுக்கு பின்னர் விஞ்ஞானபூர்வமான விசாரணையை மேற்கொண்ட சிஐடியினர் மிக குறுகிய காலத்துக்குள் இந்த குற்றத்தின் பின்னணியை கண்டறிந்தனர். எனினும் நீதி நிலைநாட்டப்படுவதற்கு முன்னதாக ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச திறமையான விசாரணை அதிகாரிகளை நாலாபுரமும் இடமாற்றம் செய்தார். விசாரணை அதிகாரி மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி விளக்கமறியலில் வைத்தனர். இந்த தீர்மானங்கள் தவறானவை என்பது இறுதியில் நீதிமன்றத்தில் உறுதியானது. இவ்வாறு மூடி மறைக்க முயன்ற விசாரணையே மீண்டும் புத்துயிர் பெற்று நீதிமன்றத்துக்கு வந்துள்ளது. இந்த நிலையிலேயே உணவு தவிர்ப்பு, முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்புகள், சத்தியாகிரகம், கருத்தரங்குகள் என பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மக்கள் ஏகோபித்த குரலில் கோரிய நீதி நிலைநாட்டப்பட்டு வருவதை பார்த்துக் கொண்டே இத்தகைய கொடூரமான குற்றங்கள் தொடர்பில் பல்வேறு எதிர்ப்புகளை உருவாக்குகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை தொடரும் போது மேலும் பல கொடூரமான குற்றச்செயல்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. லசந்த விக்ரமதுங்க படுகொலை, கீத் நோயார் மீதான தாக்குதல், பிரகித் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டமை, உபாலி தென்னகோன் மற்றும் போத்தல ஜெயந்த் ஆகியோர் மீதான தாக்குதல்கள் அத்தகைய சில குற்றங்களாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களில் பெயர் அடிபடுகின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் உள்ளிட்ட பலர் கொலை செய்யப்பட்டமை குறித்து பிள்ளையான் தொடர்பான விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தற்போது பிணையில் உள்ளார். நாட்டில் உள்ள பொதுமக்களின் பணத்தில் 1.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகையை 36 மணித்தியாலங்களில் செலவழித்து தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டமையே ரணில் மீதான குற்றச்சாட்டாகும். இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றனர். நாம் அனைவரும் அறிந்த பாரிய ஊழல் நிறைந்த ஏபஸ் மோசடி விவகாரம் தொடர்பிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. 2013 ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு 10 ஏபஸ்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுக்கல் வாங்கலில் 16.84 மில்லியன் டாலர் லஞ்சமாக கோரப்பட்டிருந்தது. பின்னர் அதில் 2 மில்லியன் டாலர் பணம் அக்கால பகுதியில் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக பதவி வகித்த கபில சந்திரசேனவின் மனைவியின் புரோனே வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்தது. இந்த 2 மில்லியன் டாலர்களில் இருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கும் சமல் ராஜபக்சவின் மகனான ஷமேந்திர ராஜபக்சவுக்கும் பணம் வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன விசாரணையில் வெளிப்படுத்தினார். ஷமேந்திர நாட்டிலும் இல்லை, கபில உயிருடனும் இல்லை. இந்த விசாரணையும் தொடர்கிறது. பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு சென்றதன் பின்னர் கட்சியின் அமைப்பாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாமல் ராஜபக்சவும் வழக்கை எதிர்நோக்கியுள்ளார். கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு தற்போது மேல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இது 2016 முன்வைக்கப்பட்ட முறைப்பாடாகும். அக்கால பகுதியில் ஒரு சந்தர்ப்பத்தில் விசாரணை நிறுவனங்களுக்கு சாட்சியம் அளிக்க நாமல் அரைக்காட்சட்டையை அணிந்து சென்றிருந்தார். இந்த கொடுக்கல் வாங்கல் தற்போது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. நாமலின் சகோதரரான யோஷித ராஜபக்ச மீதும் பல வழக்குகள் உள்ளன. டெய்சி பாண்டியின் மாணிக்கப்பை என பிரபலமாகிய சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கும் இப்போது தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. இதேவேளை கடற்படை அதிகாரியாக நியமிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைக்காக யோஷித கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். உயர்தரத்தில் கலை பிரிவில் கல்வி கற்றுவிட்டு கடற்படையின் நிறைவேற்ற பிரிவில் இணைத்துக் கொள்ளப்பட்ட யோஷித முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்காகவும் அனுப்பப்பட்டிருந்தார். இதற்காகவும் மக்கள் பணமே செலவிடப்பட்டது. தற்போது இந்த வழக்கும் நீதிமன்றத்தில் உள்ளது. அது மட்டுமா, சிறிலிய சவிய கணக்கு தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஷிராந்தி ராஜபக்ச உள்ளிட்ட மூவரின் கூட்டு வங்கிக் கணக்குக்காக அரச வங்கியொன்றின் சுதுவெல்ல கிளையில் பேணப்பட்ட கணக்கே இவ்வாறு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. 2 அமைய பெற்ற 9 இலக்கங்களை உள்ளடக்கிய தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி இந்த கணக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் ஷிராந்தி நாமல் ஆகிய இருவருமே நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டன. சொத்துக்கள் எவ்வாறு ஈட்டப்பட்டன என்பது குறித்த தகவல்களுக்காக நாமலின் இளைய சகோதரரான ரோஹித ராஜபக்சவிடமும் சில நாட்களுக்கு முன்னர் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றிருந்தனர். ரோஹித எவ்வித வேலையும் இல்லாத ஒரு காலப்பகுதியில் 2 வணிகங்களில் எவ்வாறு முதலீடு செய்தார் என்பது குறித்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றது. ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தஜுடீன் கொலையின் பின்னணியும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்த வண்ணம் உள்ளது. தஜுடீன் எவ்வாறு கடத்தப்பட்டார், எப்படி கொல்லப்பட்டார், அதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் யார் என்பது விசாரணை அதிகாரிகளுக்கு தற்போது பெரும்பாலும் தெரிய வந்துள்ளது. வலுவான விஞ்ஞான பூர்வ சான்றுகளுடன் இந்த குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை நாம் எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றங்களில் காண முடியும். இவை மாத்திரமல்ல, பரபரப்பை ஏற்படுத்திய மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குறித்த விசாரணையும் இப்போது தீர்க்கமான கட்டத்தில் உள்ளது. நாட்டை விட்டு தப்பியோடிய அர்ஜுன மகேந்திரனை எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் உழைக்கும் மக்கள் ஓய்வு பெற்ற பின்னர் வாழ்வதற்காக வைத்துள்ள ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு மாத்திரம் ஒரே கணத்தில் 8 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை காண மக்கள் காத்திருக்கும் தருணம் இதுவாகும். ரவி கருணாநாயக் உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக தொடரப்பட்ட 2வது பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் வழக்கு, அதாவது 2016 கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு, உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சட்டம் அதிபர் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த வழக்கை இப்போது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. இதேவேளை ரவி கருணாநாயக்கவின் கட்சியின் செயலாளரான ஷாமிலா பெரேரா முறையான நடைமுறைகளுக்கு புறம்பாக 3 பேரை தேசிய லொத்தர் சபையில் இணைத்து அவர்களை ரவி கருணாநாயக்கவின் தனிப்பட்ட பணிகளில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவியான சசி வீரவங்ச தமக்கு அதிகாரம் இருந்த காலத்தில் போலி தகவல்களை வழங்கி ராஜதந்திர கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்ட சம்பவமும் இப்போது தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த வழக்கில் சசி வீரவங்சவுக்கு 2 பேரோட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனைக்கு எதிராக சசி வீரவங்ச மேன்முறையீடு செய்த போதிலும் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்தது. அதாவது அவர் இப்போது தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பைகளை வழங்குவதற்காக அரச வங்கிகளில் இருந்து திரட்டப்பட்ட பணத்தை தனது தனிப்பட்ட கணக்குகளில் வைப்பு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்துக்கு எதிராகவும் தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சாமர சம்பத் தற்போது பிணையில் உள்ள போதிலும் வழக்கு இப்போது தீர்க்கமான கட்டத்தில் உள்ளது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான ரகித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங் உள்ளிட்ட மூவர் தற்போது விலக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஹரத் கட்டா என்பவரை தடுப்பு காவல் உத்தரவிலிருந்து நீக்கி விலக்கு மறியலில் வைப்பதற்காக 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றமையே இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகும். இதுகுறித்த தீர்க்கமான விசாரணையும் வழக்கு விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகின்றன. பல போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமித விஜயசிறிக்கு எதிரான வழக்கிலும் தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்படவுள்ளது. இதன் தீர்ப்பு ஜூலை 28 வெளிப்படுத்தப்படவுள்ளது. இவை சில உதாரணங்கள் மாத்திரமே. மேலும் பல விசாரணைகள், வழக்குகள் மற்றும் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்கிய ஆணையின் மூலம் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் உள்ளது. அதுவே நீதி. காலத்தின் மண்ணுக்குள்ளும் அதிகாரம் பணத்தினாலும் மூடி மறைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பல குற்றங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டு வரும் தருணமே இது. மக்களுக்கு எதிரான இந்த குற்றங்களுக்கு நீதி கிடைப்பதை காண்பதே மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாகும். அதனை தடுப்பதே மக்களுக்கு எதிராக குற்றங்களை புரிந்தவர்களின் ஒரே நோக்கமாகும். மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் முதன்மை பொறுப்பாகும். நினைவிற்கொள்ளுங்கள், மக்கள் விழிப்புடனேயே இருக்கின்றனர்.
0: தொடர்ந்து இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய மற்றும் மிக மோசமான நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் புதிய சான்றுகள் கூடிய சத்திய கடதாசியை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பொருளாதார பாரதமான தாக்கத்தை ஏற்படுத்தி சுற்றுச்சூழலை நாசமாக்கிய இந்த பாரிய நிலக்கரி ஊழல் குறித்து நாம் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அதன் விளைவாகவே அதற்கு பொறுப்பான அமைச்சர் குமார ஜெயக்குடி மற்றும் அமைச்சரின் செயலாளர் ஆகியோர் பதவிகளை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்களுக்கான எமது கடமையை நிறைவேற்றியவர்கள் என்ற அடிப்படையில் இந்த ஊழல் தொடர்பான முதல்கட்ட சாட்சியங்களை நாம் ஏற்கனவே ஆணைகளுடன் படித்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த சான்றுகளை சத்திய கருதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழுமக்கு விடுத்த அறிவித்தலுக்கு அமைய எமது புதிய நிலைப்பாடுகள் மற்றும் கூடுதல் விவரங்கள் அடங்கிய சத்திய கருதாசி இன்று நாம் உத்தியபூர்வமாக சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த விசாரணை ஆணைக்குழுவானது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குகிறது. எனவே இது அரசியல் தலையின்றி சுயாதீனமாக செயல்பட அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை செவிமடைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சிதைவடைந்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். போலியான வாக்குறுதிகள் மற்றும் கடந்த அரசாங்கம் மீதான பொறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து இன்று வரை அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரமே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. மாறாக மக்களின் மீது அதிக வெறிச்சுமை திணிக்கப்பட்டிருக்கிறது. திரைசேரி நிரம்பி வழிகிறது என்று குறிப்பிட்டுக் கொண்டு சர்வதேச நாணயத்தை மகிழ்விப்பதால் நாட்டு மக்களுக்கு இந்த எந்தவிதமான பயனும் கிடைக்காது. ஆகவே மக்களுக்கு நிவாரணம் அளிக்குமாறு சங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். நாட்டில் 11 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகள் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலனுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகின்றது எனவும் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித குறிப்பிடுகிறார். கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை ஏமாற்றும் தந்திரங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். அமைச்சர் வசந்த சமரசிங்க போன்றவர்கள் நாட்டு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார்கள். நாட்டில் 11 லட்சம் அரசு முறை ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வீதம் ஓராண்டு காலத்துக்கு வழங்குமாறு அமைச்சர் முன்வைத்த கோரிக்கைக்கு அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் சில தரப்பினர் உடன்பட்டிருக்கிறார்கள். இந்த திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இன்று நாட்டில் அரசு சந்தையை தீர்மானிப்பது அரசாங்கம் அல்ல, மாறாக பெரும் ஆலை அதிபரான ரட்லி சிறிசேனவின் சூத்திரமே சந்தையை ஆக்கிரமிக்கின்றது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கீரிச்சம்பா அரிசியை நியாயமான விலைக்கு வழங்க முடியும். இருப்பினும் கிலோ ஒன்றின் விலை 360 ரூபாய் என்று அதிக விலை சந்தையில் விற்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கீரிச்சம்பாவின் உண்மையான கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாயாக இருக்கும்போது ஆலை உரிமையாளர்களின் லாபத்துக்காக அதனை 360 ரூபாயாக விற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சாதாரண நுகர்வோர் மற்றும் சிறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதுடன் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் மாத்திரம் பயனடைந்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேல்நீதிமன்ற நீதிபதிகள் தொடர்பில் சிலர் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் இன்று தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் பஸ் கட்டணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கிறது.
8: சாதாரண சேவையின் கீழ் 100 கிலோமீட்டருக்கும் குறைவான தூர பயணத்துக்கு 12% கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலன் மிரண்டா தெரிவித்தார். 100 கிலோமீட்டருக்கும் அதிக தூர பயணத்துக்கு 20% கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளது. சொகுசு பஸ்களில் 100 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்துக்கு 12% கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளது. சொகுசு பஸ்களில் 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான பயணத்துக்கு 15% கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து இலங்கை முதலீடு சபையின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது நியமன உறுப்பினர்களாக விஸ் கோவிந்தசாமி, ஹர்சினி ரத்னலிக்கமா, மங்கள கருணாரத்னம் மற்றும் கே ஏ விமலேந்திரராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகிருஷ்ணகுமார் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளித்திருக்கிறார். சர்வதேச மீன்பிடி 70 மடி தொழில்களை கட்டுப்படுத்த புதிய சட்ட மூலங்கள் இறுதி அனுமதிக்காக சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதன்படி ஒளிப்பாய்ச்சி மீன்பிடிக்கும் எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கான போதைப் பொருள் புனர்வாழ்வு மையம் மற்றும் உளநல தேவைப்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட இருப்பதாகவும் சிறுவர் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர் யுவதிகளுக்கான வீட்டுத் திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவை திணைக்கள அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கலந்துரையாடலின் போது வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை உத்தியோகர்கள் மட்டத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மாகாண நிலநடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் துணைக்குளத்தின் ஆணையாளர் சுஜீவா சிவதாஸ் அமைச்சருக்கு விரிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக சிறுவர் பராமரிப்பு தொடர்பில் காணப்படும் சட்ட ஏற்பாடுகள் போதாமை எதன்போதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சந்தேக நபர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது. விசாரணை முறைமையாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றின் முன்னேற்றங்கள் ஊடகங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நளின் ஜெயதிஷா தெரிவித்திருக்கிறார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சேவின் மகன் உள்ளிட்டோர் 12 கோடி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டமை மற்றும் சுரேசாலையின் விவகாரம் தொடர்பான விசாரணைகளை முன்னேற்றம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்தரிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை சேவைகள் வழங்குவதற்கான சிறப்பு அடையாள அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய சபை இதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னில தலைமையிலா இடம்பெற்ற நிகழ்வில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மாற்றுத்திறனாளிகளை விழிக்கும் போது பயன்படுத்தப்பட வேண்டிய சுற்று களஞ்சியங்களையும் உத்தியோகபூர்வ மொழிகளின் திணைக்களத்துடன் இணைத்து வெளியிடவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கின்ற பிரபல உணவு வழங்கல் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 7ஆம் தேதிக்குள் இதை சமர்ப்பிக்குமாறு தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயந்த் சிங் தொழில் துணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். குறித்த உணவு வழங்கல் வலையமைப்பின் உரிமையாளர்கள் என கூறப்படும் நபரால் பணியாளர்கள் வாய்மொழி மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக கூறப்படும் சம்பவங்களும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தொழிலாளர் சட்டங்களுக்கு அமைவாக பணியாளர் சுயமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்யுமாறும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவை ஜனாதிபதி ரணில்குமார திசாநாயக்கே நியமித்திருக்கிறார். கடற்படை தலைமை அதிகாரியாக கடமையாற்றிய ரியல் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ வைஸ் அட்மிரல் பதவிக்கு திறமையுறுத்தப்பட்டு இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்குரிய நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 1000 சிறிய குளங்களை அபிவிருத்தி செய்யும் வரிமர்ம திட்டத்தின் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது.
3: விவசாயம், கால்நடை, காணி, நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் சந்தன எதிரி சூரிய, பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
9: நாட்டின் சில பகுதிகளில் சிறுபோக அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. எனவே நாம் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளோம். அம்பாறை, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து அதனை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றோம். நாடு 120 ரூபாய், சம்பா 130 ரூபாய், கீரி சம்பா 140 ரூபாய் நெல்லுக்கான நிர்ணய விலைகள். நாட்டின் தனியார் துறையைச் சேர்ந்த நெல் கொள்வனவாளர்களுக்கு நாம் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம். அரசாங்கம் அறிவித்துள்ள நெல் விலையை விட குறைவான விலைக்கு அவர்கள் நெல் கொள்வனவு செய்யக்கூடாது. ஏனெனில் அது ஒரு தவறான செயல்முறையாகும், விவசாய மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்துக்கு அமைய அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ள விலையை விட குறைவான விலைக்கு சந்தையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யப்படுமாயின் அது தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாம் தயாராகி வருகின்றோம். இலங்கையில் உள்ள நெல் ஆலை உரிமையாளர்களை எமது அமைச்சுக்கு அழைத்துள்ளோம். இதன் மூலம் அரசாங்கம் கொள்வனவு செய்யும் விலைக்கு அவர்களும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தரப்பில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் கேட்டறிய உள்ளோம். தேவைப்படின் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களை மாற்றி விவசாயிகளுக்கு சாதகமான முறையில் சட்டங்களை உருவாக்குவதற்கும் நாம் தீர்மானித்துள்ளோம்.
0: தொடர்ந்து அபாயகரமான மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக இலங்கை காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதன்படி கடுமையான போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடுவோர் தற்போதுள்ள போக்குவரத்து சட்டங்களின் கீழ் விதிக்கப்படும் அபராதங்களுடன் கூடுதலான குற்றவியல் வழக்குகளை எதிர்நோக்க நேரிடும் எனவும் காவல்துறை எச்சரித்திருக்கிறது. இந்நிலையில் கடுமையான போக்குவரத்து விதிமுறைகள் இனி சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிப்பதன் மூலம் மட்டும் கையாளப்படாது, மாறாக விதிமுறைகளில் ஈடுபடுவோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் டபிள்யூ பி ஜே சேனாதீர் தெரிவித்திருக்கிறார். அனுராதபுரத்தில் 2008 ஆண்டு நடந்த தாக்குதலில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜனக பேரர் அவரது மனைவி மற்றும் பலர் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. குறித்த ஆயுள் தண்டனை ரத்து செய்யக்கோரி குற்றவாளியான உமர் ஹடாப் தாக்கல் செய்ய சிறப்பு மேல்முறையீட்டை நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்திருக்கிறது. இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 3.74 கிராம் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 35 வயதுடைய நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அனுராதபுர மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஹெக்கிராவ தலாவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு தண்டனை உள்ளாகியிருக்கிறார். குறித்த நபர் மீதான குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்ததாக தெரிவித்த நீதிமன்றம் 4 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்று வந்த விசாரணையின் உறுதியில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்ததாக 4 சீன விமான பயணிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கட்டுநாயக்க மாநிலத்தில் வெர்கே முனையத்தில் உள்ள பசுமை பாதை வழியாக சிகரெட்டுகளை நாட்டிற்கு கடத்த முயன்றபோது புதன்கிழமை காலை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் அந்த 4 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் 35 வயதுகளில் உள்ள 4 சீன தொழிலதிபர்கள் ஆவார்கள். தாய் ஏர்வேஸ் விமானம் மூலம் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து புதன்கிழமை காலை 12:30 மணியளவில் அவர்கள் கட்டணாக்க மாநிலத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். சீனாவில் தயாரிக்கப்பட்ட 72,000 சிகரெட்டுகளை அடங்கிய 360 அட்டை பெட்டிகள் 6 சுக்கேசுகளில் மறைத்து வைத்திருந்ததாக அவர்களிடம் கண்டறியப்பட்டிருக்கிறது. சிசு சிறிய பாடசாலை மாணவர்களுடைய போக்குவரத்து சேவை இன்று கொடிகாமம் மத்திய பஸ் நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது.
10: இதன்போது முதன்முறையாக மாணவர்களுக்கான டிஜிட்டல் கால் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது.
11: வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஏற்பாட்டில் சிசு சிறிய பாடசாலை பஸ் போக்குவரத்து சேவை இன்று ஆரம்பமானது. கொடிகாமம் மத்திய பஸ் நிலையத்திலிருந்து இந்த சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. கடற்றூரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர், சாவகச்சேரி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். இதன்போது முதன்முறையாக மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் கார்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மாணவர்கள் பஸ்ஸில் ஏறும் நேரம் மற்றும் இறங்கும் நேரத்தை பெற்றோர்கள் கண்காணிக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் கார்டு சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது.
12: சிசு சரி என்பது பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் இதில் ஏறலாம். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உசயனில் ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வரையும், உசயனில் ஆரம்பிக்கப்பட்டு பருத்தித்துறை வரையும் 2 பஸ் சேவைகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காட்டை பிள்ளைகள் வந்து மெஷினில் டச் பண்ணுற நேரம் பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் போகும், பிள்ளை வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு சொல்லி இறங்குற நேரமும் இதே மாதிரி அவையை டச் பண்ணிக்க பஸ்லேருந்து இறங்கிட்டாங்க பாடசாலைக்குள்ளே போகிறாங்கன்ற மெசேஜ் வந்து பேரண்ட்ஸுக்கு போகிறதால இது உண்மையாக ஒரு சேஃப்டின்ற விடயத்தை பொறுத்தவரையில் இப்போ இந்த நாட்களில் அது சரியான முக்கியமாக காணப்படுது. மாணவர்களுக்கு அரைவாசி காசு தான் அறவிடப்படும். இறுதி வந்து அரசாங்கத்தினால் மானியம் அடிப்படையில் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தொடர்ந்து எம்பிலிப்படி பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேகநபர் ஒருவர் பொருசாலை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். எம்பிலிப்படி போலீஸ் நிலையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினர் ஹகட் பகுதியில் சோதனை சென்றிருந்த போது சந்தேகநபர் போலீசார் மீது தாக்கு நடந்து முயன்றதால் போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியோடு நடத்தியிருக்கிறார்கள். பின்னர் 2 சந்தேகநபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியிருக்கிறார்கள். 2 அதிகாரிகள் அவர்களை துரத்துச் சென்றிருக்கிறார்கள். சந்தேகநபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் போது அங்கிருந்த சந்தேகநபர்களில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கியதாகவும் தெரிய வருகிறது. இதனால் சந்தேகநபர் ஒருவர் கையில் குண்டு பாய்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கி மேற்கொண்ட போதே அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மற்றும் குறைபாடுள்ள வாகனங்களை கண்டறிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதன் அதிக ஏற்படுகின்ற விபத்துகளை குறைக்கும் நோக்கில் நாடுதளவிய விசேட வாகன சோதனை நடவடிக்கைகளை காவல்துறை ஆரம்பித்திருக்கிறது. அதிபக நெடுஞ்சாலைகளில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நாடு முழுவதும் இந்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சர் புதிய டெங்கு செயல்பாடு அன்று அறையொன்றை அமைத்திருக்கிறது. இந்த முன்னெடுப்பின் கீழ் டெங்கு பிளவர் தொடர்பான தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் சைபர் 11 79 66 366 என்ற பிரத்யேக அவசர உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி தினத்தை சுவாமி விபுலானந்தரின் நினைவு தின கொண்டாடத்துடன் இணைந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதற்கான முன்னாயத்த கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை நேற்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அரசு கரும மொழிகளின் திணைக்களத்தில் வேண்டுகோளுக்கு இணங்க யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துடன் யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வு எதிர்வரும் ஜூலை மாதத்தின் திருவள்ளுவர் மண்டபத்தில் கொண்டாடப்பட இருக்கிறது. வில்பத்து தேசிய பூங்காவில் கொல்லன் கனத்த கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் டொல்பின் ஒன்று கரை ஒதுங்கியிருப்பதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழின் இரவு நேர பிரதான செய்தி இருக்கை. இரவு நேர பிரதான செய்தி இருக்கையில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
13: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
14: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
13: விடாதீங்க போங்க போங்க.
15: ஆம் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
16: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
15: Viti Superstore Gala Gonesse Sassadil
16: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
15: Mélodie et Tordre-Gelke Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
17: வெற்றி மீது வெற்றி வந்து

வரும் மார்ச் இறுதியில் ரூபாய் 72.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் மனநலன் குறித்த ஆய்வு மற்றும் தற்கொலை சம்பவங்கள் குறைக்கும் நோக்கில் உச்சநீதிமன்றம் நியமித்த செயல்குழு 10 மாநிலங்களில் உள்ள 30 உயர்கல்வி நிறுவனங்களில் நேரில் பார்வையிட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து மத்திய கல்வி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கி 10 மாநிலங்களில் உள்ள 30 உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த செயல்குழு பார்வையிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் ரவி அகர்வாலின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இது அவருக்கு அளிக்கப்பட்ட 2வது பதவி நீடிப்பாகும். கழக மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முக ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்கை தோழமை கட்சி கூட்டத்துக்கு காங்கிரசுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேக்கு நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் பங்கேற்கப் போவதில்லை என்ற தகவல் நேற்று வெளியாக இருக்கிறது. அதிமுகவில் இருந்து மேலும் 2 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும், அதிமுகவை சேர்ந்த 12 MLAக்களும் தமிழக வெற்றி கழகம் பேரம் பேசி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வழங்கிய துணை பொதுச்செயலர் பதவியை ஏற்க SP வேலுமணி மறுத்துள்ளதால் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உள்கட்சி மோதல் காரணமாக SP வேலுமணி தலைமையில் தனி அணி உருவாக்கியது. அந்த அணியில் இருந்த 25க்கும் மேற்பட்ட MLAக்கள் பல மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு அணிகளும் மீண்டும் இணைந்தன. இணைப்பு ஏற்பட்ட பிறகு SP வேலுமணி தரப்பினருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன. ஆனால் பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர்கள் இருந்தவர்களுக்கு மீண்டும் அதே பதவியை வழங்கவில்லை. இந்நிலையில் SP வேலுமணி அணியின் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் நேற்று நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக கட்சி கொடி, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜப்பான் பிரதமர் சானியா தங்காட்சி இந்தியாவில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சம்பால் முரதாபாத் சாலையில் அமைந்திருக்கின்ற தக்குசேன் கிராமத்தில் உள்ள சுமார் 2367 ஹெக்டேர் கிராம சபை நிலத்தை மோசடியாக ஒதுக்கீடு செய்து நில பதிவீடு மாற்றம் மற்றும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 100 கோடியாகும். இந்த நில மோசடி தொடர்பாக கொத்பாலி காவல்நிலையத்தில் அதிகாரிகள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் அடையாளம் தெரிந்த 31 பேர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 11வது நாளாக கரப்பமூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் உண்ணாவிரதத்தில் இருப்பவர்கள் உடல்நிலை மோசமாக இருக்கிறது. டெல்லியில் கரப்பமூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் 11வது நாளை எட்டியிருக்கிறது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் தேர்வு உட்பட தேர்வுமுறை நடத்தப்பட்டதாக கூறப்படும் முறைகளுக்கு எதிராக கரப்பமூச்சி ஜனதா கட்சியினர் ஜூன் 20ஆம் தேதி முதல் டெல்லியில் ஜந்த மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் கடந்த ஞாயிறு முதல் உண்ணாவிரத போராட்டமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. CJP போராட்டத்தின் போது நேற்றுடன் 11வது நாளை எட்டியிருக்கிறது. போராட்டத்தில் இடத்திற்கு ஆதரவாளர்கள் வருவதை தடுப்பதற்கு கடுமையான போலீஸ் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜஸ்தானில் டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளாகி தீபிடித்ததில் 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். விபத்து காரணம் குறித்து காயமடைந்தவர்கள் அடையாளம் காண்பது குறித்து உள்ளூர் நிர்வாகம் விசாரித்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் கைபேசியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் கைபேசிகளை தங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலோ அல்லது வாகனங்களிலோ பாதுகாப்பாக வைத்துவிட்டு சுவாமி தரிசனத்துக்கு வர வேண்டும். கைபேசிகளை பாதுகாப்பாக கோயில் நிர்வாகம் சார்பில் அங்காங்கே கைபேசி வைப்பிடங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அவற்றை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பரிசோதனையின் போது பக்தர்களிடம் கைபேசிகள் இருப்பது கண்டறியப்பட்டால் அவற்றை பறிமுதல் செய்து பாதுகாப்பு பட்டங்களில் வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கோயில் நிர்வாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 100 குறைந்து ரூபாய் 1,04,800 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 100 குறைந்து ரூபாய் 13,000 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தின் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 245 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கடுகொண்டிருப்பது டிஆர்டி தமிழுடைய 20 நேர பிரதான செய்தி இருக்கை. 20 நேர பிரதான செய்திகள் தொடர இருக்கிறது. உலக செய்திகள், உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTS பினான்ஸ் GMBS நிறுவனத்தினர். உலக செய்திகள் தொடர்கின்றன. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மெல்லமெல்ல சீராக மாறிக்கொண்டிருக்கிறது. தனது கப்பல்களில் 2 தவிர மற்ற அனைத்து நீரிணையை கடந்து விட்டதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடன் மீது போர் தொடுத்திருக்கின்றன. அப்போதிலிருந்து தென்கொரியாவின் 26 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையில் முடங்கியிருந்தன. அனைத்துலக கடற்துறை அமைப்பின் பாதுகாப்புடன் சென்ற வாரம் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் நீரிணையை கடந்திருக்கின்றன.

0: மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வர முத்தரப்பு குழு ஒன்று அமைக்கும் என ஈரான் கூறியிருக்கிறது. குழுவை அமைக்க ஈரான், அமெரிக்கா, லெபனான் ஆகிய நாடுகள் இணக்கம் கொண்டதாக தெஹ்ரான் சொன்னது. இந்நிலையில் இணக்க குறிப்பின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை அமெரிக்காவுடன் இனி எந்த நேரடி பேச்சுவார்த்தைகளும் இருக்காது என ஈரான் கூறியிருக்கிறது. இணக்க குறிப்பு கையெழுத்தானதை தொடர்ந்து கத்தாரின் சமரச பேச்சாளர்களுடன் அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் தனித்தனி சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதி உள்ளது என அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. முன்னதாக அமெரிக்காவின் சட்டவிரோதமாக அல்லது தற்காலிகமாக குடியேறியவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்க முடியாது என அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த ஆணையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான செய்தி குறிப்பு.
1: அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை பெறுவதற்கான அரசியலமைப்பு உரிமை உண்டு என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 150 ஆண்டுகள் பழமையான கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சியை இந்த தீர்ப்பின் மூலம் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தற்காலிக விருந்தினர்கள் மற்றும் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு பிறப்புரிமையிலான குடியுரிமை வழங்குவதை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் முயற்சித்து வருகிறார். தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இந்த தீர்ப்பு குறித்து அதிபர் டிரம்ப் எதிர்வினையாற்றியுள்ளார். அதில், இந்த தீர்ப்பானது நம் நாட்டிற்கு மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும், ஆனால் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் அதை எளிதாக சரி செய்யலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த சட்டத்தை கொண்டுவர அரசியலமைப்பு திருத்தம் தேவையில்லை என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். ஆனால் அத்தகைய எந்த ஒரு சட்டமும் அமெரிக்க அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கும் என்று பலர் வாதிடுகின்றனர். அமெரிக்க செனட்டில் அத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியையும் ஜனநாயக கட்சியினர் நிச்சயமாக தடுக்கலாம். 1868 ஆண்டு முதல் அந்நாட்டில் பிறந்த அனைவருக்கும் அமெரிக்க குடியுரிமை வழங்கியுள்ளது. இந்த உரிமை அமெரிக்க அரசியலமைப்பின் 14th திருத்தத்தில் அடங்கியுள்ளது. மேலும் பிற்கால அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் இது வலுப்படுத்தப்பட்டது. இந்த சமீபத்திய தீர்ப்பை சிவில் உரிமை குழுக்கள் வரவேற்றுள்ளன. இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் சாரா ஸ்மித் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
2: You know, this is a really significant
3: டொனால்டு டிரம்பின் முக்கியமான குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளில் ஒன்றுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகும். அமெரிக்க அரசியலமைப்பின் பிரிவு 14 அமெரிக்காவில் பிறந்த அனைத்து நபர்களும் அமெரிக்காவின் குடிமக்கள் என்று கூறுகிறது. டொனால்டு டிரம்ப் விரும்புவதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பது மிகவும் அசாதாரணமானது. நீதிமன்றத்தில் 6 பழமைவாத நீதிபதிகளும் 3 தாராளவாத நீதிபதிகளும் உள்ளனர். ஆனால் இந்த நிகழ்வில் மிகவும் பழமைவாத நீதிபதிகளில் 3 பேரும் பிறப்புரிமை மூலம் வழங்கப்படும் குடியுரிமையை நிலைநிறுத்த வாக்களித்தனர். இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை அறிமுகப்படுத்த முயற்சி செய்யலாம் என்று பரிந்துரைப்பதை அவரது சமூக ஊடக பக்கத்தில் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இது நிறைவேற்றப்பட்டால் பிறப்புரிமை மூலம் வழங்கப்படும் குடியுரிமை ரத்து செய்யப்படும். ஆனால் இது அரசியல் அமைப்பால் உறுதி செய்யப்பட்ட உரிமை என்று நீதிபதிகள் கூறியிருப்பதால் அவர் அதை எப்படி செயல்படுத்த முடியும் என்பது சந்தேகமாகவே உள்ளது.
1: சூடானின் துணை ராணுவ படைகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்துள்ளதாகும். கடந்த ஆண்டு எல்ஃபஷார் நகரை கைப்பற்ற தொடங்கியதிலிருந்து அழிப்பு செயல்களில் ஈடுபட்டதாகவும் ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் அறிக்கை கூறியுள்ளது. விரைவு ஆதரவு படையினர் சித்திரவதை கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை செய்தது, வேண்டுமென்றே குழந்தைகளை இலக்கு வைத்தது உள்ளிட்ட வன்முறைகளை செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் கூறியுள்ளது. எல்ஃபஷாரில் இனப்படுகொலை நடந்துள்ளதற்கான அடையாளங்கள் காணப்படுவதாக ஐநா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கூறியிருந்தது. சூடானின் உள்நாட்டு போரில் எல்ஃபஷார் நகரை கைப்பற்றுவதற்காக நடந்த கடுமையான மோதல் கடந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது. இதுகுறித்து நைரோபியிலிருந்து பிபிசியின் பார்பரா லட்டஷர் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
4: எல்ஃபாஷரில் இழைக்கப்பட்ட அட்டூழியங்கள் குறித்த கூடுதல் மற்றும் அதிக அளவிலான ஆதாரங்களை இந்த அறிக்கை வழங்குகிறது. ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் சுமார் 250 பேரிடம் பேசியுள்ளது. அவர்களில் 200 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். எல்ஃபாஷர் நகரை கைப்பற்றிய சம்பவங்களினால் மட்டுமின்றி அதற்கு முன்பு அந்நகரை மீட்பதற்கு விரைவு ஆதரவு படையினர் நடத்திய நடவடிக்கைகளாலும் இவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். படுகொலைகள், கடத்தல்கள், தாக்குதல்கள், பாலியல் வன்கொடுமைகள் போன்றவற்றை குறித்து நேரில் பார்த்தவர்கள் கூறினர். குழந்தைகள் மீது துப்பாக்கிச்சூடு, கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமையும் இந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. எல்ஃபாஷரில் விதிமுறைகள் மீறப்பட்டதாக விரைவு ஆதரவு படை ஏற்கனவே கூறியுள்ளது. இதனை ஒப்புக்கொண்டு இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறியிருந்தாலும் இந்த கொடுமைகளின் அளவு குறித்து தங்களது எதிரிகளால் மிகைப்படுத்தப்படுவதாக கூறியுள்ளது. சர்வதேச விதிகளை மீறிய விரைவு ஆதரவு படையின் கமாண்டர்களை கண்டறிந்துள்ளதாகவும் அவர்கள்தான் இதற்கு பொறுப்பு என்றும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கூறியுள்ளது.
1: சூடானில் இன அழிப்பு
0: தொடர் உலக செய்திகளில் அமெரிக்க மக்களுக்காக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்று சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறார். தற்போது ஒரு பெரியல் கச்சா எண்ணெய் $68 உள்ள நிலையில் பெட்ரோல் விலை குறைக்கப்படாமல் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ரம் பதிவிட்ட போது பெட்ரோல் சில்லறை விலையாளர்கள் உடனடியாக தங்கள் விலையை குறைக்க வேண்டும் என்ற அறிக்கை உடனடியாக எதிர்வினையாற்றும் வகையில் சரியான முடிவை இவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் எனவும் கிரேட் அமெரிக்க மக்களுக்கான பெட்ரோல் விலையை சில்லறை விற்பனை நிலையங்கள் குறைக்க வேண்டும். சில்லறை விற்பனையாளர்கள் இந்த செய்யவிட்டால் பெரும் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் எனவும் ஒரு கேலனுக்கு $2.50 இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். கலிபோர்னியாவின் பெட்ரோலுக்காக அதிக வரி வசூலிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹொங்கோ குடியரசில் வேகமாக பரவி வருகின்ற எபோலா தொற்று பாதிப்பால் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு சுமார் $360 கோடி வரை பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகள் இழக்கும் அபாயம் உள்ளதாக ஐநா எச்சரித்திருக்கிறது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த சர்வதேச சமூகம் விரைந்து போதிய நிதி மற்றும் மருத்துவ ஆதாரங்களுடன் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த சுகாதார அவசர நிலை ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் மிக கடுமையான மற்றும் நீண்ட கால வளர்ச்சி முடக்கத்தை ஏற்படுத்தும் என ஐநா கவலை தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய நாடான மொனாக்கோவில் உக்ரைன் நாட்டை பூர்வமாக கொண்ட தொழிலதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அவர் மற்றும் அவரது குடும்பத்தில் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து தப்பியோடிய குற்றவாளியை பிடிக்க பிரான்ஸ் மற்றும் மொனாக்கோ காவல்துறை தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. பிரான்ஸ் எல்லைக்கு அருகே அமைந்திருக்கின்ற ஆடம்பர குடியிருப்பின் நுழைவாயிலில் திங்கட்கிழமை நள்ளிரவில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பார்சல் வெடிகுண்டு வைத்துவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் அங்கு வந்த மூவர் மீது குண்டு வெடித்திருக்கிறது. தாக்குதல் நடத்திய நபர் அண்டை நாடான பிரான்ஸுக்கு தப்பியோடி இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிகளுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அந்த நாட்டில் பதட்டமான சூழல் நிலவிருக்கிறது. வன்முறை தடுக்கும் நோக்கில் கொன்ஸ்பாகல் மற்றும் டார்பன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1943 அதிகரித்திருக்கிறது. வெனிசுலா அரசாங்கம் எதிர்கட்சி யுனிசெஃப் மற்றும் நாசா ஆகியவை திரட்டிய தரவுகளின்படி இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 43,000 பேர் இன்னும் காணாமல் போயிருப்பதாகவும் அங்கு பலதரப்பட்ட உதவிகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் வெனிசுலாவில் இருந்து மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திக்குறிப்பு.
1: இந்த நிலநடுக்கத்தினால் சுமார் 2,000 பேர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் தங்கள் அன்பிற்குரியவர்களை இன்னும் தேடி வருகின்றனர். சர்வதேச மீட்புக் குழுக்கள் உதவி பணிகளை செய்து வரும் நிலையில் இன்னமும் ஆயிரக்கணக்கானோருக்கு உடனடியாக உணவும் தங்குமிடமும் தேவைப்படுவதாக ஐநா கூறியுள்ளது. இதுகுறித்து பிபிசியின் மூத்த சர்வதேச செய்தியாளர் ஒர்லா குரின் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இதில் இடம்பெறும் காட்சிகள் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கின்றோம்.
4: இவைதான் லாஸ் கோகோஸ் மாகாணத்தில் எஞ்சியுள்ளவை. இடிந்து போயுள்ள இந்த ஒவ்வொரு அடுக்குமாடி கட்டடத்திலும் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வந்ததாக உள்ளூர்வாசிகள் எங்களிடம் கூறினர். இந்த பகுதியில் மட்டும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,000 தாண்டக்கூடும். இரு நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனதற்கு பிறகும் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமாக இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இடிபாடுகளுக்கு கீழே இருந்து மிக சிலரே உயிருடன் மீட்கப்படுகின்றனர். ஒரு சிலர் தங்களது உயிரை பணயம் வைத்து இடிபாடுகளுக்குள் செல்கின்றனர். நிலநடுக்கத்தின் பின் அதிர்வு அவர்களை புதைத்துவிடக்கூடும். தன் காதலி ரோஹலஸை ஜோர்ஹேவால் அப்படியே விட்டுவிட முடியவில்லை. அவரது உடல் சில அடிகள் தொலைவில்தான் உள்ளது. கடந்த புதன்கிழமை முதல் அது அங்கேயேதான் இருக்கிறது. தங்களது அன்புக்குரியவர்கள் எங்கே இறந்து கிடக்கிறார்கள் என்பது உமீராவுக்கு துல்லியமாக தெரியும். ஆனால் அவரால் அவர்களை எடுக்க முடியாத சூழல்.
5: என் அம்மாவையும் உறவினர்களையும் வெளியே கொண்டு வர விரும்புகிறோம். தயவு செய்து உதவுங்கள். எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன்.
4: அவரது சகோதரர் அல்பர்டோ தன் 3 பிள்ளைகளின் உடல்களை தானே தோண்டி எடுத்ததாக என்னிடம் கூறினார். தன்னார்வலர்கள் நாள்தோறும் இங்கே உதவி செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களிடம் தேவையான உபகரணங்களோ பொருட்களோ எதுவும் இல்லை. இங்கே சுற்றிலும் நாம் பார்க்கும் அனைத்து பணிகளும் கைகளாலேயே செய்யப்படுகின்றன. இங்கே பல தலைமுறையினர் உயிரிழந்துள்ளனர். குழந்தைகள், பெற்றோர்கள், முதியவர்கள் என பலரும் உயிரிழந்துள்ளனர். காற்றில் மரணத்தின் நெடி கடுமையாக வீசுகிறது. தங்கள் அன்புக்குரியவர்கள் கண்டெடுக்கப்பட்டு இறுதி விடை கொடுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பலரும் காத்திருக்கிறார்கள். அருகில் இருந்த கட்டடங்களில் பிரிட்டனின் சர்வதேச தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் உயிருடன் இருப்பவர்களை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கின்றனர். இங்கே சிறிய சத்தம் மற்றும் அதிர்வு ஆகியவற்றை கண்டறிய ஒலி ஆய்வு கருவிகளை பயன்படுத்துகின்றனர். யாரேனும் மூச்சு விடுகிறார்களா என்பதை லூனா சோதிக்கிறது. ஆனால் யாரும் இல்லை. இந்த அழிவை இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தவற்றுடன் எவ்வாறு ஒப்பிடுவீர்கள்?
6: ஆம், இது உண்மையிலேயே மிகுந்த துயரத்தை கொடுப்பதாக உள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எங்களின் ஆழ்ந்த அனுதாபங்கள். இது செய்திகளில் பார்க்கும் போர்க்கள காட்சிகள் மாதிரி உள்ளது. ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. இங்கே இருப்பவர்கள் மிகவும் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள். எங்களை வரவேற்கிறார்கள். இக்கட்டான சூழலில் உதவி தேவைப்படும் நிலையிலும் கூட எங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுப்பதுடன் இயன்ற உதவிகளை செய்ய முன்வருகிறார்கள். இது நெஞ்சை நெகிழ வைக்கிறது.
4: வெனிசுவேலா மக்களிடையே வலிமையான ஒற்றுமையும் ஆதரவும் இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்தால் தாங்கள் கைவிடப்பட்டதாக பலரும் கூறுகின்றனர். தற்போதைக்கு இறுதியான இறப்பு எண்ணிக்கையை யூகிக்க மட்டுமே முடியும். ஆனால் ஐநா 10,000 சடலங்களுக்கான பைகளை வாங்குவதாக கூறியுள்ளது.
0: தொடர்ந்து பாகிஸ்தானின் துணைப்பாடு நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் 4 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட சிறுவர்கள். லாகூர் நகரில் இந்த சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கோஜெக் நிறுவனம் துணை நிறுவனரும் இந்தோனேசியாவின் முன்னாள் கல்வி அமைச்சருமான நடீம் மகாரிமுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு $55,850 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கூடுதலாக சுமார் $45 மில்லியன் இழப்பீடு செலுத்த வேண்டும் அல்லது இன்னும் ஒரு தவணை சிறை தண்டனை நிறைவேற்ற வேண்டும். COVID-19 நோய் தாக்கத்தின் போது பள்ளிகளுக்கு குரோம் பூக்கணிகளை பெறுவது தொடர்பான ஊழல் வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தொழிற்சாலை ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறது. பழமையான விண்வெளி தொலைநோக்கிகள் 1 வளிமண்டலத்தில் எரிந்து சிதறி அழிவதில் காப்பாற்ற முயல்கின்றது நாசா. அமெரிக்காவில் செயல்படும் கட்டாயில் என்ற புதிய நிறுவனம் 3 இயந்திர விண்கலத்தை தயாரித்திருக்கிறது. 2004 முதல் செலுத்தப்பட்ட ஸ்வீப் விண்கல தொலைநோக்கியுடன் அந்த விண்கலம் இணைக்கப்படும். பூமியை சுற்றி பெறும் ஸ்வீப் தொலைநோக்கி படிப்படியாக தனது சுற்றுலா உயரத்தை இழந்து வருகிறது. நாசாவின் முயற்சி வெற்றியடைந்தால் இயந்திரத்தின் விண்கலம் தொலைநோக்கியை பிணைத்து அதனை சுமார் 300 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள நிலையான சுற்றுப்பாதைக்கு மாற்றம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் மிகப்பெரிய வேட்டையாடும் பறவையான வெள்ளைவால் கழுகு பல்ஸ்வெயில்ஸ் சூழலை மீட்டெடுப்பதற்கு அந்த நாட்டு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு கோடைக்காலம் முதல் தென்மேற்கு இங்கிலாந்தில் உள்ள ஒரு தேசிய பூங்காவில் விடுவிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான செய்தி குறிப்பு.
1: அடுத்த 3 ஆண்டுகளில் சுமார் 20 பறவைகள் அங்கு விடுவிக்கப்பட உள்ளன. ஆனால் இவை செம்மறி ஆடுகளுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று சில விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து BBC செய்தியாளர் ஜென்னிகுமார் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
7: 2.5 மீட்டர் நீளமுள்ள இறக்கைகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட பறவைகள் பார்ப்பதற்கு வியப்புக்குரியவை. பிரிட்டனில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையாடப்பட்டு அழிந்து போன இந்த பறவைகள் தெற்கு இங்கிலாந்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம் வெற்றியடைந்துள்ளதாக சூழலியல் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இது இயற்கையை மீட்டெடுப்பதோடு சுற்றுலாத்துறைக்கும் பலன்களை அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் 1975 ஸ்காட்லாந்தில் தொடங்கப்பட்ட இதுபோன்ற ஒரு திட்டத்தால் சில பறவைகள் தங்கள் கால்நடைகளை இரையாக்கிக் கொள்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அவர்களுள் ஒருவர் ஆட்டுக்குட்டி ஒன்றை கழுகு தூக்கி செல்லும் காட்சியை படம் பிடித்துள்ளார்.
8: கழுகுகள் சரியாக தாக்கினால் அது விரைவான மரணமாக இருக்கும். ஆனால் அவை உயிரோடு இருக்கும் போதே உண்ணப்படுகின்றன. எனவே உங்களால் இதை வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும்.
7: இது சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகிறது. கழுகுகள் ஆட்டுக்குட்டிகளை கொன்று உண்பதை விட ஏற்கனவே இறந்து கிடப்பவற்றையே பெரும்பாலும் எடுத்து செல்கின்றன என்று ஆய்வுகள் கூறுவதாக சுற்றுச்சூழல் குழுக்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் விவசாயிகள் இந்த கருத்தை மறுக்கின்றனர். தங்களது மந்தைகளுக்கு ஏற்படும் ஆபத்துகளை கையாளும் சவால்களை ஸ்காட்லாந்து அரசு அங்கீகரித்துள்ளது. இதற்காக விவசாயிகளுக்கு ஆயிரக்கணக்கான டாலர்களை அந்த அரசு வழங்குகிறது. இங்கு தெற்கு இங்கிலாந்திலும் தாங்களும் இழப்புகளை சந்திக்க நேரிடுமோ என்று விவசாயிகள் கவலையில் உள்ளனர்.
9: நிலைமை கைமீறி போய் நாம் இழப்புகளை சந்திக்கும் நிலையை அடைய நாங்கள் விரும்பவில்லை. ஸ்காட்லாந்தில் ஒரு பிரச்சனை இருப்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் அங்கு ஒரு பிரச்சனை இருப்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கின்றனர்.
7: ஆனால் இது ஸ்காட்லாந்தில் நடந்தது, அந்த பகுதிக்கே உரியது என்று ஸ்காட்லாந்து அரசே கூறக்கூடுமே.
9: ஆம், ஆனால் அவர்கள் நம்மை விட வெறும் 20 ஆண்டுகள் முன்னிலையில் உள்ளனர். இதே நிலை இன்னும் 20 ஆண்டுகளில் இங்கேயும் ஏற்படக்கூடும்.
7: பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் கழுகுகள் செழித்து வளர்ந்தது போல தற்போதும் அவை வாழ்வதற்கு இந்த கரடு முரடான ஒதுக்குப்புறமான காடுகளும் கடற்கரை பகுதிகளும் மிக சிறந்த வாழ்விடமாக இருக்கும் என்று இந்த திட்டத்தை செயல்படுத்துபவர்கள் கூறுகின்றனர். இங்கு மீன்களும் சிறிய பறவைகளும் ஏராளமாக இருப்பதால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
6: இன்று இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே அந்த பறவைகள் என்ன செய்கின்றன என்பதை எங்களால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வரும் அதே வகையான கண்காணிப்பு பணிகளை இங்கும் தொடர திட்டமிட்டுள்ளோம்.
7: ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களுடைய திட்டம் என்ன?
6: ஒவ்வொரு சூழலையும் தனித்தனியாக ஆராய்ந்து முடிவெடுப்பதே எங்களது திட்டம். இறுதியாக ஒரு பறவையால் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அது வனப்பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு மீண்டும் மனித பராமரிப்பு வைக்கப்படலாம்.
7: இந்த பறவைகள் ஏற்கனவே இப்பகுதியில் உள்ளன என்பதுதான் உண்மை. தெற்கு கடற்கரையில் விடுவிக்கப்பட்ட பறவைகளில் 14 பறவைகள் இந்த தேசிய பூங்காவில் இருப்பதை செயற்கைக்கோள் டிராக்கர்கள் கண்டறிந்துள்ளனர்.
10: இந்த கழுகுகள் உண்மையிலேயே இங்கேயே இனப்பெருக்கம் செய்வதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஒரு வெண்வால் கழுகு தான் பிறந்த கூட்டை விட்டு வெளியேறிய இடத்திலிருந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும் வழக்கம் கொண்டது. எனவே அவை இயற்கையாகவே இங்கு வரும் என்று நாம் காத்திருந்தால் அதற்கு நாம் மிக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும்.
7: உண்மையில் அவை எப்படி இருக்கும்?
10: இந்த பறவைகள் நீண்ட காலமாக இந்த நிலப்பரப்பில் இல்லாமல் இருந்தன. இப்போது இயற்கை மீண்டும் புத்துயிர் பெறுவதையும் இவற்றை காடுகளில் பார்ப்பதும் மிகவும் அற்புதமானது. இது ஒரு தனித்துவமான உணர்வு. உண்மையிலேயே அப்படித்தான். இது உங்களை அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும்.
7: இருப்பினும் இந்த விவாதம் தொடரவே வாய்ப்புள்ளது. சிலர் இதை காண்பதற்கு ஆவலாக இருக்கும் அதே வேளையில் தங்களின் கால்நடைகளுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று விவசாயிகள் கவலைப்படுகிறார்கள்.
0: உலக செய்திகளைத் தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை நேற்று வென்றிருக்கிறது. முதலடியாக இறுதி ஆட்டத்தில் இடம்பிடித்திருக்கிறது. இங்கிலாந்து அணி தலைவர் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து வெகுப்பந்து வீச்சாளர் ஜெஃப்ரோ ஆஷர் பேசியிருக்கிறார். பென் ஸ்டோக்ஸ் வரும் கேப்டன் கிடையாது, நல்ல நண்பர். களத்தில் மீதிலும் ஜோசனை தேவைப்பட்டால் அவரிடம் சென்று ஜோசனை பெறுவேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிலாந்து அணியில் அவர் விளையாட மாட்டார் என்பது மிகப்பெரிய இழப்பு எனவும், அவரை நாங்கள் பெரிய அளவில் மிஸ் பண்ணுவோம் எனவும், பென் ஸ்டோக்ஸ் இல்லாத இங்கிலாந்து அணி கேப்டனை செய்ய பார்க்கவே கடினமாக இருக்கின்றது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஐசிசி மகளிர் 20-20 கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னரே அணிகள் வீராங்கனைகளை ஐசிசி தரவரிசையில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சோஃபி எக்கல்ஸ்டோன் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ஒரு இடம் முன்னேறி 3rd இடத்தை பிடித்திருக்கிறார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அவர் 8 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தியிருக்கிறார். இங்கிலாந்து அணியின் மற்றொரு வீராங்கனையான லாரன் பெல் 3 இடங்கள் முன்னேறி 4th இடத்தையும் பெற்றிருக்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரின் ஸ்வீடனை 3-0 என்று வீழ்ச்சி ரவுண்ட் அப் 16 சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது பிரான்ஸ் அணி. இதுவரை கனடா, பிரேசில், பரக்குவே, மொரக்கோ, நோர்வே ஆகிய நாடுகளின் காலிறுதிக்கு முன்னேறிய சுற்றான ரவுண்ட் அப் 16 சுற்றுக்கு பிரான்ஸ் அணியும் முன்னேறி இருக்கிறது.

ஐவரி கோஸ்ட் அணியை 2-1 வீழ்த்தி நோர்வே வரலாற்று வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கிண்ண விலகல் முறையிலான சுற்று வரலாற்றில் நோர்வே பதிவு செய்யும் முதலாவது வெற்றி இதுவாகும். ஜெர்மனி கால்பந்தணியின் கோல் கீப்பர் மனுவேல் நோயர் தனது சர்வதேச கால்பந்து விளையாட்டின் ஓய்வு முடிவை உறுதி செய்திருக்கிறார். கால்பந்து தொடரில் சுற்று 32 நோக் அவுட் சுற்றில் இக்குவடோர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்ச்சி. மெக்சிகோ அணி அடுத்த சுற்றான லீக் ஆஃப் 16 சுற்றுக்கு கம்பீரமாக முன்னேறியிருக்கிறது. கால்பந்து உலக கோப்பையின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கான போட்டிகள் கனடாவை எதிர்த்து மொரோக்கோ விளையாடுகிறது. பிரேசில் அணியுடன் ஐவரி கோஸ்ட், நோர்வே அதில் வெல்லும் அணிகள் அணிகளில் ஒன்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் மோதும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். உலகக்கிண்ண கால்பந்து தொடக்க சுற்றிலேயே வெளியேறிய தென்கொரிய அணி தாயகத்தின் ரசிகர்கள் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. இசியோன் அணித்துறை விமானத்தில் அதிகாலையில் திரண்ட ரசிகர்கள் தென்கொரிய அணிகளுக்கு எதிராக முழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவாக இன்றைய நாணய மாற்றீடு என சொல்ல வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கையின் உலக செய்திகளை இணையத்தினராக தந்து கொண்டிருக்க நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtmili.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை என சொல்ல நிகழ்ச்சியாக வானில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கை விலையில் 383 ரூபாய் 10 சதம், இந்திய விலையில் 107 ரூபாய் 99 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335 ரூபாய் 90 சதம், இந்திய விலையில் 94 ரூபாய் 70 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 414 ரூபாய் 96 சதம், இந்திய விலையில் 116 ரூபாய் 98 பைசா. ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை விலையில் 444 ரூபாய் 59 சதம், இந்திய விலையில் 125 ரூபாய் 33 பைசா. ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 236 ரூபாய் 25 சதம், இந்திய விலையில் 66 ரூபாய் 60 பைசா. நேர்களை இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழ்மொழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்து பெறும் www.nulagam.com இணையதளத்தினர் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரஸ்துரைக்கில் அமைந்திருக்கின்ற விசி விடி கேசன்கரி மற்றும் காலிகுனஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்று இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
5: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
6: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கிறேன்.
7: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
7: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம்.
8: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில்.
8: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65
8: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம்.
8: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
0: பரிசு லாட்சியத்தில் ரூய்காயில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ்பத்து. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trt தமிழில் இருக்கும் என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

அன்பு நேசங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். முன்பொரு இனிய இரவு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அமர்ந்த இரவின் ராக நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது. இரவின் ராக நிகழ்ச்சியோட இணைந்து சிறப்பிக்கப்படும் இரவின் ராக நிகழ்ச்சி தத்துவ பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான எத்தனையோ தத்துவ பாடல்கள், நிறைய நிறைய தத்துவ பாடல்கள் அமைக்கும். அந்த தத்துவ பாடல்களும் அந்த தத்துவ பாடல்கள் கூறுகின்ற கருத்துக்கள் சரி, உங்களை வந்து அந்த தத்துவ பாடல் எவ்வாறு கருந்து உங்களை வந்து கவர்ந்திருக்கிறது, அல்லது வந்து அந்த தத்துவ பாடல்கள் தத்துவ கருத்து எவ்வாறு உங்களை வந்து ஒரு மாற்றம் அடைய செஞ்சிருக்குது, அப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கணும். சரி, அப்படி இல்லாட்டிலும் உங்களுக்கு ஏதாவது தத்துவ பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்கள் மனங்க வந்து தத்துவ பாடல்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பழைய புதிய இடைக்கால தத்துவ பாடல்கள் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். சைபர் சைபர் 33 1 48 32 15 40, பிரான்ஸ் வாழர்கள் 0 3 48 32 15 40, எங்களுடைய வைபர் இலக்கம் சைபர் சைபர் 33 650 சைபர் 74 27. அதே போல இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தையும் தருகின்றோம். சைபர் சைபர் 33 689 86 55 29, சைபர் சைபர் 33 689 86 55 29, இது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம். அதே போல வைபர் இலக்கம். அதே போல முகநூல் நிகழ்ச்சி நேரலை சென்று கொண்டிருக்கிறது. முகநூல் நிகழ்ச்சி நேரலையங்கள் இருக்கின்ற கருத்து பகுதியில் குமான் பகுதியில் உங்களுக்கு ஏதாவது தத்துவ பாடல்கள் வேணுமா, தத்துவ பாடல்கள் அங்கே பதிவு செய்யுங்கள். உங்கள் பேருடன் தருவதற்கு காத்திருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் ஒலிக்க போகிறது வானொலியில் பாடல்

0: சரி, நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறது. வாடா வாடா வாடா தோழா தளபதி விஜயவிக்கிறது ஒரு இனிய தத்துவ பாடல் வானொலியில் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறது. பிரதொலிக்க புகழ் அடுத்த பாடலோடு விருப்பத்தோடு இருந்திருக்கின்றார் என்பதுக்குரிய குகன் அவர் இணைந்திருக்கார். நிகழ்ச்சி வரவேற்கணும். வணக்கம் குகன்.
1: வணக்கம் சார்.
0: நலமா?
1: நலமே. நீங்கள்?
0: நலம், நலமுறையா? அவர் உங்களையும் நலமா இருக்கின்றோம். நாங்களும் நீங்களும் நலமா இருப்பீங்க நம்புகிறோம்.
1: உங்கள் வேண்டுதலுக்கு நன்றி.
0: சரி, அந்த வேண்டுதலோடு
1: நீங்கள் கேட்ட படத்தில் இருந்து கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள்.
0: கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள்.
1: இந்த பாடல் இல்லாதவர்களும் நல்லா இருக்கும். அதில் என்ன வாழ்க்கைன்ற முழுவதையும், வாழ்க்கைன்ற என்ன போக்குவரத்து முழுவதையும் வடிவாக சொல்லியிருக்கு பாட்டு பாடலில். எனக்கு நல்லா பிடிச்ச வரின்னு சொன்னால், தூக்கத்தில் பாதி, தூக்கத்தில் பாதி, புகை மிச்சம் மீதமேதன்

கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு அது பாடல்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி இருக்கிற கருத்து போகிறோம். குமான் பகுதியில் வந்து உங்களுக்கு தேவையான பாடல் ஏதாவது வேணும், தத்துவ பாடலாக இருக்கலாம், உங்கள் அருமையான புதிய பாடலாக இருக்கலாம், பழைய பாடலாக இருக்கலாம், இடைக்கால பாடல்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தமான தத்துவ பாடல்களை பதிவு செய்யுங்கள். நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன். இருக்கின்றது பாடல் இது குகன் அவர்களது விருப்பத் தெரிவாக.

0: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

0: சரி, கலைஞர் நேரம் ரூபொழுது 10:58 நிமிடம், மைக்ராட்சத்தில் 9:58 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஏடி அடி தமிழ் வானொலிகளில் இரவின் ராகங்கள். இரவின் உற்சாகம் ஒரே நாளில் தத்துவப்பாறைகள், அந்த தத்துவப்பாறுகின்ற தத்துவ கருத்துகள் உங்கள் விருப்பத்தில் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிற தத்துவப்பாறை நிகழ்ச்சியை இலங்கை கடத்தி இருந்திருக்கின்ற அடுத்த நேர் யான் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கிற ஒரு வணக்கம். இனிமையான இரவு வணக்கங்கள் சோதி புஷ்பா. அப்படி நல்லமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி.
1: தத்துவ பாடல் என்றபடியா நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ,
0: நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. பந்தபாசம் திரையிடமே ஒரு அருமையான பாடல், அருமையான கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு பாடல். சரி, அந்த வகையில் உங்களுக்காக அந்த பாடல் தெரிவிக்கிறேன். கேட்டு மகளுக்கு நன்றி. இணைப்பிடைந்து உண்மைக்கு
1: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நன்றி.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Vicky Superstore, Gala Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Glaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisilakam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சரி, நேரம் இரவுப்பொழுது 11:05 இருக்கிறது. ஐக்கிய ராட்சத்தில் 10:05 இருக்கிறது. ஒளித்துக் கொண்டிருக்கிறது இரவின் ராகங்கள். இன்றைய நாளில் தூக்கத்தை கலைக்கின்ற துளிசைப்பார்கள் அல்ல, இன்றைய நாளில் தத்துவ பார்களாம். உங்களுக்கு பிடித்தமான தத்துவ பார்கள் ஏதாவது வேணும் என்று சொன்ன அணிந்து கொள்ளலாம். பழைய புதிய இடைக்கால தத்துவ பார்கள் இன்றைய நாளில் வானொலியில் உங்களுக்காக ஒளித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பத்தில் வந்திருக்கின்ற அடுத்த நேரில் இத்தாலி நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு நெக்கனன் வந்திருக்கின்றரை வரவேற்கின்றோம். வைபோர் ஊடாக வந்திருக்கின்றார். வரவேற்கிற வணக்கம்.
1: வணக்கம்
0: இத்தாலி நாட்டிலிருந்து ஜேசுதாசன். அப்படி இருக்கிறீங்க ஜேசுதாசன்?
1: ஓ, நலம் இருக்கிறது. பிந்திய வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி.
0: நன்றிகள். உங்களை வெண்போடு வரவேற்றுக் கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு.
1: அப்படி நலமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல சுகமா இருக்கும், நலமா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம்.
1: ஓ, வந்து பந்தய நிகழ்ச்சிக்கு வர முடியாம போய்விட்டது. அப்போ இரவின் ராகங்களில் உங்களோடு வந்து உரையாடுவோம், பாடலை கேட்போம் என்று சொன்னோம்.
0: பாலச்சந்திர
1: அவருடைய டைரக்ஷன்ல பத்மஸ்ரீ கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் பாடியிருப்பார்கள். தீபம் தந்த வீடு வீதி இருக்கின்ற பாடல். இந்த பாடல் ஒரு அருமையான தத்துவ பாடல். அந்த பாடலை சாரதி அந்த படத்தில் எழுதுவதற்காக எங்களுடைய கவியரசு கண்ணதாசன் ஐயா தான் அந்த பாடலை எழுதினார். ஆனால் பாடலை எழுதுவதற்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் பல சென்றும் அவர் அந்த பாடலை ஆரம்பிக்கவில்லை. அதனால் டைரக்டர் அவர் மீது ஆத்திரப்பட்டு கொண்டிருந்த வேளையில்தான் அவர் எதிர்த்து இயற்ற அதிகாரியாக அங்கே அந்த வீட்டிலே நின்று கதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த பாடலாசிரியர் அந்த எங்களுடைய கதாசிரியர் ஆத்திரத்துடன் பேசிய பொழுதுதான் இவருக்கு எப்படி ஒரு வரி வந்தது. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன, ஞானப்பண்ணு என்ற இந்த பாடலை அவர் எழுதினார். உண்மையிலே வாழ்க்கையினுடைய தத்துவங்களை இதற்குள்ளே ஒரு இளைஞன் அடக்கி அந்த பாடலை கவியரசு அவர்கள் முத்து முத்தாக அவரது தொடர்களாக தந்தார். கே ஜி ஜேசுதாஸ் அவர்கள் அருமையாக பாடியிருக்கின்றார். இந்த பாடலை சாரதி வான்பரப்பினூடாக அனைத்து கண்டனுக்கும் அனுப்பி வையுங்கள். எல்லோரும் கேட்போம் சாரதி.
0: நன்றி, நன்றி. நிச்சயமாக உங்களுக்காக வருகிறது பாடல். கேட்டு மகிழுங்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவருடைய பழுதிருந்த ஜேசுதாஸ் அவர்கள் இத்தாலி நாட்டிலிருந்து அவருக்காக ஒலிக்கின்ற பாடல் இது.

0: நடப்பாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
3: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: சரி, ஒலித்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து தத்துவப்பாளர்களோடு தத்துவப்பாளர்களை விரும்பி கேட்க வந்திருக்கின்ற அடுத்த நேரையாடு சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் சார். ரவி
0: வணக்கம். உங்களுக்கு கமலமணி, நல்லா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்க நல்லமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கு, நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி.
1: இந்த நாளை பிறகு இந்த நிகழ்ச்சியில
0: இந்த நாளை பிறகு தத்துவப்பாளர்களோடு வந்திருக்கின்றோம், இணைந்திருக்கின்றோம். உங்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி.
1: நன்றி.
0: பாடல் அதிகப்போகிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இரவு நேரத்தில் இணைந்து சிறப்பித்தமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: நேரம் இருபது 11:21 நிமிடம் ஐக்கியராட்சியம் லண்டனில் 10:21 நிமிடமாக இருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது இரவு நேர உற்சாகம் இரவின் ராகங்கள். தத்துவ பாடல்களோடு நிகழ்ச்சியூடாக அடுத்து இணைந்திருக்கிற நேர் யார் சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
1: ஆமா,
0: எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக
0: இருக்கிறோம். நீங்க எப்படி
1: இருக்கிறீங்க
0: இந்த நேரத்துல?
1: பக்க நேரத்துல
0: குளிர் வரும், குளிர் வரும்.
1: அருமையான
0: தத்துவத்தை கொண்டு ஒரு பாடல் கேட்டு மகளங்கள்.
1: நீங்களும் இந்த தத்துவத்தை கேட்டுக்கொண்டு ஐச குடிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நலமுடன் அடுத்த கிழமை சந்திப்போம்.
0: நன்றி. பழனி திரையில் இருந்து ஒலிக்கின்றது பாடல்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: கழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடனுணர்வு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265
0: Fraser Street in Hoover, Canada. என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 09-51-15-82-03 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்மையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ்

0: வழி உங்களை வரவேற்கின்றது. ஜெயா பிரதர்ஸ் 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்குவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்குவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 வான்குவர் கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வான்குவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்கள்.

0: மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: பைனான்ஸ் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-5858.
2: சென்னர்களை இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பதிவுக்கு நெருங்கி இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து ஒலிக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவின் ராகங்கள். புதற்பகுன்றது புதியதொரு நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையலோருக்கும் பொதுவாக அறிவிட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பின் நம்பிக்கையில் விடுபெற்று செல்கின்றேன். புதற்பகுன்ற நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
5: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
4: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
5: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
4: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
5: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
6: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
7: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
8: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.

அருமையான பாடலை நாம கேட்டோங்க. வாழ்க்கையில நாம கடவுளை வந்து உணரணும், கடவுளுக்கு வந்து இப்படி நன்றி சொல்லணும் என்பதை உணர்த்தும் வகையில தான் அந்த பாடல் உங்களுக்கு இடம்பெற்றது. வளர்பெரிய படத்துல இருந்து அந்த பாடலை நாம கேட்டோம். இந்த பாடலை கேட்கும் போது அடுத்த ஒரு பாடல் டக்குன்னு ஞாபகத்தை வருதுங்க.

வாழ்க்கையை உறவுகளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய அருமையான பாடல் உறவுக்கு உறுதி படத்திலிருந்து கங்கை அமரனுடைய இசையில அந்த பாடல் டாக்டர் வசந்தனின் குரல் காத்திரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தூங்கிட்டு இருந்த நேரத்துல உலகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற தகவலையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல இருக்கோம். காலை மணி 6:13 போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: we gonna blow the speakers baby
2: ஒலி எங்கேயும் எப்போதும்
3: ஏரோப்ளேன் பறக்கிறது

சிங்கப்பூர் நடப்புகள் என்னெல்லாம் உங்களுடைய கண்ணோட்டத்திற்கு பிரபல தற்காப்பு கலை வல்லுநரும் உலக புகழ்பெற்ற நடிகருமான ஜாக்கி சான் இந்த மாதம் சிங்கப்பூருக்கு வர இருக்காரு அப்படின்னு செய்தி வெளியாக இருக்கு. சிங்கப்பூர் தொழில் அதிபர் பீட்டர் லிம் அவருடைய லிம் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் நன்கொடை அமைப்பு அதனை தெரிவிச்சிருக்காங்க. 72 வயதான ஜாக்கி சான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்காரு. செவ்வாய்க்கிழமை July 7 அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அவர் பேச்சின் பொது பள்ளிக்கு செல்வார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்திக்கு நாம செல்லலாம். OCBC வங்கி அதன் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த ஆண்டுக்கு சுமார் 1 பில்லியன் வெள்ளியை முதலீடு செய்யவிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருக்கு. அடுத்த சில ஆண்டுகள்ல செயற்கை நுண்ணறிவு அதாவது AI தரவு தொகுப்பாய்வு திறன்களை வங்கி மேம்படுத்திக் கொள்ள அந்த முதலீடு உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, சிங்கப்பூர்ல மில்லியனர்கள் அதிகம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருக்கு. சிங்கப்பூர் மில்லியனர்கள் டாலர் சொத்து வைத்திருப்பவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் 244,000 பேர் அந்த செல்வந்தர் பட்டியல இருந்தாங்க அப்படின்னு 2024 ஆண்டை காட்டிலும் அது 2.2% அதிகம் அப்படின்னு OCBC வங்கி அந்த விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க. இவை மட்டும் இல்லைங்க, இன்னும் ஆகாண்மை தகவல்கள் தெரிந்து கொள்ள நீங்க செய்ய வேண்டியது தொடர்ந்து கேளுங்க உங்க அபிமானி வானொலி 96.8.

போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினை.
1: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
3: யாருக்கு தெரியாம காலில சீக்கிரமா எந்திரிச்சிருங்க, யாருக்கும் தெரியாம காலில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்க, யாருக்கும் தெரியாம உடற்பயிற்சி செய்யுங்க, யாருக்கும் தெரியாம உங்க வியாபாரத்தை நடத்துங்க, யாருக்கும் தெரியாம நல்ல பணத்தை சம்பாரிங்க, யாருக்கும் தெரியாம நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க, யாருக்கும் தெரியாம இவற்றை எல்லாம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா சீக்கிரட்டா ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சில நேரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மத்தவங்க கண்ணுப்பட்டு வாய்ப்பட்டு நடக்காம கூட போகலாம். அதனால செய்ய வேண்டிய விஷயங்களை கமக்கமா செஞ்சுட்டு அதனுடைய அந்த பிரதிபலிப்பு, அதனோட முடிவு மத்தவங்களை பார்த்து வியக்க வைக்கட்டுமே. தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
4: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: ஜினி.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
2: அது யாரது அங்கே
3: இப்போ போதும் கிரகமும் ஒன்னா.

0: ஆரோக்கிய குறிப்பு.
1: சிலர் காலையிலே ஒன்னு எந்திரிக்கலாம், என்ன மாதிரி. ஆனா சிலரோ, என்னப்பா வாழ்க்கை இது, என்னால முடியலையே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்டவராக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் படிச்ச ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்றேன். இதுக்கு முதல்ல கண்ணை மூடி லேசா இந்த மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு ஆத்தங்கரையில ஒரு கடற்கரை ஓரமா அப்படியே உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கீங்க. அலைகள் அப்படியே மெதுவா வந்து உங்க கால மோதி மோதி திரும்பி திரும்பி போகுது. அல்லது ஆத்தங்கரையில உட்காந்து அந்த தண்ணீரோடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. லேசா ஒரு கல்லை விட்டு அடிக்கிறீங்க, அதை விட டொயின் டொயின் டொயின் போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மனசு எவ்வளவு அமைதி பெறும் தெரியுமா? இது வெறும் உணர்வு இல்லைங்க, அது பின்னாடி ஒரு அறிவியலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடல், ஆறு, இந்த மாதிரி நீரோட்டம் இருக்கிற இடத்துல நாம நேரத்தை செலவழிக்கும் பொழுது மன அழுத்தம் குறையுதான், மூளை மெதுவான தியான நிலைக்கு போகுதான். அதனால மனசு படபடப்பா இருக்கும் போது கொஞ்சம் கடற்கரை பக்கமாக போயிட்டு வந்தீங்கன்னா உங்க மனசு லேசாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இளையராஜா நிறைய பாடலும் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பாடலை கேட்டு உங்களுடைய நாள் தொடங்கலாங்க. இது வணக்கம் சிங்கை நாருங்கள் விமலா.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
1: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

கிழக்கு வாசல் படத்துல இருந்து சின்னவர் படத்துல இருந்து துடிப்பான அந்த இரண்டு பாடல்களை நாம கேட்ட ரொம்ப நாளாச்சு. அந்த பாடல்களை கேட்டு நிச்சயமாக அந்த பாடல்கள் உங்களுக்கு காலை உற்சாகத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 7 மணி செய்திகள் இடம்பெறும்.

0: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலியை பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவார்.
1: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
0: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வரவேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
2: 101 சாலை குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: நிச்சயமாக உதவி செய்யும்.
5: வணக்கம், என் பெயர் வேலு. எனக்கு மிகவும் பிடித்த அங்கம் ரேடியோ கான்டிட்டர் அங்கம் ஆகும். நான் இந்த பயிலரங்கிற்கு மறுபடியும் கண்டிப்பாக வருவேன்.
6: என் பெயர் ஹர்ஷித். நான் இந்த பயிலரங்கில் தைரியமாக பேச கற்றுக்கொண்டேன்.
7: வணக்கம், என் பேர் பிரித்திகா. ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா வருவேன்.
8: வணக்கம், என் பெயர் நிஷிதா. இந்த பயிலரங்கில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதில் நடந்த விவாத போட்டியாகும். நான் அடுத்த வருடம் மீண்டும் கலந்து கொள்ள விரும்புகிறேன்.
9: இந்த வருடம் பயிலரங்களை கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்த வருடம் இடம்பெறும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்களை நாங்க உங்களை சந்திக்கிறோம்.
10: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கள் 26.
11: சிந்தனை
12: நிறைந்த புண்டகை.

0: கூல்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வட்டாரங்களில் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாதிகளிடமிருந்து இஸ்ரேலிய மக்களை பாதுகாக்க படையினர் அங்கு இருப்பது அவசியம் என்று அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்தார். ஹிஸ்புல்லா கலைக்கப்பட்டால் மட்டுமே படையினர் மீட்டுக் கொள்ளப்படுவர் என்று அவர் திட்டவட்டமாக சொன்னார். அதேவேளை ஈரானுக்கு அவர் மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார். லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் செயல்பாடுகளுக்காக ஈரான் அதனை தாக்கினால் பதிலுக்கு முழுவீச்சில் ஈரான் தாக்கப்படும் என்று திரு காட்ஸ் மிரட்டினார். இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் சொன்னார். இருப்பினும் கத்தாரில் இருதரப்பும் நேரடியாக சந்திக்கவில்லை. மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப், அதிபர் டிரம்பின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் சந்திப்புக்காக கத்தார் சென்றிருந்தனர். அவர்கள் கத்தார் பிரதமரை சந்தித்தனர். மறுபுறம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கத்தார் பாகிஸ்தானிய அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்தினார். இருதரப்பும் தொடர்ந்து பேச்சு நடத்த இணங்கியதாக கத்தார் தெரிவித்தது. மற்றொரு சந்திப்பு விரைவில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அது கூறியது. ஆனால் இடைக்கால சண்டை நிறுத்த உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அம்சங்கள் நிறைவேற்றப்படும் வரை அடுத்த சுற்று பேச்சில் ஈடுபடப் போவதில்லை என்று ஈரான் சொல்கிறது. சீனா தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவை மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் உரையாடிய போது அவ்வாறு கூறியிருக்கிறார். சீனா அமெரிக்க உறவு முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி தேவை என்றும் திரு வாங் யீ சொன்னதாக சீன அரசாங்க ஊடகமான சிசிடிவி தகவல் அளித்தது. இருதரப்பும் நிலையான உறவை எட்ட முறையான பாதையில் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடல் ஆக்ககரமாக இருந்ததாய் இருதரப்பும் குறிப்பிட்டன. அமெரிக்க சீன தலைவர்கள் முன்னதாக இணங்கிய முக்கிய அம்சங்களை கூட்டாக செயல்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. சிங்கப்பூர் அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் ஏவுகணைகளை வாங்கவிருக்கிறது. அதற்கான சுமார் 22 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. மொத்தம் 67 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை சிங்கப்பூர் வாங்குகிறது. சிங்கப்பூர் ஆகாயப்படையின் AH-64D அப்பாச்சி லாங்போ ஹெலிகாப்டர்கள் அந்த ஏவுகணைகளை ஏந்தி இருப்பதுண்டு. ஆகாயப்படையின் பயிற்சி செயல்பாட்டு தேவைகளுக்கு அந்த ஏவுகணைகளும் இதர சாதனங்களும் ஆதரவளிக்கும் என்று சிங்கப்பூர் தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனைகளில் கடந்த ஆண்டு 1 பில்லியன் டாலருக்கு மேல் லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியிருக்கிறார். தமது ஆட்சிக் காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் சொன்னார். அவர் தமது பதவியை சாதகமாக பயன்படுத்தி லாபம் ஈட்டுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நிறைய செல்வத்தை ஈட்டிவிட்டதாக திரு டிரம்ப் சொன்னார். இதோடு தமது முதலீடுகளை தாமே நேரடியாக செய்வதில்லை, அவற்றை மற்றவர்கள் தமக்காக கவனித்துக் கொள்வதாகவும் அவர் கூறி தெளிவுபடுத்தினார். சிங்கப்பூர் காவல்துறை உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடர்பான மின்னிலக்க நாணய மோசடி பற்றி எச்சரித்திருக்கிறது. போலி இணையதளங்களில் போட்டிகளுக்கான நுழைவுச் சீட்டுகளோ போட்டிகளின் பெயர் குறிப்பிடப்பட்ட பொருள்களோ விற்பனைக்கு விடப்படுகின்றன. போலி இணையதளங்களில் போட்டிகளை பார்க்கவும் முடியும் என்று பொய்யான விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. அதோடு உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடர்பான நாணயங்களை பெற முடியும் என்றும் அவை குறிப்பிடுகின்றன. அவை மோசடி நடவடிக்கைகளில் என்று குறிப்பிட்ட காவல்துறை கவனமாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறியது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து அண்மை ஆட்டங்களின் முடிவுகள். காங்கோ குடியரசை 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது இங்கிலாந்து. வரும் திங்கட்கிழமை அது இங்கிலாந்து மெக்சிகோவை சந்திக்கும். செனகலை சந்தித்த ஆட்டத்தில் பெல்ஜியம் 3-2 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. 120 நிமிடம் வரை இரு அணிகளும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தன. அதற்கு பிறகு பெனால்டியில் வந்த ஒரு கோல் பெல்ஜியத்துக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது. ஆட்டம் 90 நிமிடங்களை தாண்டி சுமார் 30 நிமிடங்கள் கூடுதல் நேரத்துக்கு பிறகு முடிவடைந்தது. மெக்சிகோவில் நேற்று நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டங்களில் குறைந்தது 4 மாண்டனர். நாக் அவுட் சுற்றில் மெக்சிகோ 40 முதல் முறையாக வெற்றி கண்டதை ரசிகர்கள் கொண்டாடிய போது அசம்பாவிதம் நேர்ந்தது. 3 மூச்சு திணறி மாண்டனர், 1 மாரடைப்பால் உயிரிழந்தார். எக்வடோ அணிக்கு எதிரான வெற்றியை கொண்டாட மெக்சிகோ சிட்டியில் சுமார் 1 மில்லியன் மக்கள் திரண்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
0: சொல்லும் பொருளும்.
2: ரெகுலேஷன், விதிமுறை. சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறினால் அது பிறரின் உயிருக்கும் ஆபத்தாக அமையலாம். ரெகுலேஷன், விதிமுறை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதிஸ்டா புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
1: போட்டிகள் 2026 இன்றைக்கு 3 ஆட்டங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம சில விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம நேர்களுக்காக லெவிஸ்டா காஃபி வருவதற்கான வாய்ப்புகளும் காத்துட்டு இருக்கு. நல்ல நல்ல பாடல்கள் வேணுமா இதை கேளுங்களே. படத்துல இருந்தோ கோலமாவு கோகிலா படத்துல இருந்தோ இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணம் பண்ணும் அப்படின்னு பலர் திட்டத்தில் இருக்கலாம். அவங்களுக்காக அந்த பாடலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடுக்க போறோம். அதற்கு முன்பாக நல்ல துடிப்போட வராங்க மர்மின், விவேக் மர்மினோட இசையில குலே பகாவலி படத்துல இருந்து பாடல். நிகாஷ் அசீஸ் சஞ்சனா திவாகர் கொண்டு வராங்க. இந்த வானொலியை கூட்டு வைத்து கேளுங்க. வணக்கம் சிங்கை, இங்கு அபிமான வானொலி ஒலி 9.8.

அந்த துடிப்பான பாடல் இடம்பெற்று முடிந்த நேரம் காலை மணி 7:14. இன்னொரு கால நேரத்துல பலர் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம், வேலை கிளம்பிட்டு இருக்கீங்களா, அல்லது வேலையில திரும்பிட்டு இருக்கீங்களா. உங்களுக்கான தகவல் தான் அடுத்துங்க. PIE நோக்கி செல்லும் KJE அங்க பிரிக்லன் சாலையின் முதல் தடத்துல விபத்து நேர்ந்திருக்கு. மேலும் BKE நோக்கி செல்லும் SLE BKPI எக்ஸிட் அந்த பகுதியிலயும், துவாசி நோக்கி செல்லும் PIE அங்க CTSLE எக்ஸிட் கரையிலும் நெரிசல் அதிகமா இருக்கு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினி
1: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
1: ஒவ்வொரு
3: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். வியாழக்கிழமை இன்று நள்ளிரவு 12 மணிக்கு இங்கிலாந்து கொங்கோம் பொருதி ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கு. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 4 மணிக்கு நடைபெற்றிருந்த ஆட்டத்தில் பெல்ஜியமும் செனிகலும் பொருதி இருந்தன. அந்த ஆட்டத்தில் 3-2 என்ற எண்ணிக்கையில் கோல் எண்ணிக்கையில் பெல்ஜியம் வெற்றி பெற்றிருக்கு. இன்று காலை 8 மணிக்கு யுஎஸ்ஏவும் போஸ்னியா ஹெர்சகோவினாவும் பொருதி இருக்கின்றன. ரான் 32 அந்த போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு. ஆகன்மை தகவல்களை தொடர்ந்து உங்களுக்காக ஒலி 9:00 நாங்க கொடுத்துட்டே இருப்போம். எங்களோட இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: தமிழ்ல உலக விளையாட்டு செய்தியாளர் தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, பிரபல தற்காப்பு கலை வல்லுநரும் உலக புகழ்பெற்ற நடிகருமான ஜாக்கி சான் இந்த மாதம் சிங்கப்பூருக்கு வர இருக்கின்றார் என்பது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு, சிங்கப்பூர் அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் ஏவுகணைகளை வாங்கவிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை நாம 7 மணி செய்தியில் கேட்டோம். அதற்கான சுமார் $20 மில்லியன் ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 67 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை சிங்கப்பூர் வாங்குகிறது. இந்த மூன்று செய்திகள்ல எந்த செய்தி தவறான செய்தி என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. பதில் தெரிஞ்சா முயற்சியலாமே. 9678 8 என்ற எண்ணுக்கு உங்க குரல் பதிவுகளை அனுப்புவேங்க. சரியான பதில் சொல்லும் முதல் இயற்கை காத்திருக்கு. லெவிஸ்டா காஃபி பரிசாக வழங்குறாங்க நம்ம ஜோதிஸ்டா புஷ்பக்கடை. மீண்டும் அந்த குறிப்புகள் ரிப்பீட். World Sports Journalist Day அனுசரிக்கப்படுது. தமிழ்ல உலக விளையாட்டு செய்தியாளர் தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, பிரபல தற்காப்பு கலை வல்லுநரும் உலக புகழ்பெற்ற நடிகருமான ஜாக்கி சான் இந்த மாதம் சிங்கப்பூருக்கு வர இருக்கின்றார் என்பது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு, சிங்கப்பூர் அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் ஏவுகணைகளை வாங்கவிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை நாம 7 மணி செய்தியில் கேட்டோம். அதற்கான சுமார் $20 மில்லியன் ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 67 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை சிங்கப்பூர் வாங்குகிறது. இந்த மூன்று செய்திகள்ல எந்த செய்தி தவறான செய்தி என்பதுதான் இன்றைக்கான கேள்வி.
3: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்றா அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
4: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்போறேன்.

0: ரெமோ படத்துல இருந்து கோலிமாவு கோகிலா படத்துல இருந்து இரண்டு பாடல அனிருத்தோட இசையில குரல்ல நாம கேட்டு மழைந்தோம். அதுவும் அனிருத்துக்கு கல்யாணம் அப்படின்னு அவர் செய்தி வெளியாக நேரத்துல நிச்சயமாக அந்த கல்யாணம் பேச்சுலர் அப்படின்னு சொல்லும் போது எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு அனிருத்த சொல்லலாம். எல்லாருடைய கவனத்தில் ஈர்த்திருக்கும் கல்யாணமா அமையப்போகுது என்பது திண்ணோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்ப கல்யாணம் நடக்க போகுதுன்னு. இப்ப வாங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாகனத்துல பயணம் செஞ்சிருக்கீங்களா உங்களுக்காக?
1: போக்குவரத்து நிலவரம்
0: SLA நோக்கி செல்லும் TPE அங்க டெம்பனிஸ் அவென்யூ 7க்கு அருகில நெரிசல் அதிகமாயிருக்கு. அதுபோல சாங்கி நோக்கி செல்லும் PIE பிடர் ரெசர்வா சாலையிலிருந்து பாலியசாபை பலிபா சாலை நெடுக்க நெரிசல் அதிகமாயிருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே. வணக்கம் சிங்கையோட நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு லெவிஸ்ல காஃபி காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பல நேர்களும் முயற்சி செய்திருக்காங்க, சில நேர்கள்லாம் செய்தி சொல்லியிருக்காங்க. விமலா எப்பயுமே வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டாங்க. எந்த கேள்வியும் வந்து பொய் இல்லை, எல்லாமே உண்மை. அனுசரிக்கப்படுது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, பிரபல தற்காப்பு கலை வல்லுநரும் உலக புகழ்பெற்ற நடிகருமான ஜாக்கி சான் இந்த மாதம் சிங்கப்பூருக்கு வர இருக்கின்றார் என்பது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு, சிங்கப்பூர் அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் ஏவுகணைகளை வாங்கவிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை நாம 7 செய்தியில் கேட்டோம். அதற்கான சுமார் $20 million ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 67 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை சிங்கப்பூர் வாங்குகிறது. இந்த மூன்று செய்திகள்ல எந்த செய்தி தவறான செய்தி என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. அடேங்கப்பா, சரியான பதில பல நேரில் கொடுத்து அசத்தி இருக்காங்க. அவங்கள முதல் லேயர் வணக்கம். வணக்கம், யாரங்கே?
3: வணக்கம், கீதா பேசுறேன்.
1: கீதா, நீங்க தான் சரியான பதில் சொன்ன முதல் லேயர். வாழ்த்துகள் கீதா, வாழ்த்துகள் உங்களுக்கு. எத்தனை மணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க?
3: சிங்கப்பூர்
1: அமெரிக்காவிடம் கூடுதல் ஏவுகணைகளை வாங்க இருக்காங்க. அதற்காக சுமார் $22 million ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 20 சொல்லிட்டேன், ஆனா 22 என்பதா சரியான பதில். சரியா சொன்னால உங்களுக்கு லவிஸ் தகவல் பரிசு காத்திருக்க. வாழ்த்துக்கள். என்ன துறையில வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
3: நான் வந்து ஆடிட்டர் இருக்கேன்.
1: ஆஹா, அதான் வந்து உங்களுக்கு கணக்கில் வழக்கெல்லாம் சரியா தெரியுது. நன்றி கீதா.
3: நன்றி.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில். சித்திரங்கள் படத்திலிருந்து பாடல கேட்டோம். கங்கை அமரனுடைய இசையில மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகியை பாடல கொண்டு வந்தாங்க. இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி நடித்தும் இருந்தாரு பாக்யராஜ் அவர்கள். அவருடைய நினைவாக இவ்வாறு முழுவது ஒலி 9:00 இவ்வார நட்சத்திரம் அங்கத்துல கே பாக்யராஜுடைய பாடல்கள் பலம் வந்து கொண்டிருக்கின்றன. லவிஸ்தா காஃபியை கீதாவுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு ஜோடி பரிசு காத்துட்டே இருக்கு. அவங்க பிரதீப் குமாருடைய கலை நிகழ்ச்சி சென்று காண்பதற்காக ஒரு ஜோடி நுழைவீச்சுகளை கொடுக்க இருக்கும். அந்த போட்டிக்காக தொடர்ந்து வானொலி பக்கம் இணைஞ்சிருங்க. 7:48 ஆகிறது. நேரம் சரியாக EYE நோக்கி செல்லும் CTE மோமின் சாலையிலிருந்து PIE சாங்கி நெடுக நெரிசல் அதிகமாயிருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜி நெய். தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சீனா தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவை மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் உரையாடிய போது அவ்வாறு கூறியிருக்கிறார். சீனா அமெரிக்க உறவு முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி தேவை என்றும் திரு வாங் யீ சொன்னதாக சீன அரசாங்க ஊடகமான சிசிடிவி தகவல் அளித்தது. இருதரப்பும் நிலையான உறவை எட்ட முறையான பாதையில் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடல் ஆக்ககரமாக இருந்ததாய் இருதரப்பும் குறிப்பிட்டன. அமெரிக்க சீன தலைவர்கள் முன்னதாக இணங்கிய முக்கிய அம்சங்களை கூட்டாக செயல்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு வட்டாரங்களில் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. பயங்கரவாதிகளிடமிருந்து இஸ்ரேலிய மக்களை பாதுகாக்க படையினர் அங்கு இருப்பது அவசியம் என்று அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்தார். ஹிஸ்புல்லா கலைக்கப்பட்டால் மட்டுமே படையினர் மீட்டுக் கொள்ளப்படுவர் என்று அவர் திட்டவட்டமாக சொன்னார். அதேவேளை ஈரானுக்கு அவர் மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார். லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் செயல்பாடுகளுக்காக ஈரான் அதனை தாக்கினால் பதிலுக்கு முழு வீச்சில் ஈரான் தாக்கப்படும் என்று திரு காட்ஸ் மிரட்டினார். இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் சொன்னார். இருப்பினும் கத்தாரில் இருதரப்பும் நேரடியாக சந்திக்கவில்லை. மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப், அதிபர் டிரம்பின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் சந்தி